0: எல்லாரும் எங்க அம்மா நானும் டேவிடும்.
1: அவர்கள் இயேசு அவர்களுக்காக இறந்தார் என்று நம்பினால் முடியும். பிலி, நீ எப்போதாவது பாவம் செய்திருக்கிறாயா?
0: நினைக்கிறேன், ஆமா. சில நேரம் நல்லவனா இருக்க மாட்டேன்.
1: இப்போது இயேசுவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறாயா?
0: உங்களோட சேர்ந்து.
1: அப்படிதான்.
0: ஆமாம்,

நீ நீ ஒரு கெட்டவன், நீ ஒரு அழுக்கான அழுகிய கெட்டவன், நீ அவன் ஒரு குழந்தைதான். ஒரு அழகான சின்னஞ்சிறு மழலை பாப்பாவே கூட கடவுளை

0: உன் பலூன் என்ன ஆச்சு?
1: மிஸ் லெஸ்லி எனக்கு இயேசுவை கொடுத்ததால நான் என் பலூனை அவருக்கு கொடுத்தேன்.
2: நாம் அந்த பையனை மேடைக்கு அழைத்து செல்ல வேண்டுமா, அல்லது அவன் அம்மா எங்கே இருக்கிறார் என்று நீங்களே சொல்ல போகிறீர்களா?
0: பிலி, நீ இப்போது சுதந்திரமானவன். நீ போய் லெஸ்லியுடன் இருந்து நான் விரும்புகிறேன். அவர்கள் உன்னை வெளியே அழைத்து சென்று படுக்க வைக்க போறார்கள். இப்போது நீ கண்களை மூடி எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ இயேசுவை நேசிக்கிறாய் என்று சொல்.
2: அமைதியாக இரு.
0: இப்போ நான் கேக்குறேன், நீ இப்போது என்ன செய்ய முடியும்? பையன் சுதந்திரமானவன், அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன்.
2: அடுத்தது நீதான்.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவனை நம்புகிறவன் எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெறுவார். ஓ தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்.

0: வெடிப்பு குழாய் எண் ஒன்று அழுத்தம் செய்யப்பட்டுவிட்டது.
1: வெடிப்புக்கு ISQ நிலையை அமைக்கவும்.
0: நைட்ரஜன் அழுத்தத்தை மாற்றும் கருவி இதுவாகும்.
2: பூமி கிரகம் இறந்து கொண்டிருக்கிறது. நோய் என்பது பாவம்.
0: வெளிப்புற குழாய் கதவுகள் திறக்கப்படுகின்றன.
1: மிசைல் தானாகவே வெடிக்க தயாராக உள்ளது.
0: மிசைலை வெடிக்க தயாராகுங்கள்.
1: வெடிக்க தயாராக காட்டி நீளமாக உள்ளது.
0: வெடிக்க அனுமதி.
1: மிசைல்கள்
2: சத்தம் போல் ஒரு ஒலி. அவர்கள் மலை உச்சிகளில் துள்ளுகின்றனர். புல்லை விழுங்கும் பிளிரும் தீ போல, போர் தயாராக நிற்கும் வல்லரசு படை போல. அவர்களை பார்த்து ஜாதிகள் வேதனையில் ஆழ்கின்றன. ஒவ்வொரு இடமும் வெளிர்ந்து போகிறது. ஆனால் இயேசு யோவான் 3:16 சொன்னார், ஏனெனில் தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். விஞ்ஞானிகளின் சமீபத்திய அறிவிப்பு, ஒவ்வொரு மணி நேரமும் பூமி ஒரு அணு பேரழிவிற்கு மேலும் மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தருணத்தில் அறிவியல் நாகரிகத்தின் கடைசி நேரத்தை பதிவு செய்து வருகிறது. இதை பெரும்பாலும் அழிவு கடிகாரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அழிவு கடிகாரம் உண்மையானது. இதே நேரத்தில் நம்முடைய வாழ்நாளில் நிகழக்கூடிய தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கு நம்மை மேலும் நெருங்கச் செய்யும் நிமிடங்களை அது கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறது.

0: டேவிட் மைக்கேல்ஸ். உங்கள் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீங்கள் மறுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் வலது கையில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறீர்களா?
1: நீங்கள் உங்கள் சகோதரனை போலவே இருக்கிறீர்கள். நாம் கடவுளின் வார்த்தையை புறக்கணிக்க முடியாது.
2: டேவிட், உங்கள் சகோதரன் அந்த ரயிலை இருந்து முயற்சிக்கப் போகிறார்.

0: நீங்கள் கடவுளின் வார்த்தையை புறக்கணித்தால் ஒரு நாள் நிரந்தரமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். டேவிட், நான் உங்களிடம் ஆண்டவரை பற்றி பேச முயற்சித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். உங்களை கேட்க வைக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
1: அம்மா, அந்த எல்லாவற்றிற்கும் நான் இன்னும் தயாராக இல்லை. எனக்கு இன்னும் சிறிது நேரம் வேண்டும்.
0: நீ உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே நேரம் இப்போதுதான். ராபர்ட் நேரம் முடிந்து கடவுள் இல்லாமல் நேரடியாக நித்தியத்திற்கு சென்றார். டேவிட், கேள். கடவுள் உன்னுடைய கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார்.
2: கண்டிஷன் ரெட், ஜனாதிபதியை அழைத்துச் செல்லுங்கள். நாம் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளோம். இது கண்டிஷன் ரெட். கண்டிஷன் ரெட்.
1: நித்தியம், நித்தியம், முடிவில்லாத காலம்.

நியமம் உன் குற்றத்தை நீக்க முடியாது. நேரம் இனி இல்லாத போது இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான ஒரே வழியாக இருக்கிறார். நண்பா, உங்கள் கைகளை நம்பிக்கையோடு அவரிடம் நீட்டுங்கள்.

அவகாசம். இனி எதுவும் இல்லாமல் போகின்ற பொழுது உன் கையில் இருக்கும் இந்த ஒரு தருணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போது நீ எந்த மாதிரியான பாதையை

0: நீங்கள் ஏன் டேவிட் மைக்கேல்ஸ் அந்த மேடைக்கு அழைத்தீர்கள்?
1: அதுதான் நான் உங்களிடம் இருந்து பெற்ற கடைசி உத்தரவு ஐயா. என்
0: உத்தரவு அவர் தூக்கை 16 மணிக்கு நடத்த கூறியது. நீங்கள் மைக்கேல்ஸுடன் பேசிவிட்டு அவரை முன்பே மேடைக்கு அழைத்தீர்கள்.
1: நான் பேச அனுமதி கோருகிறேன்.
0: பேசுங்கள்
1: ஐயா. அவர் ஒரு தீவிர விசுவாசி. அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர் நமது கணினி பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். அவரை தூக்கிலிட வேண்டும்.
0: அது உங்களுடைய முடிவு அல்ல.
1: இல்லை சார், ஆனால் அதுதான் எனக்கு வந்த உத்தரவு.
0: பிலீவர்ஸ் இயக்கத்தின் மீதான எதிர்வினை முடிவுகள் இப்போது கிடைத்துள்ளன. மைக்கேல்ஸின் கணினி திறன் நம் திட்டத்திற்கு முக்கியமானது.
1: அவர் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார் சார். ஓ,
0: நான் நினைக்கிறேன் அவர் ஒத்துழைப்பார். ஆம், அவர் ஒத்துழைப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தனது கடவுளை ஒரு பைட் பைபர் போல பின்தொடர்கிறார். அவர் எளிதில் கணிக்கக்கூடியவர். அவர் முற்றிலும் கணிக்கக்கூடியவர். அதை நாமே நம் நன்மைக்காக பயன்படுத்துவோம். ஜெரி, உடனே கேப்டன் டியர்டார்ஃபுடன் சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எதிரிகள் இந்த பிரிவில் தங்கள் தாக்குதல்களை அதிகரித்தால் நம்மை செயலிழக்க செய்யலாம்.

0: நீங்கள் யார்? நான்
1: ஒரு இரட்டை முகவர், டேவிட் பிலீவர்ஸ், அடிக்கடி இயக்கத்துடன். எங்கே
0: நாம் எங்கே போறோம்?
1: அதிலிருந்து விலகி நாம் பூமியின் பூஜ்ய புள்ளி என்று தோன்றும் இடத்திலிருந்து சுமார் 5 மைல் தூரத்தில் இருக்கிறோம். நாம் அதிர்ஷ்டசாலிகள் டேவிட். அந்த தீப்புயலின் கடைசி பகுதியை மட்டுமே நமக்கு நேர்ந்தது. ஆனால் கதிர்வீச்சு தரையில் விழும்போது நாம் அதற்கு கீழே இருக்க விரும்பவில்லை.
0: அவ்வளவு பயங்கரமான ஒன்றை கடவுள் நல்லதற்காக பயன்படுத்த முடியும் என்று நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆனால் அவர் முன்பும் அப்படி செய்திருக்கிறார். நான்
1: உன் பெரிய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் டேவிட். நீ எதிர்கொண்ட அனைத்துக்கு பிறகும் குறிப்பாக
0: கதிர்வீச்சை தவிர்க்கிறோம் என்ன நம்ப வச்சுட்ட. ஆனா நான் இங்க என்ன பண்றேன்? எங்களை எங்க கூட்டிட்டு போற? நான்
1: நீ என்னை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அப்படி என்றால் இந்த கையகட்டுகளை எடுத்துவிடு. நான்
1: உன்னை தப்பிக்க உதவினேன்.
0: தப்பித்து எங்கே போகிறோம்? இந்தவற்றை எடுத்துவிடு.
1: நான் அஞ்சுகிறேன். அப்படி என்றால்
0: நீ என்ன நம்ப வேண்டியதுதானே, இல்லையா? அது

0: அண்டர்கிரவுண்ட் விசுவாசிகள் நீ யூனைட்டை எதிர்த்து அவர்களது கணினி அடையாள அமைப்புகளை ஊடுருவி அழிக்க முயற்சித்ததில் வெற்றிகரமாக இருந்ததை அறிவார்கள்.
1: அவங்க என்ன என்ன செய்ய விரும்புகிறார்கள்?
0: நாங்கள் ஒரு சிறப்பு கணினி ரேடியோ ஒளிபரப்பி அமைக்க உன் உதவி தேவைப்படுகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள அடித்தள விசுவாசிகளுடன் உடனடி தொடர்பை ஏற்படுத்தும். எப்படி
1: சிக்னல் என்ட்ரி யூனிட் எப்படி செய்ய முடியும் நினைக்கிறாங்க?
0: அவங்க இல்ல டேவிட், நீ
1: அதுக்கு நுணுக்கமான கருவிகள் தேவைன்னு உனக்கு தெரியும்.
0: அவங்க அதை வச்சிருக்காங்க டேவிட், பணக்கு சேர்க்கையில உள்ள ஒரு பகுதி தவிர.
1: ஒரு பகுதியா? எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா தான்
0: ஏனெனில் அந்த மாட்யூல எப்படி செயல்படுகிறது என்பதையும் அதை மற்ற கூறுகளுடன் சேர்த்து சரியாக செயல்படும்படி அமைக்கவும் தெரிந்த சில விசுவாசிகளில் நீயும் ஒருவன்.
1: உங்களிடம் அந்த மாட்யூல் இருக்கிறதா?
0: மார்ட்டின் மற்றும் நான் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்திருந்தால் நாங்கள் வைத்திருக்கிறோம்.
1: மார்ட்டின் யார்?
0: நாங்கள் மூவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரிவில் புகுந்தோம். நாங்கள் ஒருவரை இழந்தோம். மார்ட்டினும் நானும் அந்த மாட்யூலை பெறவும் அதை அடித்தளத்திற்கு கொண்டு செல்ல வழி கண்டுபிடிக்கவும் முயற்சித்தோம். நீங்கள் இங்கே இருப்பதாக அவர்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்ததும் நாங்கள் விரைவாக நகர வேண்டியிருந்தது.
1: எங்கே நகர வேண்டும்
0: எனக்கு தெரியல, ஆனால் நம்முடைய வழிகாட்டுதல்கள் இதில் தான் இருக்கின்றன.

0: நீங்கள்
1: உங்களிடம் என்ன இருக்குது என்று உணர்கிறீங்களா? நான்
0: இது முக்கியமானது என்று எனக்கு தெரியும்.
1: மற்ற அனைத்து கூறுகளும் தயாராக இருந்தால் நாங்கள் பல திசைகளிலும் அல்லது குழப்பமான சிக்னல்களை அனுப்ப முடியும். அது செயற்கைக்கோளை ஏமாற்றும் வகையில் இருக்கும். அப்போது அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று அது அறிய முடியாது. இப்பொழுது செயற்கைக்கோள் அறியவில்லை என்றால் யுனைட் எப்போதும் அந்த ஒளிபரப்பு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியது ஒளிபரப்பியின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதே.
0: அங்கேதான்
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரல்களை ஒன்றிணைக்கவும். 1442 போர், தேவாலயம் மற்றும் முன்னேறு.
0: நீங்கள் இதில் நிபுணர் என்று நினைத்தேன்.
1: கணினிகள் மற்றும் குறியீடு பிரிக்கிறது ஒன்றே அல்ல. இதற்கான சாவி உங்களிடம் இருக்கிறதா? நான்
0: நம்மளோட பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டி இருக்குதுன்னு பயமா இருக்குது. இந்தவற்றை பெரும் செயல்முறையில் முகவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனால் நம்மிடம் இருப்பது இவை மட்டுமே.
1: அருமை. யுனைட் இவை பெற்றதா?
0: இல்ல. எப்படி
1: உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: யுனைட் அவரை பிடிப்பதற்கு முன் அவர் இவை எனக்கு கொடுத்து விட்டார் என்பதால். அவர் இந்த தகவலை வெளிப்படுத்த மறுத்ததால் அவரை கொன்றார்கள்.
1: நான் பையலாமா?

0: ஓ, இந்த காட்சியை கத்தி பார்த்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யுனைட் இன் அடையாள அமைப்பை குழப்ப முயன்று நாங்கள் நீண்ட நாட்கள் உழைத்தோம். நீங்கள்
1: பிடிபடவில்லை. நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம்,
0: ஆனால் இருக்கலாம், ஆனால் நமக்கு உபகரணங்கள் இல்லை. இந்த இயந்திரத்தை பாருங்கள். யுனைட் உங்கள் முழு தொடர்பு வலையையும் நாங்கள் அழிக்கப் போகிறோம். உங்க கணினிகள் அதை செய்ய நமக்கு உதவும். எனக்கு சிறிது நேரம் தேவைப்படலாம், ஆனால் எங்கிட்ட அந்த விசை இருந்தால் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கும். ஒரு நண்பர் உயிர் பிழைப்பதில் அவருக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது, மற்றும் தீர்க்க தரிசனங்களை உணர்வதில் ஒரு உண்மையான புரிதலும் இருக்கிறது. நாம் எங்கே போனாலும் இது ஒரு அருமையான மோட்டார் ஹோம். இந்த வாகனத்துல என்ன இருக்கு?
1: இது கழிப்பறை. நமக்கு நல்லளவு உணவுப் பொருட்கள், போதுமான தண்ணீர், கூடவே ஒரு வரையறுக்கப்பட்ட எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது. நாம் மிகவும் விரைவாக நகர வேண்டியிருந்ததால் இங்கே குண்டுகளை வைக்க நேரம் கிடைக்கல.
0: நாம் சீக்கிரம் நகரணும். யுனைட் நிலை பெற்றதும் அவர்கள் முதலில் நம்மைத்தான் குறிவைப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அருமை, அருமை. யுனைட்டிடம் இந்த உடைகள் அரிப்பு தரும் என்று யாராவது சொன்னார்களா? மேத்யூ டர்னர்,
1: டேவிட், இங்க யாரும் இல்லை. அவர்
0: நடப்பதை அறிந்தார். சரி,
1: அவங்க உயிரோட இருந்தாலும் நம்ம இங்க டேங்கோட பார்த்தால அவர் ஒருபோதும் வெளியில வர மாட்டார்.
0: மேத்யூ டர்னர், மேத்யூ டர்னர், இது டேவிட். ஆஹா, நீ சொல்றது சரியா இருக்கலாம். இது அதே இடமா என்பதில் எனக்கே சந்தேகம்.
2: இப்போது உங்கள் வயிற்றில் படுத்துக் கொள்ளுங்கள்.
0: மேத்யூ, நான் தான்.
2: நகராதீர்கள்.
0: நான் தான் டேவிட்.
2: அமைதியாக இருங்கள்.

0: மன்னிக்கவும் டேவிட், உங்கள் போர் வாகனம் என்னை பயமுறுத்தியது.
1: நான் தான் என்று உனக்கு தெரிந்ததே. நான்
0: நீயே வெற்றி பாட்டில் இருக்கிறே அப்படின்னு எனக்கு தெரியல. உன் நண்பர் யார்?
1: நம்பிக்கையாளர்களின் அடித்தளத்தில் இரட்டை முகவர். ஏ, நீ ரொம்ப நல்லா இருக்க, உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. மேத்யூ,
0: எங்க ஆடு போய்விட்டது, என் கோழிகளும் போய்விட்டன. ஆனால் எனக்கு புது இறைச்சியும் தூங்க ஒரு இடமும் கிடைத்து விட்டது. நீங்கள் தங்கலாம்.
1: எங்க தங்க? உன் கொட்டகைக்கு என்ன ஆயிற்று? சரி,
0: மின்னல் சில நாட்களுக்கு முன்பு அதில் விழுந்தது. நான் மீட்டெடுக்க முடிந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பூமிக்கடியில் குடியிருப்பதற்கு சென்றேன். நான் குடியிருப்பதற்கு வந்த பிறகு யாரும் இங்கு வந்தது இதுவே முதல் முறை.

0: இது நல்லதாக இருக்கிறது.
1: இது பிரைல அது ஜிஜுவே நல்லா இருக்கு. நம்ம எலி மாதிரி பறவைகளிடம் இருந்து பாதுகாக்கிறது.
0: பறவைகளா?
1: ஆமா, நீ இங்கதான் ஒரு காலமாக இருக்கிறாய். பறவைகள் சடலம் கிடைக்கும் வரை காத்திருக்காது என்று உனக்கு தெரியும். நீ நான்கு அல்லது ஐந்து பறவைகள் ஒன்றாக இருப்பதை பார்த்தால் கவனமாக இரு, ஏனெனில் அவை தாக்கி கொல்லும்.
2: உன்னை கண்டுபிடிக்க யுனைட் இங்கு வராது என்பதில் எனக்கு உறுதி இருக்கிறது.
1: உண்மையில் எனக்கு அந்த முடிவு நாள் மக்களை பற்றி தான் அதிக பயம்.
0: முடிவு நாள் மக்கள் என்றால் நீ சொல்றது மாற்று உருவானவங்களா?
1: ஆமா, அணுகுண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட மாற்று உருவானவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் லுகேமியாவால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகாரர்களும் திருடர்களும் கொண்ட குழுக்களில் கலந்துள்ள துரோகிகள்.
2: கடவுளே,
1: இந்த பெண் நான் வசிக்கும் இடத்தை யாரிடமும் சொல்ல போகிறாளா?
2: இல்ல, நான் உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மேத்யூ. உனக்காக ஜெபித்தேன். நீ கிறிஸ்துவின் இரட்சிப்பு வரத்தை பெற்றுள்ளாயா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அது
1: அதற்காகத்தானா நீ வந்திருக்கிறாய்? சரி,
2: ஒரு வகையில நீ என் உயிரை காப்பாற்றி இருந்தாய் ஒரு முறை. உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு வலிக்கிறது.
1: ஏராளமான ஆத்மாக்களை அழிவுக்குள் இட்டு சென்ற ஒருவரை கடவுள் நிச்சயமாக ரட்சிப்பார் என்று நீ கருதுகிறாயா?
2: நீ கேட்டிருக்கிறியா?
1: கேட்க முடியல. நீ ஏன் வந்தாய்?
2: நான் யோசித்தேன், இந்த வார்த்தைகள் உனக்கு ஏதும் அர்த்தம் உள்ளதா என்று.
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரலை ஒன்றிணைக்கவும். 1442 ஓர் தேவாலயம் மற்றும் முன்னேற்றம். அந்த தேதியை பற்றி எனக்கு தெரியவில்லை. அவை ஒரு கீர்த்தனையின் வார்த்தைகள் போல இருக்கின்றன. இப்போது எனக்கு புத்தகங்கள் எதுவும் இல்லை. நீ என்ன தேடுகிறாய்? நான்
2: தெரியல. இந்த வார்த்தைகள் நாம் எங்கே போறோம் என்று சொல்ல வேண்டும். நான்
1: உன் இடத்தில் இருந்தால் அதிகம் பயணம் செய்ய மாட்டேன். இந்த வெப்ப இருள் தொற்று பரவும் நிலையில் அல்ல.
2: இப்போது நமக்கு அதிகமான தேர்வு இல்லை. சரி,
0: என்ன வரப்போகிறது?
1: நாம் இதுவரை அனுபவித்ததை போலதான், ஆனால் இன்னும் மோசமாக. எப்படி?
0: உனக்கு எப்படி தெரியும்?
1: கிறிஸ்தவர்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது கடவுள் தன் திட்டத்தை தொடங்கினார். பாவம் தன்னை தானே தீர்க்கவும் அழிக்கவும் அனுமதிக்க அனைத்து துன்பங்கள். இப்போது அது 7 சீல் தீர்ப்புகளுடன் துவங்கியது. அவை சுமார் 3.5 ஆண்டுகள் நீடித்தன. அவை போர், பஞ்சம் மற்றும் தொற்று நோய்களின் இயற்கை விளைவுகள். பின்னர் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகள் வந்தன. அவை கடவுளால் அளிக்கப்பட்ட அதிசய தொற்றுகள் திருத்தும் நடவடிக்கையாகவும் அவரது மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தன. இந்த காலத்தில் சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபரின் மூலம் செயல்பட்டான். அவர்கள் உலகத்தை அந்த குறியை ஏற்கவும் மிருகத்தை வழிபடவும் கட்டாயப்படுத்தினார்கள். சகோதரர் கிறிஸ்டோபரும் அவரது பொய்யான தீர்க்கதரிசியும் எதிர்த்தவர்களை கிலோட்டினுக்கு அனுப்பினார்கள். அதை பத்தி உனக்கு தெரியும்.
0: இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்?
1: புத்தகத்தின்படி கடந்த சில ஆண்டுகளில் நாம் அனுபவித்த குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளுக்கும் விரைவில் வரவிருக்கும் பாத்திர தீர்ப்புகளுக்கும் மிகுந்த ஒற்றுமை உள்ளது. இப்பொழுது புதிய தொற்றுகள் இன்னும் வலுவாக இருக்கும், ஆனால் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது. பொதுவாக 1 வருடம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும். இப்போது பைபிள் காட்டுகிறது, கடவுள் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளை மனந்திரும்பவும் திருத்தவும் அழைக்க வடிவமைத்தார். பாத்திர தீர்ப்புகள் கடவுளின் கோபத்தை முழுமையாக்கும் வகையில் உள்ளன. இப்போது வெளிப்படுத்தல் 16:2 படி முதல் பாத்திர தீர்ப்பு தீவிரமான புண்களால் பாதிப்பாகும். முத்திரை வைத்தவர்களே இதனால் பாதிக்கப்படுவார்கள். இரண்டாவது பாத்திர தீர்ப்பு வேதத்தின்படி கடல்களை இரத்தமாக மாற்றி கடலில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிக்கும். மூன்றாவது பாத்திரம் ஆறுகள் மற்றும் நீரூற்றுகளிலும் இதேபோல் செய்கிறது. தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிடும். நான்காவது பாத்திரம் சூரியனை பாதிக்கும். வெளிப்படுத்தல் 16:18 அது மனிதர்களை தீயால் எரிக்கச் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அது சகோதரர் கிறிஸ்டோபரை வழிபடுகிறவர்களை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஐந்தாவது பாத்திரம் இருளின் தீர்ப்பு ஆகும். மனிதர்கள் ஒளியை மறுத்ததால் அவர்கள் உண்மையான இருளையும் புண்களால் ஏற்படும் வலியையும் அதிகமாக அனுபவிப்பார்கள். இப்போது ஆறாவது பாத்திரம் யூப்ரேட்ஸ் ஆற்றை உலரச் செய்யும். இது கிழக்கிலிருந்து வரும் பெரிய படைகளுக்கான வழியை திறக்கும் மற்றும் அனைத்து நாடுகளும் மெகிடோ பள்ளத்தாக்கில் போர் செய்ய ஒன்று கூடும். ஏழாவது பாத்திரம் இறுதி தீர்ப்புகளின் தொடரை முடிகிறது. பெரும் வானிலை மற்றும் புவியியல் வெடிப்புகளுடன் ஒரு பெரிய நிலநடுக்கம் மற்றும் நில அமைப்பின் அதிர்வுகள் பூமியின் பெரும் பகுதியை அழிக்கப் போகின்றன. பைபிள் சொல்வது வானிலிருந்து பெரிய ஆலங்கட்டி விழும், அதன் பிறகு அர்மகேதோன் போர் நடக்கும். பூமியின் அனைத்து நாடுகளும் அரசர்களும் அங்கு இருப்பார்கள். முதலில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போரிடுவார்கள், பின்னர் கிறிஸ்துவுக்கு எதிராக போரிடுவார்கள்.
0: நாம் இதையெல்லாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்?
1: ராப்சர் நடந்த பிறகு கிறிஸ்து காணாமல் போனார், பாவம் முழுமையாக ஆட்சி செய்தது. அந்த போரின் போது கிறிஸ்து திரும்பி வருவார். அவர் உலக அரசை கைப்பற்றி சமாதானமும் செழிப்பும் கொண்டு வருவார்.
2: காணி, நீ என்ன நினைக்கிற?
0: நான் டர்னரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். விசித்திரமாக இருக்கிறது. அவர் பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சவர் போல இருந்தார், ஆனாலும் அவர் ஒரு விசுவாசியாக தெரியவில்லை. மேலும் அவர் விசுவாசியாக இருக்க விரும்பவில்லை போலவும் தெரிகிறது. அவர்
2: ரட்சிப்பின் எண்ணம் அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது போல, ஆனால்
0: அவரிடம் அந்த அறிவெல்லாம் இருக்கிறது. நான்
2: அந்த அறிவும் தன் சபையினருக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காத குற்ற உணர்வும் அவரை உள்ளுக்குள் சாப்பிடுகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. தனது ரட்சிப்புக்கான திட்டத்தை உருவாக்குவதற்காக முடிந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு இருப்பது போல தெரிகிறது. அவர் ஒரு வேதனைக்குள்ளான மனிதர். ஏன்
0: அவர் அந்த குழியில் வாழ்ந்து எலிகளை சாப்பிட தேர்ந்தெடுக்கிறார்? அவர் அந்த முத்திரையை எடுக்கலாம், அதன் மூலம் அவர் உண்ண முடியும்.
2: அவர் முன்பு நல்ல செயல்களால ரட்சிப்பு கிடைக்கும் என்று பிரசங்கித்திருப்பார் போல. நல்லது செய்யுங்கள், சட்டத்தை கடைபிடியுங்கள், அப்பொழுதுதான் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்வார். ஆனால் இயேசு மத்தேயு 7:22 சொன்னார், அந்த நாளில் பலர் என்னிடம், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் பேசவில்லை, உமது நாமத்தில் பேய்களை வெளியேற்றவில்லை, பல அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்வேன், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை, என்னை விட்டு விலகுங்கள் தீய செய்பவர்களே. பிதாவை அடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே.

0: தயவு செய்து கதவை திறங்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாங்கள் உங்களை எப்போதோ நேரடியாக அழைத்திருப்போம் அல்லவா? தயக்கம் காட்டாமல் வெளியே வாருங்கள். தயவு செய்து கதவை திறங்கள்.
1: நீங்கள் யார்? வேண்டாம்.
2: மார்க்.
1: அப்படி என்றால் ஏன் நாங்கள் உங்களுடன் செல்ல வேண்டும்?
0: அம்மா பாருங்க, அங்க அஞ்சு காரணங்கள் ஓடுது, இன்னும் இருக்கலாம். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போகணும், இங்க நின்னு பேச முடியாது. கதவை திறங்க.
1: வணக்கம். நாம் கடந்த முறை விரிவாக பேசிக் கொண்டிருந்த அந்த முக்கியமான திட்டத்தை பொறுத்தவரை இதுவரை ஏதேனும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். நாம் நிர்ணயித்த காலக்கெடுவை நெருங்கிக் கொண்டிருப்பதால் தற்போதைய நிலை என்ன என்பதையும் ஏதேனும் சவால்கள் அல்லது தாமதங்கள் இருக்கிறதா என்பதையும் தயவு செய்து என்னிடம் விரிவாக பகிர முடியுமா? உங்கள் தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
3: மிகவும் சிறிய அளவிலானது.
2: நீங்கள் அறிந்திருக்கலாம் இந்த வார்த்தைகளில் சில குறியீட்டு வார்த்தைகள் என்று நினைக்கிறேன். ஏனெனில் எண்கள் குறியீடுகளும் அவைகளுடன் பொருந்துகின்றன. மற்றவை எனக்கு குறிப்பு வார்த்தைகள் போல தெரிகிறது, ஏனெனில் அவைகளுக்கு எந்த தொடர்பும் தெரியவில்லை. எப்படியாவது இங்கே நமக்கு ஒரு வார்த்தை குறியீடு, ஒரு எண் குறியீடு மற்றும் ஒரு ஒலி குறியீடு இருக்கிறது என்று தெரிகிறது.
3: அதாவது
2: நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை பட்டியல் ஒரு குறியீட்டு சாலை வரைபடத்தை விட அதிகம். வார்த்தை குறியீடும் எண் குறியீடும் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்கின்றன என்று தெரிகிறது. செல்ல வேண்டும். ஒலி குறியீடு முற்றிலும் வேறு நோக்கத்திற்காக உள்ளது.
3: நாம் எங்கே போகிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
2: நான் அந்த குறியீட்டு வார்த்தைகளை கணினியில் இடலாம். ஆனால் குறிப்பு குறிகள் வார்த்தைகளை நான் ஆப்வியஸ்லி இட முடியாது. ஆனாலும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். கவுண்ட்லெஸ் ஏஜஸ் என்பது ஒரு குறிப்பு அல்ல, அது ஒரு குறியீடு. பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தை நியூ மெக்சிகோ.
4: நியூ மெக்சிகோவில் எங்கே?
2: நான் எல்லா குறிப்புகளையும் கண்டுபிடிக்கும் வரை அது எனக்கு தெரியாது என்று பயப்படுகிறேன்.
3: ஒலி குறியீடு என்ன அர்த்தம் என்பதில் ஏதேனும் யோசனைகள் உள்ளனவா?
2: நான் இந்த ஒலி குறியீடுகள் அனைத்தையும் கணினியில் கவனமாக உள்ளீடு செய்தேன். அதன் பிறகு அதன் முடிவானது இப்படித்தான் வெளிவந்தது. வெறும் ஐந்து வார்த்தைகளுக்குள்ளாகவே காணி, அந்த பாடலின் பெயரை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்.
3: அவ்வளவுதானா நம்மிடம் உள்ளது? உன் நண்பர் சொன்னது சரியாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம்.
2: அப்படி இருக்காது. அது உண்மை என்றால் ஒரு கீர்த்தனை புத்தகத்தில் அந்த வரிகளை தேடினாலே போதும்.
3: அந்த ஒலிகள் பல கீர்த்தனைகளின் கலவையாக இருந்தால் அது சாத்தியமில்லை. சரி,
2: எனக்கு இப்பொழுது லேசாக பசி எடுப்பது போல தோன்றுகிறது. அதனால் நான் வெளியே சென்று எனக்காக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதோடு நீ எப்போதும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று நான் மனதார நம்புகிறேன்.
1: கொஞ்சம் நல்லாதான்.

0: அணு புற்றுநோய்.
1: இப்போது அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா?
2: உயிரோடு தொடர்ந்து வாழ்ந்திருப்பது.
1: இந்த பைத்தியக்காரத்திற்கு பொறுப்பான எங்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பதே.
3: அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. லிண்டா,
0: நீங்கள் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள். எப்படி உங்களைத்தானே குற்றம் சொல்ல முடியும்?
1: நான் என் வாழ்க்கையை ஸ்டான்போர்ட் மருத்துவமனையில் உள்ள கதிர்வீச்சு ஆராய்ச்சி சங்கத்தில் 20வது வயதில் துவங்கினேன். அங்கு இருந்தபோது பலர் காணாமல் போனார்கள். என் கணவர் சகும் அவர்களில் ஒருவர்தான். எப்படி?
0: நீங்கள் அந்த குறியை தவிர்த்தது எப்படி?
1: சக் காணாமல் போன சில வாரங்களுக்கு பிறகு ஜோடியும் நானும் இன்னும் 2 ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுடன் பசிபிக்கில் உள்ள அண்ணா வீடாக் என்ற இடத்திற்கு சென்றோம். உண்மையில் குறியை தவிர்ப்பது என்பது ஒரு விஷயமாகவே இல்லை. திரும்பி வந்த பின் அதை எடுக்கலாம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அப்போதுதான் போர் வெடித்தது.
3: உங்க கணவர் பத்தி என்ன?
1: சக் மற்றும் நானும் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்த்தோம். என் கேள்விகள் எப்போதும் எப்படி விஷயங்கள் உருவாக்கப்பட்டன, நாம் அவற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றவையாக இருந்தன. அவருடைய கேள்விகள் எப்போதும் ஏன் வலி துயரம் என்றவையாக இருந்தன. அவருடைய தத்துவம் எனக்கு ஒருபோதும் மிக நிஜமாக தோன்றவில்லை.
3: ஏன் அப்படி என்று உங்களுக்கு தெரியுமா?
1: நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அவர் என்னிடம் மனிதன் ஒருபோதும் மனிதகுலம் கடவுளின் நெறிமுறைகளை விரும்பவில்லை. அந்த மரணம், நித்தியம், தீர்ப்பு எல்லாம் மிகவும் தொலைவில் இருப்பதாக தோன்றியது. மனிதன் தன் குற்ற உணர்வும் பாவத்துடனும் வாழ்ந்து அதை மறக்க வேலை செய்து விளையாட முயற்சிப்பான்.
3: அவர் உங்களிடம் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசினாரா?
1: அவர் எப்போதும் பைபிளில் வரப்போகும் விஷயங்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்.
3: அதை பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: நான் சிந்திக்க அதிக முக்கியமான விஷயங்கள் இருந்தன. அவர் என்னிடம் சொன்னது அது உண்மையாகவே தோன்றல.
4: இப்போது அது உண்மையாக தோன்றுகிறதா?
1: நான் அறிந்தது ஒன்றே ஒன்று, கடவன் என் கனவை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அருவருப்பானதாக மாற்றிவிட்டார். உண்மையில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் டேவிட். தாகம், பசிப்பு, மனவேதனை மற்றும் பயம்.
4: உங்கள் கனவை நசுக்கியது கடவுள் அல்ல என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? உங்கள் கனவை நசைத்தது பாவம் என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? எனது வாழ்க்கையும் நம்மை போன்ற மற்றவர்களும் கடவுளின் வழியில் அல்லாமல் நம்முடைய வழியில் வாழ தேர்ந்தெடுத்ததால் இப்படியானது. நான் நினைக்கிறேன், பாவம் நம் நாட்டையும் கடவுளை மறுத்த அனைத்து நாடுகளையும் அழித்து விட்டது. நீங்கள் மனவேதனை பற்றி பேசுகிறீர்கள் லிண்டா. இயேசுவுக்கு நம் வாழ்க்கைகளுக்காக தெய்வீகமான மற்றும் மகத்தான திட்டம் இருந்தது. நாம் அவருடைய கனவு, ஆனால் நாம் அவருடைய மனதை உடைத்து விட்டோம். இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் உண்மையான ரகசியம் என்ன என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அவர் இப்போதும் கூட நம் மீது மிகுந்த அக்கறையுடனும் அன்புடனும் இருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் நேசிக்கிறார். தயவு செய்து இதை பற்றி ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். சரி, இப்போது நீங்கள் சிறிது நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்த பிறகு உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலை முன்பை விட இப்போது சற்று நன்றாக இருப்பதாக உணர்கிறீர்களா? இல்லை, எனக்கு இன்னும் அப்படி தோன்றவில்லை. ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது.
5: இல்லை, ஆனாலும் நன்றி. மேலும் ஜோடி,
4: நான் உதவ ஏதேனும் செய்ய முடியுமா?
5: ஆம், நீங்கள் எனக்கு என் அப்பாவை திருப்பி கொடுக்கலாம். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கும் நடன நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து செல்ல ஒரு காதலனை, நண்பர்களையும், என் சொந்த அறையுடன் ஒரு அழகான வீட்டையும், கடவுள் அழித்துவிட்ட எனக்கு உரிமை உள்ள மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கலாம். மேலும் அந்த அருவருப்பான ராட்சதர்களிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்ளலாம்.
1: வா என் செல்லக்குட்டி, நாளை காலையில் விடிந்ததும் விஷயங்கள் இன்னும் சிறப்பாக தெரியும். டேவிட், என்னை தயவு செய்து மன்னிக்கவும். டேவிட், இன்று மதிய வேளையில் நீ எங்களை வந்து கண்டுபிடித்த போது, ஜோடி, நாங்கள் ஒரு மத்திய மேற்கு நகரத்திற்கு தங்களை அழைத்துச் செல்ல முயற்சித்தோம். அங்கே நம்முடைய உயிர் வாழ்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். உன் வரைபடப்படி நாங்கள் ஓமஹாவில் இருந்து சுமார் 60 மைல் வடக்கில் இருக்கிறோம். நீயும்
4: ஓமஹா அவர்கள் முதலில் தாக்கிய இலக்கு.
1: அது நமக்கு சாதகமாக இருக்கிறது. கதிரியக்கம் போதுமான அளவு குறைந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த பகுதியை மீண்டும் மக்கள் வாழும் இடமாக மாற்ற முடியும்.
4: நாம் முயற்சி செய்யலாம். சாலைகள் இன்னும், நாம் தெற்கே போகலாம். 35 ஐ எடுத்துக்கொண்டு ஓக்லஹோமா சிட்டிக்கு சென்று அங்கிருந்து 40 ஐ மேற்கே செல்லலாம்.
0: இந்த வண்டிக்காக எங்க எரிபொருள் வாங்குகிறீர்கள்?
4: பிரதர் கிறிஸ்டோபரின் அரசு அமலில் உள்ள நகரங்களுக்கு நாம் செல்ல முடியாது. அதனால் மக்கள் இல்லாத குண்டு வீசப்பட்ட நகரங்களில் கார்களில் இருந்தும் லாரிகளில் இருந்தும் எரிபொருளை எடுத்துக்கொள்கிறோம்.
0: நகரத்தில் மக்கள் வாழ்கிறார்களா என எப்படி அறிவீர்கள்?
4: நாங்கள் எப்போதும் ரேடியோ மற்றும் டிவி சிக்னல்களை கண்காணித்து வருகிறோம். எப்போது ஒரு ஒளிபரப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தை தவிர்க்கிறோம். யாரும்
0: நினைக்கல.

0: டேவிட், எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கிறது. அது பலமாக இருக்கிறது.
1: நாம் அவர்களின் கட்டுப்பாடுகளை முறியடித்து அவர்களின் சங்கிலிகளை நம்மிடமிருந்து தூக்கி எறியலாம் என்று நான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தின் அரசன். என் பெயரிலும் என் மகிமையின் சக்தியிலும் மேம்பட்ட ஏவுகணை மற்றும் அணு தொழில்நுட்பத்துடன் இந்த தன்னம்பிக்கை கொண்ட கடவுளை நாம் அவனது செயற்கை கோளின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே உபகரணங்களை பஸ்தீனுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் அவர் இனி நம்மை பசிப்பும் தீயும் குறைவும் நோயும் கொண்டு தொந்தரவு செய்ய மாட்டார். இந்த கண்ணீர் மற்றும் வேதனையின் கடவுளை நாம் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் சந்திப்போம். ஒருமுறை என்றும் யார் அரசன் என்பதை முடிவு செய்வோம். அவர் நினைக்கிறார்,
2: அவர் கடவுளை ஏமாற்றுகிறார் என்று. உண்மையில் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். அந்த சிக்னல் ஓமஹாவில் இருந்து வரவில்லை இல்லையா?
0: நெப்ராஸ்கா, நாம இப்ப போறோம் இல்லையா?
2: ஆமா, மேற்கே இருக்கு.
0: நம்ம நல்லா இருக்கிறோம்.

0: கதிரியக்கம் குறைந்து விட்டது. வெளியேறுவதற்கு இப்ப பரவாயில்லைன்னு நினைக்கிறேன்.
1: இந்த நகரம் சில நாட்களுக்கு முன்பே தாக்கப்பட்டது. எப்படி?
2: உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: மக்கள் இன்னும் தங்கள் பாதுகாப்பு இடங்களில் இருக்கிறார்கள்.
3: வாயு ஒரு சாத்தியமா இல்லையா?
1: இல்லை, அந்த உடல்கள் கழுகுகளால் முற்றிலும் சாப்பிடப்பட்டுள்ளன. வாயு இருந்திருந்தால் அந்த இறைச்சியை அவை தொடவே மாட்டாது.
4: கழுகுகளா? நான் வெளியேற விரும்பினேன்.
1: நாம் வெளியேறலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். விருந்தோம்பல் பெரும்பாலும்

0: இந்த ஊர் குண்டு வீசப்பட்டதினால் ஏன் எந்த கட்டிடமும் சேதமடையவில்லை? எஸ்எஸ்சி தளத்தில் குண்டு வீசினர். இங்கிருந்து 12 மைல். அந்த
1: கதிர்வீச்சு இவ்வளவு தூரமா?
0: ஆமாம், வந்திருக்கும்.
2: அவ்வளவு அதிகமாக இருக்க முடியாது. மரங்கள் சாதாரணமாக இருக்கின்றன.
0: கதிர்வீச்சு செடிகளை பாதிக்காது. சிறு பாதிப்பு கண்ணுக்கு தெரியாது. குண்டு வீசிய 2 வாரங்களிலேயே பள்ளத்தில் செடிகள் வளர்ந்தனவாம்.
3: டேவிட், முதல் நாள் மருத்துவ பெட்டியிலிருந்து ஆஸ்பிரின் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு சிறிது குளிர் பிடித்திருக்கிறது. நாமும் சில மணி நேரம் எடுத்துக்கொண்டு வாங்கிக் கொள்ளலாமா?
1: முதல்ல நான் ஒரு விஷயம் பார்த்து விடட்டுமா? சரியா,

0: பாருங்கள், இப்போது 3:10 குறைவாக இருக்கிறது. சரியாக 3:30 நம்மால் கிளம்ப வேண்டும். எனவே நீங்கள் ஏதேனும் சந்தேகமானதை பார்த்தால் அல்லது பாதுகாப்பு அறிவிப்பு ஒலித்தால் உடனே இங்கே திரும்பி வாருங்கள். நான் சொல்வது உண்மையிலேயே உடனே திரும்ப வேண்டும், சரியா?
1: சரி.
0: ஓ கனி, தயவு செய்து 1 இங்கே காத்திரு. உங்ககிட்ட வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் விரிவாக பேச விரும்புகிறேன். அந்த மர்மமான டோன் குறியீட்டை நான் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டேன் என்றுதான் இப்போது நினைக்கிறேன்.
1: உண்மையா? அது
0: இதற்கு 2 உண்டு. முதலில் டர்னர் சொன்னது சரி, அந்த வரிகளும் இசையும் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம். இப்போது குறிப்புகள் குழப்பமாக இருப்பதால் அது எந்த கீர்த்தனை என தெரியவில்லை. நாம் அதை தனிப்படுத்த வேண்டும்.
1: தொடருங்க. சரி,
0: இது உங்களுக்கு பைத்தியமா தோன்றலாம், ஆனால் ஒரு குறிப்பு. உங்கள் குரலை கலந்து பாடுங்கள், எனக்கு நினைவூட்டுகிறது. எங்கேயோ அந்த ஒளிபரப்பு இருக்கிற இடத்தில் ஒரு குழு மக்கள் பாடப்போகிறார்கள், அல்லது அந்த கீர்த்தனையின் ஒரு பதிவு ஒளிபரப்பப்படும். 2 அதை அழிப்பதற்காக யூனைட் நிறுவனத்தின் கணினி அமைப்பை.
1: அது அருமை டேவிட், ஆனால் அந்த சில வார்த்தைகள் இருந்து நீ இவ்வளவு எப்படி கண்டுபிடித்தாய்? நான்
0: அந்த ஒளித்துணைகளை பற்றி வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மையத்திலிருந்து தகவல் எடுக்க முயற்சித்த போது நான் நேரடியாக அந்த முக்கிய நிரலுடன் இணைப்பை பெற்றுவிட்டேன் என்று கண்டுபிடித்தேன்.
1: ஆனால் அந்த ஒளித்துணைகள் எப்படி உனக்கு முக்கிய கணினிக்கு அணுகலை வழங்கும்? எனக்கு புரியவில்லை.
0: சரி, இசை நமக்கு ஒலி மாத்திரமே, ஆனால் கணினிக்கு அது வெறும் எண்கள் தான். ஆனால் அந்த எண்கள் தான் இறுதியில அணுகல் குறியீடாக மாறின. அதனால
1: நீ சொல்றது நமக்கு யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினிக்கு அணுகல் இருக்கிறது என்றுதான். ஆனால் அது நமக்கு என்ன பயன் தரும்?
0: நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கணினி நீங்கள் சொல்வதெல்லாம் செய்யும், அது கேள்விகள் கேட்காது. இங்கே இருக்கிற இந்த உபகரணத்தின் மூலம் நான் எனது சொந்த கணினி நிரலை எழுதி கொண்டு அதை யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மைய நிரலுக்கு மாற்றலாம். அது எந்த கேள்வியும் கேட்காது, ஏனெனில் நாமே யூனைட். அது என் நிரலை பயன்படுத்தும்.
1: எனக்கு இன்னும் புரியல, என்ன அது நமக்கு என்ன பயன் தரப்போகுது டேவிட்?
0: நான் இசை குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கணினி நிரலை உருவாக்க முடியும். அதை இரும குறியீட்டு வார்த்தைகளாக மாற்றியமைக்கலாம். அவை உண்மையில் வெறும் எண்கள் மட்டுமே ஆகும். அதன் பிறகு யூனைட் நிறுவனத்தின் மென்பொருள் நிரலை என்னுடைய புதிய தகவல்களை கொண்டு முழுமையாக மாற்றிவிட முடியும்.
1: நீ சொல்வது ஒரு கீர்த்தனையை வைத்து நாமே யூனைட் நிறுவனத்தின் முழு தொடர்பு அமைப்பையும் சிதைக்க முடியும் என்று தானா?
0: ஆமாம்.
1: பத்தி என்ன?
0: அது உண்மையில ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இங்கே கவனி, அந்த பேக்கப் சிஸ்டம் எப்போ ஆன்லைனுக்கு வரும் என்று எனக்கு துல்லியமா தெரிந்திருந்தால் நிச்சயமா இப்போதே என்னால் அதை முழுமையாக அழித்து விட முடியும். சரி, நீ இப்போது தாமதிக்காமல் உடனே இங்கிருந்து கிளம்பு. அப்போதுதான் உன்னால் சரியான நேரத்தில் மீண்டும் இங்கே திரும்பி வர முடியும்.
1: மரணமடையாத அளவு கதிர்வீச்சு பெற்றவர்களுக்கு என்ன நடக்குது?
2: அளவை பொறுத்து இது மாறும். பெரும்பாலும் கதிர்வீச்சு வெள்ளை அணுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது.
1: அதுதானா டூம்ஸ்டே மக்கள் அனுபவிப்பது?
2: ஆமாம், அவர்களுக்கு சாதாரண சளி வந்தாலும் அது அவர்களை கொல்லும்.
1: அவங்க கொஞ்சம் மட்டுமே பெற்றா என்ன ஆகும்?
2: அட, அறிகுறிகள் மாறுபடும், ஆனால் அவங்களுக்கு புண்கள் வரலாம்.
3: புண்களா?
0: பெரிய புண்கள். இந்த முட்டாள் விஷயங்கள் என்னை பைத்தியமாக்குகிறது.
4: நாம் ஒரு மருந்தகத்தை கண்டுபிடித்து உனக்கு பெனிசிலின் செய்து தரலாம், அது உதவும்.

0: நம்ம இதை ஓட்டி பார்க்கலாமா?
1: தயவு செய்து அந்த பொருளை தொடாதீர்கள். அது இப்போது மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. அதை சரியான முறையில் சுத்தமாக துடைப்பதற்கு தேவையான ஒரு துணியையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு

0: இது போதாதா?
1: நான் நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஸ்வெட்டர்கள் எடுக்க விருப்பம் இல்லை.
0: நாம் இவை திருப்பி கொடுக்க வேண்டுமா?
1: நிச்சயமாக.
0: ஆனால் இங்க யாரும் இல்லையே.
1: ஆனா அவங்க திரும்பி வருவாங்க. அவங்க எம் தெருக்கள் அதிகமான மக்கள் இல்லை. அவங்களுக்கு முன்கூட்டியே நல்ல எச்சரிக்கை கிடைச்சிருக்கணும்.
0: அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கூடங்களுக்கு ஏன் போகவில்லை?
1: நான் தெரியவில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு முறை மேற்கத்திய பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஒரு கேனியன் பகுதியில் திடீர் வெள்ளி எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. நிறைய பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் பலர் அங்கேயே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். எப்போதும் சிலர் எச்சரிக்கை என்பது தங்களை பொருந்தாது என்று நினைக்கிறார்கள்.

0: ரிக்ஸ், நான் சொல்வதை இப்போது மிகவும் கவனமாக கேள். ரிக், உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால் நீ இங்கேயே இந்த யூனிட்டுடன் தங்கியிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது. நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நீ உடனடியாக அந்த கட்டிடத்தின் உள்ளே விரைவாக சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த உயிர் காக்கும் மருந்தை மிக கவனமாக தேடி எடுத்துக்கொண்டு இங்கு கொண்டு வர வேண்டும். தயவு செய்து இதை எனக்காகவும் நம்முடைய குழுவிற்காகவும் செய். நமக்கு இப்போது இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. தயவு செய்து சீக்கிரம் போ.
1: என் மனதையும் உடலையும் வருத்தும் இத்தகைய செயல்களை தவிர்த்து என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள்.
2: நான் உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்த விரும்பவில்லை. தயவு செய்து எனக்கு யாராவது உடனடியாக உதவி செய்ய வேண்டும்.
3: டேவிட், காணி பேசுகிறேன். உனக்கு உதவி தேவைப்பட்டால் டேவிட், நான் மருந்தக அடித்தளத்தில் உள்ளேன். இங்கெல்லாம் மியூட்டன்ட்களும் சிப்பாய்களும் சுற்றுகிறார்கள். நான் கொடுத்த குறியீட்டு பட்டியலின் நான்காவது குழுவை பார். அதன் கடைசி இரு எழுத்துக்களுடன் இலக்கை நோக்கி செல். அங்கே எனக்காக காத்திரு.
4: காணி, உன்னை விட்டு போக முடியாது. ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? முக்கியமான பகுதி உன்னிடமே இருக்கிறது.
3: பார், நான் நன்றாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஒரு வாகனம் வாங்கி பிறகு உங்களை சேர்ந்து விடுவேன். இப்போது

இது உன்னுடைய இருண்ட இரவு. நீ இப்போது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மிக தெளிவாக அறிவேன். தயவு செய்து உன் இரண்டு கைகளையும் உன் தலையின் மேல் உயர்த்தி வைத்துக் கொண்டு மெதுவாக வெளியே வா. பார், நீ இந்த இடத்தில் எங்கே மறைந்திருந்தாலும் சரி, உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இப்போதே நான்

0: அவன்தான் அந்த மனிதன்.
1: நோயாளிக்கு உதவி தேவை.
2: அங்கே இருக்கின்ற அவர்கள் அனைவருமே மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் என்பதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து எதற்கும் அஞ்சாமல் இப்போது என்னுடன் உள்ளே வாருங்கள். அதற்கு அப்புறம் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசலாம்.
1: நீ உன்னை நம்பிக்கையாளர் என்று சொல்கிறாயா?

0: நானாவது சொல் என்ன?
1: நீ சொல்றது நானாவது சொல்லையா அல்லது நாங்காவது பிரிவையா?
0: பிரிவு.
1: சரி, அது ஒரு சொல் இல்ல, அது ஒரு எண். 1842 கடைசியில
0: இரண்டு எண்கள் முடிவில்லாத காலத்தை நோக்கி பயணிக்கின்றன. 42 மைல் தூரம் மேற்கு திசையில் சென்று அங்கே காத்திருங்கள். வணக்கம்.
2: ஜிம்மி, அம்மாவோட கடவுள் திட்டம் பத்தி பேச உனக்கு என்ன உரிமை? கைதி நீ.
3: நீ சொல்வது முற்றிலும் சரிதான் ஜோடி. நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் இப்போது விரிவாக சொல்ல போகிறேன்.
2: அது சரி ஜோடி, நான் ஒரு மற்றும்
3: எப்படி நீ எங்க அம்மாவிடம் அந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு தகுதி பெற்றாய்?
2: உன் அம்மா ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்கிறார். அந்த சுமையை கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவர் தாங்க முடியும்.
3: கடவுளை பற்றி பேசும் முன் அவர் இருக்கிறதை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்கு அதிகம் காட்டல.

0: இந்த முட்டாள் நிலத்தை கடந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது? நாம் போகும் இடம் எங்கே என்று அடையும் வரை நீ
1: அவசரம்.
0: எனக்கு இது சலிப்பாக இருக்குது.
1: நான் வெளியே சொன்னதை பற்றி உனக்கு சிறிதும் கவலை இல்லை இல்லையா? நான்
0: கவலைப்பட வேண்டுமா?
1: இன்று உனக்கு எதுவும் நடக்கலாம். நாளைக்கு உன் மூளையில் இரத்த கட்டி வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ இறந்து விடலாம். நீ
0: நான் கவலைப்படுகிறேன் என்று நினைக்கிறாயா? இதை விட எதுவும் நல்லது கூட
1: நரகம். என்ன
0: இது என்னன்னு நினைக்கிறாய்?
1: கசப்பான மனநிலை எதையும் மாற்றாது ஜோடி. நீ ஏன் விஷயங்களின் நல்ல பக்கத்தை பார்க்க முயற்சிக்கவில்லை? உன் வயதில் ஒரு நண்பன் உனக்கு இருக்கிறான்.
0: அது பெரிய விஷயமா? நான் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறேன். அவனுடைய முகம் எரிஞ்ச மார்ஷ்மெல்லோ மாதிரி இருக்கிறது.
1: நீ அதை கேட்டிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கு. நான் 13 வயசில் இருந்த போது எனக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்ததால் பெண்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று கவலைப்பட்டேன். நீ வெளியே சொன்னதை பற்றி நான் உன்னிட்ட சில கேள்விகள் கேட்கலாமான்னு நினைத்தேன்.
1: நான் முயற்சி செய்கிறேன். சரி,
2: நீங்கள் ஆண்ட்ரூ ஜெனனுக்கு உள்ளதான் நம்மை மன்னிக்க விரும்புகிறாருன்னு ஏதோ சொன்னீங்க. நான் பாவம் செய்ததாக நினைக்கவில்லை, ஆனால் நீ வெளியே சொன்னது அது எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. நீ
1: பாவம்னா என்னன்னு தெரியுமா?
2: ஆமா, பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது. நீ
1: ஆதாம் மற்றும் ஏவாள் கதை உனக்கு தெரியுமா?
2: நிச்சயமாக. என்ன
1: ஆதாம் என்ன செய்தான்?
2: கடவுள் அவனை பழத்தை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு அவனை ஏமாற்றி அதை செய்ய வைத்தான்.
1: ரோமர் 5:12 ஒருவன் உலகில் பாவத்தை கொண்டு வந்தான், பாவம் மரணத்தை கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைவரும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மக்களுக்கும் பரவியது.
3: பைபிள் சொல்றது அந்த பாவத்தை நாம் மரபாக பெற்றோம் ஜிம்மி.
1: நீயும் நானும் மனித குலம் முழுவதும் நாம் கருவில் உருவான நாளிலிருந்தே பாவிகள். நம் வாழ்க்கையில் முன்னேறிய போது பாவம் நம்முடைய உள்ளார்ந்த இயல்பில் உண்மையாக வெளிப்பட்டது. நம்முடைய இதயங்கள், நம்முடைய மனப்பான்மைகள், நம்முடைய நோக்கங்கள் மற்றும் நாம் முடிவெடுக்க உதவும் அந்த இயந்திரத்தில் கூட, அதாவது நம்முடைய சித்தத்தில் கூட.
2: அப்படி என்றால் நீங்க சொல்றது என்னென்றால், நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம், நம்மால் நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனால் நாமே எதை செய்தாலும் அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது.
1: நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் இன்னும் பாவிகள் தான், கடவுளிடமிருந்து பிரிந்தவர்கள் தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் தமது மகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணிக்கவும் தமது இரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை கழுவவும் தியாகம் செய்தார். மற்றும்
2: நாம் அதை நம்பும் போது நாம் இனி கடவுளிடமிருந்து பிரிந்தவர்களாக இருக்க மாட்டோம்.
1: அப்படித்தான்.
2: பின்னர் பாவம் உண்மையில் உள்ளே பிறக்கிறது.
1: பாவம் உள்ளே அழுகி வளர்கிறது. பிறகு அது வெறுப்பு, பேராசை, கடுமை ஆகியவற்றால் பரவுகிறது. பிறகு அது வெளியில் தெரிகிறது. திருடுதல், மோசடி, பொய் பேசுதல் மற்றும் அர்த்தமற்ற வாழ்க்கையை உருவாக்கும் அனைத்து செயல்களும் அப்போது வெளிப்படுகின்றன.
4: செக்டர் 115-17 17 தொடரவும். மைக்கேல் குரல் இல்லை, வேறு அலைவரிசை முயற்சிக்கலாம். நமக்கும் சிரமம் தான்.
1: மயம் செக்டர் 115.
4: 115 தொடருங்கள், முயற்சியுங்கள்.
1: குரல் அச்சு கண்காணிப்பை அலைவரிசையில் வையுங்கள்.
4: சரி, முயற்சியுங்கள்.
1: அச்சை பெற முயலுங்கள்.
4: நாங்கள் முயற்சிப்போம்.
1: ராஜர்,
2: ஏன் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்திக்க வேண்டியது?
1: பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலியர்கள் விலங்குகளை பலியாக்க ஓலரக் ஆசாரியர்களிடம் கொண்டு வந்தார்கள். இந்த விலங்குகள் ஜிம்மி, குறைபாடின்றி முழுமையாக இருக்க வேண்டும். பலியிடும் ஒருவரின் பாவம் குற்றமற்ற அந்த பலிக்கு மாற்றப்பட்டுவிடும். பின்னர் அந்த விலங்கு கொல்லப்பட்டு அதன் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்பட்டது. இது ஒருவரின் பாவத்திற்கு தற்காலிகமாக ஒரு மூடியாயிருந்தது. கடவுளின் சிறப்பு ஆட்டுக்குட்டி, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, பாவமற்றவர், குறைபாடோ களங்கமோ இல்லாதவர், மரத்தில் தன் இரத்தத்தை சிந்தி மரணத்தை வென்று நம்மை பாவத்திலிருந்து என்றென்றும் விடுவித்தார். கிறிஸ்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார்.
2: அப்போது விலங்கு பலி என்பது தற்காலிகமானதாக இருந்தது. ஆனால் சிலுவை, அது ஒரு முறை என்றும் எல்லோருக்குமானதாக இருந்தது.
1: சிலுவையும் இரத்தமும் உயிர்த்தெழுதலும் தான் அதை நிரந்தரமாக்கியது. மற்றும்
2: அதை நம்பவும் யாரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறார்,
1: அதாவது நம்பும் ஒவ்வொருவரும் இரட்சிப்பை பெற முடியும் என்பதை குறிக்கிறது. ஆனால் எல்லோரும் விசுவாசிகள் அல்ல, அவர்கள் கடவுளிடம் கேட்பதனால் விசுவாசிகளாக மாறலாம். யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசித்தவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக ஆகும் அதிகாரத்தை அவர் அளித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இரட்சிப்பு ஒரு பரிசு. ஒருவர் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள்.
2: நல்லா, இதை ஏன் யாரும் இதுவரை எனக்கு விளக்கவில்லை?
1: நிறைய பேர் முயற்சி செய்திருக்கலாம் ஜிம்மி, ஆனால் நம்மில் பலர் கேட்கவே இல்லை. சில கிறிஸ்தவர்கள் மிகவும் சோர்வாகவும் சோம்பேறிகளாகவும் அல்லது இயேசுவை பகிர்வதில் வெட்கப்படுபவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது நீ இரட்சிப்பின் திட்டத்தை கேட்டுவிட்டாய். கடவுள் உன்னை பொறுப்பாளராக வைத்திருக்கிறார். ராக் ஆஃப் ஏஜஸ் முதலில் சுர்ச்சின் 1, பவுண்டேஷன் 2, சபையும் கல்லும் ஒன்றாக சேர வேண்டும். சபையும் கல்லும், கல்லாலான சபை, சபை போல தோற்றமுள்ள ஒரு கல், சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல்,
0: சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல். காணி இப்ப வர வேண்டிய நேரமாச்சுல்ல?
1: அவள் இன்றிரவு என்று சொன்னாள். எந்த நேரம் என்று சொல்லவில்லை. அவளை அங்கே விட்டுவிட்டு போவது எனக்கு பிடிக்கவில்லை. நாம் அவளுக்காக திரும்பி போகலாமா? எப்படி?
0: நாம் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம எங்கன்னு அவளுக்கு தெரியும். மேற்கே 2 மைல் வாக், அதோடு அவள் நம் முகாம் தீயை பார்த்து விடுவாள்.
1: மற்ற எல்லாரும் காண்பார்கள். ஏன்
0: நீங்கள் அந்த ஆடைகளை ஏன் அணிகிறீர்கள்?
2: அரேபியர்கள் அணிந்ததற்கேற்ப வெப்பத்தை தடுக்கத்தான். உங்கள் தோல் சூரியனுக்கு மிகவும் உணர்வானது. நான் உங்களை அசௌகரியப்படுத்துகிறேன் இல்லையா? நீங்கள்
0: உங்களை இப்படி செய்தவர்களை வெறுக்கவில்லையா?
2: இல்ல,
0: நான் வெறுக்கிறேன். எனக்காகவா
2: ஜோடி? எனக்காகவா? இல்லையெனில் உங்களுக்காகவா? வெறுப்பு என்பது ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான நோய்களில் ஒன்று என்று நினைக்கிறேன்.
0: உங்களை பாருங்க, எப்படி பேசுறீங்க. நீங்க டேவிட் மாதிரி பேசுறீங்க. உங்கள் அப்பா ஒரு போதகர் அல்லது ஏதாவது இருந்தாரா?
2: இல்ல, எங்க அப்பா ஓமஹாவில் ஒரு விசித்திரமான செல்லப்பிராணி கடை வைத்திருந்தார்.
0: அப்படியா? அதனால் உங்களிடம் ஏதாவது விசித்திரமான செல்லப்பிராணி இருந்ததா?
2: நான் சிறுவயதில் எனக்கு ஒரு பைதான் பாம்பு இருந்தது. அதன் பெயர் ஜூலியஸ் ஸ்க்வீசர். நீங்கள் சிரிக்க தெரியும் என்று தெரியுமா? நான்
0: ஒரு செல்ல சிப்பங்க் இருந்தது. அது பேச தெரியும். நாங்கள் பேசுவோம். அப்பா வேலை பார்த்த பூங்கா காட்டு பூனைகள் வேலை நிறுத்தத்தால் மூடப்பட்டதால் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தார். நீங்கள்
2: நல்ல உணர்வா இருக்கிறீங்களா?
0: ஆமாம்.
2: இன்று பிற்பகலில் டேவிட் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
0: நான் அதை பத்தி எதுவும் நினைக்கல.
2: ஏன் இல்லை?
0: நான் ஏன் நினைக்க வேண்டும்? அது
2: டேவிட் உங்களுக்கே நல்லா சொல்ல முடியும். ஆனாலும் நாம் இங்கே இறந்து விட்டோம் என்றால் கடவுள் இல்லாமல் நித்தியத்திலே என்றும் இருப்போம்.
0: அப்புறம்
2: டேவிட் சொன்னார், இப்போது நாம் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நித்தியத்தில் புரிந்து கொள்வோம் என்று. மற்றும் கடவுள் இல்லாமல் இருக்கிறது தாங்க முடியாததாக இருக்கும்.
0: அவர் உன்னை நன்றாக மூளை சலவை செய்திருக்கிறார்.
2: மூளை சலவை செய்யப்படுவது மற்றும் உண்மையை கேட்பது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
0: ஜிம்மி, உனக்கு கடவுள் தேவைனா அது உன் விருப்பம், ஆனா அதை என் மேல் திணிக்காதே. எனக்கு தேவையில்லை.
2: நீ உனக்கு தேவையானதை விரும்புகிறாய். உனக்கு ஒரு நல்ல அடிப்பது தேவை. அது உன் பிரச்சனையை தீர்க்கும்.
0: என் பிரச்சனை வா, என் பிரச்சனை என்னன்னு நீ சொல்ற. நீ யாருன்னு நினைக்கிற? வெறும்
2: உன்னை விரும்ப விரும்பும் ஒருவராக நீ.
0: நான் கவலைப்படுகிறேனா என்று நினைக்கிறியா? நீ ரெட்ஃபோர்டு மாதிரி இல்லையே, தெரியுமா? பாரு,
2: அதுதான் உன் பிரச்சனை.
0: பாரு, நான் உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல,
2: உனக்கு அவசியம் இல்லை, ஆனால் நீ கேட்க வேண்டியதுதான். ஏனெனில் நான் முடிக்கும் வரை நீ இங்கேயே இருக்க போகிறாய். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அழகு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒன்றையாவது நீ ஒரு முறை கேட்கலாம். நீ வெளியிலிருந்து அழகா இருக்கிறாய், ஆனால் உத்தே உன் உள்ள எப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? ஜோடி, நாம் என் முகத்தில் மேக்கப் போட்டு மறைக்கலாம், ஆனால் நம் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது. நம் இதயங்கள் வந்து மிகவும் தீயவை என்பதால் அவை கடவுளுக்கு இப்படித்தான் தெரிகின்றன என்று நினைக்கிறேன். கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவை குணமாக முடியும்.

0: டேவிட், கடவுள் இன்னும் நம்மை நேசிக்கிறாரா என்று நீ அந்த இரவில் என்னிடம் கேட்டாய். நான் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இன்னும் கிறிஸ்துவை ஏற்க முடியும் என்று சாத்தியமா?
1: வெளிப்படுத்தல் 24 எழுதப்பட்டுள்ளது. பிறகு நான் சிங்காசனங்களை பார்த்தேன். அவற்றில் இயேசுவுக்காகவும் கடவுளின் வார்த்தைக்காகவும் சாட்சியாக தலையறுக்கப்பட்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கவில்லை. தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் அதன் முத்திரையை பெறவில்லை. அவர்கள் உயிருடன் எழுந்து 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவுடன் ராஜ்யம் செய்தார்கள். பெரும்பாடு காலத்தின் முக்கிய காரணம் உலகில் நம்பிக்கையில்லாத இஸ்ரவேலை தீர்ப்பதுதான். ஆனால் நான் மேற்கோள் காட்டிய வேதாகம வசனத்தின்படி, மேலும் வெளிப்படுத்தல் 7:9 ஒவ்வொரு குலம், பழங்குடி, மொழி மற்றும் தேசத்திலிருந்தும் எண்ணற்ற மக்களின் ரட்சிப்பு என்பது முக்கியமான விளைவுகளில் ஒன்றாகும். ஆனால் கடவுள் கருணையுள்ளவரும் நீதியுள்ளவரும், யாரும் அழிய வேண்டாம் என்று விரும்பவில்லை. அதனால்தான் கோடிக்கணக்கானோர் அவருடைய கருணையை பெற்றுள்ளனர். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி ஒருவர் ராப்சருக்கு முன்போ அல்லது இப்போது கூட ரட்சிப்பு திட்டத்தை கேட்டும் புரிந்தும் அதை நிராகரித்தால் அவருக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது என்று பலர் நம்புகிறார்கள். நான் உங்களுக்காக இன்னொரு விஷயத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:10, 11, 12 அழிவதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் உண்மையை நேசிக்க மறுத்ததால் தங்களை ரட்சிக்க முடியாமல் எல்லா தீய மோசடி அவர்களுடன் இருக்கும். ஆகையால் அவர்கள் பொய்யை நம்பும்படி கடும் மயக்கத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புகிறார். உண்மையை நம்பாதவர்களும் அநியாயத்தில் மகிழ்ந்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜாக்
2: எப்பவும் ஜாக் எனக்கு பைபிளில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்வார்.
1: அம்மா எப்போதும் என்னையும் என் சகோதரனையும் கிறிஸ்துவை பற்றி சொல்ல முயற்சித்தார். நீங்கள்
2: உங்களுடைய அம்மா பைபிளை பற்றி சொன்னதை நீங்கள் ஏதேனும் புரிந்து கொண்டீர்களா?
1: நான் அதை ஒருபோதும் கேட்கவில்லை. நான் கேட்கவும் விரும்பவில்லை. அப்புறம்
2: நீங்கள் அதை நிராகரித்தீர்கள்.
1: ஒருமுறை நான் ரட்சிப்பு திட்டத்தை கேட்டு அதை புரிந்து கொண்ட போது அதை நான் நிராகரிக்கவில்லை. இப்போது எனக்கு தெரிந்ததை ராப்சருக்கு முன்பு எனக்கு தெரிந்திருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய மகத்தான அன்பை முழுமையாக அனுபவிப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை செய்திருப்பேன். 2வது, இந்த நாட்களில் நான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை உணவுக்காக தேடி அலைவது, மரண தண்டனையை எதிர்கொள்வது மற்றும் அன்புக்குரியவர்களை சித்திரவதை செய்து கொல்லப்படுவதை பார்ப்பது, அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும். அப்புறம்
2: ஜோடி மற்றும் எனக்காக அது மிகவும் தாமதமாகிவிடலாம்.
1: நான் சொன்னது போல் இதயத்தின் நிலையை ஒரே தேவனே அறிவார். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி யாராவது ராப்சர் நிகழ்வுக்கு முன்பு ஒரு நண்பர், ஒரு பாஸ்டர், ஒரு சபையில் அல்லது ஒரு திரைப்படம் அல்லது தொலைக்காட்சியில் இரட்சிப்பு திட்டத்தை கேட்டு புரிந்து அதை நிராகரித்திருந்தால் இப்போது 2வது வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியம் சுமார் 0%. நான்
2: கடவுள் இருப்பதாக நான் ஒருபோதும் நம்பவில்லை.
1: நம்முடைய இருப்பின் மூலம் கடவுள் தன் இருப்பை நிரூபிக்கிறார். நிச்சயமாக ஒரு விஞ்ஞானியாக படைப்பு இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு நீ முட்டாளாக இருக்க முடியாது.
2: டேவிட், அந்த குண்டு மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று நானே என்னை ஏமாற்றிக் கொண்டேன். என் ஆராய்ச்சி தேசிய நலனுக்காகவே என்று நான் உணர்ந்தேன். சரி,
1: அது போர் தடுக்கும் ஒரு கருவியாக இருந்த போது தேசிய நலனுக்காக இருப்பது போல தோன்றியது. ஆனால் இப்போது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது?
2: எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது.
1: அணு அறிவியல் தான் உண்மையில பிரச்சனை இல்லை. அதை பயன்படுத்த நாம் பாவம் காரணமாக செய்ததுதான் பிரச்சனை. கடவுள் நமக்கு அந்த வளத்தை வழங்கினார். ஆனால் அதை புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று மத்தேயு 25 எச்சரித்தார். அது தீ போல் இருக்கிறது. நாம் அதை கொண்டு சமைக்கிறோம், மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். ஆனால் ஒரு தீ வைத்தவரின் கையில் அது அருவறுப்பாக மாறுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்க விரும்பினால் அதை செய்ய வேண்டிய நேரம் இப்போதே. நான்
2: எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டும் டேவிட். நான்
1: ஒரு சமயம் சொன்னேன், இப்போதே நான் காத்திருந்ததுக்கு வருத்தப்படுகிறேன். நான்
3: எனக்காக நீ சாக நேர்ந்ததை நினைத்து வருந்துகிறேன். அது நியாயம் இல்லை என்று நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கு கொடுக்கிறதற்கு என் வாழ்க்கையில் பெரிதாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீங்கள் அளிக்கும் இரட்சிப்பின் வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தும். நான் உங்கள் சொர்க்கத்திற்கு வர அனுமதியுங்கள்.
1: பத்து நான்கு தொடரு. நான்
2: வாகனம் இருக்கு, ஆனா பின்தொடரப்பட விரும்பல. தொடர்ந்து முன்னேறுங்க, உங்க நிலையை தெரியப்படுத்துங்க.
1: கோனி, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை கூப்பிட வர்றோம்.
2: இல்லை, அந்த அபாயத்தை எடுக்க முடியாது. நான் பின்னால வந்து சேர்கிறேன். பிரகடனம் செய்தேன். இது கோனி பேசுகிறேன். உங்களை நிலைய நிலை நிறுத்துங்கள்.
1: முதல் இரண்டு எழுத்துக்கள் மேலிருந்து நான்காவது சொல்லில், இரண்டாவது எழுத்திலிருந்து இரண்டு கழிக்கவும், முதலாவது எழுத்தில் பதினொன்று சேர்க்கவும். முடிவற்ற யுகங்களை நோக்கி செல்கிறேன். அந்த அனைத்து டர்கிகள்
4: இதற்கிடையில் ஓக்லஹோமாவில் மோட்டார் வாகனங்களுக்கு புதிய பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திங்கட்கிழமை முதல் கதிரியக்க பட்டையிலிருந்து 50 மைல் சுற்றளவில் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த பகுதியில் உறவினர்கள் இருந்தாலும் கூட. இந்த நேரத்தின் முக்கிய செய்தி உலகின் பல பகுதிகளில் தாக்கியுள்ள தொற்று நோய்தான். இந்த நாட்டில் புரோவின்ஸ் டவுன் துறைமுகத்திலிருந்து வந்த அறிக்கைகளில் இரத்த சிவப்பு கடல் நீர் கடல் உயிரினங்கள் விரைவாக குறைவதற்கு காரணமாகியுள்ளது. இது ஜப்பானில் உள்ள மீனவர்களுக்கு புதிதல்ல. இந்த புதிய மற்றும் விளக்கமளிக்க முடியாத நிகழ்வால் அவர்கள் ஏறத்தாழ ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த துர்நாற்றம்.
2: நாம் ஒரு நகரத்துக்கு அருகிலா இருக்கிறோம்.
1: ஓக்லஹோமா சிட்டி, நம்ம அதை சுத்தி வந்தோம். அது

0: நாம் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதை பற்றி நாம் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
1: அவர்கள் ஆன்டி டேங்க் ராக்கெட்டுகளுடன் அவர்கள் ஆயுதம் பெற்றுள்ளனர்.

0: யூனிட் 616 தொடருங்கள்.
1: யூனிட் 616 இருப்பிடம் சொல்லுங்கள். கைதிகளை அழைத்து வர பேக்கர் ஹெலிகாப்டர் அனுப்புகிறோம். இது தப்பிச் செல்லும் வாய்ப்பை குறைக்கும். உறுதி.
0: உறுதி. இருப்பிடம் செக்டர் 117 வடகிழக்கில் 45 மைல்கள் தொலைவில். பேக்கர் எனும் ஏரியா பி முடிந்தது. அடுத்து என்ன நடக்கும்? வா டேவிட், நீங்கள் நடைமுறையை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது உங்கள் வாயிலாக அந்த குறியீட்டை பெற முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் செக்டர் 117 ஒரு நபர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிறப்பு திறமை உள்ளது. அது வழி தரும், ஆனால் பயன் உள்ளதாக இருக்கும். நான் உடம்பு சரியில்லை போல இருக்கிறது. அவருடன் இருந்தால் கூட நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தயவு செய்து என்று சொல்வதே.
2: அவருக்கு லுகீமியா உள்ளது.
0: இப்போது நாம் செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டும் என்பதே.

0: தயவு செய்து இங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கிருந்து செல்லுங்கள். ஏனென்றால் இந்த விஷயம் இன்னும் சில நொடிகளில் பயங்கரமாக வெடித்து சிதறப் போகிறது. இங்கே இருப்பது உங்கள் உயிருக்கு மிகவும் ஆபத்தானது.
1: ஜோடி, நீங்கள் உங்கள் முகத்தை மேக்கப்பால் மறைக்கலாம், ஆனால் உங்கள் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது. அதை

0: நீ ஹெலிகாப்டரை பற்றி கவலைப்படுகிறாயா? அங்கே
1: எந்த ஹெலிகாப்டரும் வரப்போவதில்லை. விமானத்தில் 2 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகாது, 45 நிமிடங்கள். அவங்க நம்மளதே விளையாடுறாங்க. அவங்க நினைச்சா நம்மளை ஒரு நொடியில் அழித்து விட முடியும். அவன் எப்படி இருக்கிறான்? ஓ,
0: இரத்தம் நின்றது, ஆனால் இன்னும் சுய நினைவில்லை.
2: டேவிட், நீ வாசிப்பியா?
1: கோணி 10-4, 10-4. தற்போதைய நிலை, மேலிருந்து 4வது சொல். 2 எழுத்துக்களை மையப்படுத்தவும், 1, 5, 0 ஆகியவற்றை கூட்டவும். முடிவற்ற யுகங்களை நோக்கி.
2: நான் இப்போது உங்களுக்கு பின்னால் வெறும் 20 மைல் தொலைவில் இருக்கிறேன். நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்தேன் கோணி.
1: உனக்காக காத்திருப்போம்.
2: வேண்டாம் டேவிட், யுனைட் வானொலிகள் உன் பிடிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது உன்னை கவனித்துள்ளனர். அவர்கள் உன்னை செயலிழக்க செய்தால் என்கிட்ட இன்னும் அவன் அந்த கூறுவன் இருக்கிறது. 10, 4.
1: நரகத்தின் அடித்தளம் நடுங்குகிறது. இது ஒரு குறிப்பு, குறியீடு அல்ல. இதை குறித்து நீ என்ன நினைக்கிற என்று பார். கடவுளின் மக்களின் ஒளி உருவகமாக சொன்னால் சாத்தானின் தலைமையகத்திற்கு மிகவும் அருகில் சென்று விட்டது என்று நினைத்து பாருங்கள். அப்போது நரகத்தின் அடித்தளம் நடுங்கும். அதை சாதிக்க நாம் எங்கே இருக்க வேண்டும்?
0: ஒரு சுரங்கத்திலா அல்லது ஒரு குழியில் இருக்க வேண்டுமா? ஒரு கிணறு, ஒரு குகை. இல்ல, குகைகள் கீழே செல்லாது, அவை பின்னால் செல்கின்றன. அவரை பற்றி நீ என்ன செய்ய போகிறாய்? அவரை
1: நம்முடன் அழைத்து செல்ல.
0: அவரை உணவோடு விட்டு 100 மைல் தாண்டி யுனைட்டிடம் அவர் இடத்தை சொல்ல முடியாதா?
1: பலவீனமான அவர் வெளியே போனால் கழுகுகளுக்கு இரையாவார். அவர் கொஞ்சம் பலம் பெறும் வரை காத்திருக்கலாம்.

0: நீ நான் நினைச்சதை விட அவ்வளவு சுலபமானவன் இல்ல. ஆனால் இப்போது வரை நான் உன்னை முட்டாளாக நினைக்கவில்லை. நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா?
1: ரோமர் 12:20 கடவுள் சொன்னார், உன் பகைவர் பசிக்கிறான் என்றால் அவனை உணவளி. நீ அந்த குறியை எடுத்தபோது நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ உன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிட்ட. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனின் இதயத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை நீ ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்காக நான் உண்மையில் வருந்துகிறேன்.

0: ஏய் பாரு தண்ணி.
1: அது அருமை. நம்ம அதை கொதிக்க வச்சு தூய்மைப்படுத்தலாம் என்று தெரியுமா?
0: அது கதிரியக்கத்தை செறிவூட்டி ஆபத்தை அதிகரிக்கும். இங்கே கதிர்வீச்சு ஏற்பட வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. ஏற்கனவே ஏற்பட்டிருந்தாலும் மணல் அதை வடிகட்டிவிடும்.

0: சரி, அவர்களை வெளியே சொல். இல்லை எனில் நான்
1: நீ என்ன பண்ண போற டேவிட்?
0: அவங்க நீங்க இருக்கிறாங்க என்று எப்படி தெரிந்து கொண்டார்கள்?

அது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்து பார்த்தால் அதில் பல சுவாரஸ்யமான உண்மைகள் ஒளிந்திருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.

0: இது ரெண்டாம் முறை நம்ம எங்க இருக்கோம்னு சரியா தெரிஞ்சாங்க. சரி,
1: யுனைட் நமது கடைசி இடத்திலிருந்து 150 மைல்கள் தான் வந்துள்ளோம்.
0: வடக்கோ தெற்கோ போயிருக்கலாம், மேற்கே போவதை எப்படி அறிந்தார்கள்?
1: எனக்கு சிறிதும் தெரியல, எங்க இருக்கிறோம் எனக்கு தெரியல.

0: பாதுகாப்பான இடம் தேடணும். நாம் இதை எரித்து விடுவோம்.
1: மாநில பூங்கா அவர்களுக்கு தங்குமிடம் கிடைக்கும்.

0: ஓனி மேலிருந்து நான்காவது பிரிவு. நமது கடைசி தொடர்பின் முதல் இரண்டு கடிதங்கள் 108 முதல் எண்ணற்ற பக்கங்கள் வரை. எண்ணற்ற வயதுகளுடன் 108 ஐ சேர்க்கவும். நமது கடைசி நிலையில் இருந்து
1: 10, 4,

0: குறைந்தபட்சம் இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது.
1: அது இங்கும் கொளுத்தும் வெயிலாக இருக்க போகிறது. ஏதோ நாம் சூரியனின் நேரடி கதிர்களில் பாதுகாப்பாய் இருக்கிறோம்.
0: ஓ, என்ன விஷயம்? உனக்கு நண்பர்கள் இல்லையா?

கடவுளை போற்றி, நமக்கு ஒரு குகை கிடைச்சிருச்சு என்று நினைக்கிறேன். அது ஒரு தேவாலய வடிவத்தில் பெரிய கல்லுக்கு அருகில் உள்ள குகை என்றால் எனக்கு செய்ய வேண்டியது போர் என்னும் விடையை கண்டுபிடிப்பது மட்டுமே. ஒரு 1084 முன்னேறு அல்லது 1084 முன்னேறு. இதை எனக்கு கொடுக்க அவர்கள் பைத்தியமாக இருக்க வேண்டும். சரி, நம் தேவாலயமாக தோன்றும் ஒரு கல்லுக்கு அருகில் ஒரு குகை பெற்றுள்ளோம்.

0: நமக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க.
1: ஒன்றிணைவோம். நான்
0: வண்டிக்கும் முடியாச. வெளியே கடும் வெப்பம், பெரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இரவு அவர்கள் ஈக்கள் போல நேர்மையாக இருப்பார்கள்.
1: நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறது?
0: சரி, இன்னைக்கு மாலை என்ஜின் மற்றும் வாகனத்துல காற்று அமைப்பை இயக்குவதற்கு போதுமான குளிர்ச்சி இருக்கும்போது நம்ம ஓட முயற்சிப்போம்.
1: இப்போது நமக்கு போதுமான குளிர்ச்சி இருக்கிறது. அவர்களுக்கும் போதுமான குளிர்ச்சி இருக்காதா? அவர்கள் கண்கள் மற்றும் தோல் மிகவும் ஒளிக்கும் வெப்பத்திற்கும் மிக அதிக உணர்வுள்ளவை. அதனால் நமக்கு முன்னிலை இருக்க வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் டேவிட்? ஒரு அரை மணி நேரம் முன்னிலை கிடைக்கலாம்.
0: அதை விட அதிகம் இல்லை. கடவுளை புகழுங்கள், அதை நாம் பிடித்துவிட்டோம்.
1: கடவுளை புகழுங்கள். நிலையற்ற விஷயங்கள் தொடர்ந்து மோசமாகி கொண்டே இருக்கின்றன, ஆனாலும் நீ கடவுளை புகழ்கிறாய்.
0: நம் வெப்பத்தை பற்றி எப்போதும் குழம்பிக் கொண்டிருந்தோம். இப்போது அது நம்மை காப்பாற்றப் போகிறது என்று நினைக்கிறேன். நமக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் தன் செயலை அறிவார்.

0: அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது.
1: யோவான் 14 இயேசு சொன்னார், நமக்கு பயப்பட தேவையில்லை என்று. உன் சிறிய புழு நண்பருடன் நான் பேச வாய்ப்பு இருந்திருந்தால் நீ ஏன் மண்ணில் ஊர்ந்து செல்கிறாய் என்று கேட்டிருந்தேன். அவன் என்னிடம், நான் பூமியில் கட்டப்பட்டவன், எனக்கு பறக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம். அப்பொழுது நான் உன் உடலில் இறக்கைகள் கட்டி கொடுப்பேன் என்று சொன்னேன். அவன், அது வேலை செய்யாது என்று சொல்வான். நான் இன்னும் பறக்க முடியாது. நீ பார்க்கிறாயா, சிலர் தேவாலயத்திற்கு சென்று வேதாகமம் படிப்பதன் மூலம் மட்டும் கிறிஸ்தவர்களாக முயற்சிப்பது போல இது இருக்கும். ஆனால் அது மட்டும் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றவில்லை. அவர்களுக்கு ஒரு புதிய பிறந்த நாள் வேண்டும். உன் சிறிய நண்பன் இந்த வெப்பத்தை கடந்து வந்திருப்பான். அவன் ஒரு கூடு நெய்து ஒரு நாள் அழகான பட்டாம்பூச்சியாக வெளிவந்து வானில் பறந்திருப்பான். அதேதான் ஜிம்மிக்கு நடந்தது, மற்றும் கிறிஸ்துவில் மறுபிறவி பெற்ற அனைவருக்கும் நடக்கிறது. ஆனால் நாம் அப்படி செய்யவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று வேதாகமம் சொல்கிறது.

0: உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ உன் புத்திய இழந்துட்டியா?
1: நல்ல நிகழ்ச்சி லிண்டா, நல்ல நிகழ்ச்சி. உன் நடிகர்கள் தவறாக நடித்தார்கள் தவிர.
0: டேவிட்,
1: இப்போ யுனைட் என்னை தொடர்ந்து வரவும் அதே நேரத்தில் அவங்களோட என்னை துரத்துகிறார்கள் என்று எனக்கு தோன்றச் செய்யவும் எப்படி முடியும் என்று நினைக்கிறாய்? போலி தாக்குதல்.
0: எனக்கு தெரியல டேவிட், அதற்கான பதிலை நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன்.
1: நான் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பதால் அவர்கள் என்னை துரத்தவில்லை என்றால் ஏன் என்று நான் சந்தேகப்படுவேன். அவங்க என்ன பின்தொடர்றாங்க அப்படின்னு நினைப்பேன் இல்லையா?
0: டேவிட், நான் சொல்றதை கொஞ்சம் கேள்.
1: இல்ல, நீ கேள். இப்போது என் நிலைகளை யுனைட்டுக்கு எப்படி தெரிவிக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்த முறையில் அவரை தொடர்பு கொள்ளும் போது நான் சந்தேகப்படக்கூடியதை தவிர்க்க, நம்மை பிடிப்பதற்கும் உட்பட மிகவும் புத்திசாலியான திட்டம் என்று நினைத்தேன் என்று அவரிடம் சொல்லலாம். ஜிம்மி இல்லை என்றால் நம்மை காப்பாற்றியதற்காக கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஜெர்ரியின் தப்பிக்கும் திட்டத்தை அனுபவிப்பது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நான்
0: அதை உன்னிடம் செய்ய மாட்டேன்.
1: லிண்டா, உன்னை பற்றி நான் தவறாக நினைத்திருந்தால் கடவுள் என்னை மன்னிக்கட்டும். ஆனால் யாரோ ஒருவர் யுனைட்டிற்கு நம்முடைய நிலைகளை தெரிவிக்கிறார்கள். அது ஜோடி என்று எனக்கு தோன்றவில்லை. கேள்வி என்னன்னா, யுனைட் என்னை பின்தொடராம அந்த டிரான்ஸ்மிட்டர் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது?

0: மைக்கேலின் குரல் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அது கணினியில் இருக்கிறது.
1: நல்ல வேலை. அப்ப
2: நாம் ஒரு ஒளிபரப்பு கிடைச்ச உடனே அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி நேயர்களே, நமக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பின்னடைவை தவிர்த்து பார்த்தால் நிச்சயமாக டேவிட் மைக்கேல்ஸ் நம்மை சரியான இலக்கை நோக்கி வழிநடத்தப் போகிறார் என்றுதான் தெரிகிறது நண்பர்களே.
3: வண்டியை மீண்டும் சுரங்கத்துக்குள் கொண்டு போங்கள். இது வேகமாக குளிர்ந்து வருகிறது.

0: நான் உரைய ஆரம்பித்து விட்டேன். இங்கே யாராவது ஜாக்கெட் அல்லது போர்வை எங்கேயாவது காண முடியுமா? இதோ காணியின் ஜாக்கெட் இருக்கிறது, உனக்கு அது தேவையில்லையா?
1: இல்ல, நான் போட்டிருக்கிறேன்.
0: டேவிட், நம்ம விளக்கை ஏற்ற முடியாதா?
2: இல்ல இல்ல, இருட்டாவே விடு. ஒருவேளை அவர்கள் நம்மை கண்டுபிடிக்க மாட்டார்கள்.
0: நாம் இங்க இருப்பது அவங்களுக்கு தெரியுமா என வியக்கிறேன்.
2: இங்க இருந்தால்தான் பாதுகாப்பு. இங்க சுவர்கள் ரொம்ப குறுகலா இருக்கு, அவர்கள் நம்மை பாதிக்க முடியாது.

0: அது அவரை கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தும்.
1: ஏன் இருட்டாக இருக்கிறது?
0: நான் சில நேரம் முன்பு நீ கடவுள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னதாக எனக்கு நினைவிருக்கிறது. அவர் உனக்கு இப்போதே காட்டிவிட்டார். வெளிப்படுத்தல் 16:10 நிறைவேறிவிட்டது. என்ன
1: வெளிப்படுத்தல் 16:10 என்ன சொல்கிறது?
0: 5வது தூதன் தனது பாத்திரத்தை கடலிலிருந்து வந்த உயிரினத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினான். அதன் ராஜ்யம் இருட்டில் மூழ்கியது.
2: இருட்டாகிய பிறகு அவர்கள் நகரவில்லை என்று நீ சொல்கிறாயா? அப்படின்றால் நகர்த்திவிடு. நாம் அந்த வானொலி நிலையத்தை கண்டுபிடித்து ஓசோ விரைவாக முடியுமோ அதை அழிக்க வேண்டும். எவ்வளவு
1: நாம் இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறோம்?
3: மாதங்கள் ஆகிவிட்டது போல இருக்குது.
1: இப்போது தெளிவாகிறது.

0: மையக்கல். உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது?
1: அது பார்ப்பதுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேராலயம் போலவே காட்சி அளிக்கிறது.
2: பேராலயம்,
3: தேவாலயம், தேவாலயக்கல். அது தேவாலயக்கல் இருக்க முடியுமா?

0: தேடியதை நாமே இதுவரை தங்கியிருந்தோம். எவ்வளவு நேரம் என்று எனக்கு தெரியல.
1: அவர் இங்கே இருக்கிறாரு.
2: அவர் இங்கேதான் டேவிட்.
1: அவர் எப்போதும் இங்கேதான் இருந்தார்.

0: ரெட்ராக் ஸ்டேட் பார்க்,
1: மேற்கு அரோயோ ரட்டன்.
0: சுமார் ஒரு மைல் தொலைவில் மேற்கு திசையில் உள்ள அரோயோ ரட்டன். மேற்கு அரோயோ ரட்டன், WAR. இது போர். இனி நாம் செய்ய வேண்டியது 1948க்குள் எப்படி முன்னோக்கி செல்வதென கண்டறிவதே. முன்னோக்கி அது 1084 ஆக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒன்று பாறையிலிருந்து முன்னோக்கி. அடிகள், கெஜங்கள், மைல்கள், அந்த புள்ளி விவரங்களின்படி அது பொருத்தமாக தெரியல.
2: ஒருவேளை இது எண் கணித குறியீடாக இருக்கலாம்.
0: ஒருவேளை முயற்சி பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, 1842 1 கூட்டல் 8 என்பது 9, கூட்டல் 4 என்பது 13, கூட்டல் 2 என்பது 15, 15. அது ஒரு 1 மற்றும் 5. 1 கூட்டி 5னா 6. 6. பாறையிலிருந்து முன்னோக்கி ஏதோ ஒன்று, அது அச்சம் அல்லது கெஜங்கள் இருக்க முடியாது. தெளிவாகவே அது மைல்கள் தான் இருக்க வேண்டும். பாறையிலிருந்து 6 மைல்கள் முன்னோக்கி அதை முயற்சி செய்து பார்ப்போம். முதல்ல திரும்பி போய் காணியை கண்டுபிடிப்போம்.
3: ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரண்டுமே கிட்டத்தட்ட அழிக்கப்பட்ட நிலையில் சீனா தான் சகோதரர் கிறிஸ்டோபருக்கு தொந்தரவாக இருப்பது போல தெரிகிறது. இப்போது சீனா நடுவன் கிழக்கு மீது கட்டுப்பாட்டை பெற அவரை சவால் செய்ய போகிறது என்று தெரிகிறது. ஏற்கனவே பல நாடுகள் தங்கள் படைகளை மேற்கு பாகிஸ்தான் மற்றும் சிவப்பு சீனர்கள் கட்டிய ஹிமாலயா சாலையில் கொண்டு செல்கின்றன. அவை தங்களின் ஐரோப்பிய கூட்டாளிகளின் தொழில்நுட்ப சக்தியுடன் இணைவதற்காக. சீனாவிலிருந்து பாலஸ்தீனுக்கு படைகள் நகர்வதில் ஒரே மற்றொரு தடையாக இருந்தது யூபிரேட்ஸ் நதி. இப்போது அந்த வலிமையான நதிக்கழி உலர்ந்து விட்டது போல தெரிகிறது. இதனால் படைகள் மற்றும் டாங்கிகள் இஸ்ரேலை நோக்கி ஹைஃபா அருகிலுள்ள கலிலி பகுதியில் சுதந்திரமாக நகர முடிகிறது.
0: அவன் அவர்களை எபிரேய மொழியில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தான். கொனி நாம் நான்காவது பிரிவுக்கு மேலிருந்து முதல் இரண்டு எழுத்துக்கள் 8 குறை எண்ணற்ற யுகங்களின் கிழக்கே சென்றுள்ளோம். எங்களை உள்ளே கொண்டு வா.
4: நீ கேக்குறியா?
0: ஜோடி வாகனத்துடன் இரு.
4: நான் நிச்சயமாக

0: நான் நம்ப முடியவில்லை.
1: நிலநடுக்கம் வந்தால் அந்த விஷயம் தீப்பொறிகளாக சிதறிவிடும்.
0: கடவுள் அந்த மக்களை அழிக்கப்படக்கூடிய இடத்துல வைக்க மாட்டார்.
1: குகை உயரமான இடத்தில் இருக்க வேண்டும்.
2: நாம் குகையில் இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்
1: பார்ப்போம். அந்த பாறையிலிருந்து 4 மைல் கிழக்கில் உள்ளோம். முன்னால 6 மைல் என்றால் அது சுமார் 10 மைல் ஆகும்.

0: நாம் கொணிக்கு குகையின் இருப்பிடத்தை சொல்லிவிடலாம். அவள் பெற முடியும், அனுப்ப முடியாது என்பதும் சாத்தியமே. ரேடியோ,
1: இனிமேல் ரேடியோ அமைதியாக இருக்கும்.
0: யுனைட் நம்மளுடைய ரேடியோ சிக்னல்களில் இருந்து நம்மளுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க போக இருந்திருந்தால் அவர்கள் அதை ஏற்கனவே செய்திருப்பார்கள்.
1: அது உண்மை இல்ல. நம்முடைய ஒளிபரப்புகள் அவர்களுக்கு நம்மை கண்டுபிடிக்க போதுமான நேரம் நீடிக்கவில்லை.
0: கொணிக்கு குகை எங்கே என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்?
1: இதுவரை என் குரலை அவர்கள் பதிவு செய்துள்ளனர். குகைக்கருகில் நான் பேசினால் என் பணி அவர்கள் இலக்காகிவிடும்.
0: என் குரல் அல்லது அம்மாவின் குரல் பற்றி என்ன?
2: ஜெர்ரிக்கும் உங்கள் குரல்களை அடையாளம் காண முடியும்.
0: அப்போ இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்?
1: யுனைட் பின்தொடராமல் குகைக்கு செல்ல யோசிக்கையில் இரவு வரை மறைந்திருக்க வேண்டும்.
0: கொணிக்கு செய்தியை எப்படி அனுப்புவது என்று எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: நீங்க வர்றதுக்குள்ள நான் பாதி செத்துடுவேன். உங்க ஹெலிகாப்டர் எப்பவும் எரிபொருளையும் உணவையும் தாமதமாவே கொண்டு வருது. ஏன் என்ன இதெல்லாம் அனுபவிக்க வைக்கிறீங்க?
4: நமக்கும் சில பிரச்சனைகள் இருந்தன இளம்பெண்ணே. எங்கள் உபகரணங்கள் மிகவும் சூடாகிவிட்டதால் அதை பயன்படுத்த முடியவில்லை. விமானங்கள் ஹேங்கர்கள் வெடிச்சுட்டன. நீங்கள் ஓமஹாவில் அவர்களை உங்களுடன் இல்லாமல் அனுப்பவில்லை என்றால் இது நடக்கவே இல்லை.
3: நான் அவர்களை செல்ல சொன்னேன். என் பயிற்சி அதிகாரி இவை எப்போது தோன்றும் என்று எனக்கு சொல்லவில்லை.
4: அப்படி என்றால் எல்லாருக்கும் இவை இருக்கின்றன.
3: நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவை கிடையாது.

0: மேற்கு நோக்கி 10 மைல் தேவாலயம் தான் பாறை.
1: என்ன முடியாது.
0: 4வது வார்த்தையிலிருந்து 1836, அதாவது 1842, அது 6. பாறையிலிருந்து 6 மைல் முன்னால். வாங்க, நாம் நகர வேண்டும்.
2: என்ன அவசரம்? உன்னிடம் அந்த கூறு இருக்குது.
0: இல்லை, என்னிடம் இல்லை.
2: இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை வைத்திருக்க உனக்கு குறிப்பிட்ட உத்தரவு இருந்தது.
0: ஓமஹாவில் இருந்த போது ஜாக்கெட் பாக்கெட்டிலேயே விட்டுவிட்டு வண்டியில் இருந்து இறங்கிவிட்டேன்.
2: அதை ஏன் செய்தாய்?
0: என்றால் நான் திரும்ப வரமாட்டேன் என்று எனக்கு தெரியலை, அதனாலதான். இப்போ அதை விட்டுடு.

0: இது எங்கிருந்து எடுத்த? காணி வைத்திருந்தாள்.
1: நான் அதை காணியின் ஜாக்கெட்டில் கண்டுபிடித்தேன்.
0: அவள் இதுவரை அதை வைத்திருந்ததாக நான் நினைக்க அவள் ஏன் விரும்பினாள்? காணி நம்முடைய இருப்பிடங்களை வெளியிட்டு வந்தாள்.
2: ஏன்
1: அது தெளிவாக இருக்க வேண்டும்.
0: இல்லை, என் பொருள் கடவுள் ஏன் அவளை இந்த நடவடிக்கையின் நடுவில் இருக்க அனுமதித்தார்?
3: இது கடவுளின் பணி, ஆனால் எதிரி நம்முடன் உடனே இருந்தார்.
0: என்றால்
1: நேரம் இருந்தால் செக்டர் 115 தலைமையகத்தை தொடர்பு கொண்டு அணுகல் குறியீட்டை மாற்ற சொல். டேவிட் நம் குறியீட்டை கண்டுபிடித்து விட்டான்.
0: நீ எவ்வளவு நாட்களாக அதை அறிந்திருக்கிறாய்?
1: பல வாரங்களாக, ஆனால் யாரையும் தொடர்பு கொள்ள எனக்கு வழி இல்லை. நினைவில் இருக்கிறதா?
0: ஒரு நம்பிக்கையாளராக நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் நான் நல்ல உதாரணமாக இருக்கவில்லை என்று பயப்படுகிறேன். மன்னிக்கவும் லிண்டா.
4: தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு.
5: மன்னிக்கப்பட்டது. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
0: சரி, அப்படியே ஆகட்டும்.
5: நீ என்ன செஞ்சிரு?
0: இதெல்லாம் இது ஒரு ஏமாற்று முயற்சி. இந்த பொருளை பாலைவனத்தில் எவ்வளவு தூரம் செல்லும் வரை அனுப்பப் போகிறேன். அது ஒரு வலைப்பின்னல் போல. நம்முடைய திட்டம் சரியாக இருந்தால் யூனைட் இந்த வாகனத்தையே தேடி வரும். நாமோ யாரும் கவனிக்காமல் அந்த குகைக்கு போக போகிறோம் என்று நம்புகிறேன்.
5: இது அவங்க கண்டுபிடிக்கணும்னா நாம ஒரு சிக்னலை அனுப்ப வேண்டியதுதானே.
0: நாம அவங்களுக்கு இசை போலவே இருக்க போகிறோம்.
5: வானத்தில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு திசை வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் நிச்சயமாகவே அப்படியே அதே விதமாகத்தான் இருக்கும். எங்கே சடலம் இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் கூடும். மத்தேயு 24.
0: நீங்கள் அவர்களில் ஒருவரை போலவே பேசுகிறீர்கள்.
5: நான் அவர்களில் ஒருவரை போல பேச யூனைட் என்னை ஒரு வருடத்திற்கு மேல் பயிற்சி அளித்தது.

சிவப்பு எச்சரிக்கை. நிலையங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பு எச்சரிக்கை எதிர்கொள்ள தயாராகும். அனைத்து கதிர்வீச்சு கதவுகளையும் பாதுகாப்பாக மூடுங்கள். வானூர்திகள் வானில் உள்ளன. அவசர ஆக்சிஜன் வழங்கல்.

0: குறிப்பிட்ட எண் 20 கவனிக்கவும். நீங்கள் தற்போது குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒருவேளை இருக்கவில்லை என்றால், இல்லை, நீங்கள் இப்போது நினைத்துக் கொண்டிருப்பது முற்றிலும் தவறானது, நாங்கள் அந்த இடத்தில் இப்போது நிச்சயமாக இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம்.
1: தவறான வழியில் போகிறீர்கள்.

யுனைடெட் 999 யூனிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். இது திசை திருப்பல் போல இருக்கு. நான் இறங்கி பார்க்கிறேன். மத்தவங்களை மேற்கே தேட சொல்லுங்க.

0: கொள்ளுங்கள், அங்கேதான் அது இருக்கிறது.
1: நாம் எப்படி உள்ள போக போகிறோம்? அவங்க வந்து உங்களை யூனைட் என்றதை நினைப்பாங்க.
0: நான் அவர்களுக்கு அந்த பாடலின் வரிகளையும் அந்த கூரையும் காட்டினால் அவர்கள் நம்மை உள்ளே விடுவார்கள். வாங்க போகலாம்.

0: உங்களுக்கு அங்கே ஒரு அணை இருக்கிறது என்று தெரியும் அல்லவா? உண்மையில கிழக்கு திசையில 10.3 மைல்கள் தொலைவில் இந்த குகை கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் உள்ளது. அப்படித்தான், இதோ அது. இது முழுவதும் உங்களுக்கே.
1: இதுதானா?
2: இது
0: நமக்கு தேவையான எல்லாமும் இதுதான். சிக்னல் இங்கிருந்து துவங்கி ஒரு செயற்கைக்கோள் டிஷ் கொண்ட ரிலே நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து அது உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது.
3: இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க போர் வீரர்களே, நீங்கள் அனைவரும் முன்னோக்கி வீறு நடை போட்டு செல்லுங்கள். ஒரே மனதோடும் ஒரே வார்த்தையோடும் நேர்த்தியாக அணிவகுத்து முன்னேறி செல்லுங்கள். அதற்கு பிறகு வரவிருக்கும் வெற்றியை நோக்கி தொடருங்கள்.

0: எங்கள் மகிழ்ச்சியான அழைப்பில் சேருங்கள். உண்மையான குரலுடன் வாழுங்கள். வெற்றி பாடலில்
1: பாதுகாப்பான இடங்கள்,
0: சிவப்பு
1: பாதுகாப்பு இடங்கள்
0: தயார் செய்யுங்கள். கிறிஸ்து அரசருக்காக இந்த உண்மையான கடவுள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கட்டும். மனிதர்களும் தேவதைகளும் பாடட்டும். கர்த்தாவே தேவனே என்னை மன்னியுங்கள்.

0: கர்த்தராகிய இயேசுவே தயவு செய்து என்னை தத்தெடுக்கவும், அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவியுங்கள். நன்றி இயேசுவே. ஆமென்.
1: லிண்டா, இந்த தருணத்தில் அவருடன் இருக்கிறது, இது ஒரு புகழ் பாடல் போல இருக்கிறது. எல்லா தீமைகளையும் மீறி உலகம் முழுவதும் விசுவாசிகளிடையே உள்ள மகிழ்ச்சி அற்புதமாக உள்ளது. அது என்றைக்கும் நீடிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதை ஒரே தேவனே அறிவார். ஆனால் யோவான் 3:3 படி தேவனுடைய ராஜ்யத்தை காண ஒரே வழி மேலிருந்து பிறக்க வேண்டும், அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும். தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கு பெறாமல் போனால், அல்லது அவரையும் அவரது மேலான அன்பையும் நிராகரித்தவர்களின் வேதனை, வருத்தம் மற்றும் பச்சாத்தாபத்துடன் என்றென்றைக்கும் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஓ லிண்டா, தனது விசுவாசத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வை அவர் வழங்கியுள்ளார்.
0: உங்களுடைய மிகவும் உன்னதமான மற்றும் விலைமதிப்பற்ற ஆன்மாவின் மேன்மைக்காக இந்த பிரம்மாண்டமான உலகம் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய எந்த ஒரு மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட, உங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை அகற்ற முடியாது. உங்களுடைய கையில் இனிமேல் மிச்சம் என்று சொல்வதற்கு நேரம் ஏதும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, இப்போது உங்கள் முன்னால் இருக்கின்ற இந்த ஒரு சிறிய தருணம் மட்டுமே உங்களுக்கு முழுமையாக சொந்தமானதாக மாறுகிறது. அப்படியொரு நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சிறந்த வழியை துணிச்சலோடு தேர்வு செய்ய போகிறீர்கள்? இந்த இடத்தில் இப்போது வாய்ப்பு இல்லை.

0: சகரியான் புஸ்தகம் 14:5.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாய் கர்த்தர் வருவார்.
1: தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. பயரங்கமா வருகிற வருக, இன்னொரு வருக வந்து ரகசிய வருக. இந்த குறித்திருக்கிறது 2வது வருகை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது மாத்திர ஒன்னு புஸ்தகம் 14:16-17.
1: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
0: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும்
0: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
1: அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருக்குமா? கர்த்தரோட எப்போதும் கூட இருப்போம். இது வந்து ரகசிய வருக. அதுக்கு முன்னால கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு நாமளுக்கு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தரை தேவை ஆரபாரத்தோடு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூது சத்தோடு கர்த்தர் வருவார். நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் அவரோடு இருப்போம். இது ரகசிய வருகை. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், 2 Thessalonians 1:7-8.
1: தேவனை அறியாதவர்களுக்கும்
0: பார்த்தீங்களா, தேவனை அறியாதவங்களுக்கும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு
0: கர்த்தராகிய இயேசு
1: தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜாலித்து எரிகிற
1: அக்கினியோடும்
0: வானத்திலிருந்து
1: வெளிப்படும் போது அப்படியாகும்.
0: தேவனை அறியாதவங்க, தேவனை அறிஞ்சு வாசனத்தை கீழ்ப்படியாதவங்க, அவங்க வரும்போது என்ன செய்யும்? தேவன் எப்படி வருவாரா? 8வது வசனம்,
1: கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற
0: அக்கினியோடும்
1: வானத்திலிருந்து வெளிப்படும் போது
0: அப்படியாகும். கர்த்தர் வரப்போறார். எத்தனை பேர் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் நம்ம கீழ்படுகிறதில்ல. தேவனை அறியாதவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆக்கினே தான். அதனால் இந்த நாள்லையாவது நம்ம கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது 2வது வருகை. கர்த்தர் கடைசி வரல 2வது வருகை. 1 Thessalonians 4:10 பார்த்தீங்களா, அதுதான் ரகசிய வருகை. அதை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ரகசியரை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதெல்லாம் வாசிக்கிறோம். 1 Thessalonians 5:2.
1: இரவிலே
0: திருடன் வருகிற விதமாய்
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீங்களே.
0: கர்த்தருடைய நாள் எப்படி வருவோம்? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவா? சொல்ல மாட்டான் தானே. அவன் எப்பாரா என்னன்னு தெரியாது. எப்பாரா என்ன சொறா என்னைக்கு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் கர்த்தர் வருகிறதும் பிதா தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ நம்ம எப்போனா என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுகிறது வரப்போகிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது. அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தில் கூட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தன் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாயி பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்
1: திருடனை போல வருவார். நம்ம வரு எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருடர் வர்றது யாருக்கும் என்ன தெரியாது தெரியுமா? திருட வருவான் எப்போ வருன்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அத்தா சொல்கிற ரெண்டு ஒன்று தேசின் புஸ்தகம் 5:6
2: ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல,
1: மற்றவங்க தூங்குறது போல
2: நாம் தூங்காமல்,
1: நாம் தூங்க மற்றவங்க தூங்குவாங்க எப்படி வேணாலும் தூங்குவாங்க, குடிச்சிட்டு தூங்குவாங்க, சின்ன பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்காமல்
2: விழித்து கொண்டு,
1: விழித்து கொண்டு
2: தெளிந்தவர்களாக இருக்க கடவும்.
1: எப்படி விழித்திருக்கணும், ஆனால் என்ன செய்யணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்கக்கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்து மாத்திரை விழிப்பாக இருக்கணும். ஆத்து மாத்திரை அதுக்குன்னு தூங்காமலாம் இருக்க சொல்லலையா சப்பா? ஆத்து மாத்திரை எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பு இருந்தால் அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து இல்லை கடவுள், அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ணி சொல்ல தெரியாது, கடவுள் உங்க கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உங்க கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது மாதிரி நம்ம எப்பவும் தெளிஞ்சவராக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்காலின் சுவிசேஷம் 22:46-46.
2: அவர் ஜபம் பண்ணி முடித்து,
1: எழுந்திருந்து
2: தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: துக்கம் வந்தா என்ன வந்துடும், நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணுறதுன்னு பார்த்து,
2: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன,
1: நித்திரை பண்ணுகிறது என்ன,
2: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: எழுந்திருந்து
2: ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
1: சோதனைக்குட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். தூக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தூக்கம் வந்து அவ்வளோதான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோதனைக்குள்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட சிவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள்பட பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்துக்கொள்ளுன்னு சிவமணின்னு சொல்லி கர்த்தர் நம்ம சிவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரசித்துக்கொள்ளணும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலிருந்து ரசித்துக்கொள்ளணும். ஆண்டவர் கேட்குறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாரால இந்த சவம் பண்ணிங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராத வடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2.
2: இடைவிடாமல்
1: ஜெபம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவீங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் எந்த வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்துருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோத்திரத்தோட சிவத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பு இல்லைன்னா நம்ம சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தரன் மேலந்துருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசியம் வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால் சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில் ஆத்துப்பட முடியாது. பத்தாவது படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், பத்தாவது ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ பத்தாவது தரிசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சையோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்தில் அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சாலும் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்தப்பாவில் நம்ம கருவேறை சொல்லியிருக்கிறார், இடம் விடாமல் செவலுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருங்க. நான் பரலோகத்து போக முடியாது, பரலோகத்தில் வளர்ந்துருவோம். பரலோகத்து போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக ரகசிய அறிவு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று தெசலியின் புஸ்தகம் 5:23 பின் பகுதி.
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதா இருக்கும்படி,
1: குற்றமற்றவளா இருக்கும்படி
2: காக்கப்படுவதாக.
1: ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தரலாம், எப்படியானாலும் வாழ்ந்தரலாம், பரலோகத்துக்கு போகலன்னு சொன்னால் ஏமாந்துடப்படக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற என்ன சொன்ன, குற்றமற்றவராக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்களாக வாழ கத்துட்டு கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவர்களாக வாழணும். ஆண்டவரே எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவரே. இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவர்களாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னாலும் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
2: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
2: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: முடிவு பரியந்து அவர் என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு ஆண்டவரே, உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டு அப்பா, என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:46
2: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று,
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
2: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்?
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் என்னை வந்து குற்றப்படுத்த கூடும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
2: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
1: அவர் எப்படி இருந்தாராம்? பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைச்சவர், பூமி படைச்சவர், அவர் குற்றமற்றவர் வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியேல், அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
2: அப்பொழுது
1: பிரதானிகளும்
2: தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்.
1: ஆனாலும்
2: ஒரு முகாந்திரத்தையும்
1: குற்றத்தையும்
2: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
1: ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது.
2: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்,
1: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையில இருந்தபடியால்
2: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
1: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் என்னை வழி நடத்துவார். கர்த்தர் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை குற்றமற்றலாக வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவர். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, தானியல் புஸ்தகம் 6:22.
2: சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
1: சிங்கங்களை எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது, சிங்கன்னு போடல சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு, எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது.
2: அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
1: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார், பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும். அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சலாம், பரலோகத்துக்கு கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்ற பாருங்க, 1 Corinthians 15:19.
2: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
1: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பேரை வச்சு நல்லா படிக்கணும், இது மட்டும் இருந்தா
2: எல்லா மனிதரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்.
1: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரல, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர், என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவிச்சிங்க. முதல் என்ன பார்த்தோம், திருடனை போல வரும்போது அவர் என்னச்சணும், விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும், கர்த்தர்கிட்ட நம்ம இடவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றல வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம். மூன்றாவது என்ன செய்யணும், இங்கே சொல்கிற பாருங்க, 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
2: அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. என்ன இந்த உலகத்துல கர்த்தருக்காக கிரியை செய்றீங்களோ, ஊழியத்துக்காக என்ன செய்றீங்க, நீங்க கர்த்தருக்கு எவ்வளோ ஜெபம் பண்றீங்க, நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறோம் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணும்னாலும் வாழலாம், ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், யோசித்து பாருங்க. இறைமை சொல்றாரு, பரியாசம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரியாசம் பண்ணுற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்தில் எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
2: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
1: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்லை, நானே களி கூர்ந்தது இல்லை, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்லை. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுவும் சொல்ற அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 1:5.
2: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர்
1: அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
2: முடிய நடத்தி வருவார் என்று நம்பி.
1: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும், இயேசு கிறிஸ்து

0: இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாலு வரைக்கும் செய்யணும். ஒரு ரெண்டு மாதம் செய்கிறோம், ரெண்டு மாதம் காணி கொடுப்போம், மூணாவது மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி. சோத்திரம் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம்,
0: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம்
1: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சு உங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. ரெண்டு யோவான் ஒரே அதிகாரம் தான், எட்டாசனம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை
1: பெறும்படிக்கு,
0: பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்,
0: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முத என்ன செய்யணும்? நம்ம இடவிடாம ஜெபம் பண்ணணும்.

0: ரெண்டு யவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாம செபிக்கணும், இடவிடாம செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாம செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசுக்கு தருவேன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுக்கு வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தோட குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மளை தானியில் நம்மளை பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தாதான் பரலோகத்து போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்க. கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது

0: அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திற்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு நீதிமொழியில் 3:27 என்ன சொல்றாரு,
1: நன்மை செய்யும்படி
0: உனக்கு
1: திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத, செய்யாம இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க, பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா, இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது, நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார், விசுவாசிச்சாரு, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா, கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, நம்பிக்கையாக இருக்கீங்களா, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார், ஆதியாம புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு
0: மெத்தசலாவை பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா, 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா, சஞ்சரித்து கொண்டார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தெல்லாம் பிறந்திருக்கு, பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே இப்படி நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா, ஏனோக்கு என்ன செஞ்சாரா, 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கானு சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று
0: உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகளை உபத்திரத்தை பார்த்துட்டு மேலே செஞ்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன்வைத்துக்கள் பின்வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும், விட்டு வலதுவரம் இடவரம் சாயக்கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நம்ம செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியானு சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாம திரும்பி பாய்க்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்,
1: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்ல அன்பா இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்க கூடாது. என் நாம திரும்பி எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பானோ ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவெறிந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பத்திரம் வந்தாலும், என் நம்ம வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறின்னு நினைச்சிருக்கேன். என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி வைத்தாங்க, பூர்ண ரட்சி வைத்தாங்க. எனக்காக சீவன் கொடுக்கவும் சீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னிடே. என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவெறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்க விடிவிடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன். நம்ம ஆண்டவராக இயேசுகிறதும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
1: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை,
0: ஒருவனாலும் தப்பி போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ,
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனோட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோட சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரு வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கத்திர தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தல் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் என்னை மாற்றும் என்று நாம் ஜபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டேன், எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகி கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்கள் நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருப கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகள் எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கில்ல மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமம் இல்லாத மக்கள் சமம் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய கரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, நம்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியில நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், உண்மை சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தால் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டு ஒரே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர்பறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலேயே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கும், பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் கல்வி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களின் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சி இருக்கணும், ஒருத்தர் கூட வெறுமையா போகக்கூடாது. அதுக்காக யாரோ திருச்சாம போடலாமா?
2: நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த தெய்வமே மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் அது ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேங்க, சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், நீங்க இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரி தாமே உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிகணம் மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: ஞானத்தில் இருக்க மக்களுக்கு ஜெபிப்போம்.
3: இந்த வேலையில கூட தகப்பினே நம்ம ராணுவ படைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பினே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பினே, ஒவ்வொரு பால அப்பா அம்மா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பினே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களில் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பினே நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உம்முக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர் மேலே தேவண்ட ஆளுக்கு இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்கும் சகப்பனே ஐயாமை துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். இயேசு அறிஞ்சிக்கணும், இயேசு வண்டி கொள்ளணும் நம்பப்பா. தேவண்ட ஆளுக்கு அவங்களுக்கு இறங்கணும். எங்க போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்க சென்றாலும் தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா. அப்ப நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்க ஒவ்வொரு மக்களை ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக் கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்துக்கு போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிழ்படணும். எல்லா துதிகன மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம். இப்பொழுதும் முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 1 சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1
4: பேதுரு 1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாச்சு.
5: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காணக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கத்தாவே, எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சுலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கத்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையா
6: பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு ஒருமைப்படுத்த முடியாது, கொள்ள கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்யப்பற அன்புக்காக இரக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம். ஏசப்பா எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரலே பாக்குற மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசி கேட்ட மத்தியில் சுவிசேஷம் 5:5 கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
6: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
6: அவங்க என்ன செய்வாங்க? இதுலயும் அது கர்த்தருடைய வேதம் சொல்றது. சாந்தகுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசிரியத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கலாமா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தங்கப்போ, உங்களை போல சாந்த குணத்தை தாரும். நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குழந்தை தரணாண்டவரின்னு சொல்லி கேட்போம். சாந்த குழம்பு பாக்கியவர்கள் என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்
6: உங்கள் தேவனும்
4: கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
6: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
4: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
6: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதத்தங்க பேதர் எழுதுறாரு. ஒன்னு பேதர் வாசிக்க கேட்ட ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் 15:16
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
6: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
4: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
6: ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்மளாம் பரிசுத்தமா இருக்கலாம். தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: எதற்கு? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டாலும் சின்ன சின்ன பாடல, நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறது தான். கைகளையும் காலிலையும் ஆணி அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 52:14 நீங்க பாடு மரணத்தில தியானிக்கணும். அப்பதான் நமக்குள்ள கத்துக்களை நம்ம அதிகமா நெருங்கி சீவிக்க முடியும். பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும்
6: அவருடைய
4: முக பார்வையோ
6: மனுபுத்திரரை பார்க்கிலும்
4: அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால்
6: பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம். அவர் முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறது தான்.
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
6: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாக்குறது தான். தேவலை கருத்த நமக்காகத்தான், நமக்கு அந்த கேடு அடைந்தார். நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வாசித்து பாருங்க.
4: இடுக்கங்களிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
6: இந்த உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாரா? அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
6: யாரு பாத்தீங்களா எதுக்காக அழைக்கப்பட்டாரன் பாருங்க, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
6: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயன் புஸ்தகம் 13:12 தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காகத்தான் நமக்கு என்ன சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். வாசி பைப்ப 13:12
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவரே கேப்ப, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்கப்பா. எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்களும் உண்டு, உங்க ரத்தம் என்னை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தோம் கத்து பரிசுத்தாவினை பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார். நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவன்கள் பார்த்துலேருந்து போதனை அடைகிறார்கள். நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டிய அவர் ரத்தத்தில் நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம உதவாசம் கத்து நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கத்துன்னு சொன்னி எப்படி பரிசுத்தமாக்குறாரா? அவர் ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்குனார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, ஜனத்தின் மீறுதல் நிமித்தமா என்னுடைய மீறுதல் நிமித்தமாக தரவா நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, பெற எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17
4: உம்முடைய சத்தியத்தினாலே,
6: அவர்களை
4: பரிசுத்தமாக்கும்,
6: உம்முடைய
4: வசனமே சத்தியம்,
6: நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பொல்லாங்க நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தர் வசனம், இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தர் வசனம் தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டு வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றோம். பிசாசு எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறான். எப்படியாவது நம்ம நரகத்து போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறான். அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஒரு வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல, வாசித்து தியானிக்க வேண்டும்.
0: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? பைத்தரம் எல்லாம் ஜெபிங்க. அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். இப்படி போதிப்பை நாங்க பெறணும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
6: இயேசுவே, பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே, பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களை மூடட்டும், பிரசனைகளை மூடட்டும், அக்கிரியங்களை மூடட்டும் ஐயா, தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனைகளை மூடட்டும் ஆண்டவரே. நேரில் பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு செய்ய, ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி கத்துக்கொள்ளுங்க அப்பா. பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா, உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. கத்தோடு இசைந்திருக்கிற ஒரையாவியா இருக்கிற அப்பா, கத்தோடு இசைந்திருக்க ஒரையாவியா இருக்கிறேன்னு சொன்னீரே. உமோடு இசைந்து உமோடு ஒன்றரை கலக்க கிருவைச்சிங்க, வியாதிகள் நோய்கள் பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர, எந்த மந்திரம் செய்வனிகள் பெல்லிச்சிருந்தாலும் இயேசுக்கு திராம உடை தெரியற ஆண்டவர, எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர, சாத்தான் கிரியந்தால் அழித்து படுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து படுகிற ஆண்டவர. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசின் கீழே அழிக்க முடியும், தேவக்குமார் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. கத்தாவே சோத்திரிக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய, அச்சயங்களை செய்யப்பா அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்க்கு தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா, குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும், தெளிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பரலோக கிளி மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன். உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய பிரிவை தாங்குவோங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
7: எங்களின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.
9: in English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மள இந்த உலகத்துல நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாசம் செய்யறோம், 2 மாசம் காணி கொடுப்போம், 3 மாசம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசுக்கு வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான் ஒரே அதிகாரம் தான், 8
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து
1: போகாமல்
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது குற்றமற்றவளா இருக்கணும். இயேசுக்கு வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முத என்ன செய்யணும்? நம்ம இடவிடாம ஜெபம் பண்ணணும்.

0: ரெண்டு யவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்கள் செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போகிறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், இடவிடாமல் செவிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செவிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாமல் செவிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தோட குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானே நம்மளை பாடுள்ள மனுஷன், குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரல, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தாதான் பரலோகத்து போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சுருந்தா தானே அந்த பலன் கத்திரி வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திரி வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? யோசித்து பாருங்கள்.

0: வரும் யோசித்து பாருங்க. கத்திற்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்டி கத்திற்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திற்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழி 3:27 என்ன சொல்றாரு,
1: நன்மை செய்யும்படி உனக்கு
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத, செய்யாம இராது, எல்லாருக்கும் இல்ல, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க, பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா, இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல்ல பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவளை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்
0: பார்த்தீங்களா. விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார், விசுவாசிச்சார், மரணத்துக்கு காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா, கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கீங்களா, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார், ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து
0: பார்த்தீங்களா. எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா, 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா, சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா, 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு
0: மெத்துசலாவை பெற்ற பின்
1: 300 வருஷம்
0: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து
1: குமாரனையும்
0: குமாரத்திகளையும் பெற்றார். 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாம இருக்கக்கூடாதா, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தல்லாம் அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாசித்து பாருங்க, லூக்கானு சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று
0: உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பார்த்துட்டு மேலே செஞ்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கொடு, ஆண்டவரே என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது, இப்படி காத்துக்கொள்ளும் விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களும் நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு,
1: மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம்

0: 32 வசனம்.
1: என் நாமத்தின் நிமித்தம்,
0: என் நாமத்தின் நிமித்தம்
1: நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பா இருந்தவங்கள வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்க கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனோ லட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவென்று நிலச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பத்திரம் வந்தாலும், என்னை நம்ம வீட்டு வளதுறமே இடவரும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னிடே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நிலச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்க விடிவிடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திர ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார், நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும், ஏனோக்கை போல தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பர்வத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கிறது சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 22 வசனம். அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை,
0: ஒருவனாலும் தப்பி போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ,
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி செவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி செவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனோட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோட சஞ்சரிச்சுட்டே இருந்தா பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து செவம் பண்ணுவோம். கத்திர தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கல சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உங்கள் வருகையிலே நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்ய தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருப கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீ இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலன் பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் அடக்கணும், குழந்த பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரும், சந்தோஷம் தரணுமாப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டுமே, அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கை உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியில நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டு ஒரேமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியான ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலேயே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, வியாதிகளை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களை செய்ய எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் இதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 20ஆம் தேதி இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்ல என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங்கே நாங்க இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்னும் சரியாகல. அப்ப பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலே கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணாட்டையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களும் அக்காவும் அண்ணாவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்போ கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழேயே கூட்டிட்டு போய் பாத்திரலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூட்டு போய் 2 நாள்ல கூட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட காலில் அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு 2 கால்லையும். அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன், அது சரியாயிருச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு அது சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டி அண்ணன்டி நைட்டு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் வாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணிதான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமனிட்டி பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய், அவர் இங்கே சொல்லிட்டாரு இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி 4-5 பேர் பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு, பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்ல, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட கேப்பேன், டாக்டர்கிட்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளோ டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 5ஆம் தேதி டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன், அங்க கூட்டு போனோடனே ஜென்ரல் வார்டில் அவங்க இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை, நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அங்க வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம் நான், அப்பா அக்காக்கு அண்ணாவுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்க குழுவா இணைஞ்ச அக்காவா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, என்ன ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும், கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு 3 hours 4 hours எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கும் போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசுப்பா உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ICU இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு டாக்டர் சொன்னாரு ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேமா நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநினைவே இல்ல, என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட என் குழந்தைங்களை நீ கூட்டு வந்து என்கிட்ட காமி, நான் பாக்கணும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோவாயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிடறதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துடுச்சு. அப்ப டாக்டர்ஸ்ங்க உடனே அங்கிருந்து இல்ல உடனே ICU கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கதர்னு நான் அண்ணாட்டையும் அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ICU இப்பவே கூட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டையும் அண்ணாட்டையும் சொல்லி அழுது அவங்க போராடி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. ICU போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்ல, 1 மணிக்கு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது அவரு, நான் கேட்டேன் டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு. கிரிட்டிக்கல் இல்லாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சிருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 மணிக்கு வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹவுஸ்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு ப்ரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் ப்ரீத் பண்றது இருக்கிறதே இல்ல. அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் வயஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்ல, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்ததா அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் அவர் எனக்கு கிடைச்ச போதும் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அந்தாங்களும் வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் ஐசியூ முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவா எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏசப்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ஐசியூல 11:30 வந்து எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம் சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணின்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரேயர் பண்ணலாம் எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணா பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும். அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏசுபா சொல்றாரு அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும் போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுய நினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்னை பார்த்து அழுகும் போதே, ஏசுபா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏசுபா அவருக்கு உணர்த்தினாரு, அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுய நினைவே இல்லை. என்னை கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே சுயநினைவு வந்தது. அப்போது ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திரம் கேட்டது. என்னால் கண்ணு திறக்க முடியல, எனக்கு யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீரென்று எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன், என்னோட ரத்தம் மணமண மணமணமணன்னு என் தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிற்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்கே பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழகிற சத்தம் கேட்குது, அவங்க அழுகிற சத்தம் கேட்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில் என்னை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது. டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட கண்ணை காத்தார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்புறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோன்னே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரியல நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளோ நினைவில் இல்லை, தூக்கத்தில் இருந்தா நம்ம கனவு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமா இருக்கும். அப்போ நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேன்னா நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போகிறேன், இல்லை என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போறேன், அதனால தான் இருளை பார்க்கறேனா நான் அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரையே யோசிப்பேன். அந்த நேரத்திலேயே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவங்களையெல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவேனா, என் குழந்தைங்களை பார்ப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரையே. அப்போ பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும், அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜெப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல, என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனியும் சுய நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்த அண்ணன் வெளியில பாத்துருக்கிறாங்க, அது பின்னாடி தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இயேசுப்பா என்னை மீட்கறதுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடியகாத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர்ஸ் எழுப்புறாங்க, மணிகண்டன் ஏந்திரிங்க பேரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேரு சொன்னேன், நாக்கை காட்டுங்க, நாங்கள் நாக்கை காட்டினேன். அப்பதான் கொஞ்சமா சுயநினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர்ஸ் செஞ்சு என்ன கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. என்ன தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையே தான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றது சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தின இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில ஒரு 9:30 to 10:30 இருக்கும், எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால் முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில ஒரு 9:30 to 10:00 இருக்கும், எனக்கு அதுக்கு முன்னாடி 4 times டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்ற கூட்டு போறக்காக 2 வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 sisters எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோட இங்கிருந்து வெளியில போவனா, இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவனா, இதை மட்டும் தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில்தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் ஒரு 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செமிரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது ஒரு 1,000,000 watts லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, அப்படி ஒரு ஃபாண்ட். இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. அக்கா கேட்டாங்க ஏசப்பா மணியை எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார். நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 வருடமாய் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை, நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 100,000-ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான் மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான் மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயரு அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான் மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிற உங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார். கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது, இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தவான், திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னார் கடைசி நாள் மாம்சமான யாவர் மேலும். இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப என்ன சொல்றாரு, உங்க குமாரரும் உங்க குமார்த்தி மேலேயும் என் அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பர் மலை அபிஷேகம் ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பன தொழிலை பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரி ஆவி ஊற்று. அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க மேலாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு இருக்கு, வாலிபர்களுக்கு இருக்கு, மூப்பர்களுக்கு இருக்கு, ஊழியருக்கு இருக்கு. ஆனா நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தின் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காவின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தாவினை கொடுப்பது அதிக நிச்சயம், அப்ப தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி தருவாரு. எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தருவாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலே இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் மூப்பர்
1: சொப்பனங்களையும்
0: உங்கள் வாலிபர்
1: தரிசனங்களையும் காண்பார்கள்.
0: அம்மாருமார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். போனோட்ட புதிதாக்குவாருன்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பிட்டுவாருன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போறோங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். முதலா பார்க்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5.
1: அன்றியும்
0: உங்களுக்கு
1: ஆவியை அளித்து
0: உங்களுக்குள்ளே
1: அற்புதங்களை நடப்பிக்கிறவர்.
0: பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா என்ன செய்வாரு? ஆவி அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள்? வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்தரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாவத்தில் வாழ்ந்தோம், கண்ணீரில் வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினா வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன ஆவி அழித்து நமக்குள்ள என்ன செய்வாராம்? அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர். அற்புதங்களை நடப்பிப்பார். நம்ம வாழ்க்கை மாறும். பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம். புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர். வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல. வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ளே ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்மளால மாற முடியாது. நம்ம எப்படி மாறுவோம் நினைப்போம். பரிசுத்தவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும். அற்புதங்கள் செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்.
0: மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாரா? அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமா இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமா இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
0: உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கேதுவான் சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் முழுமையா நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனா இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசுத்தேவனேரே எனக்குள்ள வாங்க, பரிசுத்தேவனேரே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. நம்ம எங்கே, நம்ம இங்கே போகணுமா, அங்கே போனாதான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தேவனே உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்தேவனேர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டிலிருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசுத்தேவனே அபிஷேகம் கிடைக்கும்போது ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் எனக்கு பரிசுத்தேவனே அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தேவனே அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா நம்ம சாவுக்கு ஏதோன்னு சரீரமா இருந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாருன்னு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலையும் உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதல் உண்டு. சாபமா விடுதலை தருவார், பாவமா விடுதலை தருவார், வியாதியா விடுதலை தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்துல இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தாவினுக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதலை தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் விடுதலை தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம் பாவத்தை என்ன செய்யறாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி,
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டுவார், உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. உங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீர்லிருந்தும் வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இருந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்ய விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகன் சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்யறா பாருங்க, அதுக்கு பிறகு வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி,
0: நாம் ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்,
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளும் வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதை தான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைஞ்சு அன்னிப்பாசல் நிறைஞ்சு செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தவன் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா. நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினர் ஏதோ கைத்தட்டி இருப்பதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டான் என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் அவர் நமக்கு உதவிச்சவர். எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தேவனர் செய்வார். அதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டானா, பரிசுத்தேவை நமக்குள்ள, பரிசுத்தேவை நம்ம கழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்தரல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்தரல, நமக்காக பெருமூச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தேவையானவர். இரண்டாவதாக பரிசுத்தேவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம், ரோமர்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்.
1: அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் வந்துட்டா நினைச்சு நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார். நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கை, இது அறிக்கைட்டு, இது அறிக்கைட்டு அப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாரு. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பு குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக் கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். ரெண்டு தோசரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்க கூடாது. நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலாம், நம்ம கிடைக்காது. அப்பதான் நீதிமொழி புஸ்தகத்துல அப்படிதான் வாசிக்கிறேன். நீதிமொழி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 23வது வசனம்.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: பரிசுத்தவன் நமக்குள்ள வந்தாரா, நமக்கு என்ன சொல்றாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே. 30ல் இருந்து வாசி,
1: அவர்கள் விரும்பவில்லை.
0: பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய ஆலோசனையை இறைச்சர்தல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து நான் கடிந்து கொண்டெல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம். நீங்க பரிசுத்தால் நிறையன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
0: அவர்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
1: தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கினமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
0: பரிசுத்தாவினை கூப்பிடுங்க. என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க. என் ஆவி அருளியோ, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவனை கேட்டீங்கன்னா தான் தருவாரு. கேட்காட்டா தரமாட்டாரு. கேட்கறே ஒன்னும் பெற்றுக்கொள்ளன்னு தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். ஒண்ணுக்கு வந்த புஸ்தகம் 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்.
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்.
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தவன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமான் ஆக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கு பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். அது மாத்திர 1 பேதுரு புஸ்தகம் 1:2
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே
0: ஆவியானவரும்
1: பரிசுத்தமாக்குதலினாலே
0: பரிசுத்தவன் வந்து பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு புஸ்தகம் 1:22
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி.
0: எப்படி செய்யணும், மாயமற்ற உண்மையான சகோதர சிநேகம். அதான் சென்னை மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறி இருக்கக்கூடாது. அது அங்க சொல்றாரு, மாயமற்ற சினதுல இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் நினைச்சோம் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தார் நம்மள என்ன செய்ய முடியும், சத்தியத்துக்கும் கீழ்ப்படி முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: சுத்தமாக்கி
1: கொண்டவர்களா இருக்கிறபடியால்
0: உங்க ஆத்து பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தா சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தாவி வந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம். பரிசுத்தவன் முதல்ல வரும்போது என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தவன் வந்த வரும்போது என்ன செய்யறார், நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது பரிசுத்தவன் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார், என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செவிக்கவே முடியல, செவிக்கவே முடியல, எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நான் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தாவீதுராஜா சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்ல, இன்னைக்கு நான் பரிசுத்தாவி நாள் அபிஷேகம் பண்ண போற. வாசிங்க 92:10.
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்.
0: என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துகிறீர்.
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம், நான் பற்றம் பாருங்க 2010 அது இல்ல, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்துல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்துல பேசணும், பரிசுத்தாவோட பேசணும், பரிசுத்தால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொன்னா, நான் அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவின் சுவிசேஷம் 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்த ஆவியினால என்ன செஞ்சார், அவரு நிறைந்தவராய். நம்ம நிறைஞ்சிருக்கணும், ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கிற எல்லாம் நீங்க இப்படி செய்யணும் நம்ம ஆலோசனை சொல்றாரு, அது கேட்டு நடக்கிறது நடக்காது நம்முடைய விருப்பம், நம்ம கையில இருக்குது. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தால் நிறைந்தவராக இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தார்னா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் கூப்பிட்டு கூப்பிட்டு பரிசுத்தால் நிறைய வேண்டும். ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரப்பு நிரப்புன்னு கிருபி நாமியம் விண்ணப்பங்களாமே நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாண்டவர் வந்துட்டா நம்ம என்ன கொடுக்கிறாரு, கிருபி நாமியம் விண்ணப்பத்தினாமே தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 வாசிப்போம்.
1: பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது
0: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள்
0: அவர்களுக்கு காணப்பட்டு
1: அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
0: வெவ்வேறு பாஷையில் என்ன செஞ்சாங்க,

0: பேச தொடங்கினார்கள்.
1: வெவ்வேறு பாசையில என்ன செஞ்சாங்க? பேச தொடங்கினாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த பேச நமக்கு அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யார் அமைதியா இருக்காதிங்க. பரிசுத்தாவினர் கிடைக்க கூடாது, காலம் வரப்போகுது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாசையில பேச முடியும். ஆகியோர் நம்மளை மறைச்சு பேசுவாரு. இன்னொரு ஆள் கிடைக்க கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பேர் கிடைக்காது. கேப்போம், ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தாவின் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தாவின் தருவார். உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தாவின் மேல. கேட்டா ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் தருவார். அன்னி பாசல பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 26:40.
0: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது
1: என்னோட கூட
0: விழித்திருக்க கூடாதா
1: கூடாதான்னு கேக்குறாரு. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்ல, பரிசுத்தாவினர் இல்ல. ஆண்டர் கேக்குறாரு சீசரை பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா? நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தாவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 6:4.
0: நாங்களும்
1: ஜபம் பண்ணுவதிலும்
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்
0: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
1: இன்னொரு அரசி,
0: நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்
1: என்ன சொல்றாரு, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்
0: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
1: இடைவிடாமல் தரித்திருப்போம். நான் செவம் பண்றது இல்லையோ, தேவ வசனத்தை போதிக்கலாம், இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செபிக்க முடியல. உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செபிக்க முடியல. பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் சொல்ற, நாங்க இப்போ செபம் பண்ணுறதுலயும் தேவாசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்னு சொல்றாங்க. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க? பல பாஷையில பேசினாங்க, சுவிச்சாங்க, செவிச்சாங்க. அவங்க மேல அக்கினி போல அக்கின் நாவு போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க செவிக்க, அதுக்கு பிறகு தான் பேசுறதுலாம் அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க செபம் பண்ணுறதுலயும் எப்படா இடைவிடாம தேவசந்த போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவினர் வந்தா தான் நம்ம செவிக்க முடியும். பரிசுத்தாவினர் வரலைன்னா உங்களுக்கு செவிக்க முடியாது. நீங்க செவிக்கணும், செவிக்க நினைச்சாலும் செவிக்க முடியாது. பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செவிக்க முடியும். முதல்ல பரிசுத்தாவினர் வந்து என்ன சொல்ற, என்ன கொடுக்கிறாரு நமக்கு? அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தாவினர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருனையும் நம்ம செபிக்க வைக்கிறார், இடவிடாம செபிக்க வைக்கிறார், தேவசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தின விஷயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
0: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில்
0: வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று தேவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
1: நம்மிடத்தில் பசு தாவேர் வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறா? வைராக்க வாஞ்சாய் இருக்கிறார். கத்திராக்க எதுக்காக செய்யணும், கத்துக்கான எதையா செய்யணும்? இப்ப நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தாவினர் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப ஊழியத்தை செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காக ஆண்டரை பத்தி சொல்லலாமா, யாருக்காக போய் ஜெபிக்கலாமா, நம்ம எப்ப நேரம் கிடைக்கும், எப்படா எங்கடா ஊழியத்துக்கு போகலாமா, மனசு அப்படியே துடிக்கும். பரிசுத்தவான்கள் வந்து

0: கேட்டார்னா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களை அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா வெட்டில எப்படா வீட்டில் படுப்போம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போகலாம் அங்கே போகலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் பசுத்தாவினர் வந்துட்டார்னா என்ன செய்வார், இன்னொரு தோசை பார்த்தா யாக்கு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
0: வைராக்கிய வாஞ்சியாயிருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிற, வேற யார் இடத்துல இல்ல, வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணா சொல்லுறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கத்தரை பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கத்தர் செய்யணும். கத்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள், நல்ல ருசித்து பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா நம்ம எப்படா வீட்டு போலாம், எப்படா வீட்டு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாவின உங்களுக்கு வாஞ்சியா இருந்தாருன்னா கத்திருக்கா இதை செய்யலாம், அதை செல்லாமா, இதை செல்லாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவனையா எனக்குள்ள வாரு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரன் நிரப்பும் அப்படிலாம் வரமாட்டாரு. வாஞ்சோட தாகத்தோட நிறைய பேர் செவிக்க பார்த்திருக்கேன், பரிசுத்தவன சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு. வாஞ்சோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்த விசேஷம் 22:17
1: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வாய் என்பானாக,
0: கேட்கிறவன் வாய் என்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா? பரிசுத்தவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்பூர்ணமா தான் அப்படிலாம் தரமாட்டார். விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர்? பரிசுத்தவன் இலவசம் தான், காசு இல்ல. பரிசுத்தவன் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல. இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுனா, விருப்பம் இருந்துச்சுன்னா பசுத்தனி அபிஷேகம் இப்படியே உங்களை கொடுப்பாரு, இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தின் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோப்பு 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா? வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்க எதை செய்யணும்? யோ, இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்திரிக்க என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு? இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திரி எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டேனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திரி என்ன உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசிய சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. நம்மளை அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினம்மா மாசிய சொல்றாரு. வாசித்து பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:16
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,
0: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
1: மோசே செய்தார்,
0: மோசே செய்தார். கர்த்தர் என்னென்னலாம் மோசே கற்பித்தாரோ அத்தனை அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு? அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா? அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக அனுப்பல. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை என்ன எதற்காக அனுப்பிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா? மோசே நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 7:5
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் செய்தார். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:14
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீ, நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: பிதாடி சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து
0: முடித்தேன். ஆமா அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? எதற்கு உலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காரு சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒண்ணும் கொண்டு போக முடியாது. கத்திர்காய் எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்திர உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார்? மோசை சொன்னார், கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன் சொல்லி. நோவா சொன்னார், எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன் சொல்லி. நீங்கள் நானும் கர்த்தருக்காக என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில கொடுத்துருக்காருல, இது வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளை கணக்கு கேட்பார். சரி, வயராக்கித்தேன் வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்கா எதை செய்யணும்? அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சு, ஐயோ இந்த ஆத்மா அழிஞ்சு போதே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செபிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செபிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது, ஐயோ அந்த ஆத்மாரே பேசக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி அவங்க நம்ம பகையா இருந்தாலும் கூட நம்மளை அறியாமே அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கியம் வாஞ்சு உங்களுக்கு இருக்குதா? அப்ப கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கியம் வாஞ்சு வரும். கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையோ செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12
1: கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன்
0: பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார், உங்களுக்கு வீட்டுல போனா நல்லாவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை பார கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் நரகத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்கான என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துருக்காது நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சு வேணும். பெண்ணாக்கேசுக்கு வைராக்கியம் வாஞ்சு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு சொன்னா நம்ம காசு கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு 1 Kings 19:10
1: அதற்கு அவன்
0: சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
1: வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: பக்தி வைராக்கியமா இருந்தார்.
0: எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும், எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களுக்கு தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கர்த்தருக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கர்த்தருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 69 சங்கீதம் 9 வசனம்.
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது,
0: என்னை பட்சித்தது. வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆயத்து படுத்திருக்காரு, இன்னும் ஜனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து படி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரே, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பட்சித்ததுதான் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொன்ன கேப்ப ஆண்டவரே, உங்க மேல பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா, நாங்க ஏதோ கிறிஸ்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறோம் அவ்வளவுதான் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வரோம் அன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் அவ்வளவுதான் ஆண்டவரே, கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இப்படி இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2:17 வசனம்.
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது,
0: என்னை பட்சித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஏதா வாரம் போறோம் அவ்வளவுதான், இந்த வசனத்துக்கு இங்கே மறந்துட்டு போயிருவான். என்ன பசுத்தேன் பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்ல பிரியமானவர்களே, உங்களுக்கும் பயனும் இல்ல கர்த்தருக்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை சிந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தேன் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு, உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா, பரிசுத்தேன் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தர். ரெண்டாவது என்ன செய்ய, பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது என்ன செய்யறாரு, பின்னப்பங்கள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடவிடாமல் தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா, தன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கர்த்தருக்காக, எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு, ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவி பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள இல்ல, இன்னும் நீங்க உலகத்தையே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவின இருந்தது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செஞ்சேன், பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வசனம் வாசித்து பாருங்க.
1: அப்படி
0: இருந்தும்
1: நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து,
0: என்னை பிரித்தெடுத்து
1: தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தை நம்மள வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்திலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் கத்து பிரி. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்துக்கா வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்து தாமே ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம கேட்கலாம், ஆவியானவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தாரும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் மீது ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை தாரும். எல்லாம் கரங்கள் உயர்த்தி செவிங்க, வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அந்த விலை மதிக்க முடியாத திரியகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே எழுந்தருளி வருவீரா? கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே. ஆவியான வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தமப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், கிருபை நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர்கள் பரிசுத்தாவி வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா, அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நாங்கமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது, இப்பொழுது. நன்றி ஆவியானவரே. ஆவியானவர், இது ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர், பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்கா எலும்பு இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற, கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகபோ ஷாலா, நாளை இல்ல, இது இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயும் இல்லை, உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட், உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க, கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்காவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாதவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா, வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவரே. கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழுக்கல்ல ஆண்டவரே, பக்தி வைராக்கியமான ஆவி எங்களை தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்காமல சிக்காமல ரீக்காமல ரீக்காமல ரப்பர் ரக்கரை வீக்கிறவ ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை ஐயா, மக்கு மகிமை. பலத்த பரலோகத்தின் தேவனேமே துதிக்கிற, வந்து கொண்டு வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசிரிங்க. பவுல போல, எலியா போல, பன்னாக்காசை போல எங்களுக்கு பக்தி வைராக்கிய எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கரணை கடலே, கரண சமுத்திரமே துதிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலின் தாரும். கத்தடி வல்லக்காரம் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை நாளும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வைராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளும், அண்டிக்கொள்ளும், சார்ந்து கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே. சமாளாத குடும்பத்தில் சமாந்தை தர வேண்டும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்விக்கணும். வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்விக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடன் பறிச்சு எல்லாம் மாறுன ஆண்டவரே. அப்பா உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்ய. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, ஞாபகத்தை கொடுங்கிற ஆச்சா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா, எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. கிடைக்கக்கூடாது காலவருது. நீ சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறு ஐயா. அன்றே ஒருத்தருவாய் வெறுமையாய் பயிரக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதுச்சேவனை பெற்று, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று, வாயிராக்க வாஞ்சோடு ஜீவிக்க பலன் கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அன்றுவரே நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் மகிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர், நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நாம் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது இரண்டாவது ஆராதனையில் உங்கள் மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடிக்க முடிக்க தேவகுமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டாளிக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத அந்தகார ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடப்போக பாடல்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உங்கள் பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்க ரத்தத்தினால வேலியடைப்பீராகும், அக்னியினால் ஆவியானவரால் ரத்தத்தை சுற்றி வேலியடைங்கப்பா. நாமத்தினால வேலியடைப்பீராக, உங்க பிரசனம் வெளிப்படுவதாக, எங்க மறைத்து வெளிப்படும். துதி கணமாக மேல உமக்கு செலுத்துறோம் இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க இயேசுவே நன்றி, தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க.

0: நாமம் ஜெபமெல்லாம் நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபக்கறி சொல்லுவாங்க, உண்டாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். இந்த பயோகிராபிஸ் நிறைய இருக்கு, மத்தப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ், அதனால யாருக்கு அங்க ஆபத்து வித்து வரக்கூடாது. அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காக ஜெபம்.
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா, விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முதல் ஆளுகை இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே, ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முது பாதுகாப்பின் காரங்க தங்கி இருக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா. நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவை அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
3: ரட்சிக்கப்படாத ஒருத்தருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும், அக்கினே பெற்றுக்கொள்ளும் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க பாதுகாத்து சபையில ஒரு எடுப்பில தகப்பனே நீங்க கிருபியாக நீங்க கட்டளையிடும்படிக்காம் பார்த்தோம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு சபைகளை நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம் பார்த்தோம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனையும் துதிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியுமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தை கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: இந்தியா தேசப்பட்ட அத்தனை குடிகாரங்களும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சிக்கணும், குடிக்கிற சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு ஆரோக்கிய சாப்பிடலாம்.
2: ஒரு ஆண்டவரே குடிக்காரர்களை இங்க அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தொழுதுகொள்வர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்கள் ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உமை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய் கொண்டு அப்பா அவங்கள அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரே மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உமை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடியினால் ஆண்டரை எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கேக்கு ஜீவன் நல்ல பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கீழதன நிருபம் 4
4: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மேறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
0: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
1: எழுப்பத்தின் விசேஷம் 16:15.
5: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
5: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
5: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
5: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்,
1: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடன எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட என்ன செய்யறான், பகலில் கூட வந்துடுறான். பேங்கில் எல்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே. நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ வருவான் நமக்கு தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதை விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்தர் வரிய குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் ஆண்டு வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூவின் சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கும்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்க நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு அதை அதான் கற்றுடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடிப்போம். அப்படித்தான் சொல்லுது வசரம், அப்படித்தான் சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துடுங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரங்கள், எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7
5: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
5: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
5: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவா? எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டனா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்துனா ஓடி, நம்மளை விட்டு ஓடி போயிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ திருடனை போல வர்றேன், தன்மான காணத்தக்க காணப்படாத வழிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும், எப்போ ஆண்டு வருவாரோ, நம்ம விழிப்பா, நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலோனிக்கையில் 1 வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
5: சகோதரரே,
1: சகோதரரே,
5: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
1: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
5: சமயங்களையும் குறித்து,
1: சமயங்களையும் குறித்து
5: உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
1: உங்களுக்கு இவை நடக்கிற காலங்கள் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
5: இரவிலே திருடன் வருகிற விதமாய்,
1: இரவில் திருடன் வருகிற விதமாய்
5: கர்த்தருடைய நாள் வரும் என்று,
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று
5: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
1: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும்? விழிப்புள்ளவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றி அறிந்திருக்கோம். கர்த்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் வரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
5: இனி காலம் செல்லாது,
1: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது. அதான் ஆண்டு சொன்ன இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு. நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது. உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், அந்த இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்கிறதெல்லாம் சரி பண்ணணும். எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புத்தகம் 12:1.
5: ஆகையால்
1: மேகம் போன்ற
5: இத்தனை திரளான சாட்சிகள்,
1: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள் பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையில எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா? அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
5: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க,
1: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க
5: பாரமான யாவற்றையும்
1: நினைச்சிடணும். பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா? பாரமான யாவற்றையும்
5: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
5: விசுவாசத்தை துவங்குகிறவரும்,
1: விசுவாசத்தை துவங்குகிறவரும்
5: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
5: பொறுமையோட ஓடக்கடவும்.
1: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூதிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவமும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் இப்போல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறையா இருக்குது. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி, பார்க்குறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்குது. இதில் இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற, எரிங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணுமா? விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம போடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம போட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை ஓடுற ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள போல வளனு, இவங்களை போல வளனு இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது. ஓடினா நம்ம என்ன பரலோகத்து போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத நான்கு சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், நான்கு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாசம் தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினா தான் நம்ம என்ன செய்யணும், முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவரை விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்மகிட்ட ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவரை நிலை நிலைப்பு வந்தால் ரசிக்கப்படன்னு வேதம் சொல்லுது. அம்மா அவரை நோக்கி நம்ம போட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகம புஸ்தகம் 19:17.
5: அவர்களை வெளியே கொண்டு போய்
1: பாருங்க, லோகத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
5: விட்ட பின்பு
1: அவர்
5: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
1: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
5: பின்னிட்டு பாராதே.
1: பின்னிட்டு பாக்காது. ஆண்டர் எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறனே நினைக்காத. அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
5: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே.
1: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கேயும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்ச இடம், சமபூமியில எங்கும் நில்லாத.
5: நீ அழியாதபடிக்கு
1: மலைக்கு
5: ஓடிப்போ என்றார்.
1: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா.
0: அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மகத்தமிழ ராஜாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷத்தாங்க ஆசிரியங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்பபடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணம் நிரப்புங்க. தேவாக்கில் நிரப்புங்க, தேவல்லமில் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா. துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள், சோர்வுகள், துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா. மகிழ்ச்சியோடு மே துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது செவிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திருக்கிறமே. பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா, எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க கவலையெல்லாம் மாற்றிருங்கப்பா. பணத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா. கஷ்டத்தை மாற்றுங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில் செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறேன் சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தையில்லா சகுல் குழந்தை பாய்த்த தரணும். கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சிங்க, உதவிச்சிங்க சப்பா. அற்புதங்களை அதிர்ச்சிங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மோட பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சுகிறோங்க, தாவை கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைலாம் துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா. அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரே, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரே, மாரதிக்க முடியாத தடை ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே பசுத்த பால் சொன்ன போல் நல்ல ஓட்டத்தை ஓடினே சத்தித்து கீழ்ப்பிடியாம தடைச்சன் யார் என்று சொல்லி பாஸ்டர் பவுல் கேட்டது போல சத்தியத்து கீழ்ப்படியால் தடைச்சர பல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு இயேசுகிறது நாமத்தினால பொல்லாதை கிரியில நிர்மாணமாக்கப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க எல்லா துதி கனமாகியும் சொல்கிறோம் எங்கள் அன்பு ரச்சகரேஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
6: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: உலகம் முழுவதும் இருந்து அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் வகையில் இருக்கும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு நடந்ததாக தெரிகிறது. எச்சரிக்கையின்றி திடீரென ஆயிரக்கணக்கானோர், ஒருவேளை மில்லியன் கணக்கானோர் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போன சம்பவங்களை பற்றிய சில நேரடி சாட்சிகள் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக உள்ளது. நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்த மில்லியன் கணக்கானோர் இந்த காலை இங்கு இல்லை. எங்கள் சிஸ்டமுக்கு வெளியில் இருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இந்த கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அவசர சிறப்பு உள்ளது. அரசாங்கத்திலும் உறுப்பினர்கள் காணாமல் போயுள்ளனர். பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் தலைவர், சர்ச் கன்ஃபெடரேஷன், இது சில தியாலஜி பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், நிச்சயமாக அது இருந்தாலும், இது ராப்சர் போன்ற ஒன்றாக இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இதை விவாதிப்பதே இது முழுமையானதல்ல என்பதற்கு சான்று. மேற்கோள் நிறைவு. எபிரேய வேதங்களில் உள்ள இந்நிகழ்வு சுவிசேஷத்தில் விரிவாக கூறப்படுகிறது. செயின்ட் மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 36 மற்றும் அதன் பின்பு. இங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், அந்த நாள் மற்றும் மணி நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் தந்தைக்கு மட்டுமே தெரியும்.
1: உலகம் அமைதியாக இருக்கும். விருந்துகள், கொண்டாட்டங்கள், திருமணங்கள் நடைபெறும். நோயாவின் காலத்தில் வெள்ளம் திடீரென வந்ததற்கு முன்பு இருந்ததைப் போலவே. வெள்ளம் உண்மையில் வந்து அனைவரையும் அழித்து விட்டது என்பது வரை மக்கள் நடக்கப் போகும் விஷயங்களை நம்பவில்லை. அதேபோல் என் வருகையும் இருக்கும். இருவர் வயலில் சேர்ந்து வேலை செய்வார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இரு பெண்கள் தங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். ஆகவே தயார் நிலையில் இருங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வரப்போகிறார் என்று நீங்கள் அறியவில்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது சொல்வதையே நேரடியாக அர்த்தப்படுத்துகிறது. எந்த நிமிடம், எந்த வினாடி யாருக்கும் இயேசுவிடம் தங்களை ஒப்படைக்க கடைசி வாய்ப்பு ஆக இருக்கலாம். ஏனெனில் அவர் திரும்பி வரும்போது அது அவ்வளவு விரைவாக நடக்கும். பைபிள் சொல்வது என்னவென்றால், கண் இமைக்கும் நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாமல் போய் இந்த பூமியை விட்டு தங்கள் ஆண்டவரை சந்திக்க புறப்படுவார்கள். அதனால் அதிர்ச்சியடைந்த உலகம் பைபிள் சொன்னது உண்மை என்பதை திடீரென உணரும். இது ஒரு நகைச்சுவை அல்ல, இது ஒரு கற்பனை கதையும் அல்ல. நீங்களும் நானும் இப்போது இங்கே இருப்பது போல் இது நிச்சயமாக நடக்கும். ஆகவே கிறிஸ்தவரே, விழிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒப்படைக்காவிட்டால் உடனே செய்யுங்கள். ஏனெனில் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் நிகழ்வு நடக்கும். கிறிஸ்து திரும்பி வருவார். பைபிளில் அவர் இரவில் திருடனாக வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது.

வாழ்க்கை துப்பாக்கிகளாலும் கொடூரமான போர்களாலும் நிறைந்திருக்கிறது. அங்கே இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் இரக்கமின்றி தரையில் போட்டு மிதிக்கப்பட்டார்கள்.

0: மாற்ற நேரம் இல்லை.
1: சூரியன் வந்துவிட்டது, நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள்.
0: ஒரு கணவன் மற்றும் மனைவி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் ஒரு சத்தம் கேட்டு தன் தலை திருப்புகிறாள். அவர் இல்லாமல் போய்விட்டார்.
1: நாம் அனைவரும் தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
0: இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறார்கள்.
2: ஒருவர் மறைந்து விடுகிறார்,
0: மற்றவர் அங்கேயே நிற்கிறார்.
1: நாம் அனைவரும் தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
0: உங்கள் மனதை மாற்ற நேரமில்லை. சூரியன் வந்துவிட்டது.

0: அவர்கள் மனதை மாற்ற நேரம் இல்லை, சூரியன் வந்துவிட்டது. அதே போல நீங்களும் கூட இதை பார்க்கலாம்.
1: பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள். படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தால் அவள் ஒரு சத்தம் கேட்கிறாள், மற்றும் அவள் தலை திருப்புகிறாள். அவர் இல்லாமல் போய்விட்டார். நாம் அனைவரும்
0: தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறாங்க.

0: அணிந்தால் இக்கவனமாக பார்க்கிறேன். அவனும் தரையிலிருந்து நேராக வந்தவனாக இருக்க வேண்டும். அவன் சிவந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோ உண்மையில மிகவும் துக்கமாகவே இருந்தான். அந்த பிரசங்கம் செய்தவர் தன்னால் உண்மையிலேயே எதையாவது மாற்ற முடிந்ததாக நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
1: அவன் சொன்னதை பத்தி உனக்கு என்ன நினைப்பு?
0: யார்
1: அந்த பிரசங்கம் செய்த ஆள்?
0: அதெல்லாம் வெறும் பொய்.
1: சிலர் முக்கியம் இல்லாத விஷயங்களை பற்றியே அதிகமாக கவலைப்படுகிறார்கள். நான் ஒரு கிறிஸ்துவர் தான்.
0: நீயா?
1: ஆனா அவன் சொன்ன மாதிரி அல்ல. வாரம் தோறும் தேவாலயம் செல்கிறேன். 10 கட்டளைகளை பின்பற்றுகிறேன். அவ்வப்போது பைபிளை படிக்கிறேன். தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன்.
0: நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கர் மாதிரி.
1: அதை தவிர வேற என்ன இருக்கு?
0: எனக்கு தெரியவில்லை. வா, போய் சற்று சவாரி செய்யலாம்.
1: சரி,
0: நீங்கள் இருவரும் முன்னே போங்கள்.
1: நீ என்ன செய்ய போற?
0: எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மீண்டும் டீன் சென்டருக்கு போய் அவன் இன்னும் என்ன சொல்றா அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாம்.
1: ஓ சகோதரா, பாரு, இதற்காக நான் நிறைய சம்பாதித்திருக்கிறேன். அதை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ எப்போதும் பிறகு மாறிக்கொள்ளலாம்.
2: சரி ஜென்னி, ஒரு வகையில் இது இலவசம். உன் வாழ்க்கையை தவிர இதற்கு வேற எதுவும் செலவாகாது.
1: அது ரொம்ப விலை உயர்ந்ததாகவே இருக்கிறது போல.
2: அது அப்படித்தான் தோன்றலாம். நீ உன்னை உருவாக்கிய கடவுளை, உன்னை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தும் கடவுளை, அவரை உன் வாழ்க்கையை நடத்த அனுமதிக்கிறாய் என்பதை உணரும் வரை நீ எதிலும் தோல்வியடைய முடியாது.
0: நீங்கள் அவற்றை கண்டுபிடித்தீர்களா?
1: இல்லை, நான் அவற்றை வீட்டிலேயே விட்டு விட்டு இருக்க வேண்டும்.
3: பிரச்சனையா?
0: ஹாய், எனது சில டிக்கெட்டுகளை மறந்து விட்டேன் போல.
2: சபைக்கு போனதும் கட்டளைகளை பின்பற்ற முயற்சித்ததும் இவையெல்லாம் சரிதான். ஆனால் அதை உண்மையான கிறிஸ்துவத்துடன் குழப்பக்கூடாது. பாருங்கள், பைபிள் நம்மை பற்றி நாமே ஏற்கனவே அறிந்ததை சொல்கிறது. நாம் ஒருபோதும் பரிபூரணமாக இருக்க முடியாது ஜென்னி. ஆனால் நம்முடைய கடவுள் ஒரு பரிபூரணமான, பரிசுத்தமான கடவுள். ஆனால் அவருடைய தற்போதைய நிலையிலும் நம்முடைய

0: இருக்கையிலும் நாம் ஒன்றாக சேர வழியே இல்லை.
1: நாம் எல்லாம் ஒன்றா இந்த விஷயத்துல ஏற முடியவே முடியாது. இது உங்க கேப்டன் பேசுறாரு. முழுமையாக தானாக இயங்கும்படி முதல் விமானத்திற்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு அமைப்பும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விமான பயணம் தோல்வியடையாது என்று முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது.
0: ஆனால் அவர் நமக்காக இதை செய்துவிட்டார் ஜென்னி. அதற்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். மேலும் கடவுளின் பரிசுத்தம் நம்மில் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை அவர் வளர்ந்து வாழ்ந்தார். அவர் தண்டிக்கப்பட்டார் மற்றும் கொல்லப்பட்டார். நம்மில் ஒருவராக இருந்தது போல தண்டிக்கப்பட்டார்.
2: ரொம்ப நியாயமற்றதாக தெரிகிறது.
0: காதல் நியாயமானது என்று யார் சொன்னார்கள்? நம்மை தன்னிடம் திரும்ப அழைத்து வர கடவுள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது காதலின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.

0: நீங்கள்
1: என்ன பற்றி பறக்கல? நான் உடன் இருங்கள். செல்லமே பரப்பதின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
0: போங்கள், அங்கேயே நிறுத்துங்கள்.
1: நீங்கள் எவ்வளவு வாய்ப்பு எடுத்துக்கொள்வீர்கள்?
0: ஓ கடவுளே, நான் என் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் என்ன விரும்புகிறேனோ அதை மட்டும் செய்தேன் என்று எனக்கு தெரியும். நீங்கள் விரும்பியதை பற்றி நான் அதிகமாக அல்லது எதுவும் யோசிக்கல. இருந்தாலும் நீங்க எனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் உயிரை எனக்காக கொடுத்தீர்கள். நான் பூமியில் ஒரே மனிதராக இருந்தாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை எனக்காக மட்டும் செய்திருப்பீர்கள். நீங்கள் இப்போது வந்து என் இதயத்தில் வாழ்வதாக சொல்கிறீர்கள். ஓ, அதை நான் விரும்புகிறேன். அன்பான கடவுளே, நான் மன்னிக்கப்பட விரும்புகிறேன். மேலும் நீங்கள் என்னுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பான கடவுளே. ஆமீன்.
2: இப்போது நினைவில் வையுங்கள், ஜென்னி, கடவுள் எப்போதும் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார்.
0: அவர் பதில் அளித்து விட்டார். அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு.
3: நான் சாஸ்திரியை உணர்கிறேன்.
0: நான் அவனை உணர்கிறேன். எனக்கு இறக்கைகள் இருந்தா என்னால பறக்க முடியும் என்று தோன்றுகிறது.
2: ஆனால் இப்போது உனக்கு இறக்கைகள் தேவையில்லை ஜென்னி.

0: அறைக்கு உங்களிடம் கூடுதல் சாவி இருக்கிறதா?
1: ஜயன் என்னுடையதை எடுத்துக்கொண்டாள்.
0: சரி, அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன்.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: குளத்தில் உள்ள புதிய உயிர் காப்பாளரை பார்த்தீர்களா?
1: இல்ல. சரி,
0: ஜயனால் முடியும்.
1: ஓ, தெரியுமா, அது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. கண்காட்சியில் அவள் சந்தித்த அந்த நபர் அவளை மிகவும் பாதித்து விட்டார் என்று நான் நினைத்தேன். உனக்கு தெரியுமா ஜெர்ரி?
0: ஓ, நான் அவரை சந்தித்ததில்லை.
1: ஓ, அது சரிதான். நீங்கள் டீன் டவுனில் உள்ள இளைஞர் மையத்துக்கு திரும்பி சென்றீர்கள். ஓ, அது வருத்தமான விஷயம். நாங்கள் மிகவும் நல்ல ரெண்டு பேரை சந்தித்தோம்.
0: இல்ல, அது அவ்வளவு மோசம் இல்ல. நான் கிறிஸ்துவை சந்தித்தேன்.
1: என்ன?
0: நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன். அந்த ஆள் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு புரிகிறது. நான் இப்போது ஒரு கிறிஸ்தவன்.
1: அது அருமை ஜென்னி. இது உனக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று நம்புகிறேன். உண்மையில
2: ஜென்னி, கிறிஸ்தவமாக மாறியதாக யாராவது ஏதாவது சொன்னார்களா? அல்லது அதை பற்றி உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தார்களா?
0: இல்ல, உண்மையில இல்ல. நான் கிறிஸ்தவமாக மாறி இன்னும் 2 நாட்கள் தான் ஆகிறது. உண்மையில
2: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விரைவில் நீ சிரமங்களை எதிர்கொள்ள போகிறாய். நான் மக்கள் பற்றி மட்டும் சொல்லவில்லை, ஆனால் நீ உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்ததால் சாத்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. உன்னை மனம் உடையவளாகவும் மனச்சோர்வாகவும் ஆக்குறதுக்காக அவன் முடிந்த எல்லாத்தையும் செய்ய போறான். நீ உண்மையில் ஒரு கிறிஸ்தவம் இல்லை என்று, அல்லது நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவன் சொல்வான். அல்லது உன்னை கீழே இழுக்க முடிந்த எல்லாத்தையும் செய்ய முயற்சிப்பான். நீ அவனை அனுமதித்தால் கிறிஸ்து உனக்கு தேவையான சக்தியும் ஊக்கமும் அளித்து எல்லா சிரமங்களையும் கடக்க உதவுவார். சென்னி, எல்லாத்தை பற்றியும் அவனிடம் அடிக்கடி பேசு. கிறிஸ்துவின் மூலம் சாத்தானை வெல்ல வானத்தின் முழு சக்தியும் உனக்கு கிடைக்கிறது. அது அருமை இல்லையா?
1: உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். என்ன விசேஷம்?
0: நானும் ஜிம்மும் சனிக்கிழமை அணையில் வாட்டர் ஸ்கீயிங் போகிறோம். நீங்களும் வாங்களேன்.
1: நல்லா இருக்கு. நல்லா
2: அருமை. நானும் வர விரும்புகிறேன்.

0: ஏய், உன் புதிய சாதனன் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை தெரியுமா? அல்லது ஒரு போதகர்?
1: அவர் ஒரு போதகர் இல்லை, அவர் என் காதலனும் இல்லை.
0: நல்லா கண்காட்சியில் உலக முடிவை பற்றி பயமுறுத்தி பேசின அந்த ஆள் அவர்தானே?
1: அது கிறிஸ்தவர்கள் நம்புற விஷயம்தான்.
0: நீ அந்த எல்லாத்தையும் நம்புறியா?
1: அதை பற்றி எனக்கு போதிய அறிவில்லை.
0: ஏய் பேட்டி, உன் புதிய காதலன் எப்படி இருக்கான்? அருமையா இருக்கு. நான் அவரை ரொம்ப பிடிக்கிறேன். நீ அவரை உண்மையிலேயே வச்சுக்கொள்ள விரும்பினா என் குழந்தை வாழ்க்கை பற்றிய சில உண்மைகளை உனக்கு சொல்ல நேரம் வந்திருக்கு. நீ எங்க போற? சும்மா நடக்க போறேன். இங்க இங்கேயே இருங்களாமே, உனக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கலாம்.
1: மன்னிச்சுக்கோ, அந்த மாதிரி பேச்சு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை.
0: சரிங்க, குழந்தைகள் தூங்கி முடிச்ச பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிதானமாக பேசிக்கொள்ளலாம். உன் ஆள் ஒரு பூங்காவில் வேலை பார்க்கறான்னு நீ சொன்னியா? பூங்காவில் இல்லை, அந்த பூங்காவில் தான் அவன் விலங்குகள் மருத்துவராக படிக்கிறான். அதனால இந்த கோடை அவனுக்கு நல்ல வாய்ப்பு. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜெர்ரி ஒரு முன் மருத்துவமானவன், நம்மளுக்கு இருவரும் டாக்டர்கள் கிடைச்சிட்டாங்க போல. சரி, ஜெர்ரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவன் ஒரு ஆம்புலன்ஸ் உதவியாளர். ஓ ஐயோ, அவன் சொல்றான் சில சமயம் ரொம்ப கொடூரமா இருக்கும், ஆனா நிறைய நேரம் அவன் நாள் முழுக்க உட்கார்ந்து அழைப்பு வரும்னு காத்திருக்கிறான். அவன் சொல்றான் எப்ப நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது.
2: எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவரை கேட்டப்போ இயேசு கூட தன்னாலே சரியான நேரம் தெரியாது என்று சொன்னாரு. ஆனா அது நடக்க போறதுதான். இந்த நாட்களில் எப்போதும் நடக்கலாம். கிறிஸ்து தன்னுடையவர்களுக்காக திரும்பி வரப்போகிறார். அதுக்கப்புறம் இந்த பூமியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்.
0: எப்படி, என்ன மாதிரி?
2: உதாரணத்துக்கு இப்ப பைபிள் சொல்றது என்னன்னா, கடவுளின் ஆவி உலகத்துல தீமையின் முழு சக்தியை தடுக்கிறது. ஆனா விசுவாசிகள் போன பிறகு அந்த ஆவியும் போயிடும். அது ஒரு முற்றிலும் புதிய நிலைமையாகும். இந்த முறையில எந்த விதிமுறைகளும் இல்லாமல் இருக்கும். தீமை முழுமையாக ஆட்சி செய்யும் அந்த தீயவன், பைபிளில் அவரை எதிர் கிறிஸ்து அல்லது மிருகம் என்று அழைக்கிறார்கள், அவன் முழுமையாக ஆட்சி செய்வான். அப்படி ஒரு உலகில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று நாமே தெரியாமல் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் நல்லவை இன்னும் கடவுளின் ஆவியின் ஆதரவுடன் இருக்கின்றன. அவர் போன பிறகு, ஓஹோ,
3: நீ இவையெல்லாம் உண்மையா நம்புறியா?
2: ஆமாம், நம்புறேன். ஓஹோ,
3: அது ரொம்ப பெரிய விஷயம்.
2: ஒரு விஷயம் சொல்றேன், இங்க யாராவது மீதி இருந்தா அவங்களுக்கு அது தேவைப்படும்.
4: நீங்க அதை உண்மையா நம்பினீங்கன்னா இப்போ நடக்குமா என்று நினைக்காம உங்கள் கடிகாரத்தையே பார்க்க முடியாது.
2: ஆமாம், ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அது நாங்க எதிர்பார்க்கும் ஒரு விஷயம். கிறிஸ்தவல்லாதவர் வாழ்க்கையின் முடிவும் அழிவும் வரும்னு காத்திருக்கிறார். நம்புகிறவர் நமக்கு உயிர் கொடுத்தவரை சந்திக்க காத்திருக்கிறார்.
1: நீ சொன்ன அந்த மிருகம், அதுதான் எல்லாரையும் குறிவைக்கும் ஒருவனா? என் பாட்டி நடக்க போகும் நிறைய பயங்கரமான விஷயங்களை பத்தி சொல்லி இருக்காங்க.
2: மிருகத்தின் குறி பத்தி பேசப்படுது பேட்டி. அது 666 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்ட ஒரு அடையாள குறி மாதிரி இருக்கலாம். பைபிளில் அந்த குறி இல்லாமல் வந்து யாரும் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக மோசமான கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஆனா அது உங்கள் கையில அல்லது நெற்றியில இருக்கும்.
5: யாரையும் என் நெற்றியில் பச்சை போட விட மாட்டேன்.
2: டயான், அது நடக்கும்போது நீ அருகில் இருக்கவே வேண்டியதில்லை.
6: ஆம் ஆம், நீ இருக்க வேண்டும்.
0: நான் இருக்க வேண்டுமா?
6: நிச்சயமா. என்னப்பா, நான் உன்னை விரும்புகிறேன், செல்லாம். அதை நீ பார்க்க முடியாதா? நான் தான் அந்தி கிறிஸ்து.
0: நல்லது, நான் எப்பவும் பீட்ஸ்க்கு அடிமைதான்.
1: அது எல்லாம் உண்மையா இல்லையா என எனக்கு தெரியலை. ஆனா அது உண்மையிலேயே பைபிளில் இருந்தால் நம்முடைய ஆசாரியர் ஏன் அதை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை?
7: அப்படி என்றால் இந்த மாதிரியான ஒரு விசாரணையை தொடங்கும் போது வழக்கமான பழைய அதோடு கூட கடவுள் கொடுத்த சாதாரண அறிவு நமக்கு உடனே காட்டுகிறது. பழைய காலத்தில் மனிதர்கள் மரணத்திற்கு தகுதியானவை என்று நினைத்த அந்த வேறுபாடுகள் உண்மையில் இறந்த குதிரைகள் மாதிரிதான். இதை உனக்கே விளக்க நீ உன்னிடமே மிகவும் எளிய ஒரு கேள்வியை கேள். இந்த கூறப்படும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கைகள் எனக்கு உண்மையில் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? உதாரணமாக, நீ உன்னிடமே கேள், இயேசு கன்னிப்பிறவி பெறவில்லை என்றால் நான் அழகை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், அவர் கிராமங்களில் அற்புதங்கள் செய்திருக்கவில்லை என்றால் நான் மற்றவர்களின் உரிமைகளை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், நான் கடவுளின் மகனின் மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக இருக்கும் அளவு மோசமானவனாக கருதப்பட முடியுமா? நான் மனிதர்களை தீய குழியில் தள்ளி தண்டிப்பதற்கும் இவ்வளவு கடுமையானவனாக இருப்பேனா? நான் கடவுளை விட அதிகம் இரக்கமுள்ளவனாக இருக்க முடியுமா? அவர் அன்பாக இருப்பதாக கூறப்படுகிறார் அல்லவா? இல்லை. இந்த எளிய தெளிவான கேள்விகள் எங்களை எங்கு அழைத்து செல்கின்றன என்பதை நீ பார்க்க முடியும். மனிதன் மனிதனுடன் வாழும் அந்த உயர்ந்த கொள்கைகளை கவிதை வடிவில் வெளிப்படுத்தும் நூலாகவே பைபிளை பார்க்காமல் அதற்கு மேல் ஏதேனும் உள்ளது என்று வலியுறுத்துவது எண்ணங்களும் எதிரெண்ணங்களும் நிரம்பிய ஒரு பெட்டிக்குள் தன்னை அடைத்துக் கொள்வதற்கு சமம். அது உண்மையில் முக்கியமல்ல, ஏனெனில் அது நம்மை எப்படி இருக்கிறோம் என்பதை பாதிக்கவில்லை. என்ன முக்கியம் என்றால், என் நண்பர்களே, மனிதன் மனிதனுடன் கொண்ட உறவை பற்றி நாம் என்ன அறிய முடிகிறது என்பதே. 6 நாட்களில் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆனால் அந்த கதையை உண்மை என நான் ஏற்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தாதீர்கள். அதிலும் நம் உறவு அதை பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஒரு உண்மையான ஆதாமை நம்புங்கள், ஒரு உண்மையான ஏவையை நம்புங்கள், ஒரு உண்மையான பாம்பை நம்புங்கள்.

0: ஏன் என்னை அவரை பார்க்க விடமாட்டேங்கிறார்கள்?
1: யாரையும் உள்ளே விடமாட்டார்கள்.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லையா? ஜிம் போவது சரிதானா? ஜிம் ரைட் என் நண்பர், நான் நினைச்சேன். ஒருவேளை நான்
2: கண்டிக்கவும். இப்போது நீங்கள் அவரை பார்க்க முடியாது.
0: அவர் நலமா இருப்பாரா?
2: இந்த நேரத்துல நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியாது. உங்கள் நண்பரை ஒரு பெரிய இந்திய நாகம் கடித்துள்ளது. இது மிகவும் கடுமையான விஷயம்.
0: அவருக்கு உதவ ஏதாவது உங்கள்கிட்ட இல்லையான்னு சொல்றீங்களா?
2: இந்த நிலையில பயன்படுத்த சேரம் எதுவும் இல்லை. உங்கள் நண்பருக்கு குதிரை சேரம்க்கு அலர்ஜி உள்ளது. மேலும் எந்த வணிக மருந்தும் கிடைக்கவில்லை.
0: சேரம் இல்லையா, நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் இறந்து விடுவாரா?
2: நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் இரத்த மாற்றம் தேவையான எதிர்ப்பு மருந்தாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்க வந்து ஒரு பெரிய பாம்பு பண்ண வச்சிருக்கோம். ஒருத்தரை தொடர்பு கொண்டுள்ளோம். அவர் பல முறை நாகம் கடித்திருக்கிறது. இந்த வகை விஷத்துடன் போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்பு அவரது இரத்தத்தில் உருவாகியுள்ளது.
0: ஆனால் அது எவ்வளவு நேரமாகும்?

0: அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உம்மை நேசிப்பவர்களுக்கு எல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் என்று கூறியுள்ளீர்கள். எங்களுக்கு வலிமை அளியுங்கள். ஜிம் உயிருடன் இருக்க அனுமதியுங்கள். அது உமது விருப்பமாக இருந்தால் இந்த நெருக்கடியின் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். எங்களுக்கு நம்பிக்கை அளியுங்கள். அதை பயன்படுத்தி உமது விருப்பத்தை ஏற்கும் தைரியம் எங்களுக்கு அளியுங்கள். தயவு செய்து ஆண்டவரே, ஜிம்மை காப்பாற்ற அவரை நேரத்தில் இங்கு வர செய்யுங்கள். இவர் பால், இவர் லேக்கர்.
1: அவர், அதாவது அந்த குறிப்பிட்ட நபர், இப்போது அங்கே இருக்கிறார்.
0: இப்போது இணைக்கப்பட்டுள்ளார்.

0: இங்கிருந்து வெளியேறி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: அன்புள்ள ஆண்டவரே, ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் உதவியை விரைவாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இவை அனைத்தையும் இயேசுவின் மதிப்புமிக்க நாமத்தில் கேட்கிறோம், ஆமென்.

0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: உங்களுக்கு கடினமான அனுபவம் இருந்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
2: நீங்க வந்து நலமா இருக்கிறீங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி.
1: நிச்சயமாக மகிழ்ச்சி.
3: நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இருவரும்
1: இப்ப பேச வேண்டாம். நீங்க நல்லா உணரும் போது பிறகு பேசலாம்.
4: அந்த இருளில் அருமையான நேரம்
1: கருப்பில் ஓ நிச்சயமாக
4: மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புறேன்.
1: நீங்களும் எங்களுடன் வந்திருக்கலாம்.
4: ஒருவேளை
1: ஒரு அழகான
3: வணக்கம்.
1: அம்மா, இவர் தான் திரு ஜிம் ரைட். அவங்க
3: சந்தோஷம்
4: உங்களை சந்திப்பதுல. ஜிம்,
1: இவர் தான் என் தங்கை சுசன்.
3: சுசனா,
1: நீங்கள் தான் அந்த கோப்ரா கடித்தவர் தானே?
3: நான் தான் அந்தவள்.
1: பாட்டி இங்க இருக்கிறாளா?
3: இல்ல, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியவில்லை. எனக்காக ஜெபித்தீர்கள் என்று சொன்னார்கள், அவ்வளவுதான். இரத்த மாற்றத்திற்கு முன் ஆசாரியர் என்னை சந்தித்தார். இது மிகவும் விசித்திரம். ஆனால் அவர் சென்ற பிறகு எனக்கு ஒரு ஆழமான அமைதி இருந்தது. நான் மீண்டு வரப்போகிறேன் என்று ஏதோ ஒன்று எனக்குள் சொன்னது. நான் அதை விளக்க முடியவில்லை. நடக்கத உண்மையில புரிஞ்சு கொள்ள முடியல.
1: ஜிம், உண்மை தெரிந்து கொள்ள சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாய்.
5: இந்த காலை நான் வாசிப்பது பவுலின் முதல் தெசலோனிக்கேயர் கடிதம் 5:1 இந்த பகுதியில் நாம் காணும் வார்த்தைகள் இவை. இவையெல்லாம் எப்போது நடக்கப் போகிறது, இதை பற்றி நான் மேலும் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய நாள் எதிர்பாராத நேரத்தில் இரவில் திருடன் வருவது போல வரும். மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அமைதியும் சாந்தமும் உள்ளது என்று சொல்வார்கள். அப்போது திடீரென பேரழிவு அவர்கள் மீது விழும். பெண்ணுக்கு பிரசவ வேதனை திடீரென தொடங்குவது போலவே இந்த மக்களுக்கு எங்கேயும் தப்பிக்க முடியாது. மறைவதற்கான இடமே இருக்காது. இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? நாம் கடந்த வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றிய சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசினோம் என்பதை நீங்கள் நினைவு கூறலாம். இப்போது இந்த காலை முடிவு காலத்தின் சில அடையாளங்களை பற்றி, குறிப்பாக எதிர்கிறிஸ்துவின் அடையாளத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன். சமயம் சரியாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தி வாய்ந்த தலைவன் தோன்றுவார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த தலைவன் யாராக இருப்பாரு? இந்த நபர் யார் என்று வேதாகமத்தில் ஏதேனும் குறிப்புகள் உள்ளனவா? ஆம், அதற்கான பதில் பைபிளில் உள்ளது. அப்போஸ்தலர் யோவான் 1 புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உண்மையில் பலர் அவரை எதிர்கிறிஸ்து என்று சரியாக அழைப்பார்கள். இந்த நபர் உலகில் ஒரு சமாதான காலத்தை ஏற்படுத்த முக்கிய பங்கு வகிப்பார் என்று பைபிள் மேலும் கற்றுக் கொடுக்கிறது. அவரது இறுதி நோக்கம் கடவுளுக்கு எதிராக பழிவாங்குவதாக இருந்தாலும் அவர் மிகவும் தீய நபராக இருப்பார். இப்போது சிலர் கிறிஸ்து இன்னும் 30 திரும்பி வந்தால் இந்த நபர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மற்றும் உண்மையில் கிறிஸ்து 30 முன்பு திரும்பி வந்தால் இந்த மனிதர் இன்றே அரசாங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்க வாய்ப்பு முழுமையாக உள்ளது. நான் என் பல கிறிஸ்துவ நண்பர்களிடம் ராப்சர் பற்றி பேசியுள்ளேன். அதாவது கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும் அவரிடம் ஏற்க திரும்பி வருகிற அந்த தருணம் பற்றி. நான் கேட்ட கதைகளின் எண்ணிக்கையை பார்த்து நான் உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன். ராப்சர் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று நினைத்த அனுபவம் கொண்டவர்கள் பற்றிய கதைகள். நெப்ராஸ்காவில் நான் இருந்தபோது எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் நினைவுக்கு வருகிறார். அவர் ஒரு இரவு நடுவிரவில் எழுந்து தனது பைஜாமா மேல் துணியை கழற்றி கீழே சென்று ஐஸ் டீ குடிக்க சென்றார். இந்த நேரத்தில் அவரது மனைவி தூக்கத்தில் இருந்து விழித்து கணவர் இல்லாததை கவனித்து விளக்கை ஏற்றி அவரது பைஜாமா மேல் துணியை கண்டுபிடித்து உடனே ராப்சர் நடந்துவிட்டது என்றும் தன்னை விட்டுவிட்டு விட்டதாக நம்பினார். நாம் கடந்த சில வாரங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் இப்போது கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முடிவு செய்யலாம். நாம் வாழும் நாட்களில் இதற்கு முன்பு ஒருபோதும் நிறைவேறாத பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இது நம்மை அனைவரையும் நேரம் மிக குறைவு என்பதை நினைவூட்டுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றிகளாக இருக்க விரும்பினால் இப்பொழுது அவருடைய குழுவில் சேர வேண்டும்.
1: அம்மா, நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். சாண்டி மாமாவிடம் போக வேண்டியதால் நான் சீக்கிரம் வீடு வந்தேன்.
0: அம்மா,
1: அம்மா,
0: அம்மா,
1: அம்மா,

0: போய்விட்டா?
1: பேட்டியா? என்னாச்சு?
2: எங்க போனேன்?
0: நீ ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பி போய்விட்டா என்று நான் நினைத்தேன்.
2: போயிட்டேன். எங்க நீ போயிட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல
0: பரவாயில்ல. நீண்ட நாட்களாக இயேசுவை அழைக்க நினைத்தேன், ஆனால் தள்ளி போட்டேன். இன்னைக்கு
2: நீ நல்லபடியாக இருப்பாய் செல்லம்.
0: ஆண்டவர், இயேசுவை உள்ளத்தில் அழைக்கிறேன்.
2: நீ இதை ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கிறாய், எப்படி செய்வது என்று தெரியும்.
0: அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, தயவு செய்து என் உள்ளத்தில் வாருங்கள். எனக்காக நீர் இறந்ததை அறிவேன். என் பாவங்களை மன்னியுங்கள்.
3: இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. மேலும் இது மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம்.
2: கவனமாக இரு. சரி, இது பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாயிருக்கிறது. நன்றி.
0: பயணமாகட்டும்.
3: உங்கள் இருவருக்கும் சிறந்த அதிர்ஷ்டம். இப்போது பை பை. அந்த சத்தம் மீண்டும் மீண்டும் காதுகளில் பலமாக ஒலிக்கிறது.

0: கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் மேலும் மேலும் வசிக்க வேண்டுகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்களா
1: மதத்துக்கு எதுவும் சத்து பிடிக்குமா?
0: நன்றி.
1: இதெல்லாம் பத்தி உனக்கு என்ன நினைப்பு செல்லம்?
2: இவையெல்லாம் எனக்கு புரியவில்லை. நான் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்டேன். என் சிறந்ததை செய்ய வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். வேறு என்ன இருக்கிறது? நான் நல்லவன்தான். நான் பொய் பேச மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன். நான் அடுத்தவரை போலவே நல்லவன்தான். ஒருவேளை இன்னும் சிறந்தவனாக இருக்கலாம்.
0: கடவுன் நம்மை அவருக்காகவே உருவாக்கினார். அவர் நம்மை அனுபவிக்கவும், நாமும் அவரை அனுபவிக்கவும், மேலும் நாமும் ஒருவரை ஒருவர் அனுபவிக்கவும். ஆனால் நாமும் உண்மையில் நீயே கிறிஸ்துவை தேர்வு செய்யாத போது அந்த உறவை உடைத்து விட்டாய்.
2: நான் அந்த தேர்வை ஒருபோதும் செய்யவில்லை.
0: நீ ஒருபோதும் அவருக்காக தேர்வு செய்திருக்கிறாயா?
2: சரி, ஆனா என் போதகர் சொல்றது தியாலஜி விஷயங்கள்ல நாம ரொம்ப சிக்கிக்க வேணாம். கடவுள் அன்பானவர், தப்பு பண்றதுக்காக அவர் நம்ம அழிக்க மாட்டார் இல்லையா?
0: கடவுள் அன்பானவரும் பரிசுத்தரும் தான் என்பது உண்மை. ஆனால் கடவுள் பாவத்துக்கு தண்டனையும் அளிப்பார்.
1: நான் புரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற அன்பு எங்கே புரிந்துகிறது? என்னை நேசிக்கும் கடவுள் நான் அனுபவித்ததை அனுபவிக்க என்னை எப்படி அனுமதிக்க முடியும்?
0: ஜிம், நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னால், சில சமயங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் நிகழும் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார் நம்மை அவருடன் நெருக்கமான உறவிற்கு கொண்டு வருவதற்காக. இதைக்கோ ஒரு கோணத்துல பாரு, உன் விபத்துக்கு பிறகு நீ உயிர் வாழும் வாய்ப்பு என்ன இருந்தது?
1: அதிகம் இல்லை.
0: ஒண்ணுமில்ல, அந்த விஷயத்தோட போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்புகளை உன் உடல் உருவாக்க முடியாத நிலைதான் இருந்தது.
1: ஆனால் வேறு ஒருவர் இதை அனுபவித்திருந்தார், அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது.
0: அப்படித்தான், அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது. நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான் அதை ஏற்றுக்கொள்வதே. நீ அவருடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட போது அதுதான் உன் உயிரை காப்பாற்றியது.
1: அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை அந்த கோணத்தில் ஒருபோதும் யோசித்ததில்லை.
0: ஜிம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்காக சிலுவையில் மரணம் அடைந்தார். உன்னை ரட்சிக்க அவர் தன் மதிப்புமிக்க இரத்தத்தை சிந்தினார். நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அறையில் செய்தது போல ஏற்றுக்கொள்வதே. அந்த மனிதர் வந்து உனக்கு தன் இரத்தத்தை கொடுத்த போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிமிடமே நீ உயிருடன் இருக்க மாட்டாய். அதை பற்றி சிந்தித்து பார். ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனையும் அவருடன் நிறைந்த வாழ்வையும் வழங்குகிறார். நீ வெல்ல வேண்டியது எல்லாம் உன்னிடம் இருக்கிறது, இழக்க வேண்டியது எதுவும் இல்லை. நீ செய்ய வேண்டியது கேட்பதே.
1: இப்போது எனக்கு விஷயங்கள் மிகவும் வேகமாக நடக்கின்றன. ஆனா ஒன்று, இதுதான் கடவுள் செயல்படுற விதினா அது நிச்சயமா சக்தி வாய்ந்தது. ஒரு நெருக்கடியை நல்லதற்காக பயன்படுத்தும் விதம் நான் அதை நம்புகிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்க தயாராக இருக்கிறேன்.

0: ஓ பையா, நீ முடிச்சதும் நாங்கள் பீட்டர் மிக்சர் கம்பி. ஐ நக்கலாமா?
1: ஆமா, நீங்க பீட்டர் ஐ நக்கலாம்.
0: அதிக ஐசிங் உள்ள ஒரு மூளை துண்டு கிடைக்கும்னு நம்புறேன். சுழல் ஐசிங், மூணு பக்கமும் ஐசிங் இருக்கும்.
2: சு, அடுத்த வீட்டு திருமதி டாம்சன் கிட்ட கேட்டு வரியா? நான் ஒரு பட்டர் ஸ்டிக் கார்டன் வாங்கலாமா என்று.
3: சரி, நீங்க சொல்றது எனக்கு தெளிவாக புரிகிறது. அது என்னவென்றால், உண்மையில் அது
0: சரிதான். நான் திரும்பி வரும்போது நீங்க இங்க இருக்க பார்த்துக்கொள்.
1: கவலைப்படாதீர்கள் செல்லங்களே.

பெரிய நிலைமை. இது போன்ற அவசர நிலைமையை இதுவரை யாரும் எதிர்பார்க்கவில்லை. விமான நிலையங்கள் அனைத்து சேவைகளையும் நிறுத்தின. நியூயார்க்கில் 3 ஜெட் விமானங்கள் மோதின. 1 56 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. கலிபோர்னியாவில் பல வாகனங்கள் மோதியதால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது. இங்கு ஓட்டுநர்கள் காணாமல் போய் அவர்களது வாகனங்களை பயணிகளின் இரக்கத்திற்கே விட்டுவிட்டனர். இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது. இன்று மதியம் உலகளாவிய ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடத்த உள்ளனர். இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து உலகம் எதிர்கொள்ளும் சாத்தியமான பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகளை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கும் உலகம். இப்போது உங்கள் ரேடியோவையோ அல்லது தொலைக்காட்சியையோ மதியம் 12 மணிக்கு கிழக்கு நேரம் அல்லது மத்திய நேரப்படி 11 மணிக்கு UDN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்க மறவாதீர்கள். அண்மையில் நான் உங்களிடம் பேசும் இந்த நாளில் என் வார்த்தைகள் உலகின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மற்றும் பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த காலை ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டமாக கூடி நீங்கள் இந்த சின்னத்தில் காணும் அமைப்பை உருவாக்கியது யுனைட், அதாவது ஐக்கிய நாடுகளின் முழுமையான அவசர நிலை பேரரசு. இந்த பேரரசு முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை இருக்கும் வரை மேலும் அவசர நிலையின் சரியான தன்மை குறித்து இன்னும் இறுதி தீர்ப்பு எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த தீர்ப்பு எடுக்கப்படும் வரை எல்லா பதட்டமும் மற்றும் பயமும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் என்று யுனைட் கவலைப்படுகின்றது. இந்த பேரரசு 6 குழுக்களை கொண்ட 10 முக்கிய உலக சக்திகளின் தலைவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் ஒவ்வொன்றிலும் 6 உறுப்பினர்களை கொண்ட குழுக்களிலிருந்து இந்த அவசர நிலையில் உலக அரசாங்கத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதுடன் பேரரசு உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகளை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நம் முழு கிரகத்திற்கும் இந்த சாத்தியமான அச்சுறுத்தல் காரணமாகத்தான் இந்த ஒரே உலக அரசாங்கமான பேரரசு உருவாக்கப்பட்டுள்ளது. உலக சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவசர நிலை முடிந்தவுடன் அனைத்து நாடுகளுக்கும் மீண்டும் சுயாட்சி வழங்கப்படும் என்பதை தன் நாட்டினருக்கு உறுதி அளிக்க விரும்புகிறார்.

பேரரசு உலக குடிமக்களின் உரிமைகளை எந்த வகையிலும் மீற விரும்பவில்லை. நாம் ஒவ்வொருவரும் இதனுடன் அடையாளம் காண்பதும் ஒன்றிணைவதும் அதன் முன்னேற்றம் மற்றும் திட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவதும் ஒரு எளிய அவசியம் மட்டுமே. அவசர நிலைக்கு முன்பு நாம் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தோம். நம் பொதுவான சிக்கலின் நேர்மறை விளைவாக ஒற்றுமை உருவாகட்டும். இன்றைக்கு உங்கள் உள்ளூர் யூனிட் அலுவலகத்தில் அறிக்கை அளியுங்கள். அடையாளம் காணும் மையத்தில் சென்று நீங்கள் ஒரு உண்மையான உலக குடிமகன் என்பதை நிரூபியுங்கள்.

0: ஸ்டேட் மேட் முகவரி
1: ஆலிவர் ஸ்மித் மண்டலம் 25 கல்வியின் பின்புறமா அல்லது நெற்றியா
0: கழுவினால் போய்விடுமா
2: இல்லை அது நிரந்தரமானது

0: கைக்கு பின் கடிதம் அங்கேயே இருக்கு. நல்ல குடிமகனாக இருக்கு அஞ்சல. 1334 கிழக்கு ஓக் பார்க்,
1: மண்டலம்
0: 50.

0: நாங்கள் அவர்கள் அனைவரையும் பெற்று வருகிறோம். அதுக்கு மேல் ஆகிக் கொண்டிருக்கிறது. உலகின் நாகரீக மையங்களில் அடையாளம் காணப்பட மறுக்கும்வர்கள் இம்பீரியத்தின் குறிக்கோளுக்கும் நோக்கங்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்று இம்பீரியம் கருதுகிறது. அதுவும் அவசர நிலையை ஏற்படுத்திய சக்திகளுடன் கூட இணைந்து செயல்படுகிறார்கள் என கூட இருக்கலாம். எனவே உலக பாதுகாப்பிற்காக எங்கள் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது, அனைத்து மக்களும் யுனைட் என்ற குறி இல்லாதவர்கள் கைது செய்யப்படவும் நீண்ட கால சிரமங்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். இம்பீரியம் அனைத்து குடிமக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன்
1: நான் ஏன் அங்கு இருக்கக்கூடாது? நான் என் மனதில் என்ன நினைத்தேனோ அதே போலவே இப்போது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.

0: ஓ கடவுளே, நீ உண்மையில போய்விட்டாயா? உன் பரிசுத்த ஆவி உண்மையில போய்விட்டதா? நாம் தனியாக இருக்கிறோமா? பாட்டி, நீங்களும் அவர்கள் ஒருவரா?
1: அவர்கள்
0: யுனைட்
1: இல்ல.
0: ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். மற்றொருவர்? ஓ கடவுளே,
1: மற்றொருவர்.
0: எத்தனை? நான் எத்தனை பேரை தவறாக வழி நடத்தினேன்? என்னால் இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? அது எல்லாமே அங்கே இருந்தது. நான் அதை படித்தேன், நான் அதை ஆய்ந்தேன், நான் அதை பிரசங்கித்தேன், நான் அதை பிரசங்கித்தேன். எத்தனை பேர் என்பதற்கு உண்மையில முக்கியத்துவம் இல்லை. எத்தனை பேர் என்றாலும் இது எல்லாம் என்னால் தான் என்று இன்னும் நினைக்கிறேன். நான் சாப்பிட முடியல, நான் தூங்க முடியல. நான் நினைக்கிறதெல்லாம், நான் பார்க்கிறதெல்லாம், ஒவ்வொரு ஞாயிறும் அங்கே இருந்த அந்த முகங்கள் தான்.
2: கடவுளே, எத்தனை பேர்?
3: நீங்கள் உங்கள்கிட்ட அந்த குறி இல்லை.
2: அது நடக்கும் முன்னே என் மனதில் இருந்தது. அது போதுமானது இல்லை. வாங்க போகலாம். நீங்க

0: இப்போது இளம் பெண், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: என்ன? சரி,
0: உங்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார்கள். ஏதோ தப்பான புரிதல்னு தோணுது. நான்
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது தீமை. எனக்கு இது மிகவும் தாமதமாக இருக்கலாம், ஆனாலும் நான் அதில் சேர மாட்டேன்.
0: இப்ப பாருங்கள், புரிகிறதா? இங்க ஒரு தவறான புரிதல் இருந்தது. சொல்லுங்கள், நீங்கள் அந்த மத நபர்களில் ஒருவர் தானே? அவசர நிலை என்பது ராப்சர், அது உலகளாவிய தீய சக்தியை ஒன்றிணைக்கும் மிருகம் என்று நினைக்கிறீர்கள்.
1: அதை பற்றி தெரியுமா?
0: ஓ, கண்டிப்பா. அவசர நிலை ஏற்பட்ட போது எல்லா சாத்தியமான விளக்கங்களும் கணினி மூலம் ஆராயப்பட்டது. மற்றும் நேர்மையாக சொன்னால், அந்த விளக்கம் பட்டியலில் மேலே இருந்தது, ஆனால் பிறகு அதை நாங்கள் நிராகரித்து விட்டோம். இது உங்களுக்கு 666 மாதிரி தெரிகிறதா?
1: பாருங்கள், நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. அது 666 இன் கணினி வெளியீடு என்று எனக்கு தெரியும்.
0: சரி, ரெவரண்ட் டர்னர் அதை நம்பவில்லை. இந்த பயங்கரமான தீமை இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னரா?
0: நிச்சயமாக. இன்றைக்கு காலை அவரிடம் நாங்கள் பேசினோம். நம்முடன் சேர்வது அனைவருக்கும் நல்லது என்றும் அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னர்?
0: நீங்கள் என்னுடன் வந்துவிடுவீர்கள் என்று நினைக்கிறேன்.

சாம், நான் உன்னிடம் நீண்ட நாட்களாக சொல்ல வேண்டும் என்று என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த மிக முக்கியமான விஷயம் அதுதான். இதை உன்னிடம் எப்படி தொடங்குவது? நான் சொல்வதை நீ எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வாய் என்று தெரியாமல் பல நாட்களாக தயங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் இப்போது அதை பற்றி மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் உனக்கு விளக்கி சொல்ல வேண்டிய சரியான நேரம் வந்துவிட்டது என்று நான் ஆழமாக உணர்கிறேன். அதனால் நான் சொல்ல வருவதை கொஞ்சம்

0: தெரியல, டவுண்டவுனா? ஆமாம், அந்த அணை. நான் அந்த அணைக்கு எப்படி செல்லலாம்? நான் கூட. சரி,
1: ஜெர்ரி நல்லா இருப்பார்,
0: அவரிடம் சொல்லுங்கள். நான் அங்கே சென்று சேருவேன் என்று அவரிடம் சொல்லுங்கள். காத்திருக்க சொல்லுங்கள்.

நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. அது அதை எப்படி தொடங்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாம் கடந்த காலத்தில் சந்தித்த அந்த சம்பவத்தை பற்றித்தான் நான் பேச வருகிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நடந்த விஷயங்கள் என் நினைவை விட்டு இன்னும் அகலவில்லை. அதை உன்னிடம் விவரிப்பதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. சாம், தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். இது நம் இருவருடைய என்னால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. நீ இதை எப்படி புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கு உண்மை புரியும். அது ஒரு பெரிய குழப்பமாகவே எனக்கு தோன்றுகிறது.

0: உன் மனசை மாத்திக்க. சூரியன் மறைந்து விட்டது, நீ பின்னால் விட்டு விடப்பட்டுள்ளாய். உன் மனதை மாற்றிக்கொள்ள இப்போது நேரம் ஏதும் இல்லை. உன்னால் எப்படி இவ்வளவு கண்மூடித்தனமாக இருக்க முடிந்தது? தந்தை பேசினார். கொடிய பிசாசுகள் அனைத்தும் இறந்து விட்டன. இதோ சூரியன் உதயமாகி விட்டது. நீ மட்டும் பின்னால் விட்டுவிடப்பட்டிருக்கிறாய். பின்னால விட்டுவிடப்பட்டுள்ளாய். நீ பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். சரி, அனைத்து பிரிவுகளும் கவனிக்கவும். அவளை நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் கைகளில் வைத்துள்ளோம் ராஜர். நாங்கள் அதை 10-4 இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல வழியே கிடையாது. இவர்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல ஓரிடமும் சூழ்ந்துள்ள இக்கட்டான நிலையில் விமானங்கள் ஏதும் இங்கே இருக்கப் போவதில்லை. எங்கும் தப்பித்துச் செல்ல இடமும் இருக்காது. இவர்கள் எங்கும் தப்பிக்க இடமில்லை.
1: இந்த நபர்கள் அனைவரும் எந்த ஒரு திசையிலும் தப்பித்து செல்ல அவர்களுக்கு இடமே இல்லை. இவர்கள் எங்கும் தப்பிக்க வழியே இல்லை. இவர்கள் தப்பித்து ஓடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இப்போது இல்லை.

0: எவருக்கும் இடமில்லை.
1: உலகம் முழுவதும் இருந்து வரும் அறிக்கைகள் இதை உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் விஷயமாகும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடந்ததாக தெரிகிறது. சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு திடீரெனவும் எச்சரிக்கை இல்லாமலும் ஆயிரக்கணக்கானோர், கூடவே கோடிக்கணக்கானோர் கூட இருக்கலாம், நேரில் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போனவர்களை பற்றி சில நேரடி சாட்சிகள். நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் இன்று காலை இங்கு இல்லை. நமது சிஸ்டத்துக்கு வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி நம் கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மற்றும் உலகின் பெரும்பாலான நாடுகளின் அரசாங்கங்கள் அவசர கூட்டத்தில் உள்ளன. வரும் தகவல்களில் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் சில உறுப்பினர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சர்ச் கன்பெடரேஷனின் தலைவர் பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் இது தீவின் சில பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். நிச்சயமாக இது ராப்சர் போன்ற ஏதேனும் இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இங்கு இருப்பதும் இதை பற்றி விவாதிக்க முடிவதும் இது அனைவரையும் உள்ளடக்கியது அல்ல என்பதற்கான போதுமான அறிகுறி. மேற்கோளின் முடிவு. எபிரேய கிறிஸ்துவ சமய வேதங்களில் நிகழ்வுகள் புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம்

0: 24 வசனம் 36 சிலளவு விவரிக்கப்படுகின்றன. அங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், மேற்கோள், ஆனால் அந்த நாளும் அந்த மணியும் யாருக்கும் தெரியாது. இல்லை, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நோவாவின் நாட்களில் இருந்தது போல. இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது மற்றும் இன்று மதியம் ஒரு முன்னெப்போதும் இல்லாத உலகளாவிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை செய்ய உள்ளது. இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து இன்று நாம் அறிந்த உலகிற்கு எதிராக இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அபாயங்களை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இப்போது உங்கள் வானொலி அல்லது தொலைக்காட்சியை நிச்சயமாக மதியம் 12 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம் அல்லது காலை 11 மணிக்கு சென்ட்ரல் டைம் UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்கவும்.
1: நாம் ஆவியானவருக்குள் ஒருமனப்பட்டு எப்போதும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் ஒன்றாக நிலைத்திருக்கிறோம். நாம் ஆவியின் ஐக்கியத்தில் ஒருமித்திருக்கிறோம். நம் ஆண்டவரின் அன்பினால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம்.
2: நீங்கள் அனுபவிக்கப் போகும் இந்த திரைப்படம் கற்பனை, ஆனால் தீர்க்க தரிசனம் மட்டும் கற்பனை அல்ல. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் தீர்க்க தரிசிகள் அல்லர். இவர்கள் தேவன் தமது வார்த்தையில் கூறியதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த திரைப்படம் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின புத்தகங்களில் உள்ள பல மேற்கோள்கள் மற்றும் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட பின்வரும் பைபிள் தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக கொண்டது. கர்த்தர் தாமே பரலோகத்திலிருந்து ஒரு கூச்சலுடன் இறங்குவார். அப்போது கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மத்தேயுவிலிருந்தும் அப்போது உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து இந்நேரம் வரை இல்லாத விதமாகவும் இனிமேலும் இருக்காத விதமாகவும் ஒரு பெரிய உபத்திரவம் ஏற்படும்.
3: நிச்சயமாக ஒரு நாள் அந்த உன்னதமான ஒற்றுமை மீண்டும் ஒரு முறை முழுமையாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நம்மை நம்முடைய தூய்மையான அன்பினால் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் அந்த மேலான அன்பினால், நிச்சயமாக அவர்கள் நம்மை நம்முடைய மாறாத அன்பினால் கிறிஸ்தவர்கள் என்று தெளிவாக அறிந்து கொள்வார்கள்.

0: ஓ பேட்டி, இப்போதே செய், தயவு செய்து. அப்புறம் தாமதமாகும் முன் அவரை இல்லாமல் நம்மில் யாரும் இதை கடந்து செல்ல முடியாது.
1: நீ செய்ய முடியும் பேட்டி, தயவு செய்து நீ செய்யணும்.
2: அவள் நலமா இருக்கிறாளா? அவள்
1: வெறும் பயந்திருக்கிறாள்.
2: நீ அவளுடைய சகோதரியா?
1: இல்ல, சாண்டி தான் என் சகோதரி. நான் வெண்டா ஜான்சன். பேட்டி மற்றும் நான் ஒருவருக்கு ஒருவர் அண்ட வீட்டில் இருந்தோம். நான்
2: புரியுது. ஏய், நாம் எல்லாம் பயந்திருக்கிறோம், அதை பற்றி யோசிக்காத சரியா? நான்
3: முடியாது.
2: முடியும், நீ செய்ய முடியும். உன் எண்ணங்களை ஆண்டவரிடம் வைக்கவும்.
3: ஓ ஆண்டவரே, நாளை அவர் உனக்கு உதவ போகிறாரா?
1: அவள் நம்பவில்லை.
2: நீ எப்படி இங்கே வந்த?
1: ஓ பேட்டி, அது உனக்கு தெரியாது. நான்
3: தெரியும், எனக்கு தெரியும்.
1: யார்
4: நான் யார் என்று தெரியல.
3: நீயாக இருக்கலாம் வேண்டா.
2: பேட்டி, நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால் அதுவும் நீயாக விரும்பவில்லை போல தெரிகிறது. உனக்கு இங்கே இருக்கவே தேவையில்லை என்பதை உணரவில்லை என்றால் அந்த முத்திரையை ஏற்றுவிடு.
5: அவள் அதை செய்தால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும்.
2: யாரும் அந்த முத்திரையை ஏற்க கூடாது என்று சொர்க்கம் தடுக்கட்டும். ஆனால் நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால்?
0: அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் மிகவும் ஆவலுடன்.
2: பாரு பேட்டி, இப்போதே நம்ம ஜெபிக்கலாம். நீ தேவனை உன்னை மன்னிக்குமாறு கேட்கலாம்.
3: நான் முடியாது.
2: நீ முடியும், நீ செய்யணும்.
3: எனக்கு பயமா இருக்குது.
2: பேட்டி, நீ கிறிஸ்துவை ஏற்க மறுத்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று உணரவில்லை என்றால்?
3: நீ நினைக்கலை என்று நான்
2: அப்படினா நீ இப்போதே செய்ய வேண்டும்.
3: இங்கே வா. கருணையுள்ள ஒரு கடவுள் என் வாழ்க்கையில் நடந்த இந்த மிகவும் மோசமான மற்றும் அருவருப்பான விஷயங்களை அவரே ஏற்படுத்துவார் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும்?
2: பேட்டி, இந்த பாடுகளின் நாட்கள் தீமை தானாகவே அழிந்துவிட தேவன் அனுமதிக்கும் வழி. நீ இப்போது தேவனை மறுத்துவிட்டால் நீ அழிவடைவாய்.
6: பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொன்னார், இதற்காகவே தேவன் அவர்களுக்கு வலுவான மாயை அனுப்புவார். அவர்கள் பொய்யை நம்புவார்கள், அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்மையை நம்பவில்லை, ஆனால் அநியாயத்தில் மகிழ்ந்தார்கள். என்ன
3: அது, என்ன அர்த்தம்?
2: அதாவது பேட்டி, சிலர் உண்மையை மறுத்து அதை நம்ப மறுப்பார்கள் என்பதுதான். இப்பொழுது தேவன் அதை அனுமதிப்பார், ஆனால் அந்த மக்களை அவர் அதற்கேற்ப நியாயம் செய்வார்.
0: கிறிஸ்துவை தேர்வு செய்வது பேட்டி அவருடன் என்றென்றும் வாழ்வதை அர்த்தப்படுத்துகிறது.
2: இது உன்னுடைய தேர்வுதான்.
3: நீங்கள் இதை ஒரு தேர்வு என்று சொல்கிறீங்களா?
7: நாளை எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும்.
3: நான் அவர்களை எதிர்கொள்கிறேன். இதை விட மோசமானது இருக்கிறது.
5: பாருங்கள், நீங்கள் எல்லோரும் அவளை தனியாக விட முடியாதா? காலை அவளுக்கு சிறிது நலம் திரும்பும்.
2: ஹே சாண்டி, இப்போது இதை தள்ளி போடுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. பேட்டி, உன்னை இங்கே கொண்டு வந்ததற்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா?
3: அது என்ன வித்தியாசம் செய்ய போகிறது?
2: ஒருவேளை ஒன்றும் இல்லை. ஆனால் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று சொன்னால் அது நாளைய தினத்தை பற்றி உன் மனதை திசை திருப்பும். மேலும் அது உன் மனப்பாங்கை மாற்றக்கூடும்.
3: பேசுவது என் மனப்பாங்கை மாற்ற போகிறதா? இப்பொழுது
2: பாரு, நான் உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். நீ அதை எனக்கு செய்ய அனுமதிப்பாயா? சரி,
3: அது சுமார் 4 வருடங்களுக்கு முன் துவங்கியது. அந்த இரவு என் கணவர் ஜிம் கிறிஸ்துவை தம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த இரவு எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. நான் கனவுல பார்த்தேன், எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துச் செல்லப்பட்டார்கள். என் கனவுல நான் விழித்தேன். ஜிம் இல்லாமல் போனார். நான் மட்டும் பின்னால் விட்டு வைக்கப்பட்டேன்.

0: மறுநாள் அதிகாலை பொழுதுவிடிந்து நான் மெதுவாக கண் விழித்து பார்த்தபோது நான் கண்ட அந்த விசித்திரமான கனவு நிஜமாகவே என் கண் முன்னே நடந்தேறிவிட்டது. தெரியுமா ஜிம்,
1: இல்லாமல் போனார். புதுபீதி, குழப்பம், அதிர்ச்சி, பதட்டம். மக்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை விவரிக்க ஒரே வழி இதுதான். இந்த காலை நடந்த நிகழ்வுகளை பற்றி எல்லோரும் ஊகிக்கிறார்கள், ஆனால் யாருக்கும் உண்மையில் தெரியவில்லை. எது நடந்திருந்தாலும் அது உலகம் முழுவதும் நடந்துவிட்டது. மீதமுள்ள நாங்கள் உயிர் வாழ்ந்தவர்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களா என்று தெரியாமல் இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், பெரும்பாலானவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர், பலர் துக்கத்தில் உள்ளனர், சிலர் இந்த அனைத்தையும் சுவாரஸ்யமாக காண்கிறார்கள். கொள்ளையர்கள் சுதந்திரமாக அட்டகாசம் செய்கிறார்கள். காவல்துறையினர் மீட்பு பணிகளில் மிகவும் பிஸியாக இருப்பதால் ஒழுங்கை பேண கவலைப்பட முடியவில்லை. சிலர் இதை ஒரு பெருமளவு கடத்தல் என்று நினைக்கிறார்கள். வான்வெளி உயிரினங்கள் உண்மையில் என்ன நடந்ததென்றால் கூட அதன் உண்மை அளவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரியதாக உள்ளது.

0: அந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பலர் தங்கள் குழந்தைகள் காணாமல் போனதை அறிந்ததும் தாங்களே உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். எண்ணற்ற உயிரிழப்புகளுக்கு மேலாக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் மற்றும் பிற ஆதரவு பணியாளர்கள் காணாமல் போனதால் ஏற்படும் குழப்பமும் இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது. நாங்கள் முன்பே ஒரு புறநகர் தேவாலயத்தின் ஆசாரியரான டாக்டர் ஆலன் ரீட் அவர்களிடம் பேசினோம். டாக்டர் ரீட், இன்று காலை சுமார் 9:50 மணிக்கு என்ன நடந்தது என்று உங்கள் கருத்தில் என்ன? இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன? சில மத தலைவர்கள் ராப்சர் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. பலர் அந்த சொல் பைபிளில் கூட இல்லை என்று கூறுகிறார்கள். டாக்டர், உண்மையில இது ராப்சர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அது பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளதா?
1: ஆம் இல்லை என ரெண்டுமே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ராப்சர் என்ற சொல் பைபிளில் இல்லை. ராப்சர் என்பது விரைவாக எடுத்துச் செல்லப்படுதல் அல்லது பிடிக்கப்பட்டு செல்லப்படுதல் என்று பொருள். 1 தெசலோனிக்கேயர் 4:17, பின்பு நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் பிடிக்கப்பட்டு செல்லப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு நாம் எப்போதும் ஆண்டவருடன் இருப்போம். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்து மேகங்களில் திரும்பி வருவதாகவும் தம்மில் இறந்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் விரைவாக தம்மிடம் ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்தார்.
0: கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தால் ஏன் ஐயா நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள்?
1: நீங்க பாருங்க, அது நடக்கும் வரை இயேசு வெறும் ஒரு சிறந்த ஆசான் என்றுதான் நம்பினேன், ஆனால் உண்மையில இரட்சகர் அல்ல என்று.
0: எதனால நடந்ததோ அது நடந்துவிட்டது. இப்போது யாராலும் அதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது.
2: நீங்க பிரச்சனையில் இருக்கும்போது உங்கள் நெருங்கிய நண்பரை நாடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால நான் ஜென்னியின் வீட்டுக்கு சென்றேன். இந்த எல்லாமே ஒரு பைத்தியக்கார கனவு மாதிரி தான் என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன்.
0: இங்கோ ஒரு பதில் இருக்கிறது. ஆனால் எங்கே? அரசு அதிகாரிகளின் கூற்றுப்படி பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது ஒழுங்கை மீண்டும் நிலைநிறுத்துவதே. பல முக்கிய வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பிற சுதந்திர உலக நாடுகளின் அதிகாரிகள் காணாமல் போயுள்ளனர். இது கட்டளை சங்கிலிகளை கடுமையாக பாதித்துள்ளது. சீனாவிலிருந்து வரும் செய்திகள் இது ஒரு நேரம்.
3: நான் சிறுவயதிலிருந்தே முதன் முதலாக கேள்விப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நிச்சயமாக மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருவார் என்கிற இந்த மேன்மையான நற்செய்தியானது எனக்கு தொடர்ந்து பலமுறை பலராலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.

0: எனவே நீங்கள் தயாராக இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனிதகுமாரன் வருவார். அது இவ்வளவு விரைவாக நடக்கும் பேட்டி. பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, இரவில் திருடனாக வரும் என்று.
1: ஜென்னி, கடவுள் அன்பு என்று நான் நம்புகிறேன். இயேசு மேகங்களில் வருவார். வேதனை காலம் என்று எல்லோரையும் பயமுறுத்தும் போது அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மதத்தில் பிடிக்காதது. கடவுள் நம்மை எல்லாம் நரகத்திற்கு அனுப்ப எலாபரேட்டான திட்டங்களை அமைக்கிறார்.
0: பேட்டி, கடவுள் ஒரு பெரிய திட்டம் அமைத்தார், யாரும் அழியக்கூடாது என்று. உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற அவர் தன் சொந்த மகனை பலி கொடுத்தார்.
1: நீங்க நம்புறது உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு மகிழ்ச்சி ஜென்னி. எனக்கு தெரியல, இது ஏதோ மாதிரி தோணுது. அது என்ன?
0: ஓ, இது ஒரு வேதனை கால வரைபடம்.
1: இதுக்கு பயன்பாடு என்ன?
0: இது ராப்சர் ஆன பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றது.
1: நான் இதை வச்சுக்கலாமா?
0: நிச்சயமா.
1: நான் இதை என் பாட்டிக்கு அனுப்பி அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்க்க விரும்புகிறேன்.
0: ஓ, கேளுங்கள். நான் இந்த புத்தகத்தை முடித்ததும் நீங்களும் அதை படிக்கணும். இதுல ஒரு ரொம்ப அருமையான பத்தி இருக்குது. இதோ இதுதான். மற்றவர்கள் தங்கள் செவிகளுக்கு பிடித்ததை சொல்லும் ஆசிரியர்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வார்கள். மக்கள் தங்களை நேசிப்பவர்கள், பணத்தை நேசிப்பவர்கள், பெருமை பேசுபவர்கள், அகந்தை கொண்டவர்கள், தவறாக நடப்பவர்கள், இன்னும் பல விஷயங்களில் ஈடுபடுவார்கள்.
1: அது இப்ப நிச்சயமாக நடக்குது.
0: சரி, இந்த விஷயங்கள் நடக்கும்போது விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையையும் கிறிஸ்தவர்களுக்கு மீட்பையும் எதிர்பார்க்கலாம் என்று பைபிளும் சொல்கிறது. அது நம்மை நெருங்குகிறது.

0: பாட்டி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் உங்களைத்தான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே போனீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
1: பாட்டி, பாட்டி, நான் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் மேலே மாடியில் தான் இருக்கிறீர்களா?
2: Thank you.

உங்களுக்காக உறுதிப்படுத்த முடியுமா? இது உண்மையாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் இப்போது எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் எனக்கு ஒருவித தயக்கமும் ஆச்சரியமும் கலந்த உணர்வு இருக்கிறது.

0: நான் பாட்டிக்கு அனுப்பிய துன்பத்து கால வரைபடத்தை கண்டுபிடித்தேன்.
1: அதை ஜென்னி எனக்கு கொடுத்த நாளை நினைவு கூர்ந்தேன்.
2: அதுல சில பகுதிகளை நான் படித்தேன். ஆனால்
0: அந்த நேரத்தில் அது எல்லாம் விஞ்ஞான கற்பனை மாதிரிதான் என நினைத்தேன். அந்த நாளில் பாட்டியின் படுக்கை அறையில் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் படித்தேன்.
3: இந்த முறையில அது தினசரி செய்திகளை படிப்பது போல இருந்தது.
4: அந்த வரைபடம் பாட்டி நம் தேவாலயத்திற்கு வந்து ஒரு சுவிசேஷகர் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும் போது கேட்ட அந்த இரவை எனக்கு நினைவூட்டியது.
5: இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகள் காணாமல் போகும் நாள் வரப்போகிறது. இந்த மர்மமான காணாமல் போன நிகழ்வுக்கு பிறகு இது ராப்சர், ராப்சர் என்று பரவலாக அறியப்படுகிறது. பெரிய உபத்திரவம், கிரேட் ட்ரிபுலேஷன் தொடங்கும். அந்த உபத்திரவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான்.
6: அப்போது அவரை நானும் நம்பவில்லை.
5: இன்னைக்கு நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயங்கள், உணவு மற்றும் உடை வாங்குவது, வேலை செய்வது, குடும்ப வாழ்க்கை நடத்துவது, இவையெல்லாம் உபத்திரவ காலத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை தாமதிக்காதீர்கள். ஒரு காலை நீங்கள் விழித்து எழுந்தபோது ராப்சர், ராப்சர் நிகழ்ந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். பைபிள் உபத்திரவ காலத்தை பற்றி மிகுந்த அளவில் கற்றுக் கொடுக்கிறது. அது ஏழு முத்திரைகள் மற்றும் கடவுளின் ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழியப்படும் என்பதை பற்றி பேசுகிறது. இந்த ஏழு முத்திரைகளை சில நிமிடங்கள் பார்ப்போம். இவை உபத்திரவ காலத்தில் திறக்கப்படும். முதல் முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை வெளியே வந்தது. அந்த வெள்ளை குதிரையின் சவாரிக்காரரிடம் வில் மற்றும் அவரது தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. இது எதிர்கிறிஸ்து உலகில் வருவதை குறிக்கிறது. இரண்டாவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு சிவப்பு குதிரை வெளியே வந்தது. சிவப்பு குதிரையின் சவாரிக்காரருக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. மூன்றாவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு கருப்பு குதிரை வெளியே வந்தது. அந்த கருப்பு குதிரையின் சவாரிக்காரரிடம் ஒரு தராசு இருந்தது. அவர் ஒரு பெரிய வறட்சியால் ஏற்படும் பரவலான பஞ்சத்தை குறிக்கிறார். இன்றும் கூட நமது கிரகத்தில் உலர்ச்சி அதிகரிப்பதும் நமது நாட்டின் பல பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருப்பதும் நாம் காண்கிறோம். நான்காவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு மங்கலான மங்கள் போன்ற குதிரை வெளியே வந்தது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் மரணம். அவருக்கு பூமியின் நான்கில் ஒரு பங்கினரை பசிப்பிணி, வாள் மற்றும் மிருகங்களால் அழிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஐந்தாவது முத்திரை திறக்கப்பட்டது. யோவான் எழுதியுள்ளார், நான் கஷ்ட நேரத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசிகளின் ஆத்மாக்களை பார்த்தேன். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை காத்ததற்காக கொல்லப்பட்டவர்கள். ஆறாவது முத்திரை திறக்கப்பட்ட போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சூரியன் கருப்பாக மாறியது. பைபிள் கூறுகிறது சந்திரன் இரத்தம் போல் ஆனது. ஏழாவது முத்திரை திறக்கப்பட்ட போது சுமார் 30 நிமிடங்கள் அமைதி இருந்தது என்று பைபிள் கூறுகிறது. இது புயலுக்கு முன் இருக்கிறோம், அமைதியாக இருக்கலாம். ஏனெனில் இந்த அமைதி முடிந்ததும் தேவனுடைய ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழிந்தன. இவையெல்லாம் பயங்கரமான விஷயங்கள். பைபிள் இந்த விஷயங்கள் உண்மையில நடக்கப் போகின்றன என்று கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் துன்பத்து காலத்தை அனுபவிக்க நேர்ந்தால் அது உங்கள் தவறு, கடவுளின் தவறு அல்ல. கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தம் ஒரே பிறந்த மகனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். பாவத்தின் கூலி மரணம், ஆனால் கடவுளின் வரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன்.

0: ஆஹா, நான் பாட்டியின் வீட்டுக்கு போவது எவ்வளவு விரும்பினேன். அவர் இப்போது இல்லையே என்று நம்ப முடியவில்லை.
1: இயேசு வந்து தம் மக்களை ராப்சரில் அழைத்து செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும்.
0: அதை நீங்களே எனக்கு சொன்னீங்க.
1: ராப்சர் பிறகு ஒரு உலகத் தலைவர் ஒரு வீரராக வெளிப்படுவார். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார், ஆனால் ஏமாற்றுபவராகவும் இருப்பார். இருந்தாலும் மக்கள் அவரை நேசிப்பார்கள்.
0: அவர்தான் அந்த மிருகமா?
1: முதல் 3.5 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு இரட்சகர், ஒரு வீரர் போல தோன்றுவார், உலக பிரச்சனைகளை அதிசயமாக தீர்க்கும் வகையில். ஆனால் 7 ஆண்டுகளுக்குள் நடக்கும் துன்பத்தின் நடுவில் அந்த தீமை அவரில் வெளிப்படத் தொடங்கும்.
0: அந்த முத்திரை பற்றி என்ன?
1: என் பைபிளை திற, செல்லம் வெளிப்படுத்தல் 13:16 ஐ பார்க்க.
0: சரி, 13:16 அவன் சிறியவர்களையும் பெரியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் எல்லாரையும் அவர்களது வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரை பெறச் செய்கிறான். அந்த முத்திரை அல்லது மிருகத்தின் பெயர் அல்லது அவன் பெயரின் எண்ணெய் உடையவரை தவிர யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அப்படியென்றால் மக்கள் அந்த முத்திரையை அணிய வேண்டியதுதானா?
1: ஆமா, மக்கள் உணவு, உடை அல்லது வேறு எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல்?
0: அது அப்பாவின் கிரெடிட் கார்டு மாதிரி தானே?
1: பலருக்கு இது ஒரு புதிய வகை கிரெடிட் கார்டு போல தோன்றும், மேலும் மக்கள் அதை வரவேற்பார்கள்.
0: அந்த முத்திரையை எடுக்க விரும்பாதவர்கள் என்ன செய்வார்கள்?
1: அந்த முத்திரையை விரும்பாத ஒரே மக்கள் விசுவாசிகள் ஆகும். அவர்களில் பலரை மிருகம் அல்லது எதிர்கிறிஸ்து கொன்று விடுவார்கள்.
0: ராப்சரான பிறகு ஒருவர் கிறிஸ்தவராக மாற முடியுமா என்று சொல்கிறீர்களா?
1: இஸ்ரவேலின் முத்திரையிடப்பட்ட 144,000 ஊழியர்களே, கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்க பலரை வழி நடத்துவீர்கள்.
0: அந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு என்ன நடக்கும்?
1: வெளிப்படுத்தல் புத்தகத்தை பாருங்கள், எனக்கு நினைவிருக்கிறது அது 14:10 or 11.
0: சரி, அவரும் அதே குடிப்பார் அது இல்லையே. சரி, 11 சொல்கிறது, அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் மேலே எழும், அவர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருப்பார்கள், மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளும் யாவரும். அப்படி என்றால்
1: இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டிய நேரம் இப்போதுதான், அப்போது அல்ல.
0: பாட்டி, நீங்களும் தாத்தாவும் சொன்ன கடவுள் அன்பு என்ன ஆச்சு?
1: கடவுள் அன்பானவர், ஆனால் அவர் பரிசுத்தமானவர், பாவத்தை வெறுக்கும் அவர். தன் முன்னிலையிலோ ராஜ்யத்திலோ அதை அனுமதிக்க மாட்டார்.
0: ஆனால் நாம் எல்லாம் பாவம் செய்கிறோம்.
1: அது சரிதான், அதனால் நாமும் தண்டனைக்கு உரியவர்கள்தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் நம்முடைய பாவங்களுக்கு முழுமையான பரிகாரமாக தனது மகன் இயேசுவை மரணிக்க அனுப்பினார். மற்றும் இயேசுவை நம்பி அவரை தங்கள் இரட்சகராக விரும்பும் யாருக்கும் நித்திய ஜீவனை வழங்குகிறார்.
0: நான் நிச்சயமாக தெரியவில்லை. ஒரு நாள் இந்த வெளிப்பாடு கஷ்டகாலம் பற்றி எல்லாம் எனக்கு அர்த்தமாகலாம். நான் வீட்டு கடன் தவணைகளை செலுத்த முடியவில்லை, அதனால் பாட்டியின் வீட்டுக்கு மாற்றம் செல்ல முடிவு செய்தேன். வெண்டா மற்றும் சாண்டி தனியாக இருக்க விரும்பவில்லை, அதனால் வெண்டாவின் கணவர் ஜானி சேவையில் இருந்து வீடு திரும்பும் வரை அவர்கள் என்னுடன் இருக்க முடிவு செய்தார்கள். அது ரொம்ப மோசமாக இருந்தது. அது நடந்த போது ஜிம் எடுத்து செல்லப்பட்டார். அதே போல் வெண்டாவின் 18 குழந்தை டியானாவும் எடுத்து செல்லப்பட்டார். அன்று முதல் தபால் இல்லை. ஜானியின் மௌனம் வெண்டாவின் நிலையை என் நிலையை விட மோசமாக்கியது. பிடிபட்ட ஒரு வாரத்திற்கு பின் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையை இழந்தோம்.
2: அன்பான பாட்டிமா, நீ எங்க இருந்த? வீட்டுலதான். வா, அவளை வீட்டுக்கு கொண்டு வா. நீ எங்களுக்கு போன் செய்யாதது ஏன்?
0: மன்னிக்கவும் டயான்.
2: பாட்டி, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோமா?
0: இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம், ஆனால் நான் ஒரு பயங்கர கனவு கண்டேன். நான் ஓடிக்கொண்டிருந்தேன், நான் அணையின் மேல் ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் எங்கும் செல்லவில்லை.
3: நீ அன்னையில் என்ன செய்து கொண்டிருந்தாய்?
0: உன்னையும் டயானையும் சந்திக்க. நீங்கள் எனக்கு உதவ போகிறீர்கள், ஆனால் உங்களிடம் மிருகத்தின் முத்திரை இருந்தது.
3: மிருகத்தின் முத்திரையா?
2: நினைவிருக்குதா பிக்னிக்ல ஜென்னியின் காதலன் நமக்கு அதை பத்தி சொன்னாரு.
0: என் கனவின் முடிவில் நீ என்னை தள்ளிவிட்டாய்.
2: ஆனால் பாட்டி, அது வெறும் முட்டாள் கனவுதான்.
3: சிரிப்பாக இருக்கிறது. ஒரு கனவுக்காக நீ எங்கள் மீது கோபப்படுகிறாயா?
0: ஆமாம், அந்த முட்டாள் கனவு நிஜமாகி விட்டது.
3: எனக்கு தெரியும், ஆனா நான் அவளை அணையிலிருந்து தள்ளினேன் என்ற பகுதி நடக்கவே இல்லை. நான் பாட்டிய ரெட் ராக் அணையிலிருந்து தள்ளுவதை நீயே நினைச்சு பாரு, அது வெறும் முட்டாள்தனமாக இருக்கிறது.
0: ஆமாம், ஆனா நான் ஜிம் மற்றும் கோடிக்கணக்கான மற்ற கிறிஸ்தவர்களும் வெறுமனே மறைந்து விட்டார்கள் என்று கனவு கண்டேன். அடுத்த காலை எழுந்தபோது நான் கனவு கண்ட எல்லாமே நிஜமாகிவிட்டது.
2: பாட்டி,
3: நீ என்கிட்ட சொல்றதா ஜிம்? பார், மன்னிச்சுக்கோ பாட்டி, ஆனா உனக்கு தெரியணும், உன்னை பாதிக்க எதுவும் செய்யும் கடைசி மனிதர்கள் நாங்க தான்.
0: தயவு செய்து நாங்க போகணும்.
2: ஆனா பாட்டி, நீ எங்க போற?
0: எங்க போறோம்னு நாங்களும் தெரியல.
3: குறைஞ்சபட்சம் ஒரு போன் பண்ணுவியா?
0: ஆமாம், நிச்சயமா நான் போன் பண்ணுவேன்.
2: நாங்க ஏதாவது செய்ய முடியுமா?
0: வேணாம், நன்றி.
3: நீ இதை நம்புறியா?
2: இந்த எல்லாமே நிஜமா இல்லாத மாதிரி இருக்கு. நீ நல்லா இருக்கியா பாட்டி?
0: ஆமா, நான் சரியா தான் இருக்கேன்.
2: என் கடிதத்தையும் எடுத்தாச்சு.
0: ஏய், இங்க கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றத கேளுங்க.
4: படிக்கலையா?
5: இல்லை, ஏனெனில் நான் எப்பொழுதும் சிறந்ததை கடைசி வைக்கிறேன். இங்கே இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓ பாரு, ஒரு மின்சாரம் கட்டண கணக்கு. இங்கே அம்மா அப்பாவுக்கான ஒரு கடிதம் இருக்கிறது. ரெண்டு கடிதங்கள் அம்மா அப்பாவுக்காக.
4: நாம் இங்கே ஏன் நிற்கிறோம்?
5: வா, இந்த கனவுக்கு என்ன ஆனது என்று உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.

0: அங்கே பார்க்கிறாயா? அங்கேதான் ஜெர்ரி என்னை தள்ளிவிட்டான்.
1: சரி, அது ஒரு கனவு மட்டுமே பேட்டி. இத பத்தி இனிமே யோசிக்காத.
0: மகன் இங்கிருந்து வெளியே போகலாம்.

0: வேண்டா, இப்போது ஜானியின் கடிதத்தை படிக்க தயாரா?
1: அவள் இன்னும் மின்சாரம் கட்டண கணக்கை படிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் மின் கட்டணத்தை தவிர்த்து அந்த கடிதத்தை இறுதியில் படிப்பேன். அன்புள்ள வெண்டி, நீ எப்போதும் என்னை வெண்டி என்று அழைப்பாய்.
0: வெண்டி, இது ரொம்ப தனிப்பட்டதாயிடுச்சு. இந்த காதல் கடிதத்தை தொடரணுமான்னு உறுதியா இருக்கீங்களா?
1: சரி, இது இன்னும் மோசமா இருந்தால் நான் நிறுத்தி விடுவேன், சரியா? அன்புள்ள வெண்டி, அக்டோபர் 22க்கு இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு நிரந்தரமாகவே தோன்றுகிறது. நான் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள டிராவிஸ் விமானப்படை தளத்திற்கு சுமார் 21ஆம் தேதி செயல்முறை காரணமாக வீட்டிற்கு வரப்போகிறேன். அடுத்த சம்பள நாள்ல உங்களுக்கும் டியானாவுக்கும் கலிபோர்னியாவுக்கு விமான பயண செலவை அனுப்புகிறேன். நீங்கள் இருவரும் வரலாம். நீங்கள் இருவரையும் பார்க்க நான் ஆவலா இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு அருமையான செய்தியும் வைத்திருக்கிறேன். நான் வேலை செய்யும் ஒருவருடன் சேர்ந்து நாங்கள் இருவரும் இந்த விமானப்படை தளத்தில் நடைபெறும் கூட்டங்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு நான் இயேசு கிறிஸ்துவை என் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஓ இல்லை இல்லை.
2: காலை வணக்கம். இன்றைக்கு உங்களை தூக்கிலிடப்படுவீர்கள். ஆனால் இது அவசியம் இல்லை. சட்டப்படி இங்கு இருப்பவர்கள் இனி ஒருபோதும் சூரிய உதயத்தை பார்க்க கூடாது. எனினும் உங்களுக்காக எனக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. நமது விடேஹான் சகோதரர் கிறிஸ்டோபர் உங்கள் நலனும் எதிர்காலமும் குறித்து மிகவும் கவலைப்பட்டு நீங்கள் மரணத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது வழி இல்லாதது. நீங்கள் பல வருடங்களாக பயன்படுத்திய கிரெடிட் கார்டுகளைப் போலவே பல பல ஆண்டுகளாக. நாங்கள் உங்களை இறக்க விரும்பவில்லை. சகோதரர் கிறிஸ்டோபரும் உங்களை இறக்க விரும்பவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நெற்றியில் அல்லது உங்கள் வலது கையில் ஒரு குறி வழங்கப்படும். இங்கே யாராவது இந்த நிமிடத்தில் உங்கள் நிலை குறித்து கவலைப்பட்டு துயரத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஒருவரிடம் திரும்பிச் செல்ல விரும்புகிறீர்களா? உங்கள் கையை உயர்த்துங்கள். யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த நபர் என்னென்ன நினைப்பார் என்று கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் எடுக்கப் போகும் மிக முக்கியமான முடிவாக இருக்கலாம். இப்போது செய்யுங்கள், மிகவும் தாமதமாகிவிடும் முன். சகோதரர் கிறிஸ்டோபரின் பெருந்தன்மையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்களுக்கு உங்கள் பெயர்கள் நாள்தோறும் 4 பேராக அழைக்கப்படும். அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் கட்டப்பட்டுவிடும். பின்னர் கட்டுப்பட்ட கண்களை அகற்றும் வகையில் கட்டிடத்தின் பின்புறம் உங்களை அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அங்கு குறியை பெறும் மற்றும் சமுதாயத்திற்கு மீண்டும் சேரும் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். கார்த் வில்லியம் டி அவர்கள், பாக்ஸ்டர் எதல் ஷாஃபர், வில்லியம் கிராஃப்ட் மற்றும் டொனால்ட் எப் ஆகியோரின் பெயர்கள் இந்த பட்டியலில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன.
1: ஏன் அவர்கள் கண்கட்டுப்பட்டை அகற்ற வேண்டும்?
3: ஒருவேளை அதிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம். அது சிலரின் மனதை மாற்றச் செய்யலாம்.
1: பாட்டி, குறியை எடுக்க அவர்களால் உன்னை சமாதானப்படுத்த விடாதே. என்ன நடந்தாலும் அவர்கள் உன்னை இறக்க விரும்பவில்லை. அவர்கள் உன் ஆன்மாவை விரும்புகிறார்கள். நீ குறியை எடுத்தால் அதனால உனக்கு கிடைக்கும் எல்லாம் சில மாதங்கள் மட்டுமே. அதுக்கு பிறகு நீ இறக்க விரும்பும் ஒரு நேரம் வரும். அதை பண்ண முடியாது.
0: நான் செய்ய விரும்பவில்லை என்று நினைக்கிறாயா?
1: அப்படின்னா செய்.
3: பாட்டி, ஜெர்ரி மற்றும் டயானை பொறுத்தவரை அடுத்ததாக என்ன நடந்தது? நான்
1: அவங்களை நம்பல. இது வெறும் கனவு என்று என்னை என்னோட சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனாலும் அதில் பல பகுதிகள் ஏற்கனவே நிஜமாகிவிட்டன. நாம் இருவருக்கும் உள்ள தொடர்பை நான் முழுமையாக துண்டிக்கவில்லை. ஏனெனில் டயான் உணவு ஒதுக்கீட்டு வார்டில் வேலை பார்த்தார். ஒரு நாள் நான் அவளை அழைத்த போது அவள் கூடுதல் உணவு பார்கள் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னாள்.
4: டயான், உனக்கு இது தெரியுமா? நாம கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுதான் முதல் முறை நெருப்பு வச்சிருக்கிறோம், தெரியுமா? ஏய் பாருங்கள் நண்பர்களே, இதுல எருசலேமில் ஆண்கள் தீர்க்க தரிசனம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் டிவியில் ஒருவன் எல்லா கிறிஸ்தவர்களும் போய்விட்டார்கள் என்று சொல்வதை கேட்டேன் என்று நினைக்கிறேன்.
0: அதை நான் பார்க்கலாமா?
4: பொதுவாகவே சில பைத்தியக்காரர்கள் தான் இருக்கும்.
0: அமானுஷ்ய சக்திகளுடன் இரு சாட்சிகள் மனம் திரும்பும்படி பிரசங்கிக்கிறார்கள். இயேசு வருகிறார்.
4: இயேசு வருகிறார். அவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கே இருந்தார் என்று நினைத்தேன்.
5: அவங்கள இரண்டாவது வருகையை பற்றி பேசுறாங்க. அதாவது கஷ்ட நாளுக்கு பிறகு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வருவதை.
4: ஆமாம், கண்டிப்பாக.
6: இதை கேளுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதுல அவர்களின் ஊழியத்தின் தன்மை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும்
4: தனித்துவமானவர்கள் போல இருக்கிறார்கள்.
6: நீங்க சும்மா இருக்க முடியுமா? அவ படிக்கட்டும்.
5: அவர்களின் ஊழியத்தின் தன்மை மோசே மற்றும் எலியாவின் ஊழியத்தை போலவே என்று விவரிக்கப்படுகிறது. அவர்கள் அதிசயமான சக்தி கொண்டவர்கள் என்றாலும் இது ஊகமே என்று ரபாய் ரூபன் கூறுகிறார். யாரோ ஒருவர், நான் நம்புகிறேன், ஏனெனில் மலாக்கி 4:5-6 தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டபடி அந்த மகத்தான மற்றும் பயங்கரமான கர்த்தருடைய நாளுக்கு முன்பு எலியா திரும்புவார் என்று.
4: வாவ்,
6: ஜெரி, இதை எப்படி கிளியரிஃபை பண்றாய்?
4: மோசே மற்றும் எலியா பைபிளிலிருந்து நேராக எருசலேமுக்கு நடந்து வருவார்கள் என்று. ஓ விடுபா,
5: இது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பூமியிலிருந்து திடீரென மறைந்து போவதைப் போலவே முட்டாள்தனமாக இருக்கிறது.
4: அதற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது.
5: அது சரிதான், அது மத்தேயுவில் இருப்பதாக நான் நம்புகிறேன். நான்
4: நேற்றைய செய்தித்தாளில் அது இருப்பதாக நம்புகிறேன். UFOக்கள்.
6: பாட்டி, நீ முழு கட்டுரையையும் முடித்துவிட்டையா?
7: இல்லை, அந்த நேரத்தில் அது அதிகம் பிரபலமான தலைப்பாக தெரியவில்லை.
6: பார்ப்போம். தீர்க்க தரிசனம் மலாகி நம்முடைய நாளில இந்த இரு மனிதர்களும் குறுகிய காலத்தில் 1000 யூத இளைஞர்களை அதிசயமான முறையில் கிறிஸ்துவுக்கு மாற்றியுள்ளனர். இந்த யூத சீடர்கள் உலகளாவிய சுவிசேஷ பணிக்காக பயிற்சி பெறுகிறார்கள் என்று டாக்டர் மார்க் காலின்ஸ், மற்றொரு தியாலஜிக்கல் அதிகாரம் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 7, அது 144,000 இஸ்ரவேலர்களை பற்றி பேசுகிறது.
4: அந்த தியாலஜிக்கல் அதிகாரங்கள் உண்மையில் அதிபதிகள் என்றால் ஏன் அவர்கள் மற்றவர்களுடன் மேலே செல்லவில்லை? அதனால்தான் இந்த கோட்பாட்டில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே சென்றார்கள் என்பதில் சந்தேகம் வருகிறது. அப்படியென்றால் இங்கே இன்னும் இஸ்தோல்க மத பிரமிக்கைகள் ஏன் இருக்கிறார்கள்?
7: ஒருவேளை அவர்கள் UFOக்களை நம்பவில்லை.
5: நீங்கள் உங்கள் மனதில் பைபிளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாலே அது உங்கள் இதயத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை குறிக்கவில்லை.
7: ஓ அப்படியா,
5: இதை பாருங்கள். July 16 2 மாதங்களுக்கு முன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் இஸ்ரவேலும் 10 நாடுகளும் உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட்டார்.
6: அது என்ன அர்த்தம்?
5: பாட்டி, நினைவிருக்கிறதா அந்த சுவிசேஷகர் சொன்னார் அல்லவா, இது நடந்தால் 7 துன்ப காலத்தின் தொடக்கம் என்று.
6: அப்படித்தான். ஏய் வாருங்க பெண்களே, இது உலகத்தின் முடிவல்ல.
7: அப்படி இல்லை என்றாலும் அது இருந்திருந்தால் நாமும் விரும்பி இருப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது.
8: மூன்று நாட்களுக்கு முன்பு உகாண்டாவில் நடந்த இந்த அணு வெடிப்பு போன்ற படங்கள் உலக போர் இப்போது மிகவும் நுட்பமானதாக மாறிவிட்டது என்பதை நிரூபிக்கின்றன. இன்றைய நிகழ்வுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமத்தில் முன்கூட்டியே கூறப்பட்டுள்ளன என்று மதத் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மதத் தலைவர் வெளிப்படுத்தல் Adhikaram 6:4 மேற்கோள் காட்டினார். மற்றொரு செம்மறி குதிரை வெளியே வந்தது. அதன் மேல் அமர்ந்தவருக்கு பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய வாள் கொடுக்கப்பட்டது. மீண்டும் வேதாகமம் எப்போதோ தூசி படிந்த அலமாரிகளில் இருந்த வசனங்களால் நம்மை பின்தொடர்கிறது. இப்போது அவை கூச்சலிடும் தலைப்புச் செய்திகள் ஆகின்றன.
9: அவன் 3வது முத்திரையை திறந்த போது ஒரு மிருகம், இதோ ஒரு கருப்பு குதிரை என்று சொன்னதை நான் கேட்டேன். அதன் மேல் அமர்ந்தவரின் கையில் ஒரு தராசு இருந்தது. ஒரு குரல், ஒரு பெண்ணிக்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி ஒரு பெண்ணிக்கு என்று சொல்வதை நான் கேட்டேன். மற்றொரு வார்த்தையில, ஒரு நாள் சம்பளத்திற்கு ஒரு ரொட்டி. என் அன்பான நண்பர்களே, நீங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள், ஏனெனில் பலர் உலகப்பெரிய திருச்சபையின் கடவுளற்ற மனித நேயத்தை கேட்க விரும்பினர். இது எனக்கு ஒரு துன்பகரமான வேதனையாக உள்ளது. என் பிரசங்கத்தை கேட்டவர்களில் சிலர் மரணமடைந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் இரட்சிப்பின் வல்லமையை கேள்விப்படாததால் நித்திய வேதனைக்குள் நுழைந்தார்கள். இயேசு தன் சிறியவர்களை வழிதவரச் செய்பவரை பற்றி, அவனுக்கு கழுத்தில் ஒரு ஆட்டுக்கல் கட்டி கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்கப்படுவது மேல் என்று சொன்னார். நான் உங்களிடம் சொல்கிறேன், வேதாகமம் உண்மைதான். பவுல் சுவிசேஷத்தை கேட்டும் புறக்கணித்தவர்களை ஒரு வலுவான மாயை பிடித்துவிடும் என்று அறிவித்தார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக ஏற்க மறுத்துக் கொண்டே இருந்தால் உங்கள் எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அப்பொழுது உங்களுடைய எதிர்காலமானது ஒரு உன்னதமான ஆன்மீக பாரம்பரியமாக அமையும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றும் வாழ்வீர்கள். என் நண்பர்களே, முதல் முத்திரை, வெள்ளை குதிரை மற்றும் இஸ்ரவேலுடன் செய்யப்பட்ட உடன்பாடு நிறைவேறிவிட்டது. சிவப்பு குதிரை நம்மை உலகப் போருக்குள் இழுத்து வந்தது. கருப்பு குதிரை பஞ்சத்தை கொண்டு வந்தது. அடுத்தபடியாக வருவது மரணம். நீங்கள் இன்னும் காத்திருக்க முடியுமா?
7: நீங்கள் என்னை மிகவும் எரிச்சலடைய வைக்கிற விஷயம் தெரியுமா? நீங்கள் இப்போது வரை காத்திருந்து எங்களை பயமுறுத்துகிறீர்கள். இதெல்லாம் தாமதமாகும் முன்பே ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை?
9: பட்டி, உன்னிடம் ஒரு பைபிள் இருக்கிறதா?
7: ஆம், இருக்கிறது.
9: அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது?
7: என்ன?
9: அதில் கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளதா? மன்னிப்பை கேட்டு அவரை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அதில் எழுதப்பட்டுள்ளதா?
7: ஆம்.
9: அப்படின்னா ஏன் என்னை குற்றம் சொல்றீங்க?
7: ஏனில் நீங்கள் அதை பிரசங்கிக்கலாம் இருந்தீர்கள். நீங்கள் ஒருபோதும் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசவில்லை. மேலும் பயமுறுத்தும் முறைகளை பயன்படுத்தியதாக சுவிசேஷகரை விமர்சித்தீர்கள் கூட. பயப்படுத்தி சொர்க்கத்தில் சேர்த்திருந்தால் நானும் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்காது.
9: சுவிசேஷகர் வந்த அன்று நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தாய். அவர் அழைப்பு கொடுத்தார்.
7: ஒரு முறைக்கு மேல கேட்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
9: உன் பாட்டி இயேசுவை பற்றி சொன்னதா? நீயே பலமுறை சொன்னியே இல்லையா? ஒரு வகையில நீ சொல்றது சரிதான் பட்டி. நானும் ஒரு பகுதி பொறுப்பாக இருக்கிறேன். நான் என் சொந்த தத்துவத்தை பிரசங்கித்தேன். இங்குள்ள பாதுகாப்பை நான் மிகவும் விரும்பினேன். மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அஞ்சாததால் நானும் அப்படியே செய்தேன். ஆனால் உன்னிடம் ஒரு பைபிள் இருந்திருந்தும் நான் உன் போதகராக சொன்னதை அது எதிர்க்கும் போது நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது உன் கடமை. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மறுத்ததால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் ஒரு தேவாலயத்தை நீ தேடி செல்ல வேண்டியது உன் கடமை.

0: ஓ, நான் குதிரைகளை மிகவும் விரும்புகிறேன்.
1: இந்த குதிரைகளை யார் பார்த்துக் கொள்கிறார்கள்?
0: என் மாமா, அவை அவருடைய குதிரைகள்.
1: ஓ பாருங்கள், அவன் அழகாக இல்லையா?
0: சாண்டி, அவன் கிட்ட போகாத, அவன் சரியில்லை போல தெரியுது.
1: அவன் மோசமா தெரியலை, அவன் அழகாக இருக்கிறான்.
0: ஆனா அவங்கிட்ட ஏமாறாதே, உன்னை நம்பிக்கைய வென்று உன்னை கொல்ல பாப்பான். இது யார் கட்டுப்பாடு?
2: சரி, அது டோனியின்ஸ். நீ நேரா போய் டோனிய எடுத்துக்க.
0: சரி, அப்படியே.
2: வெக்கிய எடு, பையையும் எடுத்துக்கோ. தயாரா?
0: வணக்கம், வாங்க. உங்களை நாங்கள் மனசார் அன்புடன் வரவேற்கிறோம். உள்ள வாருங்கள்.
2: போவோம் போவோம்.
0: நீங்களும் அறிந்திருப்பீர்கள், இவை நல்லவைதான். ஆனால் ஒரு நாளைக்கு 3 முறை, வாரம் முழுக்க 7 நாட்களும்
1: ஒரு நாளைக்கு 3 முறை உண்பதே அதிர்ஷ்டம், குறை சொல்லாதீர்கள்.
0: நான் உண்மையில என்ன விரும்புகிறேன் தெரியுமா?
1: மூளையில் இருக்கும் சோள கொத்து.
0: அதை விட அதிகம்.
1: சோள கொத்துக்கு மேல என்ன இருக்குது?
0: ஒரு பெரிய சிவப்பு சாரும் நிறைந்த தர்பூஷணி. நீ
1: நான் என்ன விரும்புவேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா?
0: பாட்டியின் பெரிய சிவப்பு சாரும் தர்பூஷணியின் பாதி.
1: இல்லை, நான் ஒரு சிறிய பச்சை சாரும் திராட்சையை விரும்புகிறேன்.
0: ஒரு திராட்சை மட்டும்தானா?
1: அதன் பக்கத்தில் ஒரு முழு திராட்சை தோட்டம் இருந்தால்?

0: ஒரு மூச்சு இருக்குது.
1: ஒரு நண்பன் சிரிக்கிறார், திடீர்னு ஒரு விசித்திர அமைதி நிலவுகிறது.
2: நான் கிளம்பணும் போல இருக்கு.
3: இல்ல இருங்க பாட்டி பிளீஸ்.
1: இது அவரே நட்சத்திரம் தலை நிமிர், உன் மீட்பு வந்து விட்டது.

0: நீங்கள் உண்மையில் யாரு?
1: நீங்கள் யார்? நான் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகியோரின் நாமத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னும் கேளாதவர்களுக்கு ஊழியம் செய்ய இயேசு சொன்னார், உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. யோவான் 3:16 அவர் சொன்ன வார்த்தையில் இயேசு கூறினார், தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும்.
0: நான் நம்புகிறேன். நான் மறுபடியும் பிறக்க என்ன செய்ய வேண்டும்?
1: நீ ஒரு பாவி என்று ஒப்புக்கொள். கிறிஸ்து உன் பாவங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தித்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் மற்றும் உண்மையில் உயிருள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நம்பு.

0: முக்கியமான தகவல் இப்போது இங்கே முறையாக பதிவாகிறது.
1: உயரமாக அன்று வின் பெற்ற அந்த அமைதியை நான் மிகவும் ஆவலுடன் பெற விரும்பினேன். ஆனால் நம்முடைய நண்பர் என்னிடமும் சாண்டியிடமும் எதுவும் சொல்லலை. பெட்ரோல் மிகவும் குறைவாக இருப்பதால் எப்போதும் முடிந்தவரை குதிரைகளில் சென்று வேதாகம படிப்பை நடத்துவோம்.
0: ஏனெனில் மக்கள் அவ்வாறு செய்ய வேண்டியதுதானே.
2: தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா?
0: எங்களிடம் உணவு எதுவும் இல்லை.
1: அவள் சொல்வது சரி, உணவு இல்லை. இருங்கள், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வேண்டா,
3: நான் நகரத்தில் வசிக்கிறேன்.
1: நான் உங்களை சந்திக்க ஏதாவது இடம் இருக்கிறதா?
3: நான் பூங்காவுக்கு அடிக்கடி போகிறேன்.
0: வேண்டா, எங்களிடம் கூடுதல் உணவு எதுவும் இல்லை.
1: சரி, நான் என்னுடையதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்க பெயர் என்ன?
3: ஜொனாதன்.
1: ஜொனாதன் என்ன?
3: ஜொனாதன் நைல்ஸ்.
1: சரிண்ணே, ஜொனாதன் நைல்ஸ், நீங்களால நாளை வரைய காத்திருக்க முடிஞ்சால் நான் பூங்காவில் உங்களை ஏதாவது ஒன்றோட சந்திக்கிறேன். ஆமாம்,
3: நீங்கள் ஒருபோதும் தேவாலயத்திற்கு போனீர்களா?
1: நான் சில சமயம் சிறுவயதில் சென்றேன்.
4: என்ன ஏன் சர்ச்சுக்கு போனீங்களான்னு கேட்டீங்க.
1: நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன், நீங்கள் நம்புகிறீர்களா என்று, இயேசு மெசியா என்று?
3: அவர் ஒரு சிறந்த ஆசான் என்று நம்புகிறேன்.
5: நீங்களும் நம்புகிறீர்களா?
1: நானும் அவர் மெசியா, உயிரின் அளிப்பவர், உண்மையின் படைப்பாளர், நம்மை மிகவும் நேசித்தவர் என்று நம்புகிறேன். அவர் சிலுவையில் ஏறினார், நீங்கள் மற்றும் நானும் என்றென்றும் வாழவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும். நான்
3: நீங்கள் என்றால் அதையெல்லாம் எல்லோரிடமும் பேசிக் கொண்டு போக வேண்டாம்.
1: நீங்கள் இயேசுவை நம்பி என்றென்றும் வாழ விரும்புகிறீர்களா?
3: ஆனால் நான் ஏற்கனவே கடவுளை நம்புகிறேன், தெரியுமா?
1: நானும் கடவுளை நம்பினேன், ஆனாலும் நான் பின்னால் விட்டுவிடப்பட்டேன். பிசாசும் கடவுளை நம்புகிறான். ஜொனாதன், என் நண்பர்கள் ஒப்புக்கொண்டால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க விரும்புகிறாயா?
3: நீ இதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டாய்.
1: இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு இங்கே உன்னை சந்திச்சு சொல்லிவிடுகிறேன், சரியா?
6: கடவுள் நியாயமற்றவர்.
1: நீ எப்படி அப்படி சொல்கிறாய்? நான் மோசேவும் எலியாவும் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எல்லா ஞாயிறு பள்ளி கதைகளையும் நம்ப வேண்டும். பிறகு இயேசு மேகத்தில் திரும்பி வருகிறார். அப்புறம் ஷஜாம், எல்லா நல்லவர்கள் போய்விடுகிறார்கள். பாட்டி, தெரியுமா, நீ கடவுளை மறுக்க காரணங்களை தேடுகிற மாதிரி தான் தெரிகிறது.
6: நான் எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய சிறிய குழந்தை இறந்துச்சு, அவங்க கிறிஸ்தவர்கள். இப்பொழுது கடவுள் இவ்வளவு நல்லவராயிருந்தால் அவரை நம்புகிறவர்களுக்கு ஏன் அவர் எதிராக நடக்கிறார்?
1: பாட்டி, இந்த புதிர் முடிவில் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால், இந்த ஒரு துண்டு அல்லது வேறு எந்த ஒரு துண்டினாலும் முழு காட்சியையும் விவரிக்க முடியுமா?
6: நாம் இந்த பைத்தியக்காரமான விஷயத்தை ஒருமுறையாவது சேர்க்க முடிந்தால் எல்லா துண்டுகளும் இருக்க வேண்டும்.
1: சரி, இப்போதையா இந்த துண்டு உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை என்று நினைத்துக்கொள். இப்போதான் சோ இது தனியா பார்த்தா எந்த அர்த்தமும் இல்லை, ஆனா போன் முழு திட்டத்துல வந்து இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு துண்டும் எங்கே பொருந்தும் என்பதை கடவுள் அறிவார். மேலும் ஒவ்வொரு துண்டும் சரியாக பொருந்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போது அந்த துண்டுகள் எங்கே பொருந்தும் என்று உனக்கு காட்ட அவர் மீது நம்பிக்கையுடன் இருக்கலாம், அல்லது உன் சொந்த விருப்பப்படி முயற்சி செய்து போராடலாம். சாண்டி, நீ ஒரு நம்பிக்கையாளர் தானா?
0: அதை ஏன் கேக்குறீங்க?
6: அந்த நாள் புல்வெளியில அந்த கடவுளின் மனிதர் வேண்டாவிடம் பேசினாரே, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல, நான் வேணாம்னு சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்படி பண்ணாரோன்னு நினைச்சேன். ஆனா சாண்டி, அவர் உன்கிட்டயும் எதுவும் சொல்லல.
1: சாண்டியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, உனக்குத்தான் உதவி தேவை.
0: அந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
1: அஸ்தோல்க முயல்களுடன் நிச்சயமாக நமக்கு மழை வர வேண்டும் அல்லவா?

0: மூட வேண்டியிருக்கும். பார்ப்போம். தயவு செய்து எனக்காக ஒரு கிளாஸ் குடிக்க தகுந்த சுத்தமான தண்ணீரை முன்னால் விரைவாக கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என்று நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: முகமூடிய கோடு ரொம்ப சுவாரஸ்யமான மற்றும் அற்புதமான புகைப்படங்களை எடுப்பேன். இங்கே வாருங்கள், நான் இங்கேதான் எடுப்பேன். வா, என் கடவுளே, தயவு செய்து அவளை எப்படியாவது பத்திரமாக மேலே தூக்கி கொண்டு வா.

0: நான் இதை பத்தி என்ன சொல்ல போறேன்னா,
1: நீ ஸ்டால்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க, என்ன நினைச்சேன்
0: அவைதான்.
1: அந்த குதிரை சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தபோது மரணத்தின் வெளிர் நிற குதிரையை நினைத்தே தவிர முடியவில்லை. மரணம், அது விரைவில் நம்முடைய வாழ்வில் மூச்சு விடுவது போலவே ஒரு பகுதியாகிவிட்டது. ரேடியோவும் டிவியும் உலகம் முழுவதும் மரணங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தன. பசிப்பாடு, நோய், தண்ணீர் இல்லாமை, வெப்பம் மற்றும் விலங்குகளின் தாக்குதல் ஆகியவற்றால் இப்போது அது விண்டன் சாண்டியின் குடும்பத்தையும் தாக்கியது. அவரது தந்தை பெட்ரோல் இல்லாமல் சிக்கிக் கொண்ட போது வெப்பத்தால் உயிரிழந்தார். ஆனால் வாழ்க்கை போராடிக்கொண்டே இருந்தது.
2: கெட்ட செய்தி.
1: ஓ, இன்னும் உணவு பார்கள் கிடைக்கலையா?
0: நான் ரேடியோவில் இஸ்ரேல் மிஷனரிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று கேட்டேன்.
1: என்ன? ஓ பேட்டி,
0: அது கூட மிக மோசமானது இல்லை.
2: ஓ இல்லை, அந்த குறி.
1: ஆமா, அதுதான்.
0: அவர்கள் தேவாலயங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள்ல கிளினிக்குகளை அமைக்கிறார்கள்.
3: நீங்களே எல்லாருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னவென்று தெரிஞ்சு கொள்கிறீங்களா?
0: விரைவில் அவர்கள் மதம் மாறுபவர்களை கொல்ல போகிறார்கள். வெண்டி, நீ ரோட்ல செல்லாமல் இருக்க வேண்டும்.
1: அதாவது நான் என் வேலையை விட்டு விலக வேண்டும் என்பதுதானே?
0: ஆமா, அதுதான்.
1: அது என்ன அர்த்தம்?
4: அது என்னவென்றால், நாம் டயானுடன் மிகவும் நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அடுத்த சில வாரங்களில் நாம் எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல் கிடையாது, உடைகள் கிடையாது, உணவும் கிடையாது. அந்த குறி இல்லாம நாமே நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய நிலை.
2: நீ டயானை தொடர்பு கொண்டாயா?
1: நான் கொண்டேன். அது நல்ல செய்தி. அவளிடம் 6 பெட்டிகள் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் இரு.
5: மேலும் அதை எடுக்க நகருக்குள் போனா 10 மைல் சுற்றாகும். பெட்ரோல் போதுமா?
1: நான் உங்களிடம் சொல்ல விரும்பியது அதுதான். ஜெர்ரியும் டயானும் என்னை பாதி வழியில் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்ல போனால், நீங்க வந்து இப்போது என்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எனக்கு துல்லியமாக எதுவும் தெரியல. அதனால என்னால இப்போது பதில் கூற இயலாது.

0: உனக்கு என்ன ஆயிடுச்சு?
1: பைத்தியமா கொண்டிருப்ப? என்ன இந்த என்ன தொடாதே நாடகம்? பெட்ரோல் போட்டு சாப்பாடு கொண்டு வந்தா டயன் திருடி தர வேண்டி இருக்கு. இப்ப உனக்கு என்ன ஆச்சு?
0: நான் உன் முடிய பாக்குறேன்.
1: என்ன?
0: நானும் என்ன மறுபடத்தையும் பாக்குறேன். சரி, மன்னிக்கவும்
1: பாட்டி. இந்த கைகள் சம்பந்தமான விஷயம் என்ன?
0: ஒரு முறை நான் உன்னிடம் ஒரு கதை சொன்னேன், நீ அதை கேட்டு சிரித்தாய்.
1: அச்சோ, என்ன இது?
0: இப்போ
1: நீங்கள் அணையை குறித்து கேட்கிறீங்களா? நான் உன்னை அணையிலிருந்து தள்ளிவிட்ட அந்த கனவா? நீங்கள் பயந்ததில் ஆச்சரியம் இல்லை.
0: சரி, மதிப்பு என்ற வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லையா?
2: அங்கே எல்லாம் நலமாக இருக்கிறதா?
1: எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஓ,
2: இதெல்லாம் என்னவாக இருந்தது?
1: நாங்கள் அவளை கொல்ல முயற்சிக்கிறோம் என்று பாட்டி நினைத்தாள்.
2: உனக்கு புத்தி போய்விட்டதா? நீ எங்களை கேச்சம்டி கொண்டு விட்டாய்.
1: நீ அவள் சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன கனவை நினைவிருக்கிறதா?
3: நம்ம கனவு தெரியுமா? நம்பல,
2: நம்ப முடியல.
1: டயான், அந்த சூழ்நிலைகளில் அவளுக்கு அதிர்ச்சி அடைவதற்கு முழு உரிமை இருந்தது என்று நீ ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான்.
2: மன்னிக்கவும், என் கனவில் நடந்த பல விஷயங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன என்பதுதான் பிரச்சனை.
1: நீ புரிஞ்சுக்கிற பேட்டி, ஆனா என்ன நம்பு,
4: உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட நான் எதையும் செய்ய போவதில்லை.
1: சரியா?
0: சரி, இப்படியே ஆகட்டும்.
1: இவர் தான் தெரியும், ரேமண்டர் ஆர்கன்ஸ். அவங்க கூட்டி வந்தது நிச்சயமாக ஜெர்ரி தான் என்று நீ நினைக்கவே இல்லை என்று தான் சொல்றியா?
0: இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. இல்லை,

0: ஓ இல்லை, அந்த கதவுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது என்று நாம் அறிந்திருந்தால் நல்லது.
1: அவள் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கு தெரியலையா? யாராவது இப்படி செய்ய எப்படி முடியும்?
2: நீ இப்போதே என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ என்ன தெரியும்? நான் இதை சாதிக்க முடியும் போல இருக்கிறது.
0: ஓ பேட்டி,
1: கர்த்தரை புகழுங்கள். பேட்டி, ரெவரண்ட் டர்னருக்கு என்ன ஆனது?
2: அது வருத்தமாக இருக்கிறது. அந்த பயங்கரமான நிலநடுக்கமும் புயலும் வந்த நாளில் தான் கடைசியாக ரெவரண்ட் டர்னரை பார்த்தேன்.
3: உண்மை?
2: அவர் பிரசங்கம் செய்து கொண்டார்.
3: உண்மை என்றால் என்ன?
4: இப்போது நான் உண்மையை கண்டுபிடித்திருக்க நீங்கள் கேட்கவே இல்லை.
5: நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
6: உண்மை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால்?
7: இருண்ட மூலையில் எலி போல அதை தவிர்க்கிறீர்கள்.
8: நீங்கள் இதை உறுதியாக நம்ப வேண்டும் என்று உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன்.
9: நடந்து முடிந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கும் போது இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அந்த சாதாரண அறிவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் உங்கள் முன்னால் முழுமையான உண்மையுடன் வந்துள்ளேன். இருந்தாலும் என்னால் உங்களை முழுமையாக கேட்க வைக்க முடியவில்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து என்னை ஒருமுறை கேளுங்கள்.

0: இதை உங்களிடம் மறைத்ததற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நான் உங்களுக்கு உதவ வந்துள்ளேன். நான் உண்மையை அறிவேன். என் அன்பான மக்களே,
2: அவர் குற்ற உணர்வை தாங்க முடியல, அவரது மனம் அதை தாங்க முடியவில்லை. ஆனால் சாண்டி

0: நம்ம இப்பதான் ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்கிறோம்.
1: வெண்டா, இங்கிருந்து வெளியே போகலாம். இந்த வீட்டில் நான் பைத்தியமாகி விட போகிறேன்.
2: சன்னி, நாம் எங்கும் போக முடியாது.
1: இந்த சிறிய நகரத்தில் யார் நம்மை பார்க்க போகிறார்கள்?
2: நீ எங்க போக விரும்புகிறாய்?
1: ஓ, நாம் பூங்காவுக்கு நடக்கலாம் என்று நினைத்தேன். நான்
2: தெரியல, இன்னும் சில மணி நேரங்களில் இருட்டாகிவிடும்.
1: சரி, நாம் இப்போது தொடரலாம்.
2: அப்ப நான் போறேன். மாட்டேன். நீ எங்கே இருந்த? நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி இங்கே வந்தேன்.
3: நான் நன்றாக இருக்கிறேன்.
2: நான் உனக்கு சொல்ல விரும்பியது இது. பரவாயில்லை, நீங்க எங்க வீட்டுல தங்க விரும்பினால் வரலாம்.
3: ஓ, ஆம். நான் நாளை வரலாமா?
2: ஆம், கண்டிப்பா.
4: நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்?
2: நீ மயர்ஸ் வீடு எங்க என்று தெரியுமா?
3: அங்கே கொஞ்சம் முன்பு களஞ்சியம் எரிந்தது அல்லவா?
2: அப்படித்தான்.
1: ஏய், அது என்னவென்றால்
2: அங்கே இருப்பது ஒரு பூனை போல தெரிகிறது அல்லவா? சாண்டி, நீ அங்கே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இதோ இப்போதே கிளம்பி மிக விரைவாக நீ இருக்கும் இடத்திற்கு அங்கே வந்து விடுகிறேன்.

0: சாண்டா, உங்கள் இரு அனுமதிகளையும் உங்கள் வலது பக்க காலிடாரில் கொண்டு செல்லுங்கள்.
1: நன்றி.
2: மாயா, பேபி 3 நாட்களாக சாப்பிடவில்லை. எனக்கு அவள் உடம்பு சரியில்லை என்று தோன்றுகிறது.
0: உங்க குழந்தை சாப்பிடலையா அல்லது அவன் சாப்பிடலையா?
2: அவள் உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன். அவள்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று இருக்கிறாள்.
0: உங்களுடைய அடையாள அட்டை காண்பியுங்கள் தயவு செய்து. உங்கள் வலது கை தயவு செய்து. பெண்ணே, இந்த தந்திரம் இங்கே தினமும் 50 முறை நடக்கிறது. உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டுமென்றால் அடையாள அட்டை அவசியம். தயவு செய்து
2: நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். நான் அந்த குறியை ஏற்க முடியாது. என் குழந்தை இறக்க போறா. உதவுங்கள், தயவு செய்து எனக்கு உதவுங்கள்.
0: பாருங்கள், நான் விதிகளை உருவாக்கவில்லை, நான் அவற்றை மட்டும் பின்பற்றுகிறேன். உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டும் என்றால் உங்கள் அடையாள அட்டை இருக்க வேண்டும். இல்லைனா போ.
1: அதிகாரிகள் விரும்புவதும் அதுவே. அக்டோபர் 15 காலக்கெடுவுக்குள் அடையாளம் காண்பது தொடர்பான புதிய விதிமுறைகளுக்கு இணங்காத எவரும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அது தெளிவுபடுத்தியது. அடையாளம் காண்பது இனி கட்டாயமில்லை.
2: ஓ, நமக்கு என்ன நடக்க போகுது?
1: உங்கள் இருவருக்கும் உங்கள் அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்ள அரசு வாய்ப்பளிக்கும். நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம்.
2: சரி, வெளியே இருந்த பெண்மணி,
1: நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இப்போது நீங்கள் அரசுக்கு சொந்தமானவர். அவர்கள் விரும்பும் ஒன்று உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் பிரசங்ககரருடன் தொடர்பில் இருந்துள்ளீர்கள்.
2: ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அவரை பல மாசங்களா பார்க்கல. மேலும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: நான் இதோ இப்போதே கிளம்பி வருகிறேன். நீங்கள் மட்டும் பொறுங்கள், நான் உடனே திரும்பி வந்து விடுகிறேன்.
3: நீங்கள் யாருக்கு அழைக்கிறீர்கள்?
2: பாட்டி.
3: அவள் நம்ம இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல முடியாது.
2: நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஜொனத்தனிடம் சொன்னேன்.
4: உங்கள் துப்பாக்கி எங்கே?
2: வாங்க ஆபரேட்டர்.
5: அடுத்த 2 வாரங்களில் இது கட்டாயமாகிவிடும். அக்டோபர் 15 கடைசி நாள்.

0: ஓ ஆம், ஆபரேட்டர். இல்லை பரவாயில்ல, வெளிப்புற லைன் கொடுக்க முடியுமா தயவு பண்ணி?
1: அது மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறது.

அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திற்கு நான் முற்றிலும் ஒரு புதியவன். இன்று உங்களுக்காக ஒரு சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான புதிய வீடியோவை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன்.

0: நீங்கள் இதை எப்படித்தான் இயக்குகிறீர்கள்? அதை ஈழு. அதை கிளம்ப. அதை விட்டுவிடு. நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உனக்கு இருக்கிறது. இப்போது அதை உனக்கு நேராக முன்னாடி போடு.
1: இப்போது
0: அங்கே போ.

ஓ, அப்படியா? நீங்கள் சொல்லும் இந்த விஷயம் எனக்கு இப்போதுதான் மிக தெளிவாகவும் முழுமையாகவும் புரிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இதை பற்றி நான் இதற்கு முன்பு இப்படி யோசித்ததே இல்லை.

0: வணக்கம் டயன், இவள் பாட்டி, எனக்கு உதவி தேவை.
1: நான் மாட்டிக்கொள்ளப் போகிறேன், எனக்கு ஒளிந்து கொள்ள ஓர் இடம் வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா?
0: நிச்சயமாக ஐயா, நான் அதை செய்கிறேன். ஆம், அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் சரி, விடைபெறுகிறேன்.

0: ஏன்
1: நான் இங்கே வர வேண்டியது? பாட்டி, எவ்வளவு நாங்கள் இருவரும் உன்னை விரும்புகிறோம் என்று உனக்கு தெரியும். டயான், உனக்காக பிள்ளைகளுக்காக ரேஷன் பார்களை தொடர்ந்து வாங்க முடியாது.
2: நான் இங்கே வந்தது நீ சொல்றதா பாட்டி? அதான் உடல் மற்றும் ஆன்மீக நலனுக்காக நீ அந்த குறியை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
1: டயானும் நானும் அதை செய்ய வேண்டியிருந்தது. அதுதான் ஒரே வழி.
2: பாட்டி கேள், தயவு செய்து ஒரு நிமிடம் எனது பேச்சை கேள். தயவு செய்து பாட்டி. பாட்டி,
3: நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய் இளம் பெண்ணே?
4: என் அன்பான பாட்டி அவர்களே, உங்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக நான் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன்.
5: ஜொனத்தனுக்கு உன் முகவரி சாளரத்தை கொடுத்தது ஒரு தவறு போல தெரிகிறது.
6: அது உன்னுடைய தவறு இல்லை, பரவாயில்லை.
3: ஹோட்ஜஸ் ஜேம்ஸ் ஃபியரோ ஜோசப் ஆர்னர் கெண்ட் ஸ்டீவன்ஸ் சாண்டி.
5: பாட்டி, இன்னைக்கு நடக்க போற விஷயம் சில வினாடிகளில் முடிஞ்சுவிடும். நித்தியம் என்பது ஒரு நீண்ட காலம். வா.

0: நீ நல்லா இருக்கியா அப்படின்றா. இது எவ்வளவு பரிதாபமானது. அந்த இரவு எங்கள் தேவாலயத்தில் சுவிசேஷகர் வந்திருந்தார். அவர் கிறிஸ்துவை ஏற்க முன்வருமாறு மக்களை கேட்டார். அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் நண்பா. இப்போது நாம் முன்னே சென்று கிறிஸ்துவை மறுக்க வேண்டும், இல்லையெனில் கொல்லப்பட வேண்டும். நான் அப்போது மட்டும் அதை செய்திருக்க வேண்டும். மற்றும்
1: அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெறுவார். கடவுள் உன்னை நேசிக்கிறார், உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் அது உன் விருப்பம். நீ கேட்க மறுத்துவிட்டால் பைபிளில் ரோமர் 2:5 நீ ஒரு பயங்கரமான தண்டனையை சேமித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் உங்களை முன்னே வரச் சொல்ல போகிறேன். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்திலும் வாழ்க்கையிலும் வரவேற்கவும், அவரை உங்கள் எதிர்காலத்தின் ஆண்டவராக இருக்குமாறு கேட்கவும். சிம்மன்ஸ், ஜான் ஜே ஜான்சன், விண்டா மேயர், பேட்டி வில்காக்சன், ஜோயா.
0: நீ என்ன பண்ண போற? நான் இல்ல,
2: தெரியல. எனக்கு உண்மையிலேயே தெரியல லிண்டா.
3: நான் சிறுவயதில் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற செய்தியை முதன் முதலாக கேட்டதிலிருந்து இப்போது பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியானது என் மனதில் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிந்திருந்தது. அப்போது நான் ஒரு சிறுவனாக, வெறும் ஒரு குழந்தையாக மட்டுமே இருந்தேன். அந்த உண்மையை அப்படியே முழுமையாக நம்பினேன்.
4: சூழ்நிலையில் அவர் மீண்டும் திரும்பி வருவதற்கு எந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நான் இப்போது தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன்.
5: நம்முடைய பரலோக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசன அறிகுறிகள் உலகெங்கும் மிக தெளிவாக தெரிகின்றன. இதோ நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். இதற்கான அடையாளங்கள் அனைத்து காலங்களிலும் மற்றும் உலகின் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்றன. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உருக்கமான ஜெபம் பரலோகத்தை நோக்கி கேட்கப்பட வேண்டும். வரவிருக்கின்ற இந்த மகிமையான ஈஸ்டர் காலத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் நோக்கி உங்கள் கண்களையும் இதயங்களையும் எப்போதும் நிலைநிறுத்தி வைத்திருங்கள்.
6: உங்கள் தலையை உயர்த்துங்கள்.

0: நீங்கள் ஒரு முடிவை எடுக்க மிகவும் சிரமப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது.
1: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
2: நீங்கள் அறிந்திருக்கலாம், மருத்துவமனையில் இருந்த மருத்துவ உதவியாளர் நம்மை பற்றி மிகவும் அதிகமாக அறிந்திருந்தார்.
0: உங்கள் சில நண்பர்கள் உங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார்கள். அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன்.
3: சாண்டி, சாண்டி.
4: ஓ சாண்டி,
3: நீ ஒரு கிறிஸ்துவர். ஓ பேட்டி, யாரும் தங்களை கிறிஸ்துவர் என்று சொல்லலாம்,
5: ஆனால் நான் நினைத்தேன் ஜோனதன்.
3: ஜோனதன் நம்மள ஒருவர், ஆனால் சாண்டி உங்களுக்காக வைத்த பொறிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
1: சாண்டி, நீ ஏன் நாள் முழுவதும் எங்களுடன் இருந்தாய்?
4: எனவே அந்த மத வெறியர்கள் உங்களை ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க தூண்டுவதை தடுக்க அவர் முயற்சிக்கிறார்.
3: ஆம், உண்மையில் இது எளிமையானது. நீங்கள் நிதானத்தை இழக்கலாம் அல்லது விடுதலை பெறலாம். வேலைக்கு செல்ல பொருட்கள் வாங்க, சாப்பிட, முன்பை போலவே ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ.
6: நாம் எப்போது நம்முடன் இருக்க விரும்புகிறோம்?
2: ஆமாம், சாத்தான் எல்லாவற்றையும் எவ்வளவு தர்க்க ரீதியானதாக காட்டுகிறான். நீங்கள் அனைவரும் பொய்யர்கள்.
5: நீங்கள் பொய்யர்கள்,

0: ஓ அப்பா அவர்களே பாட்டி, அவர்கள் இப்போது உன்னிடம் முற்றிலும் பொய் சொல்கிறார்கள்.
1: அமைதி. வெண்டா ஜான்சன், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை துறக்க விரும்புகிறீர்களா?
2: நான் நம்புகிறேன். மறுபிறவி எடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
3: நீ ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள். கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உன் பாவங்களுக்காக இறந்து அவர் உயிர்த்தெழுந்து உண்மையில் வாழும் தேவனுடைய மகனாக இருக்கிறார் என்பதை நம்பு. உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபிறவி பெறாவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இல்லை,

learning game.

0: கம்ப்யூட்டர்ஸ்ல கேதி
1: இன்னும் அங்கேதான்.
0: உங்க வரும் தேதி எப்போது?
1: ஓ, இன்னும் 3 நீண்ட வாரங்கள்.
0: நீங்கள் அதை சாதிப்பீர்கள்.
1: ஆமாம், உங்களுக்கு சொல்ல எளிதுதான்.
0: நீங்கள் இந்த புத்தகம் நிச்சயமா வேணுமா? நான் சொல்றது
1: இது கம்ப்யூட்டர்களை பத்தி தானே.
0: இது கம்ப்யூட்டர் வழிபாட்டு மத புத்தகம். ஆனால் ஸ்டாக் பாய்களில் ஒருவன் இதை படித்து இது மிகவும் பயங்கரமாக இருந்ததாக சொன்னால்
2: இந்த மக்களை தாமாகவே துன்ப காலத்தில் பயந்து வாழவிட வேண்டுமா, அல்லது இப்போது அவர்களின் கவனத்தை ஈர்த்து ஏதாவது செய்ய முடியுமா?
0: என்ன மாதிரியானது?
1: சரி, நான் அந்த புத்தகத்தை படிப்பேன் செல்லம். உங்களைப் போலவே பேட்டி, இந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் எல்லாம் எனக்கு நம்ப முடியாத மாதிரிதான் தோணுது.

0: பாகம் பண்ணிட்ட. இப்போது நீ முடிவில்லாத குழியில் இருக்க வேண்டும்.
1: நீ மனிதனும் இல்ல.
2: இல்ல
0: சாண்டி, நான் இங்க இருக்க விரும்பவில்லை.
3: தயவு செய்து.
4: நான் இங்க இருக்க விரும்பவில்லை.
5: தயவு செய்து எனக்கு உதவி செய்.
2: பேட்டி, நாங்களும் உன்னை இங்க இருக்க விரும்பவில்லை. என் சகோதரி இருக்காத கடவுளுக்காக தன் வாழ்க்கையே வீணாக்கி விட்டாள். வாழ்க்கைதான் உண்மை பேட்டி, கில்லோட்டின் உண்மை என்று உனக்கு தெரியலையா? தயவு செய்து அந்த குறியை ஏற்று பேட்டி. தயவு செய்து அந்த குறியை ஏற்று. தயவு செய்து

பேட்டி. ஜோ மையர்ஸ், உன் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீக்கி சகோதரர் கிறிஸ்டோபர் கட்டுரை 1:7 கூறியபடி உன் வலது கையில் அல்லது நெற்றியில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறாயா? அப்படியானால் பதில் கூறு. நான் விரும்புகிறேன் அப்போது நீ சமூகத்தில் உனது உரிய இடத்திற்கு திரும்ப அனுப்பப்படும்.

வணக்கம் சாம் அவர்களே, உங்களை இன்று இந்த இனிய வேளையில் இங்கே நேரில் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். உங்களை மனதார வரவேற்கிறேன்.

0: உன் கைகளை நீட்டிக்கவும். நான் சொன்னேன், உன் கைகளை நீட்டிக்கவும். இப்போது சரி.
1: கடவுளை போட்டு நீ
2: இல்லையா? கடவுளை போற்றுவது சரிதான்.
1: ஒரு சத்தமா பிடி.

0: அதிகாரத்தை எப்படி பெற்றாய்?
1: மேலே எங்கோ பெண்களே, சேற்றில் ஒரு சிப்பாய் கிடக்கிறான். அவரது ஒரே உலகியலான சொத்துகள் அவரது அரசாங்கம் வழங்கிய உள்ளாடை மற்றும் அவரது வலது கையில் உள்ள EFT குறியீடு மட்டுமே.
0: நீ அவரை கொன்றாயா?
1: நிச்சயமாக தெரியல. நான் செய்தேனா என்று, அது சுய பாதுகாப்புக்காக தான். ஏய் காட்பாய், உன் பேர் என்ன?
2: பில்லி.
1: பில்லி, அது நல்ல பேர். பில்லி, உனக்கு எத்தனை வயசு? 3. எனக்கு ஒரு மகன் இருந்தான். கிறிஸ்து திரும்பி வந்து விசுவாசிகளை ராப்சரில் அழைத்த போது அவன் ஒரு வயதை தாண்டி இருந்தான். அவன் மற்றும் அவனது தாயையும் நான் இழந்தேன். என்
3: கணவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அவர் காணாமல் போன 5 நாட்களுக்கு பிறகு பில்லி

0: நீ பயப்படுகிறாயா?
1: ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: நாம் பயப்படக்கூடாது அல்ல,
1: நம்ம இயேசுவில நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன நடக்கும் என்ற கவலை, எப்படி எப்போது, அது ரொம்ப இயற்கையானது.

0: நீ என்ன நினைக்கிறாய்?
1: நாம் இருவரும் ஒருவேளை வேறொரு காலகட்டத்தில் சந்திக்க நேர்ந்திருந்தால் அப்போது என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை பற்றி நான் இப்போது ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அப்படி இருந்தா நல்லா இருக்கும்.

0: இந்த நாட்களில் நம்பிக்கையாளராக இருப்பதற்கான ஒரே நன்மை அவர்கள் வென்றால் நாம் எங்கே போகிறோம் என்பதே.
1: ஒருவர் நம்பிக்கையாளர் இல்லைன்னா என்ன ஆகும்?
0: அந்த நபருக்கு என் அறிவுரை, முடிந்தவரை நீண்ட நாட்கள் உயிருடன் இருங்கள் என்பதே. பிறகு
1: நீ எங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும்.
0: நிச்சயமாக முயற்சி செய்வேன். நான்
1: ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன் அப்படின்னு நினைத்தேன்.
2: நானும் அப்படித்தான் நினைத்தேன். அதற்கு பிறகு
1: கிறிஸ்தவர்கள் மறைந்த பிறகு வாழ்க்கை சாதாரணமாகவே தொடர்ந்தது. முதலில் அதிகமான மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா பிறகு எனக்கு பயமாக இருக்கிறது. நம்ம இங்க ஏன் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியலை. நான்
2: உனக்கு எப்படி உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதே விஷயம் எனக்கும் நடந்தது. ஆனால் நீ ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? இப்போது எனக்கு பயமே இல்லை. ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ராப்சர் நடக்கும் முன்பு என்னுள் தொடங்கிய பணியை அவர் இன்னும் தொடர்கிறார் என்றும், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
1: நீ இன்னும் இங்க இருக்க காரணம் தெரியுமா?
2: ஆம், எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்டுபிடித்த போது அது எனக்கு மிகவும் வலியாயிருந்தது. என் நம்பிக்கைகளில் உண்மையாக நேர்மையாக இருந்தேன். ஆனால் நான் உண்மையாக இருந்தாலும் தவறாக இருந்தேன்.
1: ஆனால் நான் தேவாலயத்திற்கு போனேன். நான் சனிக்கிழமை பள்ளியிலும் கற்றுத்தந்தேன்.
2: எனக்கு தெரியும். நான் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வேலை செய்தேன். அது எல்லாம் சரிதான். ஆனால் நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்வோம். நான் சொன்னது போல அது உண்மையில் முக்கியமான ஒன்றை நாம் தவிர்த்து விட்டோம் என்பதையே நிரூபிக்கிறது.
1: அது என்ன?
0: இயேசு கிறிஸ்து.
2: நீயும் நானும் நம்மை போல இன்னும் பல லட்சக்கணக்கானவர்களும் சொர்க்கத்திற்கு நம்மால் செல்ல முயற்சிக்கிறோம். நம்முடைய வழி.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது.
2: பைபிள் சொல்றது இது ஒரு பரிசு.
1: எது பரிசு?
2: நித்திய ஜீவன். நான்
0: ஆர்வமாக இருக்கிறேன். நீ விசுவாசி இல்லை என்றால் ஏன் நீ அந்த முத்திரையை ஏற்கவில்லை? கணினி தீர்க்க தரிசனங்கள். நீ கணினிகள் பற்றி ஏதும் தெரிந்திருக்கிறதா?
1: நான் முன்பு ஒரு கணினி பகுப்பாய்வாளராக இருந்தேன். இதில் மிருகத்தின் நாள் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் அந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டால் அவன் தன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிடுகிறான் என்றும், அவன் என்றென்றும் வேதனைப்படுவான் என்றும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. நான் அந்த முத்திரையை எடுக்க மாட்டேன். அதைவிட முதல்ல இறந்து விடுவேன்.
3: நாம் இங்கிருந்து வெளியே போகவில்லை என்றால் அது எந்த நேரத்திலும் நடக்கலாம். வெளியில் இருக்கும் அந்த தலைமை குண்டன் சாத்தானை போல கொடூரமாக இருக்கிறான்.

0: நாம் எங்கே போறோம் என்று நினைக்கிறாய்?
1: எப்படி கீழே படுத்துக் கொள்ளுங்கள்.

இந்த தருணத்தில் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தொகுப்பானது நமது அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறது. இதன் நுணுக்கங்களையும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நாம் இப்போது ஆழமாகவும் நுணுக்கமாகவும் மிக தெளிவான முறையிலும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நிதானமாகவும் விரிவாகவும் ஆராயப் போகிறோம்.

எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால்

0: பரவாயில்லை, உங்க பையன் நலமா இருக்கிறார். நான் உங்களுக்கு தீங்கு செய்ய வரவில்லை, நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். அவர்
1: என் நண்பர். நான்
0: இந்த பையன் நீங்க யாருன்னு சொன்னது சந்தோஷம். வீட்டு முன்னாடி மிலிட்டரி ஜீப் நிக்கிறது, கொஞ்சம் பதட்டமா இருக்கு.
1: நீங்க யார்?
0: என் பேர் டர்னர். நீங்கள் யார் இருக்கலாம்?
2: நான் பேட் ரைன், இவர் ஜோடி ரீட்.
0: நாம் இந்த பொருளை மறைத்து காலை உணவு சாப்பிடலாம்.
3: இப்போது நீ வெளியே போய் விளையாடலாம், சரிதானே? நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன். நான்
2: உங்களுடன் பகிர்ந்ததுக்கு நன்றி சகோதரா. நீங்கள் எங்கிருந்து பெற்றீங்க
0: இந்த மாதிரியான உணவை? சரி, முட்டைகள். அவை ஷெல்வி மற்றும் ராக்கர், என் இரண்டு நல்ல கோழிகள் அங்கேயிலிருந்து வந்தவை. பாலும் பன்னீரும் அங்கே இருக்கிற எஸ்கியில் இருந்து வந்தவை. நிச்சயமாக கடவுள் ஒரு ஆப்பிள் மரத்தையும் சில புச்சல் தானியத்தையும் காப்பாற்றினார். பிறகு அவர் சூரியனை பிரகாசிக்கவும் மழையை பெய்யவும் செய்தார். எல்லாம் வளர்ந்தன. நாங்கள் இங்கே நன்றாக வாழ்கிறோம்.
2: அதிகாரிகள் உங்களை இங்கே இருக்கிறதை அறியவில்லை என்றால்?
0: ஓ, அவர்கள் என்னை அறிவார்கள்.
2: அவர்கள் உணவு பறிமுதல் செய்ய மாட்டாங்களா?
0: ஆனால் அவங்கள் நான் இங்கே இருக்கிறதை அறியல்ல. அவர்களுக்கு நான் வெறும் பைத்தியமான வயதான போதகர், கிறிஸ்தவர்கள் மறைந்த போது வழி தவறி விட்டவன்.
3: நீங்கள் ஒரு போதகரா? நீங்கள் யார்?
0: ஒரு தீங்கற்ற ஒரு வயதான சேகரிப்பவர், உடலும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்க போதுமான அறிவுள்ளவன். நான் உடைகள் மற்றும் பிற தேவைகளை சேகரிக்கிறேன், ஆனால் அவர்கள் நான் எங்கே வாழ்கிறேன் என்று அறியவில்லை. உங்களைப் போலவே எனக்கும் எந்த குறியும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சில அறிவு இருக்க வேண்டும்.
2: நீங்கள் ஒரு போதகர், ஆனால் குறி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களுடன் மறைந்து விடவில்லை?
0: நான் யார்? மத்தேயு டர்னர், போதகர், ஆடுகளத்தின் மேய்ப்பர். நான் மக்களை கடவுளிடமிருந்து விலக்குகிறேன். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து விலக்குகிறேன்.

0: பார்க்கிறீர்களா? இது எனக்கு இருப்பதை அவர்களும் அறியல்ல. போதகர்களும் அவர்களது ஆடுகளமும் மறைந்த அனைத்து தேவாலயங்களிலும் நான் தேடி எடுத்தேன். செய்.
1: நீங்கள் ஒன்று யோவான் நான்கில் போல இயேசு கிறிஸ்து கடவுள் மனித உருவில் பூமிக்கு வந்தார் என்று நம்புகிறீர்களா?
0: செய். நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
1: ஆம். நீங்களும் அல்ல.
0: தானியேல், எசேக்கியேல், யோவான், இயேசு கூறிய உபத்திரவ காலத்தில் நாம் இப்போது இருப்பதை விசுவாசியான நீங்கள் அறிவீர்கள். ஏழு முத்திரைகள், ஏழு கம்பிகள், ஏழு பாத்திரங்கள்.
1: நேற்றைய நிலநடுக்கம் அது இருக்குமா?
0: ஆம், நம்ம இப்போது இங்கே இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு பயங்கரமானதும் அதிசயமானதும் காலம். பல பெரிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. இன்னும் பல பயங்கரமானவை வர இருக்கின்றன. முழு பூமியும் துன்பப்படும். ஆனால் குறிப்பாக இஸ்ரவேல் இந்த யாக்கோபின் துன்ப காலத்தில் எரேமியா அதை அழைத்தது போல
2: விஷயங்கள் இன்னும் எப்படி சிக்கலாகும்?
0: சாத்தான் சொர்க்கத்திலிருந்து பரிசுத்தர்களை குற்றம் சாட்டி வந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவும் அங்கே இருந்தார். பரிசுத்தர்களின் பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டன என்று கடவுளிடம் சொன்னார். வெளிப்படுத்தல் புத்தகம் அதிகாரம் 12:10 படி மிகேல் மற்றும் நல்ல தூதர்கள் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியே தள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு சாத்தான் பூமிக்கு வருகிறான். அவன் தனது கோபத்தையும் சூழ்ச்சியையும் மனிதர்கள் மீது புதிய வெறியுடன் வெளிப்படுத்துகிறான். ஏனெனில் அவனுக்கு நேரம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான்.
1: அப்படி என்றால் நீங்கள் சாத்தான் இப்போது இங்கே இருக்கிறான் என்று நினைக்கிறீங்களா?
0: ஆம், கடவுளை வீழ்த்தும் தனது இறுதி பயங்கர முயற்சியை அவன் தொடங்குகிறான் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் தானியேல் சொல்றார், இப்போது நாம் 3.5 ஆண்டுகள் காணப்போகிறோம். இதில் மனிதர்களின் கோபம் சாத்தானின் கோபத்துடன் கலந்துவிட்டு கடவுளின் பயங்கரமான கோபமும் தீர்ப்பும் எதிர்கொள்ளப்படும். போர் தொடரும். ரஷ்யா இஸ்ரவேலை தாக்கும். பின்னர் ஒரு பெரிய தலைவர் எழுந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அவர் கொல்லப்பட்டவர் போல தோன்றுவார். பின்னர் சாத்தான் அவருள் நுழைந்து அவருடைய உயிர்த்தெழுதலை போலியாக நடிப்பான். இந்த பெரிய தலைவர் பின்னர் தன்னை உலக அதிபதியாக அறிவிப்பார், உலக தேவாலயத்தை அழிப்பார், மேலும் கடவுளை விட பெரியவர் என்று அறிவிக்கப்படுவார். அவர் ஆலயத்தை கைப்பற்றுவார், தன் உருவத்தை நிறுவுவார், மேலும் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே மிக கொடூரமான துன்புறுத்தலை தொடங்குவார்.
1: சாத்தான் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதில்லையா?
0: பூரணமாக இல்லை என்றாலும் யாக்கோபு 2:19 படி அவர் கடவுளின் வார்த்தையை அறிவார் மற்றும் அதை நம்புகிறார்.
2: உங்களை இருவரையும் பார்த்து நான் உண்மையில் கடவுளை புகழ்கிறேன்.
3: நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இளம் பெண்.
2: ஆனால் நான் பயப்படுகிறேன். நான் ஒரு பெரிய சுமையாக இருக்க போகிறேன்.
3: கடந்த சில நாட்களில் கடவுள் உங்கள் உயிரை இருமுறை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? நான் நம்புகிறேன் அவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: கேத்தி, கேள், எனக்கு உன்னுடைய உதவி தேவை. நான் இப்ப கிட்டத்தட்ட 1 வருடமாக ஒரு விஷயத்துல வேலை செய்து வருகிறேன். இதுக்கு தயாரா நீ? ஒரு போலிக்குறி.
2: ஒரு போலிக்குறியா? எஷ் டேவிட், உனக்கு கணினிகள் பத்தி தெரியுமா?
1: ஓ, நான் முன்பு அவற்றை வடிவமைத்து உருவாக்குவேன்.
2: பரிசோதனை உபகரணங்கள் பற்றி என்ன?
1: நான் எனக்கு அணுகல் இல்லை. ஆனால் இன்று ஒரு கை கணினி கிடைத்தால் இதை நாம் சேர்ந்து உடைக்க மிக நெருக்கமாக இருக்கிறோம்.
2: ஒரு கணிப்பான்.
1: நீங்கள் அம்பர் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் கையில உண்மையானது போல ஒரு குறியை வைக்க ஒரு வழி எனக்கு உள்ளது.
2: டேவிட், நீ ஒரு மேதை.
1: நான் அறிவேன்.
2: சரி, அடுத்தபடி என்ன?
1: நான் இதுவரைக்கும் உருவாக்கியதை வைத்து நமக்கு சுதந்திரமா நகர முடியும். நிச்சயமாக நமக்கு மயக்கணினி வங்கியில் கணக்கு எண் இல்லாததால் எந்த வணிகமும் செய்ய முடியாது.
2: நம் குறியீட்டை ஸ்கேனர்களில் காட்டும் போது அது பதிவாகும்.
1: அப்படித்தான்.
2: இப்போது உங்கள் குறியை ஸ்கேனரில் செலுத்தினால் என்ன நடக்கும்? அது நிராகரிக்குமா?
1: ஆம், இல்லை என்று சொல்லலாம். நான் யாருடைய யூனிஃபார்மை எடுத்தேன் என்று நினைவு இருக்கிறதா? ஹூம். அவன் அடையாள அட்டையில் இருந்து அவனுடைய கணினி கணக்கு எண்ணையும் மைக்ரோஃபிஷையும் பெற்றுள்ளேன். நாம் நகரத்துக்குள் போகலாம். நான் அதை ஷாப்பிங் மாலில் உள்ள பொது டெர்மினலில் உள்ளிடுவேன். அவனுடைய கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்குது என்று பார்ப்போம்.
2: அது முடிஞ்சப்பறம் டேவிட், இந்த குறி உண்மையான குறியிலிருந்து வேறுபடுவது என்ன?
1: இது நம்முடைய குறி, சாத்தானுடையது அல்ல. இது உயிர் வாழ்வுக்கான போராட்டம், நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது அல்ல.
2: ஆனா பிரச்சனை என்னன்னா டேவிட், இது ஒழுக்கம் சார்ந்தது இல்லையா? ஞாயிறு சர்ச்சில் பல கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், திங்களோ அவர்கள் பணப்பெட்டியில் கை வைக்கிறார்கள்.
1: உங்களுடைய ஒழுக்கத்தின் வரையறை என்ன? இது ஒரு போர். நாம் ஒரு கடவுளற்ற ஆட்சி எதிராக போராடுகிறோம். இப்போது நாம் வெறும் பார்வையாளராக நின்று எதிரிகள் நம்மை கற்றுக் கொடுக்கவும் கடவுளற்ற வழிகளில் நம்மை கட்டாயப்படுத்தவும் அனுமதிக்க வேண்டுமா? காதி, நாம் இந்த குறியீட்டை உடைக்க முடிந்தால் உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் ஒன்றிணைந்து சாத்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும். அந்த முத்திரையை ஏற்கும் முன் நான் செத்தாலும் எதிரிகள் வரும்போது சும்மா இருக்க மாட்டேன். அந்த அமைப்பை குலைக்க என்னால் முடிந்ததை செய்வேன். அதிகாரிகள் ஜீப் நம்பர்களை தேடுவார்கள். அதை மாற்றிவிட்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். எங்களுக்கு எரிபொருள் கிடைக்க அந்த குறியீட்டை உடைக்க வேண்டும்.
2: அது என்ன? அது
1: நிச்சயமாக அதுதான் லெஸ்லியை சுட்ட அந்த குண்டான மனிதன். இப்போது நாம் இங்கிருந்து வெளியே போகலாம்.

இங்க மிக முக்கியமான கேள்வி. இந்த சர்வதேச சபையுடன் நெருக்கமாக ஒத்துழைக்கும் வணிக நிறுவனங்கள் இஸ்ரேலை தோற்கடிப்பதன் மூலமாக எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? நம்முடைய மிகப்பெரிய

0: நம்முடைய மிகப்பெரிய பலங்களில் ஒன்று சகோதரர் கிறிஸ்டோபர் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்னோக்கியும் மற்றவர்களுக்கு பிற்பட்ட ஒரு வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். வடகிழக்கு ஐரோப்பாவில் நடக்கும் தற்போதைய போர் முயற்சி நம் காலத்தின் மிக லாபகரமான முயற்சிகளில் ஒன்றாகவும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. எனவே நமது முதலீடு உறுதியானது. இந்த பங்கு முதலீடுகள் ஏற்கனவே சில வாரங்களில் 28% உயர்ந்துவிட்டன. நீங்கள் புரிந்து கொள்ளும் நிலைமை தனித்துவமானது. சகோதரர் கிறிஸ்டோபரின் இஸ்ரேலுடன் உள்ள கூட்டணி அந்த நாட்டை வளமாக்கியுள்ளது. அவள் ஒரு சர்வதேச பழம் போன்றவள் மற்றும் முக்கிய சக்திகள் அவளது செழிப்பான எண்ணெய் களங்களை பெற அனைத்தையும் பணயம் வைக்க தயாராக உள்ளன. இங்கு மிகப்பெரிய பங்குகள் உள்ளன. மேலும் உங்கள் பலர் எங்கள் முன்மொழிவுகளை சந்தேகத்துடன் பார்க்கிறீர்கள். மற்றும் யார் அவர்களின் புத்திசாலித்தனத்தில் இஸ்ரேல் என்ற சிறிய நாடு ஈவன் சகோதரர் கிறிஸ்டோபர் தலைமையில் ஈவன் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும் என்ற இந்த அபூர்வமான யோசனையை ஏற்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். உண்மையில் அது ஒரு இராணுவ மேதை தேவைப்படும் விஷயமாகும்.
1: சரி ஐயா, என்ன பிரச்சனைன்னு தோணுகுது?
2: என்னிடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாதே சிப்பாய், நான் நீ யார் என்று அறிவேன்.
0: உங்கள் கைகளை எனக்கு வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது கவனியுங்கள்.
1: நம்ம சேவைக்கு திரும்பலாமா?
0: அற்றிடம் உபகரணம், நகரங்கள், நெடுஞ்சாலைகள், அணைகள் ஆகியவை மறுபடியும் கட்டப்பட வேண்டியிருக்கும். இந்த உபகரணங்களை நாம் ரஷ்யாவுக்கு அவ்வளவு குறைந்த விலையில் விற்கப் போகிறோம். அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து அனைத்தையும் கொண்டு வருவது முட்டாள்தனமாக இருக்கும்.

0: மதிப்பிற்குரிய டெய்லர் அவர்களே, உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம்.
1: நான் நம்ப முடியல, கண்டதில் மகிழ்ச்சி.
0: ஓ அப்படியா, அது சரி.
1: ஹாய், மன்னிக்கவும், இது என் கணவர் ஜெரி.
2: டயான் உணவு ஒதுக்கீட்டு திட்டத்தில் பிராந்திய மேற்பார்வையாளர். நாம் முன்பு ஒன்றாக வேலை செய்தோம்.
1: நான் இப்போது அங்கே இல்ல. ஐயோ, உன்னை பார்க்க உண்மையில மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான்
2: அறிவேன்.
1: சொல், நீ எப்போது உன் மனதை மாற்றினாய்? பழைய நாட்களில் அந்த கூறி விருப்பப்படி இருந்த போது நீ அதை ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாய்.
2: அது கட்டாயமாகிவிட்டது. எனக்கு பசிக்க ஆரம்பித்தது.
0: அதிகாரிகளுடன் உன் சிக்கல்கள் தீர்ந்து விட்டது என்று பார்த்ததில் மகிழ்ச்சி.
2: ஆமாம், அவர்கள் என்னை வேறு யாரோ என்று நினைச்சார்கள்.
0: சரி, அவர் ஒரு சிபி உயிரியல் பரிசோதனை செய்து கொள்வார், அதுவே அவருக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் பணிப்பிரிவு என்ன?
2: இப்போது சிடி ஒன்றையே என்று சொல்லுங்கள்.
0: கணினிகள் பெரிய ஆள், நான் பிரமித்து விட்டேன். உங்கள் தொழிற்கல்வி பணி என்ன?
2: தற்சமயம் அதை பற்றி விவாதிக்க எனக்கு உண்மையில நேரம் இல்லை.
0: அதி உயர் இரகசிய வகைப்பாடு.
2: ஜெர்ரி, நீங்க இன்னும் தீயணைப்பு மீட்பு பணியில தான்?
0: சில சமயங்களில் நானும் அப்படி இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுவதுண்டு.
1: உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர வேண்டும். நாங்கள் உங்களை அழைக்கலாமா?
2: ஏய் கேளுங்கள், ஏன் நாங்கள் உங்களை அழைக்க விடக் கூடாது? நாம் சூழ்நிலையை விளக்க முடியாது, ஆனால் நாங்கள் சாதாரண மக்களைப் போலவே வாழ்வதில்லை. வாங்க. நீ அவனுக்கு உணவு போட விரும்புகிறாயா பிலி? வாங்க, அது போதும். அது அப்படியே வெளியே வை, அதுதான் சரியான வழி. இன்னும் கொஞ்சம் எடு.
3: நான் ஏன் போலி கூறிய ஏற்க முடியாது என்று உனக்கு தெரியும் இல்லையா டேவிட்? இருந்தாலும் உன் அழைப்புக்கு நன்றி. இது என்னை இங்குள்ளவர்களுக்கு அதிகம் கவனிக்க வைக்கும். அவர்களுக்கு எனக்கு இது இல்லைன்னு தெரியும், அதனால் எனக்கு இது இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள்
2: இன்னைக்கு சந்திச்ச பேரபாயத்தை தெரியுமா?
0: ஆமாம், நிச்சயமாக சந்திச்சோம்.
2: மேலும் தேவாலயத்தில் ஒரு விசித்திரமான அனுபவமும் இருந்தது.
3: நீங்கள் தேவாலயத்துக்கு போனீர்களா?
2: நாங்கள் அதிகமான தேர்வுகள் இல்லாமல் இருந்தோம்.
3: உலக தேவாலயம்,
0: அது ஒரு பெரிய நிறுவனத்தின் வாரிய அறையைப் போலவே இருந்தது.
3: அதுதான் உங்களுடைய உலக தேவாலயம். கிறிஸ்தவர்கள் மறைந்த போது சில தேவாலயங்கள் உறுப்பினர்கள் இல்லாததால் முற்றிலும் சிதைந்து விட்டன. மீதமுள்ளவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாவம் நிறைந்த மனிதனே

0: அமைப்பாக உலக தேவாலயமாக மாறின. பைபிளில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவளை பூமியின் அரசர்களுடன் விபச்சாரம் செய்யும் பெரிய விபச்சாரியாக அழைக்கிறது.
1: விபச்சாரம்?
0: நீங்கள் இன்று சென்ற அந்த தேவாலயத்தில் அவர்கள் கடவுளை வழிபட்டார்களா?
1: அப்படியெல்லாம் இல்லை.
2: அவர்கள் போர் பொருட்களில் முதலீடு செய்ய விற்பனை செய்வதைப் போலவே இருந்தது.
0: அப்படித்தான். மக்களை போர், இரத்தம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வர்த்தகம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் உங்கள் சிவப்பு ஆடை அணிந்த பெண் மிருகத்தின் மீது சவாரி செய்கிறாள்.
1: சரி, புரிகிறது. இது தேவாலயமாக இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கடவுளை முற்றிலும் விட்டு விட்டார்கள்.
2: அந்த இட சம்வேரில் எதிர்கிறிஸ்து இருக்கிறாரா?
0: இறுதியில் ஆம். ஆனால் முதலில் சிவப்பு ஆடை அணிந்த பெண்ணும் அவளது அரசர்களும் வணிகர்களும் கொண்ட தவறான உறவுகளும் முடிவுக்கு வரும். சாத்தானின் நாள் வந்தபோது அவன் இந்த பெரிய நம்பிக்கைக்குரிய உலக தலைவருக்குள் நுழைந்து அவனை இறந்தவரில் இருந்து எழுந்தவராக தோன்றச் செய்வான். பின்னர் அவனது மரணத்திற்கு துக்கம் கொண்ட யூதர்கள் அவனை மெசியாவாக அறிவிப்பார்கள். அப்போது சாத்தான் உலக தேவாலயத்தின் மீது பொறாமை கொண்டு இந்த உயிர் தெழுந்த தலைவரான எதிர்கிறிஸ்துவின் மூலம் அவளை அழிப்பான். பின்னர் அவன் அவளது அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கொள்வான். ஆனால் இந்த போலி தேவாலயத்தை வெல்லும் விஷயம் அவனை திருப்திப்படுத்தாது. சாத்தான் எல்லா மனிதர்களும் அவனை வழிபடும் வரை நிற்க மாட்டான். அதனால் இந்த மிருகத்தின் உருவத்தை, அதாவது எதிர்கிறிஸ்துவின் உருவத்தை, புதிய யூத ஆலயத்தின் பரிசுத்த பரிசுத்தத்தில் வைப்பான். பின்னர் உலகில் உள்ள எல்லா மக்களும் இந்த மிருகத்தை வழிபட வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்துவான்.
2: பயங்கரம்.
1: ஏன் டேவிட்?
2: ஏனெனில் உண்மையான இஸ்ரவேலர் ஒரு உருவத்தை வழிபட முடியாது.
0: அது சரிதான். தானியேல் இது அழிவின் அருவறுப்பாக அழைக்கிறார். அந்த துல்லியமான தருணத்தில் ஒவ்வொரு விசுவாசமான யூதரும் அறிந்து கொள்வார்கள் நூற்றாண்டுகளாக உள்ள இதயத்தை பிளக்கும் வேதனை. அவர்கள் நேசித்து மெசியாவாக வழிபட்டவரே எதிர் கிறிஸ்துவாகவும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரியானவராகவும் மாறிவிட்டார். அவர்கள் எருசலேமில் இருந்து ஓடிக்கொண்டு போகும் போது இதுவரை அறியப்படாத மிக கடுமையான துன்புறுத்தலுக்குள் அவர்களின் வலியுறும் ஆவிகள் உண்மையான மெசியா 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எருசலேமுக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை உணரத் தொடங்கும்.
1: என்னிடம் கணினி தீர்க்க தரிசனத்தை பற்றிய இந்த புத்தகம் இருக்கிறது. அதில் நிறைய பேர் கடைசியில் தேவனை நோக்கி திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான சிறப்பு ஆசான்கள் காரணமாக
0: 144,000 பேர். ஆமாம், இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர். தூய்மையானவர்கள், களங்கமற்றவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக முத்திரை போடப்பட்டவர்கள். இந்த கடைசி துன்ப காலங்களில் அவர்கள் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள்.
1: எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு புரியல போல இருக்குது.
0: நல்லா, தேவன் மனிதர்களையும் ஜாதிகளையும் தாங்களே தங்களுக்கே தீர்ப்பு வர செய்ய அனுமதிக்கிறார். மனிதனின் பாவம் தீர்ப்பை ஏற்படுத்துகிறது. மனிதன் எப்போதும் தேவனிடம் எங்களை விட்டுவிடு, மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அதனால் தேவன் தன் ஆவியை உலகிலிருந்து எடுத்து விட்டார். இப்போது அவர் மனிதர்களுக்கு அவர்கள் எப்போதும் விரும்பியதை, அதாவது தேவன் இல்லாத ஒரு உலகை கொடுத்து வருகிறார்.
3: நமது வரலாற்றில் ஒரு தொடர்ச்சியான காலத்தில் ரஷ்யாவும் அவளது கூட்டாளிகளும் வடக்கு கூட்டணியாக இணைந்து நமது காலத்தின் மிகப்பெரிய சர்வதேச சூதாட்டங்களில் ஒன்றை எடுத்தனர். தெற்கிலிருந்து எகிப்திய படைகள் முதன் முதலில் தாக்குதல் நடத்தியதிலிருந்து சுமார் 5 வாரங்கள் ஆகிவிட்டன. வெற்றியின் முன்பே ஒரு துயரமான முடிவு. பிரதர் கிறிஸ்டோபர் ஒரு கொலைகாரனின் துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தார் என்று தெரிகிறது.
4: இதெல்லாம் என்ன அர்த்தம்? சரி
5: பாப், நான் இது போன்ற சர்வதேச துயரத்தை பார்த்ததே இல்லை. ஜான் ஏ கெனடி 1960களின் தொடக்கத்தில் தாக்கப்பட்ட போது போல.
4: ஆனால் அதை புரிந்து கொள்வது கடினம். ஜூலியஸ் சீசர் மற்றும் நெப்போலியனுடன் நின்ற அந்த மனிதர் பலரால் நேசிக்கப்பட்டார், வழிபட்டும் வரப்பட்டார் என்றால் அது மிகையாகாது.
5: இந்த மனிதரிடம் இருந்த தலைமை பண்பும் வசீகரமும் கொண்ட வேறு யாரையும் என் வாழ்நாளில் என்னால் நினைவு கூற முடியவில்லை.
6: இன்னும் என்னால் இதை நம்ப முடியவில்லை. அதாவது அவருடைய இராணுவ மேதைமையும் அரசியல் சாதுரியமும் கொண்ட ஒருவர் வருவதற்காக உலகம் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறது. இங்கோ
1: இல்ல, அது மட்டுமின்றி அவர் வசீகரமானவர் என்று நான் நினைத்தேன்.
6: ஏய், கால்குலேட்டர் எப்படி வேலை செய்கிறது பேட்?
7: ஓ, நன்றாக இயங்குகிறது. இதன் பயன்பாட்டிற்கு நன்றி.
6: சரி பேட், நான் உன்னிடம் ஒரு யோசனையை முன்வைக்க வேண்டும். நாங்கள் உங்களை பற்றி ஒரு கணினி சோதனை செய்தோம். அது மிகவும் விரிவானதாக இருந்தது. என் குழுவினர் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.
7: உங்க குழுவினர்?
6: நான் இதுவரை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் உங்கள் தகுதிகளை முழுமையாக உறுதி செய்ய வேண்டியிருந்தது. டைன் மற்றும் நான் சிறப்பு முகவர்கள்.
7: பிளீவர்ஸ் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் ஸ்குவாட்.
6: மன்னிக்கவும், என்ன சொன்னீங்க?
8: ஓ, நான் நிறுவன பெயர்களை சுருக்கி சொல்லும் பழக்கம் உள்ளது, அதனாலதான் இது கொஞ்சம் வேடிக்கையாக வந்துவிட்டது.
7: உங்க யோசனை என்ன ஜெரி?
6: உங்களை போன்ற ஒருவர் எங்களுக்கு தேவை. நீங்கள் கணினிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு எங்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் மறைமுகம் முற்றிலும் குறைபாடற்றது.
8: தீவிரவாதிகளால் நாங்கள் சிக்கலை சந்தித்தோம்.
6: நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களது இயக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
7: நான் என் வேலை வகைப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாது, அதை நீங்கள் அறிவீர்கள். இல்ல,
6: அதை நான் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், எல்லா நிறுவனங்களிலும் எங்களுக்கு முன்னுரிமை உள்ளது.
7: இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க விடுங்கள்.
6: ஓ, சும்மா போங்க.
8: நான் நினைக்கிறேன் பேட்டரிகள் இறந்து விட்டது.
6: ஆமா,
8: இல்ல, அந்த நகரத்துக்குள் போவது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு உண்மையில் பயமளிக்கிறது. யாராவது பேட்டரிகள் வைத்திருக்கிறீர்களா? இப்போது நாம் எங்கே தேட போறோம் டேவிட்?
7: நான் உணவு மையத்தை தவிர்க்க நினைத்தேன், ஆனால் அது மட்டுமே இடம் என்று நினைக்கிறேன்.
9: அணியவர்களே மற்றும் பெண்மணிகளே, இது URN யுனைடெட் ரேடியோ நெட்வொர்க் ஜெருசலேமில் இருந்து நேரடி செய்தி அறிவிப்புடன் யுனைடெட் ரேடியோ மற்றும் ஜாக் மல்கே.
10: இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முன்பே சகோதரர் கிறிஸ்டோபர் ஒரு அதிசயத்தால் குணமடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இங்கே குழப்பமாக உள்ளது. பெரியோர்களே, இப்போது கோவிலுக்கு செல்வோம். அங்கு சகோதரர் கிறிஸ்டோபர் அறிக்கை அளிக்க தயாராக உள்ளார். ஆம், நான் உயிருடன் இருக்கிறேன். நான் இதுவரை இருந்ததை விட அதிகமாக உயிருடன் இருக்கிறேன். பயப்பட வேண்டாம். அவர் சொல்லப்போகும் அனைத்தும் இதுதான் போல் இருக்கிறது. இது பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சி. என் வாழ்க்கையில் உண்மையில் மிகவும் பரபரப்பான தருணங்களில் ஒன்று. உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நாள். நிலையமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தகவல் வழங்குவோம். இது ஜாக் மல்காஹி, யுனைடெட் ரேடியோ, ஜெருசலேம்.
11: அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள்.
8: நாம் இப்போது சில காலமாக ஒன்றாக இருக்கிறோம், அதனால அப்படின்னா?
7: நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு தெரியும் கத்தி. இப்போது நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்தால் உனக்கு உண்மையில தேவைப்படுவது இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உறவுதான் என்று நினைக்கிறேன்.
8: ஏன்
7: வேண்டாம்? உடம்பு நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்த வருடம், அடுத்த மாதம், நாளை, இது வெறும் காலத்தின் கேள்விதான். நான்
8: தெரியும் டேவிட், நான் அதை பத்தி யோசிக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன்.
7: கடவுள் முன் நிற்கையில் கத்தி உன்னை ஏன் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என அவர் கேட்டால் என்ன சொல்வாய்? வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொன்னார், இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் வருவேன்.
8: அது நியாயமில்லை. அதை பற்றி எனக்கு தெரியலை டேவிட்.
7: இப்போது உனக்கு தெரியும் அல்லவா? நாம் இருவரும் நம் குறைந்த அறிவால் கடவுளை நியாயப்படுத்த முயற்சித்தோம்.
8: அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில் என்ன தவறு?
7: என்னால நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. நீ பார்க்கவில்லையா? நாம் அதை சிக்கலாக்கிட்டோம். இவ்வளவு எளிமையானதும் தெளிவானதும் இருந்த ஒன்றை நாம் சிக்கலாக்கிவிட்டோம். நம்பினாலே போதும். நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்க வாய்ப்பு இருப்பதற்கு காரணம், பரலோகத்திற்கு முன் இரட்சிப்பு திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை என்பதுதான். என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். நீ அதை கேட்டும் மறுத்திருந்தால் அப்பொழுது உனக்கு விண்ணகத்தில் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை இனி ஒருபோதும் இருக்காது.
8: அது
6: பைபிளில் இருக்கிறதா? அது 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். ஓ கேத்தி, உன் வாழ்க்கையை வீணாக்காது. இன்னும் நேரம் இருக்கும்போது அதை இயேசுக்கு கொடு தயவு செய்து. நான்
1: தெரியல,
8: நீயும் நானும் 2 வெவ்வேறு உலகங்களில் இருக்கிறோம் டேவிட். இங்கே நான் உண்மைகள், நிஜமான ஆஷாஷ் ஹாஸ் நிகழ்வுகள் பற்றி பேசுகிறேன். ஆனா நீ 2000 வருட பழைய ஒரு புத்தகத்துல உள்ள கதைகள் பத்தி பேசுகிற. அது நம்ம நிஜ வாழ்க்கையை பத்தி பேசலாம் டேவிட்.
12: நீ நிஜம் பத்தியா?
8: ஆமா.
12: 3 வருடம் அரை மாதம் முன்பு உன் கணவர் உட்பட மில்லியன் பேர் மறைந்தார்கள். அதுதான் நிஜம்.
1: அவங்க வந்து அது யூஎஃப்ஓகள்னு சொன்னாங்க.
12: பைபிள் பதிப்பை கேட்க விரும்புறியா?
0: வெளியில் குளிரா?
1: இல்ல, உண்மையில வெளியே நல்லதுதான்.
12: நாங்கள் ஸ்ரீ பைபிள் படிப்புல இருந்தோம். நான் ஒரு விஷயம் பார்க்க விரும்புறேன். இது 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4 வசனங்கள் 16 மற்றும் 17. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒளியுடன் இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பிறகு இன்னும் உயிரோடு இருந்து மீதமுள்ள நாங்கள் அவர்களுடன் மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்படியே நாம் எப்போதும் கர்த்தருடன் இருப்போம். அதுதான் உண்மை கத்தி. உனக்கு உண்மையான தகவல்கள் வேண்டுமா? கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு பைபிளில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியுள்ளன.
8: நீங்கள் இதை படித்து ஆராய்ந்தது போல இருக்கிறது.
12: நான் இந்த புத்தகத்தை முழுமையாக ஆராய்ந்தேன். துரதிருஷ்டவசமாக கொஞ்சம் தாமதமாக, ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கும் என்று தெரியும்.
13: நம்பிக்கை இல்லாதவராக இருப்பது. இந்த நிகழ்ச்சியை இடைநிறுத்தி கீழ்காணும் செய்தி அறிவிப்பை வழங்குகிறோம். 2 சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். நம்பகமான தகவல்களின்படி இந்த 2 சக்தி வாய்ந்த மத தீவிரவாதிகளை உலகிலிருந்து அகற்றியதற்கு சகோதரர் கிறிஸ்டோபர் பொறுப்பாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யூதர்களை மாற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்துள்ளனர். மீண்டும் கூறுகிறோம், 2 சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். சகோதரர் கிறிஸ்டோபர் அந்த உடல்கள் பேச முடியாதவையாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மத தீவிரவாதிகள் எங்கள் மக்களின் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களில் தலையிடும் போது என்ன நடக்கிறது என்பதற்கான சாட்சியாக அந்த உடல்கள் இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆஹா, இப்போது ஒரு தாமதமான செய்தி வந்துள்ளது. எல்லா ஆற்றல் உற்பத்தி நிறுவனங்களும் இப்போது தலைவர் நேரடி கண்காணிப்பில் உள்ளன. இதில் உலக திருச்சபை அமைப்பின் அனைத்து ஆற்றல் சொத்துகளும் அடங்கும்.
0: இப்போது அவர் அதை செய்துவிட்டார். அவங்க அதை செய்துவிட்டார்.
12: அவர் என்ன செஞ்சாரு?
0: அவர் தேவனுடைய பரிசுத்தரை கொன்றுவிட்டார்.
14: மோசேயும் எலியாவை போல இருந்தார்கள். சாத்தானே சகோதரர் கிறிஸ்டோபருக்குள் நுழைந்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். பொய்யான உயிர்ப்பின் மேடை அமைப்பு. சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபர் மூலம் இப்போது தேவனுடைய ஜனங்களை இஸ்ரவேலில் அழிக்க முயற்சிக்க தொடருவார்.
15: என்ன நடக்கப் போகிறது?
14: தேவனுடைய கோபம் பூமியில் கம்பி தீர்ப்புகளின் மூலம் பொழியும் கத்தி. அவை எந்த நேரத்திலும் துவங்கலாம். மனிதனுக்கான தேவனுடைய செய்தி ஹோய் செய்யுங்கள். சாத்தானின் ஏமாற்றத்திலிருந்து இயேசுவை நோக்கி திரும்பி இரட்சிப்பை பெறுங்கள். உடல் அழிந்து விட்டாலும் ஆன்மா தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும்.
15: நாம் எல்லோரும் வெட்டப்படுவதற்காக காத்திருக்கும் மாடுகள் போலத்தான்.
8: டேவிட், எனக்கு பயமா இருக்கு. நீ இதை முன்பே செய்திருக்கிறாய். நான் செய்யல.
14: நான் சொன்னதை போலவே செய். எல்லாம் நன்றாக நடக்கும்.
8: மீண்டும் சொல்லுங்கள்.
14: நீங்கள் உங்கள் செக்அவுட் லைனில் செல்லும் போது நம் இருவருக்கும் அடையாள அட்டையில் ஒரே கணக்கு எண்கள் இருப்பதை நினைவில் வையுங்கள். என் முதல் வாங்கும் பதிவு செய்யப்படுவதற்கு முன் உன் ரெஜிஸ்டரை கிளியர் செய்துவிடு. இல்லையெனில் ஒரே நபர் 2 லைன்களில் செல்கிறார் என்று கணினி நினைத்து செயல்பாட்டை நிறுத்திவிடும்.
15: நான் என் செக்அவுட் லைனில் முடிக்கிற வரை நீ உன்னுடையதை முடிக்க முடியாது.
14: இப்பொழுது நாம் பிடிபட்டால் போல முடிந்தவரை விரைவாக நகர்ந்து செய்.
15: சரி, நான் வெளியே உன்னை காத்திருக்கிறேன், சரியா?
14: சரி.

0: என்ன விஷயம் பெண்களே? உங்களை ஷாப்பிங் கார்ட்டில் இடம் முடிந்து விட்டதா? உங்களிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நான் இன்னும் என் மனைவியை காத்திருக்கிறேன். நீங்கள் முன்னே போங்கள். ஏ சார், வரிசையை தாமதப்படுத்தாதீர்கள்.
1: அவர் நகரத்திற்கு வரும்போது நீ அவரை பார்க்க போகிறாயா?
2: யார்?
1: முதன்மை ஆசாரியர்.
2: ஓ ஆம். இல்லை, அதை நான் எதற்கும் தவற விட மாட்டேன்.
1: நீங்கள் 72 EFTs-ஆ? ஆமா. ஓ, சும்மா போங்க. இன்றைக்கு இது இரண்டாவது முறையாக சிக்கிக் கொள்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். உங்கள் ரசீது இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது.
2: நான் உடனே திரும்பி வர்றேன். நான் என் குழந்தையை காரில் விட்டு விட்டேன்.

0: வரைக்கும் அம்மா அதை பில் செய்யும் முன் எனக்கு இதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது.
1: ரெண்டையும் சேர்த்து பில் செய்ய விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: இதுதான் இங்கே இருக்கிறது. ஆ.

0: சரி ஆரம்பிக்கலாம் ஐயா. வரிசையை தாமதிக்கிறீர்கள்.
1: ஓ, நான் எல்லாவற்றையும் மேசையில் வச்சுவிட்டேன் என்று நினைத்தேன்.
2: மன்னிக்கும், எனக்கு இங்கே இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன.
3: அந்த ஒன்றையும் ஃபில் செய்ய விரும்புகிறீர்களா?
4: இப்போதுதான் இருந்த அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? அவள் நம்ம இந்த ரசீதை பெறும் வரையே நான் வேற எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது. வாருங்க.
2: இன்னும் இருக்கு, இங்க எனக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆமா, பார்க்கிறேன்.

செக்டர் 15 செக்டர் 15 அதாவது 15 யூனிட் வேன் திருடப்பட்டுள்ளது. வடகிழக்கு திசையில் செல்கிறது. சந்தேகப்படுபவர் ஒரு வெள்ளையான். உயரம் சுமார் 5 அங்குலம் 11 அங்குலம். மஞ்சள் நிற முடி.

0: உங்களுக்காக பின்வரும் செய்தியை வழங்குகிறோம்.
1: செய்தி, இது ஜெரி பிராட்ஃபோர்டு.
0: யாராலும் விளக்க முடியாத நிகழ்வு இது. 3 நாட்களாக தெருவில் பிணமாக கிடந்த எலியா, மோசே போன்ற அந்த இருவர் இப்போது உயிர் பெற்றுவிட்டனர்.
1: அதை பற்றி கேட்க வேண்டாம்.
0: கூட்டம் வந்து பார்த்தது. அப்போது அவர்கள் திடீரென எழுந்து தூசி துடைத்துக் கொண்டு வெறும் தூங்கிக் கொண்டிருந்தது போல நடந்து கொண்டார்கள்.
1: அந்த மனிதனை எனக்கு தூக்கிலிட வேண்டும். என்னுடன் வாதிக்காத, காகிதங்கள் தயாரானவுடன் உடனே அதை முடிக்க வேண்டும். டான், அந்த காகிதங்கள் விரைவாக முடிவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ பார்த்துக்கொள், அவை வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே என் மேசையில் இருக்க வேண்டும்.
2: ஜெரி, கேள், அந்த மனிதனை நீ தூக்கிலிட முடியாது.
1: இல்ல, நீ கேள். அந்த மனிதன் என் மேசையில் உட்கார்ந்து என் உணவை உண்டான், என் நண்பன் போல நடித்து என் மனைவி கொடுத்த கணிப்பொறியை பயன்படுத்தி நம் அமைப்பை போலி செய்து குழப்ப முயற்சிக்கிறான். நான் இந்த நிறுவனத்தில் எல்லோருக்கும் நகைச்சுவையாகிவிட்டேன்.
2: ஜெரி, அமைதியாக இரு. உனது உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த குறியீட்டை எப்படி நகலெடுக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தால் அந்த தகவலை நாம் கண்டிப்பாக பெற வேண்டும். அந்த பெண் அவனுடன் சேர்ந்து வேலை பார்த்தால் அவளையும் நாம் பிடிக்க வேண்டும். இப்போதே அவன் மட்டுமே அவள் எங்கே இருக்கிறாள் என்று அறிவான்.
1: சரி, நீ சரிதான் ஜான். நீ எல்லாத்தையும் திட்டமிட்டு விட்ட. அடுத்து என்ன நடக்கும்?
3: என்ன நடக்கும்? நம்ம இதுவரை அனுபவிச்சதை விட இது மோசமாகுமா?
4: ஆம், இது இன்னும் மோசமாகும். முதல் கம்பை, ட்ரம்பெட், பூமியின் செடிகள் மீது தீயின் தீர்ப்பாகும். மின்னல், ஆலங்கட்டி மற்றும் இரத்தத்துடன் கலந்து காட்டும் காடுகள் மற்றும் புல்வெளிகள் தீப்பிடிக்கும். இது கடவுள் வழங்கிய பயனுள்ள பூமிக்காக மனிதர்கள் நன்றி செலுத்தாததற்காக அவர்களுக்கு வந்த ஒரு பேரழிவாகும்.
3: ஆனால் அது ஒரு நேரடி லிட்ரல் விளக்கம் அல்லவா?
4: எகிப்தின் பேரழிவுகள் நேரடியாகவே நடந்தன. கத்தி, அதை உலகியலான வரலாறு உறுதிப்படுத்துகிறது. சமூக, அரசியல் அல்லது பொருளாதார பிரச்சனைகள் என்று நினைத்து கம்பை பேரழிவுகளை நாம் வேண்டாம் என்று நினைக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அதிகாரமெட்டு வசனமெட்டு என்படி இரண்டாவது தூதன் கம்பை ஊதினான். அப்போது ஒரு பெரிய மலை தீயுடன் எரிந்து கடலில் வீசப்பட்டது. அதனால் கடலின் 1/3 இரத்தமாக மாறியது. கடல் உயிரினங்களில் 1/3 இறக்கும். கப்பல் போக்குவரத்து அழிக்கப்படும். வறட்சி வந்தபோது உணவுக்காக கடலை நம்பும் மக்கள் பசிக்கொண்டு இறந்து போவார்கள். 3வது கம்பை என்பது குடிநீருக்கான ஒரு பேரழிவு. வெளிப்படுத்தல் 8, வசனங்கள் 10 மற்றும் 11 என்படி வெண்முள்ளி எனப்படும் ஒரு எரியும் விண்கல் பூமியில் விழுந்து நதிகளை மாசுபடுத்தி குடிநீரில் 1/3 விஷமாக்கும்.
3: இது நம்ப முடியாத ஒன்று.
4: 4வது கம்பை என்பது பூமியில் இருளின் பேரழிவு. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் 1/3 இருண்டு போய்விடும். அதேபோல் ஆன்மீக இருளும் உலகம் முழுவதும் பரவும். 5வது கம்பை பூமியின் மையத்தில் உள்ள குழியிலிருந்து புகையும் ஈசல்களும் வெளியேறும் பேரழிவை விடுவிக்கும். இந்த ஈசல் எவ்வளவு பயங்கரமான உயிரினமாக இருக்கும்! குதிரையின் உடல், மனித முகம், தலையில் கிரீடம், நீண்ட முடி, சிங்கத்தின் பற்கள், மேலும் போருக்கு பாயும் குதிரைகளின் இடிமுழக்கம் போன்ற சத்தம் எழுக்கும் இறக்கைகள் ஆகியவை இதற்கிருக்கும். இதிலும் மோசமாக அவைகளுக்கு நீண்ட வால் மற்றும் பாம்புகளுக்கு உள்ள விஷப்புள்ளி போன்றது உள்ளது. அந்த விஷப்புள்ளி மிகவும் பயங்கரமானது. அது உங்களை கொல்லாது, ஆனால் 5 மாதங்கள் நீடிக்கும் வேதனையில் உங்களை விட்டுவிடும். கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்களே மட்டும் இதிலிருந்து விலகப்படுவார்கள். இது மிகுந்த கொடூரமான வேதனை. இப்போது மரணம் விரும்பத்தக்கதாக இருக்கும், ஆனால் அது சாத்தியமில்லை. 6வது கம்பை 200 மில்லியன் குதிரைகளும் குதிரை வீரர்களும் பூமியின் மக்கள் தொகையில் 1/3 அழிக்க விடுவிக்கப்படுவார்கள்.
3: 200 மில்லியன் குதிரைகளா?
4: கத்தி, 70களின் இறுதியில் சீனாவில் அந்த அளவு குதிரைகள் இருந்தன. எப்படியோ 7வது கம்பை மற்ற அனைத்தையும் மீண்டும் பார்வையிடும் ஒன்று மனிதர்களுக்கான எச்சரிக்கை. கத்தி, இது கடவுளின் கோப வெடிப்பு அல்ல. இது இழந்தவர்களை கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வைக்க ஒரு சோதனை.

0: அவனை விடுவி.
1: யாரே
0: நீ? யாரு என்று தெரியும்.
1: என்ன
0: பாரு, ஃபுட் சென்டரில் பணம் வசூலிப்பவர், வயது 33. அந்த பெண் அடுத்த மாதம் உயர் ஆசாரியரை பார்க்க போவதாக சொன்னதாக கூறினார்.
1: அதாவது
0: அந்த பெண் நிகழ்வில் கலந்து கொண்டால் அவள் மீனை பிடிக்க வைக்கும் ஊசியாக இருக்கலாம். டேவிட் மைக்கேல்ஸ விடுவி, அவனுக்கு ஒரு ஜோடி பூட்ஸ் கொடு, ஒரு டிரான்ஸ்மிட்டரை பொறுத்து அவனை பின்தொடர். திட்டம் வெற்றி கொண்டால் இருவரையும் பிடித்து விடலாம். டேவிட், நீ ஒரு அதிசயமான மனிதன், மிகவும் திறமையான நபர். உன்னிடம் உள்ள குற்றச்சாட்டுகளின் பட்டியல் சாதாரணமாக அதிகாரிகள் உன் தலையை பொன்னால் செய்யப்பட்ட வாளால் வெட்டச் செய்யும் அளவுக்கு உள்ளது. கொலை, மோசடி, அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு, எங்கள் பாதுகாப்பு அமைப்பில் ஊடுருவ முயற்சி செய்தல், நீ என்னை முட்டாளாக்கியது கூட சொல்ல வேண்டாம். நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நண்பா. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பில் நான் முன்னணி முகவராக, மிகச்சிறந்த முகவராக பெயர் பெற்றவன். உனக்கு அது தெரியுமா? நான் முட்டாள் அல்ல, அதை பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால்தான் உன்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். கடந்த சில நாட்களாக உன்னை உயிருடன் வைத்திருப்பது அதிக மதிப்புடையது என்று என் மேலாளர்களை நம்ப வைக்க முயற்சி செய்தேன். உனக்கு ஆர்வமா?
1: உன் குறியை ஏற்க வேண்டும் என்றால் எனக்கு வேண்டாம்.
0: இல்லை இல்லை இல்லை டேவிட், அப்படி எதுவும் இல்லை. உன் மாதிரி ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் யாரும் இந்த அமைப்பில் மிகச்சிறந்த மறைமுக முகவராக இருக்க முடியும். நாம் உண்மையான முன்னேற்றத்தை செய்ய முடியும். நீ என்ன சொல்ற?
1: நானும் முட்டாள் இல்லை ஜெரி.
0: நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் டேவிட்.
1: மேலும் நான் ஒருவரையும் கொலை செய்யவில்லை.
0: அட டேவிட், இப்போ நீயும் பாட்ரையன் இறந்த அந்த இரவு நீ அவன் யூனிஃபார்ம்ல தான் இருந்த.
1: அவன் என்னை சுடப்போகிறான். நான் அவன் மேல ஒரு குழாயை எரிந்தேன். அவன் விழுந்து ஒரு இயந்திரத்தில் தலையை மோதிவிட்டான். அது சுய பாதுகாப்பு.
0: பாரு, அது எந்த மாற்றத்தையும் தராது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த மேற்கோள் விரைவில் மறக்கப்படும் ஒரு வாசகம். நீ ஒரு சில நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். அடுத்த வாரம் நாம் நேரில் சந்தித்து மீண்டும் வேலைக்கு செல்லலாம்.
2: நான் காட்டில் அழைக்கும் ஒரு குரல், உங்கள் இதயத்தின் பாதைகளை நேராக செய்யுங்கள். அந்த பாதைகளை சகோதரர் கிறிஸ்டோபரிடம் நேராச்சுவோ செய்யுங்கள். இந்த மகத்தான உலகின் இதயத்தில் வாழ்ந்து உழைக்கும் உங்களுக்கு சகோதரர் கிறிஸ்டோபர் தனது புகழையும் வாக்குறுதியையும் அனுப்புகிறார். வறட்சி, அழிவு மற்றும் நோயின் முன் நீங்கள் காட்டும் உறுதிக்காக புகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் இருண்ட கடவுளால் உங்களுக்கு வந்த தொற்றுகள், அவருக்கு எதிர்த்து நிலை நிறுத்துங்கள். நிலத்தை பாதுகாக்கும் வாக்குறுதி. சகோதரர் கிறிஸ்டோபருடன் சேர்ந்து வேலை செய்தால் இந்த உலகை மீண்டும் உற்பத்தி செய்ய வைக்கலாம். அவரை பின்பற்றுங்கள், அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார்.
3: உதவித்தொகை. அனைத்து அரசுகளும் தயமில்லை, தயமில்லை. பிரெஞ்சு பிரிவு 795, பிரெஞ்சு பிரிவு 795. வடக்கு 5 கிலோமீட்டர் தொலைவு. தப்பிச் சென்றவர் தடையாக ஆயுதம் இல்லாதவர் என நம்பப்படுகிறது. டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை. அனைத்து அரசுகளும் மீண்டும்

0: இது என்ன?
1: அது ஹெரோத் ஆலயத்தின் நகல். கிறிஸ்து வழிபட்ட அந்த ஆலயம்தான். ஆனால் இன்றைய ஆலயம் இஸ்ரவேலை பாதிக்கக்கூடிய மிக மோசமான அவமதிப்பால் மாசுபட்டுள்ளது.
0: உண்மையா? என்ன நடந்தது?
1: அந்த கணினி கத்தி மனிதனுக்கு அறியப்பட்ட மிக புதுமையானதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் சாதனமும் கணினிதான். பில்களை செலுத்தியது, பயண முன்பதிவுகளை செய்தது, சமையல் செய்தது. இதுதான் புதிய பொன் கன்றுக்குட்டி. பேசும் மற்றும் அது சிந்திக்கிறது என்று மக்களை நம்ப வைக்கும் ஒரு கணினி. நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்கள் அந்த உயிரற்ற பொருளை வழிபடுவார்கள். அது ஆலயத்திலேயே இருக்கிறது. என் நண்பர்களும் விசுவாசமான குடிமக்களும் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் மிகப்பெரிய உடல் துன்பங்களை கடக்க ஒன்றாக உழைத்தோம். உலகம் அறிந்திராத அளவுக்கு உலக போர்கள், கடும் வறட்சி, உயிரை பறிக்கும் பஞ்சம், பரவும் தொற்று நோய்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் தீ விபத்துகள், பூமி குலுக்குகள் மற்றும் இதுவரை இல்லாத வன்முறையுடன் எரிமலை வெடிப்புகள். ஆனால் நாம் வெற்றி பெற்றோம். நமது அதிசயமான கணினி தொழில்நுட்பத்துக்கும் அவருடைய சாத்தானின் மகிமையின் தலையீட்டுக்கும் நன்றி. எங்கே அன்புள்ள நண்பரே, சமீபத்திய ஆபத்துகளில் படைப்பின் அன்பு கடவுள் இருந்தார். அவர் மனித குலத்திற்கும் தன் படைப்பின் பிள்ளைகளுக்கும் உதவினாரா? இல்லை, அது அப்படி அல்ல. உண்மையில் அதற்கு நேர்மாறாக இந்த பேரழிவுகளை நம்மீது வரவழைத்தவர் அவர்தான் முழு முதற் காரணம். மற்றும் உங்களுக்காக மனித குலத்திற்கு கோபமும் அழிவும் தரும் கடவுளே, நான் சொல்கிறேன், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், ஆனால் நாம் வெற்றி பெறுவோம்.
2: அண்மைய பெண்கள் மற்றும் ஆண்களே, நீங்கள் இப்போது சகோதரர் கிறிஸ்டோபரின் உரையை கேட்டீர்கள். நேரடியாக UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு மாலை செய்தியை வழங்கினார். இந்த செய்தி நாளை இரவு 1 மணி நேரம் முன்பாக உங்களுக்காக வழங்கப்படும்.
0: மார்த்தா, இது எனக்கு பயமா இருக்குன்னு தெரியும். கடவுள் என்னை ஒரு நோக்கத்திற்காக காப்பாற்றியுள்ளார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் மிகவும் மிகவும் சிக்கிக் கொண்டதாக உணர்கிறேன்.
3: அதை பத்தி யோசிக்காதே குழந்தையே, ஒரு நாளா எடுத்துக்கொள். அவருக்கு எதிர்பார்ப்பது அதுவே.
0: எனக்கு தெரியும்.
4: நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல நாம் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக ஆபத்தான காலங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். மனித இனத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கிறான். பைபிள் இந்த காலங்களை யாக்கோபின் துன்பம் என்று குறிப்பிடுகிறது. தானியேல் பதிவு செய்கிறாரு, தீயவர்கள் கேட்பாங்க ஆனா புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனா போல நீதிமான்கள் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. முழுமையான அன்பும் முழுமையான தீர்ப்பும் நம்முடைய மனதிற்கு ஏற்க முடியாத அளவுக்கு தீவிரங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் பாருங்கள், நாம் சமரசம் செய்யும் உயிரினங்கள் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று உருவாகின்ற ஒரு சூழலில் அது உண்மையில் இல்லை என்று மட்டும் நாம் மிக எளிதாக கூறிவிட்டு ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் இரு தீவிரங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. லூக்கா 13:2-5 நான் உங்களிடம் சொல்கிறேன், இல்லை இயேசு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதே போல் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வெளிப்படுத்துகிறார். கடவுளின் தீர்ப்பு உண்மையானது, ஆனால் அவருடைய அன்பும் உண்மையானது. அவருடைய மதிப்புமிக்க அன்பை அவர் தமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்புக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது நாம் தீர்ப்பிலிருந்து தப்பிக்கலாம். யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்தார், அவர் தமது ஒரே பிறந்த மகனை கொடுத்தார், அவரை நம்புகிற எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். ஓ, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு.

போவோ. துரதிருஷ்டவசமாக பல விசுவாசிகள் வேதாகம தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை உணரவில்லை. ஆனால் வேதாகமம் தெளிவாக இதுவே இதயத்திற்கு சான்று என்று வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் மறுபடியும் நான் சாட்சி அளிக்கிறேன், சுனத்தினை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் முழு நியாயப்பிரமாணத்தையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டவன். நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தால் நீதிமான்கள் என கருதப்படுகிறீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு பயனற்றவராகி விடுகிறார். கீழே சிதறி விடுகின்றன.

0: இல்லாதபடி உணர்கிறேன்.
1: அடே இங்கே பாரு
0: பில்லி, இங்கே வா பையா, நீ பெரியவனாகி விட்டாய்.
1: நான் நினைத்தேன் அந்த குண்டர்கள் உன்னை பிடித்து விட்டார்கள்.
0: இல்ல, அந்த குண்டர்கள் என்ன பிடிக்கல பெரியவரே. என்ன பிடிக்க இன்னும் அதிகமான குண்டர்கள் தேவைப்படும்.
1: ஐயோ என் கடவுளே, இங்க எதுவுமே மிச்சம் இல்லையே.
2: மீண்டும் ஏதாவது வளருமா?
3: ஆம், சில குறிப்பிட்ட பகுதிகளில் புற்கள் நன்றாக வளரும். இங்கிருந்து 100 மைல் தொலைவில் அல்லது 5 அல்லது 10 மைல் கூட விஷயங்கள் சாதாரணமாக இருக்கலாம். அது தீப்புயல்கள் எங்கு தாக்கினது என்பதில் தான் நிர்பர.
0: தாத்தா வந்து நம்முடன் தங்கலாமா? இல்ல
1: பில்லி, அவருக்கு இது மிகவும் ஆபத்தானது. அம்மாவும் நானும் சில முக்கிய வேலைகளுக்காக இடம் மாறுகிறோம்.

0: இங்கிருந்து 15 மைல் தொலைவில் சந்திரனை போல இருக்கிறது என்று நம்ப முடியவில்லை.
1: இப்போது அது அப்படி பார்க்கப்படாமல் இருக்கலாம். யாரோ ஒருவர் மீண்டும் வளர்த்திருக்கலாம்.
0: அழகை உணரவில்லை, ஒரு மறைவிடத்தை கண்டேன்.
2: வா, அதை பார், பார். சரி,
0: வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் என்றால், பிஸியாக இருந்தது,
2: குட்டி ஆய்வாளர் இல்லை.
0: நீங்களா? வாருங்கள், போகலாம். அதோ இருக்கிறது.
2: நம்மை பிடிக்க முயற்சிக்கும் அந்த குண்டர்கள் அங்கேயே ஒளிந்து கொள்வார்கள்.
1: நல்ல வேலை கோபாய், அது ஒரு அருமையான இடம், அருமையான இடம். சரி, பைபிளில் ஒரு குறை இருக்குது என்று நினைக்கிறேன்.
0: ஓ, அது
1: ஒளிந்து கொள்ள இடம் இருக்காது என்று எங்கோ சொல்லி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
0: ஓ, அப்படியா? நீங்கள் சொல்வதை இப்போதுதான் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாக இருக்கிறது. இங்கே தேவை.
1: ஐயோ, நம்ம தண்ணி போயிடுச்சு. கேத்தி, நாம் அந்த குறியீட்டில இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும்.

0: மத்திய கணினி வங்கி ஊழியரை தெரிந்த ஒரு பெண் நம் திட்டம் பற்றி தெரிந்து என்னை சந்திக்க விரும்புகிறாள்.
1: டேவிட், டேவிட், அது புயல் மாதிரி தெரியலன்றது தெரியுமா?
2: அம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் இருட்டாகிறது? அப்படின்னா நான் இப்பவே படுக்க போகணுமா?
1: தெரியல செல்லம், ஆனா நீ இப்ப படுக்க வேண்டாம், உள்ள போறது நல்லது, சரியா?
3: டேவிட், நீ இன்னும் போக போறியா?
0: நான் நாளை திரும்பி வருவேன்.

0: என்னால முடியலையே, இது எப்போதும் இங்கேயே இருந்தது.
1: நாம் மிகவும் எளிமையான தெளிவான ஒன்றை சிக்கலாக்கிவிட்டோம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை நம்புவதுதான்.

0: ஓ, அப்படி ஒரு விஷயம் ஒருபோதும் நடக்கவே நடக்காது, அது சாத்தியம் இல்லை. நான் உன்னை அங்கே விட்டுவிட்டு போகவில்லை, எந்த வாய்ப்பும் இல்லை என்றால்.
1: மன்னிச்சுவிடு லேஸ்லி, தயவு செய்து.

0: நான் உன்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்கிறேன்.
1: நீ எவ்வளவு நேரமா நீங்க எவ்வளவு நேரமாக இருக்கிறாய்?
0: இது நடந்ததில் இருந்து
1: ஓ நம்ப முடியல. ஒரு வருடத்துக்கு மேல் நான் உன்னிடம் கால் மைல் கூட தூரத்தில் வாழ்ந்தேன்.
0: டேவிட், இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நான் கனவு கண்டேன். ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் டேவிட்.
1: அவளை நம்பலாம்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா?
2: பார், இது ஒரு முக்கியமான தொடர்பு. இது ஒரு ஆபத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: இப்படி சந்திக்க வேண்டிய நிலை வந்ததற்கு மன்னிக்கவும். நீ ஒரு போலி குறி உருவாக்கினாய் என்று எனக்கு தெரிகிறது.
1: அப்படி ஒரு தகவலை நீ எங்கே பெற்றாய்?
3: இப்படி நேரங்களில் நல்ல செய்தி விரைவாக பரவுகிறது.
1: சரி கேள், மன்னிக்கவும், நீ தவறாக நினைச்சிருக்க வேண்டும். நீ யாரு? நான்
2: யார் என்று எனக்கு தெரியும். நீ எங்களை துரோகம் செய்தாய். நீ மனிதனும் இல்லை.
4: நினைவில் இருக்கிறேனா?
1: ஓ ஆமா, ஜெனரல் கூன், நான் உன் படையாடையை அழுக்காக்கினேன் என்பதற்காக இன்னும் கோபமாக இருக்கிறாயா?

0: இன்று முதல் ஒரு வாரத்துக்குள் உன் தலை கூடைக்குள் இருக்கும்.
1: வா, அருவருப்பான சிறிய மத தீவிரவாதி, உன் தலை கூடைக்குள் விழும் முன் என் புன்னகை முகமே நீ கடைசியாக பார்க்கும் விஷயமாகும். வா.

0: உன்னை பிடிக்க எங்களுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது தெரியுமா? இதுல சவால்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: ஆனா உன்கிட்ட ஒண்ணும் இல்ல டேவி.

0: சரி, நாங்கள் கேத்திரை எங்கே இருக்கிறார் என்று நீ சொல்ல வேண்டிய ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. அந்த பையனை இங்கே கொண்டு வா.
1: என்னை செய். அவனை வெளியே அனுப்ப முடியாது. அவன் ஒரு குழந்தை தான்.
0: அவன் வெளியே போவான். நீ அவங்க அம்மா எங்க இருக்கிறார் என்று சொல்லாவிட்டால்.
1: நீ பொய் சொல்ற. நான் சொன்னால் நீ எடுத்தரையும் கொன்று விடுவாய்.
0: அவனை கீழே கொண்டு போ. இந்த பையன் நாளை மேடைக்கு போவான். நீ உன் மனதை மாற்றாவிட்டால்.
1: நான் லெஸ்லியை பார்க்க விரும்புகிறேன்.
0: நீ அந்த பையனின் அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொன்னால்

0: ஏய், அந்த பலூன் மற்றும் விளையாட அந்த எல்லா பொருட்களும் எங்கிருந்து கிடைத்தது?
1: அந்த ஒரு பெண்மணி என்னை பிடிக்க வைக்க முயற்சிக்கிறாள், நான் எங்க அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொல்லும்படி. ஆனா அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியவில்லை.
0: அப்படி பேப்பர்ல எப்போதாவது செஞ்சிருக்கியா?
1: இல்லை, நான் எப்போதும் அதுல வரைந்தே இருக்கிறேன்.
0: நான் எப்படின்னு காட்டவா?
1: சரி.
0: இது இங்க செய்ய ஏதோ ஒண்ணுன்னு நினைக்கிறேன். வானகத் தந்தையே, நீங்கள் சொன்ன நற்செய்தியை நான் நீதிமொழிகள் 3:6 பிடித்துக் கொள்கிறேன். நாம் எங்கள் எல்லா வழிகளிலும் உம்மை ஏற்றுக்கொண்டால் நீர் எங்கள் பாதைகளை நேர் வழிப்படுத்துவீர்கள் என்று. ஆண்டவரே,
2: இந்த காலை நான் மரணத்தை எதிர்கொள்வதில் என் ஆன்மாவிற்கு அமைதியை அளித்ததற்கு நன்றி. என்னுள் மிக பிரகாசமாக ஒளிர செய்யுங்கள். எனக்கு தண்டனை வழங்குபவர்கள் நீர் உண்மையானவர் என்பதை அறியும்படி. இன்னும் உமக்கு நான் சேவை செய்ய நேரம் இருந்தால் அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் மதிப்புமிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்தில், ஆமென். காலை வணக்கம்.
1: நீ மறிக்க போகிறாயா?

0: பிளி, நான் மறிக்க போறேன். நீ பயப்படுகிறாயா? இயேசுவை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறாயா?
1: ஆம், டேவிட் அவரை பற்றி நிறைய பேசுவார்.
0: நான் இன்று எங்கே போகிறேன் என்று கேட்க விரும்புகிறாயா?
1: சரி
0: பிலி, என் இதயத்தில் இயேசு இருப்பவராகிய எனக்கு மரணம் என்பது விடியற் காலைக்கு முன் விளக்கை அணைப்பது போன்றது.
1: அங்கே எப்படி இருக்கும்?
0: நான் உனக்காக ஒரு சிறிய கதை புத்தகம் தயாரித்துள்ளேன். இதுல எந்த படங்களும் இல்லை, எந்த வார்த்தைகளும் இல்லை, ஆனாலும் இது உலகிலேயே மிக அற்புதமான கதை.
1: படங்கள் இல்லாமல் அது எப்படி நல்ல கதையாக இருக்க முடியும்?
0: முதலில் அது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். இந்த தங்க நிறப்பக்கம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறது. அது கடவுளின் வீடு, ஒளி மற்றும் மகிமையால் நிரம்பியுள்ளது. பைபிளில் சொர்க்கத்தில் தூய தங்கத்தால் செய்யப்பட்ட தெருக்கள் உள்ளன, கண்ணாடி போல என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே யாரும் நோய்படுவதில்லை, யாரும் மரிக்கவில்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
1: அங்கே எல்லோரும் போகிறார்களா?
0: கடவுள் எல்லோரும் அங்கே போக விரும்புகிறார். ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்க முடியாது.
1: அது என்ன?
0: பாவம்.
1: பாவமா? பாவம் ரெண்டாவது என்ன?
0: நாம் கடவுளின் வழியை விட நம் வழியில் செயல்படுவதுதான் பாவம். கெட்ட விஷயங்களை செய்வது, பேசுவது அல்லது நினைப்பது பாவம். கடவுளை வருத்தப்படுத்தும் எதுவும் பாவம்தான். இந்த கருப்பு பக்கம் அதைத்தான் நினைவூட்டுகிறது. நம் வாழ்க்கையில் உள்ள பாவம். இருட்டாக இருக்கும்போது நாம் தடுமாறி நம் வழியை கண்டுபிடிக்க முடியாது. பாவம்தான் பிலி நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது.
1: அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது?
0: இந்த சிவப்பு பக்கம் நம் பாவங்களை மன்னிக்கவும் அகற்றவும் கடவுள் நமக்காக உருவாக்கிய வழியை காட்டுகிறது. கடவுள் தன் மகன் இயேசுவை சொர்க்கத்திலிருந்து அனுப்பி நம் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வைத்தார். தீய மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கடவுள் நம் எல்லா பாவங்களையும் அவர் மேல் வைத்தார். நீங்கள்,
1: அதாவது நம் எல்லா தவறுகளையும்.
0: ஆமா, அதுதான், நம்முடைய பொய்கள், நம்முடைய கொடுமைகள். பைபிள் சொல்வது இயேசுவின் இரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்குகிறது.
1: அடுத்த பக்கம் என்ன நிறம்?
0: அடுத்த பக்கம் வெள்ளை. அது என்ன அர்த்தம் தெரியுமா?
1: இல்ல.
0: அது நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்க முடியும் என்பதை குறிக்கிறது.
1: அதாவது எல்லாரும், எங்க அம்மா, நானும், டேவிடும்,
0: அவர்கள் இயேசு அவர்களுக்காக இறந்தார் என்று நம்பினால் முடியும். பிலி, நீ எப்போதாவது பாவம் செய்திருக்கிறாயா?
1: நினைக்கிறேன், ஆமா. சில நேரம் நல்லவனா இருக்க மாட்டேன்.
0: இப்போது இயேசுவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறாயா?
1: உங்களோட சேர்ந்து.
0: அப்படிதான்.
1: ஆமாம்.

கெட்டவன், நீ ஒரு அழுக்கான அழுகிய கெட்டவன், நீ அவன் ஒரு குழந்தைதான், ஒரு அழகான சின்னஞ்சிறு மழலை பாப்பாவே கூட. கடவுளே,

0: உன் பலூன் என்ன ஆச்சு?
1: மிஸ் லெஸ்லி எனக்கு இயேசுவை கொடுத்ததால நான் என் பலூனை அவருக்கு கொடுத்தேன்.
2: நாம் அந்த பையனை மேடைக்கு அழைத்து செல்ல வேண்டுமா, அல்லது அவன் அம்மா எங்கே இருக்கிறார் என்று நீங்களே சொல்ல போகிறீர்களா?
0: பிலி, நீ இப்போது சுதந்திரமானவன். நீ போய் லெஸ்லியுடன் இருந்து நான் விரும்புகிறேன். அவர்கள் உன்னை வெளியே அழைத்து சென்று படுக்க வைக்க போறார்கள். இப்போது நீ கண்களை மூடி எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ இயேசுவை நேசிக்கிறாய் என்று சொல்.
2: அமைதியாக இரு.
0: இப்போ நான் கேக்குறேன், நீ இப்போது என்ன செய்ய முடியும்? பையன் சுதந்திரமானவன், அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன்.
2: அடுத்தது நீதான்.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவனை நம்புகிறவன் எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெறுவார். ஓ தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்.

0: வெடிப்பு குழாய் எண் ஒன்று அழுத்தம் செய்யப்பட்டுவிட்டது.
1: வெடிப்புக்கு ISQ நிலையை அமைக்கவும்.
0: நைட்ரஜன் அழுத்தத்தை மாற்றும் கருவி இதுவாகும்.
2: பூமி கிரகம் இறந்து கொண்டிருக்கிறது. நோய் என்பது பாவம்.
0: வெளிப்புற குழாய் கதவுகள் திறக்கப்படுகின்றன.
1: மிசைல் தானாகவே வெடிக்க தயாராக உள்ளது.
0: மிசைலை வெடிக்க தயாராகுங்கள்.
1: வெடிக்க தயாராக காட்டி நீளமாக உள்ளது.
0: வெடிக்க அனுமதி.
1: மிசைல்கள்
2: சத்தம் போல் ஒரு ஒலி. அவர்கள் மலை உச்சிகளில் துள்ளுகின்றனர். புல்லை விழுங்கும் பிளிரும் தீ போல, போர் தயாராக நிற்கும் வல்லரசு படை போல. அவர்களை பார்த்து ஜாதிகள் வேதனையில் ஆழ்கின்றன. ஒவ்வொரு இடமும் வெளிர்ந்து போகிறது. ஆனால் இயேசு யோவான் 3:16 சொன்னார், ஏனெனில் தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். அணு விஞ்ஞானிகளின் சமீபத்திய அறிவிப்பு, ஒவ்வொரு மணி நேரமும் பூமி ஒரு அணு பேரழிவிற்கு மேலும் மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தருணத்தில் அறிவியல் நாகரிகத்தின் கடைசி நேரத்தை பதிவு செய்து வருகிறது. இதை பெரும்பாலும் அழிவு கடிகாரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அழிவு கடிகாரம் உண்மையானது. இதே நேரத்தில் நம்முடைய வாழ்நாளில் நிகழக்கூடிய தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கு நம்மை மேலும் நெருங்கச் செய்யும் நிமிடங்களை அது கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறது.

0: டேவிட் மைக்கேல்ஸ். உங்கள் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீங்கள் மறுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் வலது கையில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறீர்களா?
1: நீங்கள் உங்கள் சகோதரனை போலவே இருக்கிறீர்கள். நாம் கடவுளின் வார்த்தையை புறக்கணிக்க முடியாது.
2: டேவிட், உங்கள் சகோதரன்.

0: நீங்கள் கடவுளின் வார்த்தையை புறக்கணித்தால் ஒரு நாள் நிரந்தரமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். டேவிட், நான் உங்களிடம் ஆண்டவரை பற்றி பேச முயற்சித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். உங்களை கேட்க வைக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
1: அம்மா, அந்த எல்லாவற்றுக்கும் நான் இன்னும் தயாராக இல்லை. எனக்கு இன்னும் சிறிது நேரம் வேண்டும்.
0: நீ உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே நேரம் இப்போதுதான். ராபர்ட் நேரம் முடிந்து கடவுள் இல்லாமல் நேரடியாக நித்தியத்திற்கு சென்றார். டேவிட், கேள். கடவுள் உன்னுடைய கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார்.
2: கண்டிஷன் ரெட், ஜனாதிபதியை அழைத்து செல்லுங்கள். நாம் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளோம். இது கண்டிஷன் ரெட். கண்டிஷன் ரெட்.
1: நித்தியம், நித்தியம், முடிவில்லாத காலம். இந்த முழு உலகத்தையும் உன்னுடையதாக பெற்றுக்கொண்டு

இடம் நீட்டுங்கள். நித்தியத்தில் உன் விதியை மாற்ற வேறு எந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது. இங்கு வாழ்க்கை விரைவாக முடிந்து விடுகிறது. நீங்கள் நடந்து வந்த அந்த பாதையில் மீண்டும் ஒரு முறை செல்ல முடியாது. உங்கள் வாழ்வின் ஒரே நம்பிக்கை ஆண்டவர்.

தலைமதிப்பற்ற ஆன்மாவுக்கு பதிலாக இந்த பரந்த உலகம் உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு சிறிய விஷயமும் அல்லது பெரிய செல்வமும் ஒருபோதும் ஈடாகாது.

0: நீங்கள் ஏன் டேவிட் மைக்கேல்ஸ் அந்த மேடைக்கு அழைத்தீர்கள்?
1: அதுதான் நான் உங்களிடம் இருந்து பெற்ற கடைசி உத்தரவு ஐயா. என்
0: உத்தரவு அவர் தூக்கை 16 மணிக்கு நடத்த கூறியது. நீங்கள் மைக்கேல்ஸுடன் பேசிவிட்டு அவரை முன்பே மேடைக்கு அழைத்தீர்கள்.
1: நான் பேச அனுமதி கோருகிறேன்.
0: பேசுங்கள்
1: ஐயா. அவர் ஒரு தீவிர விசுவாசி. அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர் நமது கணினி பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். அவரை தூக்கிலிட வேண்டும்.
0: அது உங்களுடைய முடிவு அல்ல.
1: இல்லை சார், ஆனால் அதுதான் எனக்கு வந்த உத்தரவு.
0: பிலீவர்ஸ் இயக்கத்தின் மீதான எதிர்வினை முடிவுகள் இப்போது கிடைத்துள்ளன. மைக்கேல்ஸின் கணினி திறன் நம் திட்டத்திற்கு முக்கியமானது.
1: அவர் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார் சார். ஓ,
0: நான் நினைக்கிறேன் அவர் ஒத்துழைப்பார். ஆம், அவர் ஒத்துழைப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தனது கடவுளை ஒரு பைட் பைபர் போல பின்தொடர்கிறார். அவர் எளிதில் கணிக்கக்கூடியவர். அவர் முற்றிலும் கணிக்கக்கூடியவர். அதை நாமே நம் நன்மைக்காக பயன்படுத்துவோம். ஜெரி, உடனே கேப்டன் டியர்டார்ஃபுடன் சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எதிரிகள் இந்த பிரிவில் தங்கள் தாக்குதல்களை அதிகரித்தால் நம்மை செயலிழக்க செய்யலாம்.

0: நீங்கள் யார்?
1: நான் ஒரு இரட்டை முகவர், டேவிட் பிலீவர்ஸ், அடிக்கடி இயக்கத்துடன். எங்கே
0: நாம் எங்கே போறோம்?
1: அதிலிருந்து விலகி நாம் பூமியின் பூஜ்ய புள்ளி என்று தோன்றும் இடத்திலிருந்து சுமார் 5 மைல் தூரத்தில் இருக்கிறோம். நாம் அதிர்ஷ்டசாலிகள் டேவிட். அந்த தீப்புயலின் கடைசி பகுதியை மட்டுமே நமக்கு நேர்ந்தது. ஆனால் கதிர்வீச்சு தரையில் விழும்போது நாம் அதற்கு கீழே இருக்க விரும்பவில்லை.
0: அவ்வளவு பயங்கரமான ஒன்றை கடவுள் நல்லதற்காக பயன்படுத்த முடியும் என்று நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆனால் அவர் முன்பும் அப்படி செய்திருக்கிறார். நான்
1: உன் பெரிய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் டேவிட். நீ எதிர்கொண்ட அனைத்துக்கு பிறகும் குறிப்பாக
0: கதிர்வீச்சை தவிர்க்கிறோம் என்ன நம்ப வச்சுட்ட. ஆனா நான் இங்க என்ன பண்றேன்? எங்களை எங்க கூட்டிட்டு போற? நான்
1: நீ என்னை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அப்படி என்றால் இந்த கையகட்டுகளை எடுத்துவிடு.
1: நான் உன்னை தப்பிக்க உதவினேன்.
0: தப்பித்து எங்கே போகிறோம்? இந்தவற்றை எடுத்துவிடு.
1: நான் அஞ்சுகிறேன். அப்படி என்றால்
0: நீ என்ன நம்ப வேண்டியதுதானே, இல்லையா? அது

0: அண்டர் கிரவுண்ட் விசுவாசிகள் நீ யூனைட்டை எதிர்த்து அவர்களது கணினி அடையாள அமைப்புகளை ஊடுருவி அழிக்க முயற்சித்ததில் வெற்றிகரமாக இருந்ததை அறிவார்கள்.
1: அவங்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள்?
0: நாங்கள் ஒரு சிறப்பு கணினி ரேடியோ ஒளிபரப்பி அமைக்க உன் உதவி தேவைப்படுகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள அடித்தள விசுவாசிகளுடன் உடனடி தொடர்பை ஏற்படுத்தும். எப்படி
1: சிக்னல் என்ட்ரி யூனிட் எப்படி செய்ய முடியும் நினைக்கிறாங்க?
0: அவங்க இல்ல டேவிட், நீதான். நீ
1: அதுக்கு நுணுக்கமான கருவிகள் தேவைன்னு உனக்கு தெரியும்.
0: அவங்க அதை வச்சிருக்காங்க டேவிட், பணக்கு சேர்க்கலையில உள்ள ஒரு பகுதி தவிர.
1: ஒரு பகுதியா? எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா தான்
0: அந்த மாட்யூல எப்படி செயல்படுகிறது என்பதையும் அதை மற்ற கூறுகளுடன் சேர்த்து சரியாக செயல்படும்படி அமைக்கவும் தெரிந்த சில விசுவாசிகளில் நீயும் ஒருவன்.
1: உங்களிடம் அந்த மாட்யூல் இருக்கிறதா?
0: மார்ட்டின் மற்றும் நான் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்திருந்தால் நாங்கள் வைத்திருக்கிறோம்.
1: மார்ட்டின் யார்?
0: நாங்கள் மூவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரிவில் புகுந்தோம். நாங்கள் ஒருவரை இழந்தோம். மார்ட்டினும் நானும் அந்த மாட்யூலை பெறவும் அதை அடித்தளத்திற்கு கொண்டு செல்ல வழி கண்டுபிடிக்கவும் முயற்சித்தோம். நீங்கள் இங்கே இருப்பதாக அவர்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்ததும் நாங்கள் விரைவாக நகர வேண்டியிருந்தது.
1: எங்கே நகர வேண்டும்
0: எனக்கு தெரியல, ஆனால் நம்முடைய வழிகாட்டுதல்கள் இதில் தான் இருக்கின்றன.

0: நீங்கள்
1: உங்களிடம் என்ன இருக்குது என்று உணர்கிறீங்களா? நான்
0: இது முக்கியமானது என்று எனக்கு தெரியும்.
1: மற்ற அனைத்து கூறுகளும் தயாராக இருந்தால் நாங்கள் பல திசைகளிலும் அல்லது குழப்பமான சிக்னல்களை அனுப்ப முடியும். அது செயற்கை கோளை ஏமாற்றும் வகையில் இருக்கும். அப்போது அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று அது அறிய முடியாது. இப்பொழுது செயற்கை கோள் அறியவில்லை என்றால் யுனைட் எப்போதும் அந்த ஒளிபரப்பு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியது ஒளிபரப்பியின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதே.
0: அங்கேதான்
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரல்களை ஒன்றிணைக்கவும். 1442 போர் தேவாலயம் மற்றும் முன்னேறு.
0: நீங்கள் இதில் நிபுணர் என்று நினைத்தேன்.
1: கணினிகள் மற்றும் குறியீடு பிரிக்குவது ஒன்றே அல்ல. இதற்கான சாவி உங்களிடம் இருக்கிறதா? நான்
0: நம்மோட பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டி இருக்குதுன்னு பயமா இருக்குது. இந்தவற்றை பெரும் செயல்முறையில் முகவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனால் நம்மிடம் இருப்பது இவை மட்டுமே.
1: அருமை, யுனைட் இவை பெற்றதா?
0: இல்ல. எப்படி
1: உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: யுனைட் அவரை பிடிப்பதற்கு முன் அவர் இவை எனக்கு கொடுத்து விட்டார் என்பதால். அவர் இந்த தகவலை வெளிப்படுத்த மறுத்ததால் அவரை கொன்றார்கள்.
1: நான் பையலாமா?

0: ஓ, இந்த காட்சியை கத்தி பார்த்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யுனைட் இன் அடையாள அமைப்பை குழப்ப முயன்று நாங்கள் நீண்ட நாட்கள் உழைத்தோம். நீங்கள்
1: பிடிபடவில்லை, நீங்கள் வெற்றி பெற்று இருக்கலாம்.
0: ஆனால் இருக்கலாம், ஆனால் நமக்கு உபகரணங்கள் இல்லை. இந்த இயந்திரத்தை பாருங்கள். யுனைட், உங்கள் முழு தொடர்பு வலையையும் நாங்கள் அழிக்கப் போகிறோம். உங்க கணினிகள் அதை செய்ய நமக்கு உதவும். எனக்கு சிறிது நேரம் தேவைப்படலாம், ஆனால் எங்கிட்ட அந்த விசை இருந்தால் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கும். ஒரு நண்பர் உயிர் பிழைப்பதில் அவருக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது, மற்றும் தீர்க்க தரிசனங்களை உணர்வதில் ஒரு உண்மையான புரிதலும் இருக்கிறது. நாம் எங்கே போனாலும் இது ஒரு அருமையான மோட்டார் ஹோம். இந்த வாகனத்துல என்ன இருக்கு?
1: இது கழிப்பறை. நமக்கு நல்லளவு உணவுப் பொருட்கள், போதுமான தண்ணீர், கூடவே ஒரு வரையறுக்கப்பட்ட எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது. நம் ரூம் விரைவாக நகர வேண்டியிருந்ததால் இங்கே குண்டுகளை வைக்க நேரம் கிடைக்கல.
0: நாம் சீக்கிரம் நகரணும். யுனைட் நிலை பெற்றதும் அவர்கள் முதலில் நம்மைத்தான் குறிவைப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அருமை அருமை. யுனைட்டிடம் இந்த உடைகள் அரிப்பு தரும் என்று யாராவது சொன்னார்களா? மேத்யூ டர்னர்,
1: டேவிட், இங்க யாரும் இல்லை. அவர்
0: நடப்பதை அறிந்தார். சரி,
1: அவங்க உயிரோட இருந்தாலும் நம்ம இங்க டேங்குடன் பார்த்தால அவர் ஒருபோதும் வெளியில வர மாட்டார்.
0: மேத்யூ டர்னர், மேத்யூ டர்னர், இது டேவிட். ஆஹா, நீ சொல்றது சரியா இருக்கலாம். இது அதே இடமா என்பதில் எனக்கே சந்தேகம்.
2: இப்போது உங்கள் வயிற்றில் படுத்துக் கொள்ளுங்கள்.
0: மேத்யூ, நான் தான்.
2: நகராதில்லை.
0: நான் தான் டேவிட்.
2: அமைதியாக இருங்கள்.

0: மன்னிக்கவும் டேவிட், உங்கள் போர் வாகனம் என்னை பயமுறுத்தியது.
1: நான் தான் என்று உனக்கு தெரிந்ததே. நான்
0: நீயே வெற்றி பாட்டில் இருக்கிறியா எனக்கு தெரியல. உன் நண்பர் யார்?
2: காணி ரைட்.
1: நம்பிக்கையாளர்களின் அடித்தளத்தில் இரட்டை முகவர். ஏய், நீ ரொம்ப நல்லா இருக்க. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி மேத்யூ.
0: சரி, எங்க ஆடு போய்விட்டது, என் கோழிகளும் போய்விட்டன. ஆனால் எனக்கு புது இறைச்சியும் தூங்க ஒரு இடமும் கிடைத்து விட்டது. நீங்கள் தங்கலாம்.
1: எங்க தங்க? உன் கொட்டகைக்கு என்ன ஆயிற்று? சரி,
0: மின்னல் சில நாட்களுக்கு முன்பு அதில் விழுந்தது. நான் மீட்டெடுக்க முடிந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பூமிக்கடியில் குடியிருப்பதற்கு சென்றேன். நான் குடியிருப்பதற்கு வந்த பிறகு யாரும் இங்கு வந்தது இதுவே முதல் முறை.

0: இது நல்லதாக இருக்கிறது.
1: அது ஜிஜுவே நல்லா இருக்கு. நம்ம எலி மாதிரி பறவைகளிடமிருந்து பாதுகாக்கிறது.
0: பறவைகளா?
1: ஆமா, நீ இங்கதான் ஒரு காலமாக இருக்கிறாய். பறவைகள் சடலம் கிடைக்கும் வரை காத்திருக்காது என்று உனக்கு தெரியும். நீ 4 அல்லது 5 பறவைகள் ஒன்றாக இருப்பதை பார்த்தால் கவனமாக இரு, ஏனெனில் அவை தாக்கி கொல்லும்.
2: உன்னை கண்டுபிடிக்க யுனைட் இங்கு வராது என்பதில் எனக்கு உறுதி இருக்கிறது.
1: உண்மையில் எனக்கு அந்த முடிவு நாள் மக்களை பற்றி தான் அதிக பயம்.
0: முடிவு நாள் மக்கள் என்றால் நீ சொல்றது மாற்று உருவானவங்களா?
1: ஆமா, அணுகுண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட மாற்று உருவானவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் லுகேமியாவால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகாரர்களும் திருடர்களும் கொண்ட குழுக்களில் கலந்துள்ள துரோகிகள்.
2: கடவுளே,
1: இந்த பெண் நான் வசிக்கும் இடத்தை யாரிடமும் சொல்ல போகிறாளா?
2: இல்ல, நான் உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மேத்யூ. உனக்காக ஜெபித்தேன். நீ கிறிஸ்துவின் இரட்சிப்பு வரத்தை பெற்றுள்ளாயா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அது
1: அதற்காகத்தானா நீ வந்திருக்கிறாய்? சரி,
2: ஒரு வகையில நீ என் உயிரை காப்பாற்றி இருந்தாய் ஒரு முறை. உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு வலிக்கிறது.
1: ஏராளமான ஆத்மாக்களை அழிவுக்குள் இட்டு சென்ற ஒருவரை கடவுள் நிச்சயமாக ரட்சிப்பார் என்று நீ கருதுகிறாயா?
2: நீ கேட்டிருக்கிறியா?
1: கேட்க முடியல. நீ ஏன் வந்தாய்?
2: நான் யோசித்தேன் இந்த வார்த்தைகள் உனக்கு ஏதும் அர்த்தம் உள்ளதா என்று.
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரலை ஒன்றிணைக்கவும். 1442 ஓர் தேவாலயம் மற்றும் முன்னேற்றம். அந்த தேதியை பற்றி எனக்கு தெரியவில்லை. அவை ஒரு கீர்த்தனையின் வார்த்தைகள் போல இருக்கின்றன. இப்போது எனக்கு புத்தகங்கள் எதுவும் இல்லை. நீ என்ன தேடுகிறாய்? நான்
2: தெரியல. இந்த வார்த்தைகள் நாம் எங்கே போறோம் என்று சொல்ல வேண்டும். நான்
1: உன் இடத்தில் இருந்தால் அதிகம் பயணம் செய்ய மாட்டேன். இந்த வெப்ப இருள் தொற்று பரவும் நிலையில் அல்ல.
2: இப்போது நமக்கு அதிகமான தேர்வு இல்லை. சரி,
0: என்ன வரப்போகிறது?
1: நாம் இதுவரை அனுபவித்ததை போலதான், ஆனால் இன்னும் மோசமாக. எப்படி?
0: உனக்கு எப்படி தெரியும்?
1: கிறிஸ்தவர்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது கடவுள் தன் திட்டத்தை தொடங்கினார். பாவம் தன்னை தானே தீர்க்கவும் அழிக்கவும் அனுமதிக்க அனைத்து துன்பங்கள். இப்போது அது 7 சீல் தீர்ப்புகளுடன் துவங்கியது. அவை சுமார் 3 மற்றும் அரை ஆண்டுகள் நீடித்தன. அவை போர், பஞ்சம் மற்றும் தொற்று நோய்களின் இயற்கை விளைவுகள். பின்னர் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகள் வந்தன. அவை கடவுளால் அளிக்கப்பட்ட அதிசய தொற்றுகள், திருத்தும் நடவடிக்கையாகவும் அவரது மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தன. இந்த காலத்தில் சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபரின் மூலம் செயல்பட்டான். அவர்கள் உலகத்தை அந்த குறியை ஏற்கவும் மிருகத்தை வழிபடவும் கட்டாயப்படுத்தினார்கள். சகோதரர் கிறிஸ்டோபரும் அவரது பொய்யான தீர்க்கதரிசியும் எதிர்த்தவர்களை கிலோட்டினுக்கு அனுப்பினார்கள். அதை பத்தி உனக்கு தெரியும்.
0: இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்?
1: புத்தகத்தின்படி கடந்த சில ஆண்டுகளில் நாம் அனுபவித்த குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளுக்கும் விரைவில் வரவிருக்கும் பாத்திர தீர்ப்புகளுக்கும் மிகுந்த ஒற்றுமை உள்ளது. இப்பொழுது புதிய தொற்றுகள் இன்னும் வலுவாக இருக்கும், ஆனால் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது. பொதுவாக 1 வருடம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும். இப்போது பைபிள் காட்டுகிறது, கடவுள் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளை மனந்திரும்பவும் திருத்தவும் அழைக்க வடிவமைத்தார். பாத்திர தீர்ப்புகள் கடவுளின் கோபத்தை முழுமையாக்கும் வகையில் உள்ளன. இப்போது வெளிப்படுத்தல் 16:2 படி முதல் பாத்திர தீர்ப்பு தீவிரமான புண்களால் பாதிப்பாகும். முத்திரை வைத்தவர்களே இதனால் பாதிக்கப்படுவார்கள். இரண்டாவது பாத்திர தீர்ப்பு, வேதத்தின்படி கடல்களை இரத்தமாக மாற்றி கடலில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிக்கும். மூன்றாவது பாத்திரம், ஆறுகள் மற்றும் நீரூற்றுகளிலும் இதேபோல் செய்கிறது. தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிடும். நான்காவது பாத்திரம் சூரியனை பாதிக்கும். வெளிப்படுத்தல் 16:18 அது மனிதர்களை தீயால் எரிக்கச் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அது சகோதரர் கிறிஸ்டோபரை வழிபடுகிறவர்களை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஐந்தாவது பாத்திரம் இருளின் தீர்ப்பு ஆகும். மனிதர்கள் ஒளியை மறுத்ததால் அவர்கள் உண்மையான இருளையும் புண்களால் ஏற்படும் வலியையும் அதிகமாக அனுபவிப்பார்கள். இப்போது ஆறாவது பாத்திரம் யூபிரேட்ஸ் ஆற்றை உலரச் செய்யும். இது கிழக்கிலிருந்து வரும் பெரிய படைகளுக்கான வழியை திறக்கும் மற்றும் அனைத்து நாடுகளும் மெகிடோ பள்ளத்தாக்கில் போர் செய்ய ஒன்று கூடும். ஏழாவது பாத்திரம் இறுதி தீர்ப்புகளின் தொடரை முடிகிறது. பெரும் வானிலை மற்றும் புவியியல் வெடிப்புகளுடன் ஒரு பெரிய நிலநடுக்கம் மற்றும் நில அமைப்பின் அதிர்வுகள் பூமியின் பெரும் பகுதியை அழிக்கப் போகின்றன. பைபிள் சொல்வது வானிலிருந்து பெரிய ஆலங்கட்டி விழும், அதன் பிறகு அர்மகேதோன் போர் நடக்கும். பூமியின் அனைத்து நாடுகளும் அரசர்களும் அங்கு இருப்பார்கள். முதலில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போரிடுவார்கள், பின்னர் கிறிஸ்துவுக்கு எதிராக போரிடுவார்கள்.
0: நாம் இதையெல்லாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்?
1: ராப்சர் நடந்த பிறகு கிறிஸ்து காணாமல் போனார், பாவம் முழுமையாக ஆட்சி செய்தது. அந்த போரின் போது கிறிஸ்து திரும்பி வருவார். அவர் உலக அரசை கைப்பற்றி சமாதானமும் செழிப்பும் கொண்டு வருவார்.
2: காணி, நீ என்ன நினைக்கிற?
0: நான் டர்னரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். விசித்திரமாக இருக்கிறது. அவர் பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சவர் போல இருந்தார், ஆனாலும் அவர் ஒரு விசுவாசியாக தெரியவில்லை. மேலும் அவர் விசுவாசியாக இருக்க விரும்பவில்லை போலவும் தெரிகிறது. அவர்
2: ரட்சிப்பின் எண்ணம் அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது போல. ஆனால்
0: அவரிடம் அந்த அறிவெல்லாம் இருக்கிறது. நான்
2: அந்த அறிவும் தன் சபையினருக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காத குற்ற உணர்வும் அவரை உள்ளுக்குள் சாப்பிடுகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. தனது ரட்சிப்புக்கான திட்டத்தை உருவாக்குவதற்காக முடிந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு இருப்பது போல தெரிகிறது. அவர் ஒரு வேதனைக்குள்ளான மனிதர். ஏன்
0: அவர் அந்த குழியில் வாழ்ந்து எலிகளை சாப்பிட தேர்ந்தெடுக்கிறார்? அவர் அந்த முத்திரையை எடுக்கலாம், அதன் மூலம் அவர் உண்ண முடியும்.
2: அவர் முன்பு நல்ல செயல்களால ரட்சிப்பு கிடைக்கும் என்று பிரசங்கித்திருப்பார் போல. நல்லது செய்யுங்கள், சட்டத்தை கடைபிடியுங்கள், அப்பொழுதுதான் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்வார். ஆனால் இயேசு மத்தேயு 7:22 சொன்னார், அந்த நாளில் பலர் என்னிடம், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் பேசவில்லை, உமது நாமத்தில் பேய்களை வெளியேற்றவில்லை, பல அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்வேன், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை, என்னை விட்டு விலகுங்கள் தீய செய்பவர்களே. பிதாவை அடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே.

0: தயவு செய்து கதவை திறங்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாங்கள் உங்களை எப்போதோ நேரடியாக அழைத்திருப்போம் அல்லவா? தயக்கம் காட்டாமல் வெளியே வாருங்கள். தயவு செய்து கதவை திறங்கள்.
1: நீங்கள் யார்? வேண்டாம்.
2: மார்க்.
1: அப்படி என்றால் ஏன் நாங்கள் உங்களுடன் செல்ல வேண்டும்?
0: அம்மா பாருங்க, அங்க அஞ்சு காரணங்கள் ஓடுது, இன்னும் இருக்கலாம். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போகணும், இங்க நின்னு பேச முடியாது. கதவை திறங்க.
1: வணக்கம். நாம் கடந்த முறை விரிவாக பேசிக் கொண்டிருந்த அந்த முக்கியமான திட்டத்தை பொறுத்தவரை இதுவரை ஏதேனும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். நாம் நிர்ணயித்த காலக்கெடுவை நெருங்கிக் கொண்டிருப்பதால் தற்போதைய நிலை என்ன என்பதையும் ஏதேனும் சவால்கள் அல்லது தாமதங்கள் இருக்கிறதா என்பதையும் தயவு செய்து என்னிடம் விரிவாக பகிர முடியுமா? உங்கள் தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
3: மிகவும் சிறிய அளவிலானது.
2: நீங்கள் அறிந்திருக்கலாம் இந்த வார்த்தைகளில் சில குறியீட்டு வார்த்தைகள் என்று நினைக்கிறேன். ஏனெனில் எண்கள் குறியீடுகளும் அவைகளுடன் பொருந்துகின்றன. மற்றவை எனக்கு குறிப்பு வார்த்தைகள் போல தெரிகிறது, ஏனெனில் அவைகளுக்கு எந்த தொடர்பும் தெரியவில்லை. எப்படியாவது இங்கே நமக்கு ஒரு வார்த்தை குறியீடு, ஒரு எண் குறியீடு மற்றும் ஒரு ஒலி குறியீடு இருக்கிறது என்று தெரிகிறது.
3: அதாவது
2: நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை பட்டியல் ஒரு குறியீட்டு சாலை வரைபடத்தை விட அதிகம். வார்த்தை குறியீடும் எண் குறியீடும் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்கின்றன என்று தெரிகிறது. செல்ல வேண்டும். ஒலி குறியீடு முற்றிலும் வேறு நோக்கத்திற்காக உள்ளது.
3: நாம் எங்கே போகிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
2: நான் அந்த குறியீட்டு வார்த்தைகளை கணினியில் இடலாம், ஆனால் குறிப்பு குறிகள் வார்த்தைகளை நான் ஆப்வியஸ்லி இட முடியாது. ஆனாலும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். கவுண்ட்லெஸ் ஏஜஸ் என்பது ஒரு குறிப்பு அல்ல, அது ஒரு குறியீடு. பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தை நியூ மெக்சிகோ.
4: நியூ மெக்சிகோவில் எங்கே?
2: நான் எல்லா குறிப்புகளையும் கண்டுபிடிக்கும் வரை அது எனக்கு தெரியாது என்று பயப்படுகிறேன்.
3: ஒலி குறியீடு என்ன அர்த்தம் என்பதில் ஏதேனும் யோசனைகள் உள்ளனவா?
2: நான் இந்த ஒலி குறியீடுகள் அனைத்தையும் கணினியில் கவனமாக உள்ளீடு செய்தேன். அதன் பிறகு அதன் முடிவானது இப்படித்தான் வெளிவந்தது. வெறும் ஐந்து வார்த்தைகளுக்குள்ளாகவே காணி, அந்த பாடலின் பெயரை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்.
3: அவ்வளவுதானா நம்மிடம் உள்ளது? உன் நண்பர் சொன்னது சரியாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம்.
2: அப்படி இருக்காது. அது உண்மை என்றால் ஒரு கீர்த்தனை புத்தகத்தில் அந்த வரிகளை தேடினாலே போதும்.
3: அந்த ஒலிகள் பல கீர்த்தனைகளின் கலவையாக இருந்தால் அது சாத்தியமில்லை. சரி,
2: எனக்கு இப்பொழுது லேசாக பசி எடுப்பது போல தோன்றுகிறது. அதனால் நான் வெளியே சென்று எனக்காக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதோடு நீ எப்போதும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று நான் மனதார நம்புகிறேன்.
1: கொஞ்சம் நல்லாதான்.
0: உனக்கு பேச ஆசை இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ எங்கே இருந்தாய், யார் என்று?
5: மேலும் நீ எப்படி அந்த குறியீட்டிலிருந்து தப்பிக்க முடிந்தது என்பதையும்.
1: நான் இப்போது நான் யார் என்று உண்மையில் தெரியவில்லை. நான் ஒரு காலத்தில் வாழ்க்கையை ஒளிவட்ட கருவி மூலம் பார்த்த ஒரு பெண். அதை பகுப்பாய்வு செய்து ஆராய்ந்து ஏதாவது உண்மையானதை தேடி பார்த்தேன். என் குழந்தை பருவ கனவுகளில் இருந்தது. ஒரு நாள் காரணத்தை கண்டுபிடித்து தீர்வை கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தேன். நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்து உலகத்தை காப்பாற்ற விரும்பினேன். இப்போது நம்மை நாமே காப்பாற்ற முடியாத நிலை.
3: நீ விஞ்ஞானியாக ஆனாயா?
1: ஆமாம், ஆனேன். நான் உண்மையை கண்டுபிடித்தேன். அது ஒரு கனவு கேளையாக மாறிவிட்டது. என் புத்திசாலித்தனத்தை உலகுடன் பகிர்ந்தேன். மனித குலத்திற்கு நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா? இந்த மதியம் பார்த்த அந்த மக்கள், அவர்கள் கடுமையான எக்ஸ் கதிர், பிடா மற்றும் காமா கதிர்வீச்சு மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்.
3: அணு புற்றுநோய்.
1: இப்போது அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா?
0: உயிரோடு தொடர்ந்து வாழ்ந்திருப்பது.
1: இந்த பைத்தியக்காரத்திற்கு பொறுப்பான எங்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பதே.
0: அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. லிண்டா,
3: நீங்கள் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள். எப்படி உங்களை தானே குற்றம் சொல்ல முடியும்? நான்
1: என் வாழ்க்கையை ஸ்டான்போர்ட் மருத்துவமனையில் உள்ள கதிர்வீச்சு ஆராய்ச்சி சங்கத்தில் 20வது வயதில் துவங்கினேன். அங்கு இருந்த போது பலர் காணாமல் போனார்கள். என் கணவர் சகும் அவர்களில் ஒருவர்தான். எப்படி?
3: நீங்கள் அந்த குறியை தவிர்த்தது எப்படி?
1: சக் காணாமல் போன சில வாரங்களுக்கு பிறகு ஜோடியும் நானும் இன்னும் 2 ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுடன் பசிபிக்கில் உள்ள அண்ணா வீடாக் என்ற இடத்திற்கு சென்றோம். உண்மையில் குறியை தவிர்ப்பது என்பது ஒரு விஷயமாகவே இல்லை. திரும்பி வந்த பின் அதை எடுக்கலாம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அப்போதுதான் போர் வெடித்தது.
0: உங்க கணவர் பத்தி என்ன?
1: சக் மற்றும் நானும் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்த்தோம். என் கேள்விகள் எப்போதும் எப்படி விஷயங்கள் உருவாக்கப்பட்டன, நாம் அவற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றவையாக இருந்தன. அவருடைய கேள்விகள் எப்போதும் ஏன் வலி துயரம் என்றவையாக இருந்தன. அவருடைய தத்துவம் எனக்கு ஒருபோதும் மிக நிஜமாக தோன்றவில்லை.
0: ஏன் அப்படி என்று உங்களுக்கு தெரியுமா?
1: நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அவர் என்னிடம் மனிதன் ஒருபோதும் மனிதகுலம் கடவுளின் நெறிமுறைகளை விரும்பவில்லை, அந்த மரணம் நித்தியம் தீர்ப்பு எல்லாம் மிகவும் தொலைவில் இருப்பதாக தோன்றியது. மனிதன் தன் குற்ற உணர்வும் பாவத்துடனும் வாழ்ந்து அதை மறக்க வேலை செய்து விளையாட முயற்சிப்பான்.
0: அவர் உங்களிடம் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசினாரா?
1: அவர் எப்போதும் பைபிளில் வரப்போகும் விஷயங்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்.
0: அதை பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: நான் சிந்திக்க அதிக முக்கியமான விஷயங்கள் இருந்தன. அவர் என்னிடம் சொன்னது அது உண்மையாகவே தோன்றல.
2: இப்போது அது உண்மையாக தோன்றுகிறதா?
1: நான் அறிந்தது ஒன்றே ஒன்று, கடவன் என் கனவை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அருவறுப்பானதாக மாற்றிவிட்டார். உண்மையில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் டேவிட், தாகம், பசிப்பு, மனவேதனை மற்றும் பயம்.
2: உங்கள் கனவை நசுக்கியது கடவுள் அல்ல என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? உங்கள் கனவை நசைத்தது பாவம் என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? எனது வாழ்க்கையும் நம்மை போன்ற மற்றவர்களும் கடவுளின் வழியில் அல்லாமல் நம்முடைய வழியில் வாழ தேர்ந்தெடுத்ததால் இப்படியானது. நான் நினைக்கிறேன், பாவம் நம் நாட்டையும் கடவுளை மறுத்த அனைத்து நாடுகளையும் அழித்து விட்டது. நீங்கள் மனவேதனை பற்றி பேசுகிறீர்கள் லிண்டா. இயேசுவுக்கு நம் வாழ்க்கைகளுக்காக தெய்வீகமான மற்றும் மகத்தான திட்டம் இருந்தது. நாம் அவருடைய கனவு, ஆனால் நாம் அவருடைய மனதை உடைத்து விட்டோம். இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் உண்மையான ரகசியம் என்ன என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அவர் இப்போதும் கூட நம் மீது மிகுந்த அக்கறையுடனும் அன்புடனும் இருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் நேசிக்கிறார். தயவு செய்து இதை பற்றி ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். சரி, இப்போது நீங்கள் சிறிது நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்த பிறகு உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலை முன்பை விட இப்போது சற்று நன்றாக இருப்பதாக உணர்கிறீர்களா? இல்லை, எனக்கு இன்னும் அப்படி தோன்றவில்லை. ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது.
5: இல்லை, ஆனாலும் நன்றி. மேலும் ஜோடி,
2: நான் உதவ ஏதேனும் செய்ய முடியுமா?
5: ஆம், நீங்கள் எனக்கு என் அப்பாவை திருப்பி கொடுக்கலாம். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கும் நடன நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து செல்ல ஒரு காதலனை, நண்பர்களையும், என் சொந்த அறையுடன் ஒரு அழகான வீட்டையும், கடவுள் அழித்துவிட்ட எனக்கு உரிமை உள்ள மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கலாம். மேலும் அந்த அருவறுப்பான ராட்சதர்களிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்ளலாம்.
1: வா என் செல்லக்குட்டி, நாளை காலையில் விடிந்ததும் விஷயங்கள் இன்னும் சிறப்பாக தெரியும். டேவிட், என்னை தயவு செய்து மன்னிக்கவும். டேவிட், இன்று மதிய வேளையில் நீ எங்களை வந்து கண்டுபிடித்த போது, ஜோடி, நாங்கள் ஒரு மத்திய மேற்கு நகரத்திற்கு தங்களை அழைத்து செல்ல முயற்சித்தோம். அங்கே நம்முடைய உயிர் வாழ்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். உன் வரைபடப்படி நாங்கள் ஓமஹாவில் இருந்து சுமார் 60 மைல் வடக்கில் இருக்கிறோம். நீயும்
2: ஓமஹா அவர்கள் முதலில் தாக்கிய இலக்கு.
1: அது நமக்கு சாதகமாக இருக்கிறது. கதிரியக்கம் போதுமான அளவு குறைந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த பகுதியை மீண்டும் மக்கள் வாழும் இடமாக மாற்ற முடியும்.
2: நாம் முயற்சி செய்யலாம். சாலைகள் இன்னும், நாம் தெற்கே போகலாம். 35 எடுத்துக்கொண்டு ஓக்லஹோமா சிட்டிக்கு சென்று அங்கிருந்து 40 மேற்கே செல்லலாம்.
3: இந்த வண்டிக்காக எங்க எரிபொருள் வாங்குகிறீர்கள்?
2: பிரதர் கிறிஸ்டோபரின் அரசு அமலில் உள்ள நகரங்களுக்கு நாம் செல்ல முடியாது. அதனால் மக்கள் இல்லாத குண்டு வீசப்பட்ட நகரங்களில் கார்களில் இருந்தும் லாரிகளில் இருந்தும் எரிபொருளை எடுத்துக்கொள்கிறோம்.
3: நகரத்தில் மக்கள் வாழ்கிறார்களா என எப்படி அறிவீர்கள்?
2: நாங்கள் எப்போதும் ரேடியோ மற்றும் டிவி சிக்னல்களை கண்காணித்து வருகிறோம். எப்போது ஒரு ஒளிபரப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தை தவிர்க்கிறோம். யாரும்
3: நினைக்கல இது.
1: டேவிட், எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கிறது. அது பலமாக இருக்கிறது.
6: நாம் அவர்களின் கட்டுப்பாடுகளை முறியடித்து அவர்களின் சங்கிலிகளை நம்மிடமிருந்து தூக்கி எறியலாம் என்று நான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தின் அரசன். என் பெயரிலும் என் மகிமையின் சக்தியிலும் மேம்பட்ட ஏவுகணை மற்றும் அணு தொழில்நுட்பத்துடன் இந்த தன்னம்பிக்கை கொண்ட கடவுளை நாம் அவனது செயற்கை கோளின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே உபகரணங்களை பஸ்டீனுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் அவர் இனி நம்மை பசிப்பும் தீயும் குறைவும் நோயும் கொண்டு தொந்தரவு செய்ய மாட்டார். இந்த கண்ணீர் மற்றும் வேதனையின் கடவுளை நாம் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் சந்திப்போம். ஒருமுறை என்றும் யார் அரசன் என்பதை முடிவு செய்வோம். அவர் நினைக்கிறார்
2: அவர் கடவுளை ஏமாற்றுகிறார் என்று. உண்மையில் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். அந்த சிக்னல் ஓமஹாவிலிருந்து வரவில்லை இல்லையா?
1: நெப்ராஸ்கா, நாம இப்ப போறோம் இல்லையா?
2: ஆமா, மேற்கே இருக்கு.
1: நம்ம நல்லா இருக்கிறோம்.

0: கதிரியக்கம் குறைந்துவிட்டது. வெளியேறுவதற்கு இப்ப பரவாயில்லைன்னு நினைக்கிறேன்.
1: இந்த நகரம் சில நாட்களுக்கு முன்பே தாக்கப்பட்டது. எப்படி?
2: உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: மக்கள் இன்னும் தங்கள் பாதுகாப்பு இடங்களில் இருக்கிறார்கள்.
3: வாயு ஒரு சாத்தியமா இல்லையா?
1: இல்லை. அந்த உடல்கள் கழுகுகளால் முற்றிலும் சாப்பிடப்பட்டுள்ளன. வாயு இருந்திருந்தால் அந்த இறைச்சியை அவை தொடவே மாட்டாது.
4: கழுகுகளா? நான் வெளியேற விரும்பினேன்.
1: நாம் வெளியேறலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். விருந்தோம்பல் பெரும்பாலும்

0: இந்த ஊர் குண்டு வீசப்பட்டதினால் ஏன் எந்த கட்டிடமும் சேதமடையவில்லை? எஸ்எஸ்சி தளத்தில் குண்டு வீசினர். இங்கிருந்து 12 மைல். அந்த
1: கதிர்வீச்சு இவ்வளவு தூரமா?
0: ஆமாம், வந்திருக்கும். அவ்வளவு அதிகமாக இருக்க முடியாது. மரங்கள் சாதாரணமாக இருக்கின்றன. கதிர்வீச்சு செடிகளை பாதிக்காது. சிறு பாதிப்பு கண்ணுக்கு தெரியாது. குண்டு வீசிய 2 வாரங்களிலேயே பள்ளத்தில் செடிகள் வளர்ந்தனவாம்.
2: டேவிட், முதல் நாள் மருத்துவ பெட்டியிலிருந்து ஆஸ்பிரின் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு சிறிது குளிர் பிடித்திருக்கிறது. நாமும் சில மணி நேரம் எடுத்துக்கொண்டு வாங்கிக் கொள்ளலாமா?
1: முதல்ல நான் ஒரு விஷயம் பார்த்து விடட்டுமா? சரியா,

0: பாருங்கள், இப்போது 3:10 குறைவாக இருக்கிறது. சரியாக 3:30 நம்மால் கிளம்ப வேண்டும். எனவே நீங்கள் ஏதேனும் சந்தேகமானதை பார்த்தால் அல்லது பாதுகாப்பு அறிவிப்பு ஒலித்தால் உடனே இங்கே திரும்பி வாருங்கள். நான் சொல்வது உண்மையிலேயே உடனே திரும்ப வேண்டும், சரியா?
1: சரி.
0: ஓ கனி, தயவு செய்து 1 நிமிஷம் இங்கே காத்திரு. உங்ககிட்ட வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் விரிவாக பேச விரும்புகிறேன். அந்த மர்மமான டோன் குறியீட்டை நான் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டேன் என்றுதான் இப்போது நினைக்கிறேன்.
1: உண்மையா? அது
0: இதற்கு 2 நோக்கங்கள் உண்டு. முதலில் டர்னர் சொன்னது சரி, அந்த வரிகளும் இசையும் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம். இப்போது குறிப்புகள் குழப்பமாக இருப்பதால் அது எந்த கீர்த்தனை என தெரியவில்லை. நாம் அதை தனிப்படுத்த வேண்டும்.
1: தொடருங்க. சரி,
0: இது உங்களுக்கு பைத்தியமா தோன்றலாம், ஆனால் ஒரு குறிப்பு. உங்கள் குரலை கலந்து பாடுங்கள். எனக்கு நினைவூட்டுகிறது, எங்கேயோ அந்த ஒளிபரப்பு இருக்கிற இடத்தில் ஒரு குழு மக்கள் பாடப்போகிறார்கள், அல்லது அந்த கீர்த்தனையின் ஒரு பதிவு ஒளிபரப்பப்படும். 2வது பகுதி, அதை அழிப்பதற்காக
2: யூனைட் நிறுவனத்தின் கணினி அமைப்பை.
1: அது அருமை டேவிட், ஆனால் அந்த சில வார்த்தைகள் இருந்து நீ இவ்வளவு எப்படி கண்டுபிடித்தாய்? நான்
0: அந்த ஒளித்துணைகளை பற்றி வேலை பார்த்து கொண்டிருந்தேன். யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மையத்திலிருந்து தகவல் எடுக்க முயற்சித்த போது நான் நேரடியாக அந்த முக்கிய நிரலுடன் இணைப்பை பெற்றுவிட்டேன் என்று கண்டுபிடித்தேன்.
1: ஆனால் அந்த ஒளித்துணைகள் எப்படி உனக்கு முக்கிய கணினிக்கு அணுகலை வழங்கும்? எனக்கு புரியவில்லை.
0: சரி, இசை நமக்கு ஒலி மாத்திரமே, ஆனால் கணினிக்கு அது வெறும் எண்கள் தான். ஆனால் அந்த எண்கள் தான் இறுதியில அணுகல் குறியீடாக மாறின. அதனால
1: நீ சொல்றது நமக்கு யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினிக்கு அணுகல் இருக்கிறது என்றுதான். ஆனால் அது நமக்கு என்ன பயன் தரும்?
0: நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கணினி நீங்கள் சொல்வதெல்லாம் செய்யும், அது கேள்விகள் கேட்காது. இங்கே இருக்கிற இந்த உபகரணத்தின் மூலம் நான் எனது சொந்த கணினி நிரலை எழுதி கொண்டு அதை யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மைய நிரலுக்கு மாற்றலாம். அது எந்த கேள்வியும் கேட்காது, ஏனெனில் நாமே யூனைட். அது என் நிரலை பயன்படுத்தும்.
1: எனக்கு இன்னும் புரியல, என்ன அது நமக்கு என்ன பயன் தரப்போகுது டேவிட்?
0: நான் இசை குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கணினி நிரலை உருவாக்க முடியும். அதை இரும குறியீட்டு வார்த்தைகளாக மாற்றியமைக்கலாம். அவை உண்மையில் வெறும் எண்கள் மட்டுமே ஆகும். அதன் பிறகு யூனைட் நிறுவனத்தின் மென்பொருள் நிரலை என்னுடைய புதிய தகவல்களை கொண்டு முழுமையாக மாற்றிவிட முடியும்.
1: நீ சொல்வது ஒரு கீர்த்தனையை வைத்து நாமே யூனைட் நிறுவனத்தின் முழு தொடர்பு அமைப்பையும் சிதைக்க முடியும் என்று தானா?
0: ஆமாம்.
1: பத்தி என்ன?
0: அது உண்மையில ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இங்கே கவனி, அந்த பேக்கப் சிஸ்டம் எப்போ ஆன்லைனுக்கு வரும் என்று எனக்கு துல்லியமாக தெரிஞ்சிருந்தால் நிச்சயமா இப்போதே என்னால் அதை முழுமையாக அழித்து விட முடியும். சரி, நீ இப்போது தாமதிக்காமல் உடனே இங்கிருந்து கிளம்பு. அப்போதுதான் உன்னால் சரியான நேரத்தில் மீண்டும் இங்கே திரும்பி வர முடியும்.
1: மரணமடையாத அளவு கதிர்வீச்சு பெற்றவர்களுக்கு என்ன நடக்குது?
3: அளவை பொறுத்து இது மாறும். பெரும்பாலும் கதிர்வீச்சு வெள்ளை அணுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது.
1: அதுதானா டூம்ஸ்டே மக்கள் அனுபவிப்பது?
3: ஆமாம், அவர்களுக்கு சாதாரண சளி வந்தாலும் அது அவர்களை கொல்லும்.
1: அவங்க கொஞ்சம் மட்டுமே பெற்றா என்ன ஆகும்?
3: அட, அறிகுறிகள் மாறுபடும், ஆனால் அவங்களுக்கு புண்கள் வரலாம்.
4: புண்களா? பெரிய புண்கள். இந்த முட்டாள் விஷயங்கள் என்னை பைத்தியமாக்குகிறது.
5: நாம் ஒரு மருந்தகத்தை கண்டுபிடித்து உனக்கு பெனிசிலின் செய்து தரலாம், அது உதவும்.

0: நம்ம இதை ஓட்டி பார்க்கலாமா?
1: தயவு செய்து அந்த பொருளை தொடாதீர்கள். அது இப்போது மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. அதை சரியான முறையில் சுத்தமாக துடைப்பதற்கு தேவையான ஒரு துணியையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு

0: இது போதாதா? நான்
1: நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஸ்வெட்டர்கள் எடுக்க விருப்பம் இல்லை.
0: நாம் இவை திருப்பி கொடுக்க வேண்டுமா?
1: நிச்சயமாக.
0: ஆனால் இங்க யாரும் இல்லையே.
1: ஆனா அவங்க திரும்பி வருவாங்க. அவங்க எம் தெருக்கள் அதிகமான மக்கள் இல்லை. அவங்களுக்கு முன்கூட்டியே நல்ல எச்சரிக்கை கிடைச்சிருக்கணும்.
0: அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கூடங்களுக்கு ஏன் போகவில்லை?
1: நான் தெரியவில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். ஒருமுறை மேற்கத்திய பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஒரு கேனியன் பகுதியில் திடீர் வெள்ளி எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. நிறைய பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் பலர் அங்கேயே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். எப்போதும் சிலர் எச்சரிக்கை என்பது தங்களை பொருந்தாது என்று நினைக்கிறார்கள்.

0: சொல்வதை இப்போது மிகவும் கவனமாக கேள். ரிக், உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால் நீ இங்கேயே இந்த யூனிட்டுடன் தங்கியிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது. நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நீ உடனடியாக அந்த கட்டிடத்தின் உள்ளே விரைவாக சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த உயிர் காக்கும் மருந்தை மிக கவனமாக தேடி எடுத்துக்கொண்டு இங்கு கொண்டு வர வேண்டும். தயவு செய்து இதை எனக்காகவும் நம்முடைய குழுவிற்காகவும் செய். நமக்கு இப்போது இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. தயவு செய்து சீக்கிரம் போ.
1: தயவு செய்து என்னை எந்த வகையிலும் காயப்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களிடம் வாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு செயலையும் நான் விரும்பவில்லை. என் மனதையும் உடலையும் வருத்தும் இத்தகைய செயல்களை தவிர்த்து என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள்.
2: நான் உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்த விரும்பவில்லை. தயவு செய்து எனக்கு யாராவது உடனடியாக உதவி செய்ய வேண்டும்.
3: டேவிட், காணி பேசுகிறேன். உனக்கு உதவி தேவைப்பட்டால் டேவிட், நான் மருந்தக அடித்தளத்தில் உள்ளேன். இங்கெல்லாம் மியூட்டன்ட்களும் சிப்பாய்களும் சுற்றுகிறார்கள். நான் கொடுத்த குறியீட்டு பட்டியலின் நான்காவது குழுவை பார். அதன் கடைசி இரு எழுத்துக்களுடன் இலக்கை நோக்கி செல். அங்கே எனக்காக காத்திரு.
4: காணி, உன்னை விட்டு போக முடியாது. ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? முக்கியமான பகுதி உன்னிடமே இருக்கிறது.
3: ஆர், நான் நன்றாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஒரு வாகனம் வாங்கி பிறகு உங்களை சேர்ந்து விடுவேன். இப்போது

இது உன்னுடைய இருண்ட இரவு. நீ இப்போது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மிக தெளிவாக அறிவேன். தயவு செய்து உன் இரண்டு கைகளையும் உன் தலையின் மேல் உயர்த்தி வைத்துக் கொண்டு மெதுவாக வெளியே வா. பார், நீ இந்த இடத்தில் எங்கே மறைந்திருந்தாலும் சரி, உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இப்போதே

0: அவன்தான் அந்த மனிதன்.
1: நோயாளிக்கு உதவி தேவை.
2: அங்கே இருக்கின்ற அவர்கள் அனைவருமே மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் என்பதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து எதற்கும் அஞ்சாமல் இப்போது என்னுடன் உள்ளே வாருங்கள். அதற்கு அப்புறம் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசலாம்.
1: நீ உன்னை நம்பிக்கையாளர் என்று சொல்கிறாயா?

0: நானாவது சொல்ல என்ன?
1: நீ சொல்றது நானாவது சொல்லையா அல்லது நாங்காவது பிரிவையா?
0: பிரிவு.
1: சரி, அது ஒரு சொல் இல்ல, அது ஒரு எண். 1842 கடைசியில
0: இரண்டு எண்கள் முடிவில்லாத காலத்தை நோக்கி பயணிக்கின்றன. 42 மைல் தூரம் மேற்கு திசையில் சென்று அங்கே காத்திருங்கள். வணக்கம்.
2: ஜிம்மி, அம்மாவோட கடவுள் திட்டம் பத்தி பேச உனக்கு என்ன உரிமை? கைதி நீ.
3: நீ சொல்வது முற்றிலும் சரிதான் ஜோடி. நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் இப்போது விரிவாக சொல்ல போகிறேன்.
2: அது சரி ஜோடி, நான் ஒரு மற்றும்
3: எப்படி நீ எங்க அம்மாவிடம் அந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு தகுதி பெற்றாய்?
2: உன் அம்மா ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்கிறார். அந்த சுமையை கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவர் தாங்க முடியும்.
3: கடவுளை பற்றி பேசும் முன் அவர் இருக்கிறதை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்கு அதிகம் காட்டல.

0: இந்த முட்டாள் நிலத்தை கடந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது? நாம் போகும் இடம் எங்கே என்று அடையும் வரை நீ
1: அவசரம்.
0: எனக்கு இது சலிப்பாக இருக்குது.
1: நீ நான் வெளியே சொன்னதை பற்றி உனக்கு சிறிதும் கவலை இல்லை இல்லையா? நான்
0: கவலைப்பட வேண்டுமா?
1: இன்று உனக்கு எதுவும் நடக்கலாம். நாளைக்கு உன் மூளையில் இரத்த கட்டி வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ இறந்து விடலாம். நீ
0: நான் கவலைப்படுகிறேன் என்று நினைக்கிறாயா? இதை விட எதுவும் நல்லது கூட
1: நரகம். என்ன
0: இது? என்ன நினைக்கிறாய்?
1: கசப்பான மனநிலை எதையும் மாற்றாது ஜோடி. நீ ஏன் விஷயங்களின் நல்ல பக்கத்தை பார்க்க முயற்சிக்கவில்லை? உன் வயதில் ஒரு நண்பன் உனக்கு இருக்கிறான்.
0: அது பெரிய விஷயமா? நான் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறேன். அவனுடைய முகம் எரிஞ்ச மார்ஷ் மெல்லோ மாதிரி இருக்கிறது.
1: நீ அதை கேட்டிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அது கொஞ்சம் நகைச்சுவைதான் இருக்கு. நான் 13 வயசில் இருந்த போது எனக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்ததால் பெண்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று கவலைப்பட்டேன். நீ வெளியே சொன்னதை பற்றி நான் உன்னிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா என்று நினைத்தேன்.
1: நான் முயற்சி செய்கிறேன். சரி,
2: நீங்க ஆண்ட்ரூ ஜெனனுக்கு உள்ள நம்மை மன்னிக்க விரும்புகிறாருன்னு ஏதோ சொன்னீங்க. நான் பாவம் செய்ததாக நினைக்கவில்லை, ஆனால் நீ வெளியே சொன்னது அது எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. நீ
1: பாவம்னா என்னன்னு தெரியுமா?
2: ஆமா, பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது. நீ
1: ஆதாம் மற்றும் ஏவாள் கதை உனக்கு தெரியுமா?
2: நிச்சயமாக. என்ன
1: ஆதாம் என்ன செய்தான்?

0: நிச்சயமாக. என்ன
1: ஆதாம் என்ன செய்தான்?
0: கடவுள் அவனை பழத்தை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு அவனை ஏமாற்றி அதை செய்ய வைத்தான்.
1: ரோமர் 5:12 ஒருவன் உலகில் பாவத்தை கொண்டு வந்தான், பாவம் மரணத்தை கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைவரும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மக்களுக்கும் பரவியது.
2: பைபிள் சொல்றது அந்த பாவத்தை நாம் மரபாக பெற்றோம். ஜிம்மி,
1: நீயும் நானும் மனித குலம் முழுவதும் நாம் கருவில் உருவான நாளிலிருந்தே பாவிகள். நம் வாழ்க்கையில் முன்னேறிய போது பாவம் நம்முடைய உள்ளார்ந்த இயல்பில் உண்மையாக வெளிப்பட்டது. நம்முடைய இதயங்கள், நம்முடைய மனப்பான்மைகள், நம்முடைய நோக்கங்கள் மற்றும் நாம் முடிவெடுக்க உதவும் அந்த இயந்திரத்தில் கூட, அதாவது நம்முடைய சித்தத்தில் கூட.
0: அப்படி என்றால் நீங்க சொல்றது என்னென்றால், நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம், நம்மால் நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனால் நாமே எதை செய்தாலும் அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது.
1: நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் இன்னும் பாவிகள் தான், கடவுளிடமிருந்து பிரிந்தவர்கள் தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் தமது மகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணிக்கவும், தமது இரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை கழுவவும் தியாகம் செய்தார். மற்றும்
0: நாம் அதை நம்பும் போது நாம் இனி கடவுளிடமிருந்து பிரிந்தவர்களாக இருக்க மாட்டோம்.
1: அப்படித்தான்.
0: பின்னர் பாவம் உண்மையில் உள்ளே பிறக்கிறது.
1: பாவம் உள்ளே அழுகி வளர்கிறது. பிறகு அது வெறுப்பு, பேராசை, கடுமை ஆகியவற்றால் பரவுகிறது. பிறகு அது வெளியில் தெரிகிறது. திருடுதல், மோசடி, பொய் பேசுதல் மற்றும் அர்த்தமற்ற வாழ்க்கையை உருவாக்கும் அனைத்து செயல்களும் அப்போது வெளிப்படுகின்றன.
3: செக்டர் 115-17 17 தொடரவும். மைக்கேல் குரல் இல்லை, வேறு அலைவரிசை முயற்சிக்கலாம். நமக்கும் சிரமம் தான்.
1: மயம் செக்டர் 115.
3: 115 தொடருங்கள், முயற்சியுங்கள்.
1: குரல் அச்சு கண்காணிப்பை அலைவரிசையில் வையுங்கள்.
3: சரி, முயற்சியுங்கள்.
1: அச்சை பெற முயலுங்கள்.
3: நாங்கள் முயற்சிப்போம்.
1: ராஜர்,
0: ஏன் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்திக்க வேண்டியது?
1: பைபிளில், பழைய ஏற்பாட்டில், இஸ்ரவேலியர்கள் விலங்குகளை பலியாக்க ஓலரக் ஆசாரியர்களிடம் கொண்டு வந்தார்கள். இந்த விலங்குகள் ஜிம்மி, குறைபாடின்றி முழுமையாக இருக்க வேண்டும். பலியிடும் ஒருவரின் பாவம் குற்றமற்ற அந்த பலிக்கு மாற்றப்பட்டுவிடும். பின்னர் அந்த விலங்கு கொல்லப்பட்டு அதன் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்பட்டது. இது ஒருவரின் பாவத்திற்கு தற்காலிகமாக ஒரு மூடியாயிருந்தது. கடவுளின் சிறப்பு ஆட்டுக்குட்டி, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, பாவமற்றவர், குறைபாடோ களங்கமோ இல்லாதவர், மரத்தில் தன் இரத்தத்தை சிந்தி மரணத்தை வென்று நம்மை பாவத்திலிருந்து என்றென்றும் விடுவித்தார். கிறிஸ்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார்.
0: அப்போது விலங்கு பலி என்பது தற்காலிகமானதாக இருந்தது. ஆனால் சிலுவை, அது ஒருமுறை என்றும் எல்லோருக்குமானதாக இருந்தது.
1: சிலுவையும் இரத்தமும் உயிர்த்தெழுதலும் தான் அதை நிரந்தரமாக்கியது. மற்றும்
0: அதை நம்பவும் யாரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறார்,
1: அதாவது நம்பும் ஒவ்வொருவரும் இரட்சிப்பை பெற முடியும் என்பதை குறிக்கிறது. ஆனால் எல்லோரும் விசுவாசிகள் அல்ல. அவர்கள் கடவுளிடம் கேட்பதனால் விசுவாசிகளாக மாறலாம். யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும், அவருடைய நாமத்தில் விசுவாசித்தவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக ஆகும் அதிகாரத்தை அவர் அளித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இரட்சிப்பு ஒரு பரிசு. ஒருவர் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள்.
0: நல்லா, இதை ஏன் யாரும் இதுவரை எனக்கு விளக்கவில்லை?
1: நிறைய பேர் முயற்சி செய்திருக்கலாம் ஜிம்மி, ஆனால் நம்மில் பலர் கேட்கவே இல்லை. சில கிறிஸ்தவர்கள் மிகவும் சோர்வாகவும் சோம்பேறிகளாகவும் அல்லது இயேசுவை பகிர்வதில் வெட்கப்படுபவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது நீ இரட்சிப்பின் திட்டத்தை கேட்டுவிட்டாய். கடவுள் உன்னை பொறுப்பாளராக வைத்திருக்கிறார். ராக் ஆஃப் ஏஜஸ் முதலில் சுர்ச்சின் 1, பவுண்டேஷன் 2, சபையும் கல்லும் ஒன்றாக சேர வேண்டும். சபையும் கல்லும், கல்லாலான சபை, சபை போல தோற்றமுள்ள ஒரு கல், சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல்,

0: பறவையை போல தோற்றமுள்ள ஒரு கல். காணி இப்ப வர வேண்டிய நேரமாச்சுல்ல.
1: அவள் இன்றிரவு என்று சொன்னாள். எந்த நேரம் என்று சொல்லவில்லை. அவளை அங்கே விட்டுவிட்டு போவது எனக்கு பிடிக்கவில்லை. நாம் அவளுக்காக திரும்பி போகலாமா? எப்படி?
0: நாம் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம எங்கன்னு அவளுக்கு தெரியும். மேற்கே 2 மைல் வாக். அதோடு அவள் நம் முகாம் தீயை பார்த்து விடுவாள்.
1: மற்ற எல்லாரும் காண்பார்கள். ஏன்
0: நீங்கள் அந்த ஆடைகளை ஏன் அணிகிறீர்கள்?
2: அரேபியர்கள் அணிந்ததற்கேற்ப வெப்பத்தை தடுக்கத்தான். உங்கள் தோல் சூரியனுக்கு மிகவும் உணர்வானது. நான் உங்களை அசௌகரியப்படுத்துகிறேன் இல்லையா? நீங்கள்
0: உங்களை இப்படி செய்தவர்களை வெறுக்கவில்லையா?
2: இல்ல,
0: நான் வெறுக்கிறேன். எனக்காகவா
2: ஜோடி? எனக்காகவா? இல்லையெனில் உங்களுக்காகவா? வெறுப்பு என்பது ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான நோய்களில் ஒன்று என்று நினைக்கிறேன்.
0: உங்களை பாருங்க, எப்படி பேசுறீங்க. நீங்க டேவிட் மாதிரி பேசுறீங்க. உங்கள் அப்பா ஒரு போதகர் அல்லது ஏதாவது இருந்தாரா?
2: இல்ல, எங்க அப்பா ஓமஹாவில் ஒரு விசித்திரமான செல்லப்பிராணி கடை வைத்திருந்தார்.
0: அப்படியா? அதனால் உங்களிடம் ஏதாவது விசித்திரமான செல்லப்பிராணி இருந்ததா?
2: நான் சிறுவயதில் எனக்கு ஒரு பைதான் பாம்பு இருந்தது. அதன் பெயர் ஜூலியஸ் ஸ்க்வீசர். நீங்கள் சிரிக்க தெரியும் என்று தெரியுமா? நான்
0: ஒரு செல்ல சிப்பங்க் இருந்தது. அது பேச தெரியும். நாங்கள் பேசுவோம். அப்பா வேலை பார்த்த பூங்கா காட்டு பூனைகள் வேலை நிறுத்தத்தால் மூடப்பட்டதால் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தார். நீங்கள்
2: நல்ல உணர்வா இருக்கிறீங்களா?
0: ஆமாம்.
2: இன்று பிற்பகலில் டேவிட் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான்
0: அதை பத்தி எதுவும் நினைக்கல.
2: ஏன் இல்லை?
0: நான் ஏன் நினைக்க வேண்டும்? அது
2: டேவிட் உங்களுக்கே நல்லா சொல்ல முடியும். ஆனாலும் நாம் இங்கே இறந்து விட்டோம் என்றால் கடவுள் இல்லாமல் நித்தியத்திலே என்றும் இருப்போம்.
0: அப்புறம்
2: டேவிட் சொன்னார், இப்போது நாம் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நித்தியத்தில் புரிந்து கொள்வோம் என்று. மற்றும் கடவுள் இல்லாமல் இருக்கிறது தாங்க முடியாததாக இருக்கும்.
0: அவர் உன்னை நன்றாக மூளை சலவை செய்திருக்கிறார்.
2: மூளைச்சலவை செய்யப்படுவது மற்றும் உண்மையை கேட்பது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
0: ஜிம்மி, உனக்கு கடவுள் தேவைனா அது உன் விருப்பம். ஆனா அதை என் மேல் திணிக்காதே. எனக்கு தேவையில்லை.
2: நீ உனக்கு தேவையானதை விரும்புகிறாய். உனக்கு ஒரு நல்ல அடிப்பது தேவை. அது உன் பிரச்சனையை தீர்க்கும்.
0: என் பிரச்சனை? வா, என் பிரச்சனை என்னன்னு நீ சொல்ற. நீ யாருன்னு நினைக்கிற? வெறும்
2: உன்னை விரும்ப விரும்பும் ஒருவராக நீ.
0: நான் கவலைப்படுகிறேனா என்று நினைக்கிறியா? நீ ரெட்ஃபோர்டு மாதிரி இல்லையே, தெரியுமா? பாரு,
2: அதுதான் உன் பிரச்சனை.
0: பாரு, நான் உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல,
2: உனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நீ கேட்க வேண்டியதுதான். ஏனெனில் நான் முடிக்கும் வரை நீ இங்கேயே இருக்க போகிறாய். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அழகு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒன்றையாவது நீ ஒரு முறை கேட்கலாம். நீ வெளியிலிருந்து அழகா இருக்கிறாய், ஆனால் உன்தே உன் உள்ள எப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? ஜோடி, நாம் முகத்தில் மேக்கப் போட்டு மறைக்கலாம், ஆனால் நம் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது. நம் இதயங்கள் வந்து மிகவும் தீயவை என்பதால் அவை கடவுளுக்கு இப்படித்தான் தெரிகின்றன என்று நினைக்கிறேன். கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவை குணமாக முடியும்.

0: டேவிட், கடவுள் இன்னும் நம்மை நேசிக்கிறாரா என்று நீ அந்த இரவில் என்னிடம் கேட்டாய். நான் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இன்னும் கிறிஸ்துவை ஏற்க முடியும் என்று சாத்தியமா?
1: வெளிப்படுத்தல் 24 எழுதப்பட்டுள்ளது. பிறகு நான் சிங்காசனங்களை பார்த்தேன். அவற்றில் இயேசுவுக்காகவும் கடவுளின் வார்த்தைக்காகவும் சாட்சியாக தலையறுக்கப்பட்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கவில்லை. தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் அதன் முத்திரையை பெறவில்லை. அவர்கள் உயிருடன் எழுந்து 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவுடன் ராஜ்யம் செய்தார்கள். பெரும்பாடு காலத்தின் முக்கிய காரணம் உலகில் நம்பிக்கையில்லாத இஸ்ரவேலை தீர்ப்பதுதான். ஆனால் நான் மேற்கோள் காட்டிய வேதாகம வசனத்தின்படி, மேலும் வெளிப்படுத்தல் 7:9 ஒவ்வொரு குலம், பழங்குடி, மொழி மற்றும் தேசத்திலிருந்தும் எண்ணற்ற மக்களின் ரட்சிப்பு என்பது முக்கியமான விளைவுகளில் ஒன்றாகும். ஆனால் கடவுள் கருணையுள்ளவரும் நீதியுள்ளவரும், யாரும் அழிய வேண்டாம் என்று விரும்பவில்லை. அதனால்தான் கோடிக்கணக்கானோர் அவருடைய கருணையை பெற்றுள்ளனர். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி ஒருவர் ராப்சருக்கு முன்போ அல்லது இப்போது கூட ரட்சிப்பு திட்டத்தை கேட்டும் புரிந்தும் அதை நிராகரித்தால் அவருக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது என்று பலர் நம்புகிறார்கள். நான் உங்களுக்காக இன்னொரு விஷயத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2:10-12 அழிவதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் உண்மையை நேசிக்க மறுத்ததால் தங்களை ரட்சிக்க முடியாமல் எல்லா தீய மோசடி அவர்களுடன் இருக்கும். ஆகையால் அவர்கள் பொய்யை நம்பும்படி கடும் மயக்கத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புகிறார். உண்மையை நம்பாதவர்களும் அநியாயத்தில் மகிழ்ந்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜாக்
2: எப்பவும் ஜாக் எனக்கு பைபிளில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்வார்.
1: அம்மா எப்போதும் என்னையும் என் சகோதரனையும் கிறிஸ்துவை பற்றி சொல்ல முயற்சித்தார். நீங்கள்
2: உங்களுடைய அம்மா பைபிளை பற்றி சொன்னதை நீங்கள் ஏதேனும் புரிந்து கொண்டீர்களா?
1: நான் அதை ஒருபோதும் கேட்கவில்லை. நான் கேட்கவும் விரும்பவில்லை. அப்புறம்
2: நீங்கள் அதை நிராகரித்தீர்கள்.
1: ஒருமுறை நான் ரட்சிப்பு திட்டத்தை கேட்டு அதை புரிந்து கொண்ட போது அதை நான் நிராகரிக்கவில்லை. இப்போது எனக்கு தெரிந்ததை ராப்சருக்கு முன்பு எனக்கு தெரிந்திருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய மகத்தான அன்பை முழுமையாக அனுபவிப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை செய்திருப்பேன். 2வது, இந்த நாட்களில் நான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை உணவுக்காக தேடி அலைவது, மரண தண்டனையை எதிர்கொள்வது மற்றும் அன்புக்குரியவர்களை சித்திரவதை செய்து கொல்லப்படுவதை பார்ப்பது, அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும். அப்புறம்
2: ஜோடி மற்றும் எனக்காக அது மிகவும் தாமதமாகிவிடலாம்.
1: நான் சொன்னது போல் இதயத்தின் நிலையை ஒரே தேவனே அறிவார். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தின்படி, யாராவது ராப்சர் நிகழ்வுக்கு முன்பு ஒரு நண்பர், ஒரு பாஸ்டர், ஒரு சபையில் அல்லது ஒரு திரைப்படம் அல்லது தொலைக்காட்சியில் இரட்சிப்பு திட்டத்தை கேட்டு புரிந்து அதை நிராகரித்திருந்தால் இப்போது 2வது வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியம் சுமார் 0%. நான்
2: கடவுள் இருப்பதாக நான் ஒருபோதும் நம்பவில்லை.
1: நம்முடைய இருப்பின் மூலம் கடவுள் தன் இருப்பை நிரூபிக்கிறார். நிச்சயமாக ஒரு விஞ்ஞானியாக படைப்பு இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு நீ முட்டாளாக இருக்க முடியாது.
2: டேவிட், அந்த குண்டு மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று நானே என்னை ஏமாற்றிக் கொண்டேன். என் ஆராய்ச்சி தேசிய நலனுக்காகவே என்று நான் உணர்ந்தேன். சரி,
1: அது போர் தடுக்கும் ஒரு கருவியாக இருந்த போது தேசிய நலனுக்காக இருப்பது போல தோன்றியது. ஆனால் இப்போது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது?
2: எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது.
1: அணு அறிவியல் தான் உண்மையில பிரச்சனை இல்லை. அதை பயன்படுத்த நாம் பாவம் காரணமாக செய்ததுதான் பிரச்சனை. கடவுள் நமக்கு அந்த வளத்தை வழங்கினார். ஆனால் அதை புத்திசாலித்தனமாகவும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று மத்தேயு 25 எச்சரித்தார். அது தீ போல் இருக்கிறது. நாம் அதை கொண்டு சமைக்கிறோம், மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். ஆனால் ஒரு தீ வைத்தவரின் கையில் அது அருவறுப்பாக மாறுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்க விரும்பினால் அதை செய்ய வேண்டிய நேரம் இப்போதே. நான்
2: எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டும் டேவிட். நான்
1: இப்போதே நான் ஒரு சமயத்தை சொன்னேன், இப்போதே நான் காத்திருந்ததுக்கு வருத்தப்படுகிறேன். நான்
3: எனக்காக நீ சாக நேர்ந்ததை நினைத்து வருந்துகிறேன். அது நியாயம் இல்லை என்று நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கு கொடுக்கிறதற்கு என் வாழ்க்கையில் பெரிதாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் அளிக்கும் இரட்சிப்பின் வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தும். நான் உங்கள் சொர்க்கத்திற்கு வர அனுமதியுங்கள்.
1: பத்து நான்கு தொடரு. நான்
2: வாகனம் இருக்கு, ஆனா பின்தொடரப்பட விரும்பல. தொடர்ந்து முன்னேறுங்க, உங்க நிலையை தெரியப்படுத்துங்க.
1: கோனி, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை கூப்பிட வர்றோம்.
2: இல்லை, அந்த அபாயத்தை எடுக்க முடியாது. நான் பின்னால வந்து சேர்கிறேன். பிரகடனம் செய்தேன், இது கோனி பேசுகிறேன். உங்களை நிலைய நிலை நிறுத்துங்கள்.
1: முதல் இரண்டு எழுத்துக்கள் மேலிருந்து நான்காவது சொல்லில், இரண்டாவது எழுத்திலிருந்து இரண்டு கழிக்கவும், முதலாவது எழுத்தில் பதினொன்று சேர்க்கவும். முடிவற்ற யுகங்களை நோக்கி செல்கிறேன். அந்த அனைத்து டர்கிகள்
4: இதற்கிடையில் ஓக்லஹோமாவில் மோட்டார் வாகனங்களுக்கு புதிய பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திங்கட்கிழமை முதல் கதிரியக்க பட்டையிலிருந்து 50 மைல் சுற்றளவில் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த பகுதியில் உறவினர்கள் இருந்தாலும் கூட. இந்த நேரத்தின் முக்கிய செய்தி உலகின் பல பகுதிகளில் தாக்கியுள்ள தொற்று நோய்தான். இந்த நாட்டில் புரோவின்ஸ் டவுன் துறைமுகத்திலிருந்து வந்த அறிக்கைகளில் இரத்த சிவப்பு கடல் நீர் கடல் உயிரினங்கள் விரைவாக குறைவதற்கு காரணமாகியுள்ளது. இது ஜப்பானில் உள்ள மீனவர்களுக்கு புதிதல்ல. இந்த புதிய மற்றும் விளக்கமளிக்க முடியாத நிகழ்வால் அவர்கள் ஏறத்தாழ ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த துர்நாற்றம்,
2: நாம் ஒரு நகரத்துக்கு அருகிலா இருக்கிறோம்.
1: ஓக்லஹோமா சிட்டி, நம்ம அதை சுத்தி வந்தோம். அது

0: நாம் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதை பற்றி நாம் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
1: அவர்கள் ஆன்டி டேங்க் ராக்கெட்டுகளுடன் அவர்கள் ஆயுதம் பெற்றுள்ளனர்.

0: யூனிட் 616 தொடருங்கள்.
1: யூனிட் 6106 இருப்பிடம் சொல்லுங்கள். கைதிகளை அழைத்து வர பேக்கர் ஹெலிகாப்டர் அனுப்புகிறோம். இது தப்பிச் செல்லும் வாய்ப்பை குறைக்கும். உறுதி
0: உறுதி. இருப்பிடம் செக்டர் 117 வடகிழக்கில் 45 மைல்கள் தொலைவில் பேக்கர் எனும் ஏரியா பி. முடிந்தது.

0: அடுத்து என்ன நடக்கும்?
1: வா டேவிட், நீங்கள் நடைமுறையை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: இப்பொழுது உங்க வாயிலாக அந்த குறியீட்டை பெற முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் செக்டர் 1117 ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சிறப்பு திறமை உள்ளது.
1: அது வழி தரும், ஆனால் பயன் உள்ளதாக இருக்கும்.
0: நான் உடம்பு சரியில்லை போல இருக்கிறது.
1: அவருடன் இருந்தால் கூட நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தயவு செய்து என்று சொல்வதே.
2: அவருக்கு லுகீமியா உள்ளது.
1: இப்போது நாம் செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டும் என்பதே.

0: தயவு செய்து இங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கிருந்து செல்லுங்கள். ஏனென்றால் இந்த விஷயம் இன்னும் சில நொடிகளில் பயங்கரமாக வெடித்து சிதறப் போகிறது. இங்கே இருப்பது உங்கள் உயிருக்கு மிகவும் ஆபத்தானது.
1: நீங்கள் உங்கள் முகத்தை மேக்கப்பால் மறைக்கலாம், ஆனால் உங்கள் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது. அதை

0: நீ ஹெலிகாப்டரை பற்றி கவலைப்படுகிறாயா?
1: எந்த ஹெலிகாப்டரும் வரப்போவதில்லை. விமானத்தில் 2 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகாது, 45 நிமிடங்கள். அவங்க நம்மளோட விளையாடுறாங்க. அவங்க நினைச்சா நம்மளை ஒரு நொடியில் அழித்து விட முடியும். அவன் எப்படி இருக்கிறான்? ஓ,
0: இரத்தம் நின்றது, ஆனால் இன்னும் சுய நினைவில்லை.
2: டேவிட், நீ வாசிப்பியா?
1: கோணி 10-4.
2: தற்போதைய
1: நிலை. மேலிருந்து 4வது சொல். 2 எழுத்துக்களை மையப்படுத்தவும். 1, 5, 0 ஆகியவற்றை கூட்டவும். முடிவற்ற யுகங்களை நோக்கி.
2: நான் இப்போது உங்களுக்கு பின்னால் வெறும் 20 மைல் தொலைவில் இருக்கிறேன். நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்தேன் கோணி.
1: உனக்காக காத்திருப்போம்.
2: வேண்டாம் டேவிட். யுனைட் வானொலிகள் உன் பிடிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது உன்னை கவனித்துள்ளனர். அவர்கள் உன்னை செயலிழக்க செய்தால் என்கிட்ட இன்னும் அவன் அந்த கூறுவன் இருக்கிறது. 10-4.
1: கரகத்தின் அடித்தளம் நடுங்குகிறது. இது ஒரு குறிப்பு, குறியீடு அல்ல. இதை குறித்து நீ என்ன நினைக்கிற என்று பார். கடவுளின் மக்களின் ஒளி உருவகமாக சொன்னால் சாத்தானின் தலைமையகத்திற்கு மிகவும் அருகில் சென்று விட்டது என்று நினைத்து பாருங்கள். அப்போது நரகத்தின் அடித்தளம் நடுங்கும். அதை சாதிக்க நாம் எங்கே இருக்க வேண்டும்?
0: ஒரு சுரங்கத்திலா அல்லது ஒரு குழியில் இருக்க வேண்டுமா? ஒரு கிணறு, ஒரு குகை. இல்ல, குகைகள் கீழே செல்லாது, அவை பின்னால் செல்கின்றன. அவரை பற்றி நீ என்ன செய்ய போகிறாய்? அவரை
1: நம்முடன் அழைத்து செல்ல.
0: அவரை உணவோடு விட்டு 100 மைல் தாண்டி யுனைட்டிடம் அவர் இடத்தை சொல்ல முடியாதா?
1: பலவீனமான அவர் வெளியே போனால் கழுகுகளுக்கு இரையாவார். அவர் கொஞ்சம் பலம் பெறும் வரை காத்திருக்கலாம்.

0: நீ நான் நினைச்சதை விட அவ்வளவு சுலபமானவன் இல்ல. ஆனால் இப்போது வரை நான் உன்னை முட்டாளாக நினைக்கவில்லை. நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா?
1: ரோமர் 12:20 கடவுள் சொன்னார், உன் பகைவர் பசிக்கிறான் என்றால் அவனை உணவழி. நீ அந்த குறியை எடுத்த போது நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ உன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிட்ட. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனிதனின் இதயத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை நீ ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்காக நான் உண்மையில் வருந்துகிறேன்.

0: ஏய் பாரு தண்ணீர்.
1: அது அருமை. நம்ம அதை கொதிக்க வச்சு தூய்மைப்படுத்தலாம் என்று தெரியுமா?
0: அது கதிரியக்கத்தை செறிவூட்டி ஆபத்தை அதிகரிக்கும். இங்கே கதிர்வீச்சு ஏற்பட வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. ஏற்கனவே ஏற்பட்டிருந்தாலும் மணல் அதை வடிகட்டிவிடும்.

0: சரி, அவர்களை வெளியே அனுப்ப சொல். இல்லை எனில் நான் ஓ
1: நீ என்ன பண்ண போற டேவிட்?
0: ஜெரமி, அவங்க நீ இங்க இருக்கிறாங்க என்று எப்படி தெரிந்து கொண்டார்கள்?

அது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாகவும் ஆழமாகவும் சிந்தித்து பார்த்தால் அதில் பல சுவாரஸ்யமான உண்மைகள் ஒளிந்திருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.

0: இது ரெண்டாம் முறை நம்ம எங்க இருக்கோம்னு சரியா தெரிஞ்சாங்க. சரி,
1: யுனைட் நமது கடைசி இடத்திலிருந்து 150 மைல்கள் தான் வந்துள்ளோம்.
0: வடக்கோ தெற்கோ போயிருக்கலாம், மேற்கே போவதை எப்படி அறிந்தார்கள்?
1: எனக்கு சிறிதும் தெரியல. எங்க இருக்கிறோம் எனக்கு தெரியல,

0: பாதுகாப்பான இடம் தேடணும். நாம் இதை எரித்து விடுவோம்.
1: மாநில பூங்கா அவர்களுக்கு தங்குமிடம் கிடைக்கும்.

0: ஓனி மேலிருந்து நான்காவது பிரிவு. நமது கடைசி தொடர்பின் முதல் இரண்டு கடிதங்கள் 108 முதல் எண்ணற்ற பக்கங்கள் வரை. எண்ணற்ற வயதுகளுடன் 108 ஐ சேர்க்கவும். நமது கடைசி நிலையில் இருந்து
1: 10, 4.

0: குறைந்தபட்சம் இங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது.
1: அது இங்கும் கொளுத்தும் வெயிலாக இருக்க போகிறது. ஏதோ நாம் சூரியனின் நேரடி கதிர்களில் பாதுகாப்பாய் இருக்கிறோம்.
0: ஓ, என்ன விஷயம்? உனக்கு நண்பர்கள் இல்லையா?

கடவுளை போற்றி, நமக்கு ஒரு குகை கிடைச்சிருச்சு என்று நினைக்கிறேன். அது ஒரு தேவாலய வடிவத்தில் பெரிய கல்லுக்கு அருகில் உள்ள குகை என்றால் எனக்கு செய்ய வேண்டியது போர் என்னும் விடையை கண்டுபிடிப்பது மட்டுமே. ஒரு 1084 முன்னேறு அல்லது 1084 முன்னேறு. இதை எனக்கு கொடுக்க அவர்கள் பைத்தியமாக இருக்க வேண்டும். சரி, நம் தேவாலயமாக தோன்றும் ஒரு கல்லுக்கு அருகில் ஒரு குகை பெற்றுள்ளோம்.

0: நமக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க.
1: ஒன்றிணைவோம். நான்
0: வண்டிக்கும் முடியாச. வெளியே கடும் வெப்பம், பெரிய நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இரவு அவர்கள் ஈக்கள் போல நேர்மையாக இருப்பார்கள்.
1: நாம் இங்கிருந்து எப்படி வெளியேறது?
0: சரி, இன்னைக்கு மாலை என்ஜின் மற்றும் வாகனத்துல காற்று அமைப்பை இயக்குவதற்கு போதுமான குளிர்ச்சி இருக்கும் போது நம்ம ஓட முயற்சிப்போம்.
1: இப்போது நமக்கு போதுமான குளிர்ச்சி இருக்கிறது. அவர்களுக்கும் போதுமான குளிர்ச்சி இருக்காதா? அவர்கள் கண்கள் மற்றும் தோல் மிகவும் ஒளிக்கும் வெப்பத்திற்கும் மிக அதிக உணர்வுள்ளவை. அதனால் நமக்கு முன்னிலை இருக்க வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் டேவிட்? ஒரு அரை மணி நேரம் முன்னிலை கிடைக்கலாம்.
0: அதை விட அதிகம் இல்லை. கடவுளை புகழுங்கள், அதை நாம் பிடித்துவிட்டோம்.
1: கடவுளை புகழுங்கள். நிலையற்ற விஷயங்கள் தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே இருக்கின்றன, ஆனாலும் நீ கடவுளை புகழ்கிறாய்.
0: நம் வெப்பத்தை பற்றி எப்போதும் புலம்பிக் கொண்டிருந்தோம். இப்போது அது நம்மை காப்பாற்றப் போகிறது என்று நினைக்கிறேன். நமக்கு தெரியாவிட்டாலும் கடவுள் தன் செயலை அறிவார்.

0: அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது.
1: யோவான் 14 இயேசு சொன்னார், நமக்கு பயப்பட தேவையில்லை என்று. உன் சிறிய புழு நண்பருடன் நான் பேச வாய்ப்பு இருந்திருந்தால் நீ ஏன் மண்ணில் ஊர்ந்து செல்கிறாய் என்று கேட்டிருந்தேன். அவன் என்னிடம், நான் பூமியில் கட்டப்பட்டவன், எனக்கு பறக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம். அப்பொழுது நான் உன் உடலில் இறக்கைகள் கட்டி கொடுப்பேன் என்று சொன்னேன். அவன், அது வேலை செய்யாது என்று சொல்வான். நான் இன்னும் பறக்க முடியாது. நீ பார்க்கிறாயா, சிலர் தேவாலயத்திற்கு சென்று வேதாகமம் படிப்பதன் மூலம் மட்டும் கிறிஸ்தவர்களாக முயற்சிப்பது போல இது இருக்கும். ஆனால் அது மட்டும் அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றவில்லை. அவர்களுக்கு ஒரு புதிய பிறந்த நாள் வேண்டும். உன் சிறிய நண்பன் இந்த வெப்பத்தை கடந்து வந்திருப்பான். அவன் ஒரு கூடு நெய்து ஒரு நாள் அழகான பட்டாம்பூச்சியாக வெளிவந்து வானில் பறந்திருப்பான். அதேதான் ஜிம்மிக்கு நடந்தது, மற்றும் கிறிஸ்துவில் மறுபிறவி பெற்ற அனைவருக்கும் நடக்கிறது. ஆனால் நாம் அப்படி செய்யவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று வேதாகமம் சொல்கிறது.

0: உனக்கு என்ன ஆச்சு? நீ உன் புத்திய இழந்துட்டியா?
1: நல்ல நிகழ்ச்சி லிண்டா, நல்ல நிகழ்ச்சி. உன் நடிகர்கள் தவறாக நடித்தார்கள் தவிர.
0: டேவிட்,
1: இப்போ யுனைட் என்னை தொடர்ந்து வரவும் அதே நேரத்தில் அவங்களோட என்னை துரத்துகிறார்கள் என்று எனக்கு தோன்றச் செய்யவும் எப்படி முடியும் என்று நினைக்கிறாய்? போலி தாக்குதல்.
0: எனக்கு தெரியல டேவிட், அதற்கான பதிலை நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன்.
1: நான் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பதால் அவர்கள் என்னை துரத்தவில்லை என்றால் ஏன் என்று நான் சந்தேகப்படுவேன். நான் சந்தேகப்படுவேன் அவங்கள என்ன பின்தொடர்றாங்க அப்படின்னு நினைப்பேன் இல்லையா?
0: டேவிட், நான் சொல்றதை கொஞ்சம் கேள்.
1: இல்ல நீ கேள். இப்போது என் நிலைகளை யுனைட்டுக்கு எப்படி தெரிவிக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்த முறையில் அவரை தொடர்பு கொள்ளும் போது நான் சந்தேகப்படக்கூடியதை தவிர்க்க நம்மை பிடிப்பதற்கும் உட்பட மிகவும் புத்திசாலியான திட்டம் என்று நினைத்தேன் என்று அவரிடம் சொல்லலாம். ஜிம்மி இல்லை என்றால் நம்மை காப்பாற்றியதற்காக கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும். ஜெர்ரியின் தப்பிக்கும் திட்டத்தை அனுபவிப்பது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நான்
0: அதை உன்னிடம் செய்ய மாட்டேன்.
1: லிண்டா, உன்னை பற்றி நான் தவறாக நினைத்திருந்தால் கடவுள் என்னை மன்னிக்கட்டும். ஆனால் யாரோ ஒருவர் யுனைட்டிற்கு நம்முடைய நிலைகளை தெரிவிக்கிறார்கள், அது ஜோடி என்று எனக்கு தோன்றவில்லை. கேள்வி என்னன்னா, யுனைட் என்னை பின்தொடராம அந்த டிரான்ஸ்மிட்டர் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது?

0: மைக்கேலின் குரல் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அது கணினியில் இருக்கிறது.
1: நல்ல வேலை. அப்ப
2: நாம் ஒரு ஒளிபரப்பு கிடைச்ச உடனே அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும்.
1: சரி நேயர்களே, நமக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய பின்னடைவை தவிர்த்து பார்த்தால் நிச்சயமாக டேவிட் மைக்கேல்ஸ் நம்மை சரியான இலக்கை நோக்கி வழிநடத்தப் போகிறார் என்றுதான் தெரிகிறது நண்பர்களே.
3: வண்டியை மீண்டும் சுரங்கத்துக்குள் கொண்டு போங்கள். இது வேகமாக குளிர்ந்து வருகிறது.

0: நான் உரைய ஆரம்பித்துட்டேன். இங்கே யாராவது ஜாக்கெட் அல்லது போர்வை எங்கேயாவது காண முடியுமா? இதோ காணியின் ஜாக்கெட் இருக்கிறது. உனக்கு அது தேவையில்லையா?
1: இல்ல, நான் போட்டிருக்கிறேன்.
0: டேவிட், நம்ம விளக்கை ஏற்ற முடியாதா?
2: இல்ல இல்ல, இருட்டாகவே விடு. ஒருவேளை அவர்கள் நம்மை கண்டுபிடிக்க மாட்டார்கள். நான்
0: நாம் இங்கே இருப்பது அவங்களுக்கு தெரியுமா என வியக்கிறேன்.
2: இங்க இருந்தால்தான் பாதுகாப்பு. இங்க சுவர்கள் ரொம்ப குறுகலா இருக்கு, அவர்கள் நம்மை பாதிக்க முடியாது.

0: அது அவரை கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தும்.
1: ஏன் இருட்டாக இருக்கிறது?
0: நான் சில நேரம் முன்பு நீ கடவுள் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னதாக எனக்கு நினைவிருக்கிறது. அவர் உனக்கு இப்போதே காட்டிவிட்டார். வெளிப்படுத்தல் 16:10 நிறைவேறிவிட்டது. என்ன
1: வெளிப்படுத்தல் 16:10 என்ன சொல்கிறது?
0: 5வது தூதன் தனது பாத்திரத்தை கடலிலிருந்து வந்த உயிரினத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினான். அதன் ராஜ்யம் இருட்டில் மூழ்கியது.
2: இருட்டாகிய பிறகு அவர்கள் நகரவில்லை என்று நீ சொல்கிறாயா? அப்படின்றால் நகர்த்திவிடு. நாம் அந்த வானொலி நிலையத்தை கண்டுபிடித்து ஓசோ விரைவாக முடியுமோ அதை அழிக்க வேண்டும். எவ்வளவு
1: நாம் இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறோம்?
3: மாதங்கள் ஆகிவிட்டது போல இருக்குது.
1: இப்போது தெளிவாகிறது.

0: அங்கே இருக்கும் அந்த பெரிய கல் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது?
1: அது பார்ப்பதுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேராலயம் போலவே காட்சி அளிக்கிறது.
2: பேராலயம்,
3: தேவாலயம், தேவாலயக்கல், அது தேவாலயக்கல் இருக்க முடியுமா?

0: தேடியதை நாமே இதுவரை தங்கியிருந்தோம். எவ்வளவு நேரம் என்று எனக்கு தெரியல.
1: அவர் இங்கே இருக்கிறாரு.
2: அவர் இங்கேதான் டேவிட்.
1: அவர் எப்போதும் இங்கேதான் இருந்தார்.

0: ரெட் ராக் ஸ்டேட் பார்க்,
1: மேற்கு அரோயோ ரட்டன்.
0: சுமார் ஒரு மைல் தொலைவில் மேற்கு திசையில் உள்ள அரோயோ ரட்டன். மேற்கு அரோயோ ரட்டன் WAR. இது போர். இனி நாம் செய்ய வேண்டியது 1948க்குள் எப்படி முன்னோக்கி செல்வதென கண்டறிவதே. முன்னோக்கி அது 1084 ஆக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒன்று பாறையிலிருந்து முன்னோக்கி. அடிகள், கெஜங்கள், மைல்கள், அந்த புள்ளி விவரங்களின்படி அது பொருத்தமா தெரியல.
2: ஒருவேளை இது எண் கணித குறியீடாக இருக்கலாம்.
0: ஒருவேளை முயற்சி பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, 1842 1 கூட்டல் 8 என்பது 9, கூட்டல் 4 என்பது 13, கூட்டல் 2 என்பது 15, 15. அது ஒரு ஒன்று மற்றும் 5. 1 கூட்டி 5 என்ன? 6. 6. பாறையிலிருந்து முன்னோக்கி ஏதோ ஒன்று, அது அச்சம் அல்லது கெஜங்கள் இருக்க முடியாது. தெளிவாகவே அது மைல்கள் தான் இருக்க வேண்டும். பாறையிலிருந்து 6 மைல்கள் முன்னோக்கி அதை முயற்சி செய்து பார்ப்போம். முதல்ல திரும்பி போய் காணியை கண்டுபிடிப்போம்.
3: ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இரண்டுமே கிட்டத்தட்ட அழிக்கப்பட்ட நிலையில் சீனா தான் சகோதரர் கிறிஸ்டோபருக்கு தொந்தரவாக இருப்பது போல தெரிகிறது. இப்போது சீனா நடுவன் கிழக்கு மீது கட்டுப்பாட்டை பெற அவரை சவால் செய்ய போகிறது என்று தெரிகிறது. ஏற்கனவே பல நாடுகள் தங்கள் படைகளை மேற்கு பாகிஸ்தான் மற்றும் சிவப்பு சீனர்கள் கட்டிய ஹிமாலயா சாலையில் கொண்டு செல்கின்றன. அவை தங்களின் ஐரோப்பிய கூட்டாளிகளின் தொழில்நுட்ப சக்தியுடன் இணைவதற்காக. சீனாவிலிருந்து பாலஸ்தீனுக்கு படைகள் நகர்வதில் ஒரே மற்றொரு தடையாக இருந்தது யூபிரேட்ஸ் நதி. இப்போது அந்த வலிமையான நதிக்கழி உலர்ந்து விட்டது போல தெரிகிறது. இதனால் படைகள் மற்றும் டாங்கிகள் இஸ்ரேலை நோக்கி ஹைஃபா அருகிலுள்ள கலிலி பகுதியில் சுதந்திரமாக நகர முடிகிறது.
0: அவன் அவர்களை எபிரேய மொழியில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஒன்று சேர்த்தான். கொனி நாம் நான்காவது பிரிவுக்கு மேலிருந்து முதல் இரண்டு எழுத்துக்கள் 8 குறை எண்ணற்ற யுகங்களின் கிழக்கே சென்றுள்ளோம். எங்களை உள்ளே கொண்டு வா.
4: நீ கேக்குறியா?
0: ஜோடி வாகனத்துடன் இரு.
4: நான் நிச்சயமாக

0: நான் நம்ப முடியவில்லை.
1: நிலநடுக்கம் வந்தால் அந்த விஷயம் தீப்பொறிகளாக சிதறிவிடும்.
0: கடவுள் அந்த மக்களை அழிக்கப்படக்கூடிய இடத்துல வைக்க மாட்டார்.
1: குகை உயரமான இடத்தில் இருக்க வேண்டும்.
2: நாம் குகையிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்
1: பார்ப்போம். அந்த பாறையிலிருந்து 4 மைல் கிழக்கில் உள்ளோம். முன்னால 6 மைல் என்றால் அது சுமார் 10 மைல் ஆகும்.

0: நாம் கொணிக்கு குகையின் இருப்பிடத்தை சொல்லிவிடலாம். அவள் பெற முடியும், அனுப்ப முடியாது என்பதும் சாத்தியமே. ரேடியோ,
1: இனிமேல் ரேடியோ அமைதியாக இருக்கும்.
0: யுனைட் நம்மளுடைய ரேடியோ சிக்னல்களில் இருந்து நம்மளுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க போக இருந்திருந்தால் அவர்கள் அதை ஏற்கனவே செய்திருப்பார்கள்.
1: அது உண்மை இல்ல. நம்முடைய ஒளிபரப்புகள் அவர்களுக்கு நம்மை கண்டுபிடிக்க போதுமான நேரம் நீடிக்கவில்லை.
0: கொணிக்கு குகை எங்கே என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்?
1: இதுவரை என் குரலை அவர்கள் பதிவு செய்துள்ளனர். குகைக்கருகில் நான் பேசினால் என் பணி அவர்கள் இலக்காகிவிடும்.
0: என் குரல் அல்லது அம்மாவின் குரல் பற்றி என்ன?
2: ஜெர்ரிக்கும் உங்கள் குரல்களை அடையாளம் காண முடியும்.
0: அப்போ இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்?
1: யுனைட் பின்தொடராமல் குகைக்கு செல்ல யோசிக்கையில் இரவு வரை மறைந்திருக்க வேண்டும்.
0: கொணிக்கு செய்தியை எப்படி அனுப்புவது என்று எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: நீங்க வர்றதுக்குள்ள நான் பாதி செத்துடுவேன். உங்க ஹெலிகாப்டர் எப்பவும் எரிபொருளையும் உணவையும் தாமதமாவே கொண்டு வருது. ஏன் என்னை இதெல்லாம் அனுபவிக்க வைக்கிறீங்க?
4: நமக்கும் சில பிரச்சனைகள் இருந்தன இளம்பெண்ணே. எங்கள் உபகரணங்கள் மிகவும் சூடாகிவிட்டதால் அதை பயன்படுத்த முடியவில்லை. விமானங்கள் ஹேங்கர்கள் வெடிச்சுட்டன. நீங்கள் ஓமஹாவில் அவர்களை உங்களுடன் இல்லாமல் அனுப்பவில்லை என்றால் இது நடக்கவே இல்லை.
3: நான் அவர்களை சொல்ல சொன்னேன். என் பயிற்சி அதிகாரி இவை எப்போது தோன்றும் என்று எனக்கு சொல்லவில்லை.
4: அப்படி என்றால் எல்லாருக்கும் இவை இருக்கின்றன.
3: நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவை கிடையாது.

0: மேற்கு நோக்கி 10 மைல் தேவாலயம் தான் பாறை.
1: என்ன முடியாது.
0: 4வது வார்த்தையிலிருந்து 1836, அதாவது 1842, அது 6 பாறையிலிருந்து 6 மைல் முன்னால். வாங்க, நாம் நகர வேண்டும்.
2: என்ன அவசரம்? உன்னிடம் அந்த கூறு இருக்குது.
0: இல்லை, என்னிடம் இல்லை.
2: இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை வைத்திருக்க உனக்கு குறிப்பிட்ட உத்தரவு இருந்தது.
0: ஓமஹாவில் இருந்த போது ஜாக்கெட் பாக்கெட்டிலேயே விட்டுவிட்டு வண்டியில் இருந்து இறங்கிவிட்டேன்.
2: அதை ஏன் செய்தாய்?
0: என்றால் நான் திரும்ப வரமாட்டேன் என்று எனக்கு தெரியலை, அதனாலதான். இப்போ அதை விட்டுடு.

0: இது எங்கிருந்து எடுத்த? காணி வைத்திருந்தாள்.
1: நான் அதை காணியின் ஜாக்கெட்டில் கண்டுபிடித்தேன்.
0: அவள் இதுவரை அதை வைத்திருந்ததாக நான் நினைக்க அவள் ஏன் விரும்பினாள்?

0: காணி நம்முடைய இருப்பிடங்களை வெளியிட்டு வந்தாள்.
1: ஏன்
2: அது தெளிவாக இருக்க வேண்டும்.
0: இல்லை, என் பொருள் கடவுள் ஏன் அவளை இந்த நடவடிக்கையின் நடுவில் இருக்க அனுமதித்தார்? இது கடவுளின் பணி, ஆனால் எதிரி நம்முடன் உடனே இருந்தார் என்றால்
2: நேரம் இருந்தால் செக்டர் 115 தலைமையகத்தை தொடர்பு கொண்டு அணுகல் குறியீட்டை மாற்ற சொல். டேவிட் நம் குறியீட்டை கண்டுபிடித்து விட்டான்.
0: நீ எவ்வளவு நாட்களாக அதை அறிந்திருக்கிறாய்?
2: பல வாரங்களாக, ஆனால் யாரையும் தொடர்பு கொள்ள எனக்கு வழி இல்லை. நினைவில் இருக்கிறதா?
0: ஒரு நம்பிக்கையாளராக நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் நான் நல்ல உதாரணமாக இருக்கவில்லை என்று பயப்படுகிறேன். மன்னிக்கவும் லிண்டா.
3: தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு.
4: மன்னிக்கப்பட்டது. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
0: சரி, அப்படியே ஆகட்டும்.
4: நீ என்ன செஞ்சிர?
0: இதெல்லாம் இது ஒரு ஏமாற்று முயற்சி. இந்த பொருளை பாலைவனத்தில் எவ்வளவு தூரம் செல்லும் வரை அனுப்பப் போகிறேன், அது ஒரு வலைப்பின்னல் போல. நம்முடைய திட்டம் சரியாக இருந்தால் யூனைட் இந்த வாகனத்தையே தேடி வரும். நாமோ யாரும் கவனிக்காமல் அந்த குகைக்கு போக போகிறோம் என்று நம்புகிறேன்.
4: இது அவங்க கண்டுபிடிக்கணும்னா நாம ஒரு சிக்னலை அனுப்ப வேண்டியதுதானே.
0: நாம அவங்களுக்கு இசை போலவே இருக்க போகிறோம்.
4: வானத்தில் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு திசை வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் நிச்சயமாகவே அப்படியே அதே விதமாகத்தான் இருக்கும். எங்கே சடலம் இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் கூடும். மத்தேயு 24.
0: நீங்கள் அவர்களில் ஒருவரை போலவே பேசுகிறீர்கள்.
4: நான் அவர்களில் ஒருவரை போல பேச யூனைட் என்னை ஒரு வருடத்திற்கு மேல் பயிற்சி அளித்தது.

எச்சரிக்கை. நிலையங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நிலையங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பு எச்சரிக்கை எதிர்கொள்ள தயாராக அனைத்து கதிர்வீச்சு கதவுகளையும் பாதுகாப்பாக மூடுங்கள். வானூர்திகள் வானில் உள்ளன. அவசர ஆக்சிஜன் வழங்கல்

0: கவனிக்கவும். நீங்கள் தற்போது குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒருவேளை இருக்கவில்லை என்றால், இல்லை, நீங்கள் இப்போது நினைத்துக் கொண்டிருப்பது முற்றிலும் தவறானது. நாங்கள் அந்த இடத்தில் இப்போது நிச்சயமாக இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறோம்.
1: தவறான வழியில் போகிறீர்கள்.

0: புகழுங்கள், அங்கேதான் அது இருக்கிறது.
1: நாம் எப்படி உள்ள போக போகிறோம்? அவங்க வந்து உங்களை யூனைட் என்றதை நினைப்பாங்க.
2: நான் அவர்களுக்கு அந்த பாடலின் வரிகளையும் அந்த கூரையும் காட்டினால் அவர்கள் நம்மை உள்ளே விடுவார்கள். வாங்க போகலாம்.

0: உங்களுக்கு அங்கே ஒரு அணை இருக்கிறது என்று தெரியும் அல்லவா? உண்மையில கிழக்கு திசையில 10.3 மைல்கள் தொலைவில் இந்த குகை கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் உள்ளது. அப்படித்தான், இதோ அது. இது முழுவதும் உங்களுக்கே.
1: இதுதானா?
2: இது
0: நமக்கு தேவையான எல்லாமும் இதுதான். சிக்னல் இங்கிருந்து துவங்கி ஒரு செயற்கைக்கோள் டிஷ் கொண்ட ரிலே நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து அது உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது.
3: இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க போர் வீரர்களே, நீங்கள் அனைவரும் முன்னோக்கி வீறு நடை போட்டு செல்லுங்கள். ஒரே மனதோடும் ஒரே வார்த்தையோடும் நேர்த்தியாக அணிவகுத்து முன்னேறி செல்லுங்கள். அதற்கு பிறகு வரவிருக்கும் வெற்றியை நோக்கி தொடருங்கள்.

0: எங்கள் மகிழ்ச்சியான அழைப்பில் சேருங்கள். உண்மையான குரலுடன் வாழுங்கள். வெற்றி பாடலில்
1: பாதுகாப்பான இடங்கள்,
0: சிவப்பு
1: பாதுகாப்பு இடங்கள்
0: தயார் செய்யுங்கள். கிறிஸ்து அரசருக்காக இந்த உண்மையான கடவுள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கட்டும். மனிதர்களும் தேவதைகளும் பாடட்டும். கர்த்தாவே தேவனே என்னை மன்னியுங்கள்.

0: கர்த்தராகிய இயேசுவே, தயவு செய்து என்னை தத்தெடுக்கவும், அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவியுங்கள். நன்றி இயேசுவே. ஆமென்.
1: லிண்டா, இந்த தருணத்தில் அவருடன் இருக்கிறது, இது ஒரு புகழ் பாடல் போல இருக்கிறது. எல்லா தீமைகளையும் மீறி உலகம் முழுவதும் விசுவாசிகளிடையே உள்ள மகிழ்ச்சி அற்புதமாக உள்ளது. அது என்றைக்கும் நீடிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதை ஒரே தேவனே அறிவார். ஆனால் யோவான் 3:3 படி தேவனுடைய ராஜ்யத்தை காண ஒரே வழிமேலிருந்து பிறக்க வேண்டும். அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும். தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கு பெறாமல் போனால், அல்லது அவரையும் அவரது மேலான அன்பையும் நிராகரித்தவர்களின் வேதனை, வருத்தம் மற்றும் பச்சாத்தாபத்துடன் என்றென்றைக்கும் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஓ லிண்டா, தனது விசுவாசத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வை அவர் வழங்கியுள்ளார்.
0: உங்களுடைய மிகவும் உன்னதமான மற்றும் விலைமதிப்பற்ற ஆன்மாவின் மேன்மைக்காக இந்த பிரம்மாண்டமான உலகம் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய எந்த ஒரு மிகச்சிறிய அல்லது மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட, உங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை அகற்ற முடியாது.

மட்டுமே உங்களுக்கு முழுமையாக சொந்தமானதாக மாறுகிறது. அப்படியொரு நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சிறந்த வழியை துணிச்சலோடு தேர்வு செய்ய போகிறீர்கள்? இந்த இடத்தில் இப்போது வாய்ப்பு இல்லை,

0: சகரியான் புஸ்தகம் 14:5.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: தேவரீரோடே
1: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: வருவாங்க, பயரங்கமா வருகிற வருக. இன்னொரு வருக வந்து ரகசிய வருக. இந்த குறித்திருக்கிறது 2வது வருகை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது மாத்திர ஒன்னு தேசலின் புஸ்தகம் 14:16-17.
1: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
0: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும்
0: வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருக்குமா, கர்த்தரோட எப்போதும் கூட இருப்போம். இது வந்து ரகசிய வருக. அதுக்கு முன்னால கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு நம்மளுக்கு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தரை தேவை ஆரபாரத்தோடு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூது சத்தோடு கர்த்தர் வருவார், நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்வோம், எப்போதும் அவரோடு இருப்போம். இது ரகசிய வருகை. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், 2 தேசலோனிக்கேயர் 1:7-8.
1: தேவனை அறியாதவர்களுக்கும்
0: பார்த்தீங்களா, தேவனை அறியாதவங்களுக்கும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு
0: தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவங்களுக்கும்
1: நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜாலித்து எரிகிற
1: அக்கினியோடும்
0: வானத்திலிருந்து
1: வெளிப்படும் போது அப்படியாகும்.
0: தேவனை அறியாதவங்க, தேவனை அறிஞ்சு வாசனத்தை கீழ்படியாதவங்க அவங்க வரும்போது என்ன செய்யும், தேவன் எப்படி வருவாரா? 8வது வசனம் வாசிப்பா.
1: கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற
0: அக்கினியோடும்
1: வானத்திலிருந்து வெளிப்படும் போது
0: அப்படியாகும். கர்த்தர் வரப்போறார். எத்தனை பேர் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம கீழ்படுகிறதில்ல. தேவனை அறியாதவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆக்கினே தான். அதனால் இந்த நாள்லையாவது நம்ம கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது 2வது வருகை. கர்த்தர் கடைசி வரல 2வது வருகை. 1 தேசலோனிக்கேயர் 4:10 பார்த்தீங்களா, அதுதான் ரகசிய வருகை. அதை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ரகசியரை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் வாசிக்கிறோம், 1 தேசலோனிக்கேயர் 5:2.
1: இரவிலே
0: திருடன் வருகிற விதமாய்
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று
0: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீங்களே. கர்த்தருடைய நாள் எப்படி வருவோம், திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவா, சொல்ல மாட்டான் தானே. அவன் எப்பாரா என்னன்னு தெரியாது, எப்பாரா என்ன சொறா என்னைக்கு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல கர்த்தர் வருகிறதும் பிதா தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ நம்ம எப்போ நான் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும், அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுகிறது வரப்போகிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது. அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தில் கூட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தன் அனைவருடைய அன்பு தனிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாயி பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அவர்
1: திருடனை போல வருவார். நம்ம வரு எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருடர் வர்றது யாருக்கும் என்ன தெரியாது தெரியுமா? திருட வருவான் எப்போ வருவான்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அத்தா சொல்கிற ரெண்டு ஒன்று தேசின் புஸ்தகம் 5:6
2: ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல,
1: மற்றவங்க தூங்குறது போல
2: நாம் தூங்காமல்,
1: நாம் தூங்க மற்றவங்க தூங்குவாங்க எப்படி வேணாலும் தூங்குவாங்க, குடிச்சிட்டு தூங்குவாங்க, சினிமா பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்காமல்
2: விழித்து கொண்டு,
1: விழித்து கொண்டு
2: தெளிந்தவர்களாக இருக்க கடவும்.
1: எப்படிமே விழித்திருக்கணும், ஆனால் என்ன செய்யணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்கக்கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்து மாத்திரை விழிப்பாக இருக்கணும். ஆத்து மாத்திரை அதுக்குன்னு தூங்காமலாம் இருக்க சொல்லலையா சப்பா? ஆத்து மாத்திரை எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பு இருந்தால் அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து கடவுள், அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ணி சொல்ல தெரியாது, கடவுள் உங்க கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உங்க கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது மாதிரி நம்ம எப்பவும் தெளிஞ்சவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்கான சுவிசேஷம் 22:46-46.
2: அவர் ஜபம் பண்ணி முடித்து,
1: எழுந்திருந்து
2: தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: துக்கம் வந்தா என்ன வந்துடும், நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணிருந்த பார்த்து,
2: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன,
1: நித்திரை பண்ணுகிறது என்ன,
2: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: எழுந்திருந்து
2: ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
1: சோதனைக்குட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். தூக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தூக்கம் வந்து அவ்வளோதான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோட உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனைக்குள்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட சிவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள்பட பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்து கொள்ளுன்னு சிவமணுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சிவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலேருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலேருந்து ரட்சித்து கொள்ளும் ஆண்டவர் கேட்குறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாராலும் அந்த சவம் பண்ணிங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2.
2: இடைவிடாமல் ஜபம் பண்ணி,
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுவீங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் என்ன வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, சோத்திரத்தோடு ஜபத்தில் விழித்துருங்க. இடைவிடாமல் ஜபம் பண்ணும், சோத்திரத்தோடு சிவத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பு இல்லைன்னா நம்ம சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தராச்சு இது போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தரன் மேலந்துருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசிய வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரபாரத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடு தேவக்கால சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்து போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில் ஆத்துப்பட முடியாது. பத்தாவது படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், பத்தாவது ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ பத்தாவது தரிசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சியோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்தில் அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சாலும் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்தப்பாவில் நம்ம கருவேறை சொல்லியிருக்கிறார், இடம் விடாமல் செவலுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருங்க. நான் பரலோகத்து போக முடியாது, பரலோகத்தில் வளர்ந்துருவோம். பரலோகத்து போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக ரகசிய அறிவு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று தேசலின் புஸ்தகம் 5:23 பின்பகுதி.
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதாய் இருக்கும்படி,
1: குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி
2: காக்கப்படுவதாக.
1: ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் எப்படியானாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு வரலன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடப்படக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற என்ன சின்ன குற்றமற்றவராக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவர்களாக வாழ கத்துட்டு கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவர்களாக வாழணும். ஆண்டவரே எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆண்டவரே இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவர்களாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவர் கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னாலும் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
2: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
2: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: முடிவு பரியந்து அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு. ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டாப்பா, என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்கள் யோவான் சுவிசேஷம் 8:46
2: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
1: என்னை வந்து குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டு, யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
2: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
1: அவர் எப்படி இருந்தாரா? பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைத்தவர், பூமி படைத்தவர், அவர் குற்றமற்றவர் வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியேல் அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க 4:4
2: அப்பொழுது
1: பிரதானிகளும்
2: தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்.
1: ஆனாலும்
2: ஒரு முகாந்திரத்தையும்
1: குற்றத்தையும்
2: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
1: ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது.
2: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்.
1: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையிலா இருந்தபடியால்
2: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
1: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன்தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் என்னை வழி நடத்துவார். கர்த்தர் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை குற்றமற்றலாக வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, தானியல் புஸ்தகம் 6:22,
2: சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
1: சிங்கங்களா எத்தனை சிங்கம் தெரியாது, சிங்கன்னு போடல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு, எத்தனை சிங்கம் தெரியாது.
2: அது ஏனென்றால்
1: அவருக்கு முன்பாக
2: நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
1: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும் அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சலாம், பரலோகத்து கட்டாயம் பரலோகத்து போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்ற பாருங்க, 1 Corinthians 15:19.
2: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
1: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், எனக்கு வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பேரை பற்றி நல்லா படிக்கணும், இது மட்டும் இருந்தா
2: எல்லா மனிதரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்.
1: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரல, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர், என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவிச்சிங்க. முதல் என்ன பார்த்தோம், திருடனை போல வரும்போது அவர் என்னச்சணும், விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும், கர்த்தர்கிட்ட நம்ம இடவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றல வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம். மூன்றாவது என்ன செய்யணும், இங்கே சொல்கிற பாருங்க, 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
2: அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. என்ன இந்த உலகத்துல கர்த்தருக்காக கிரியை செய்றீங்களோ, ஊழியத்துக்காக என்ன செய்றீங்க, நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறோம் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணும்னாலும் வாழலாம், ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், யோசித்து பாருங்க. இறைமை சொல்றாரு, பரியாசம் பண்ற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, இல்லை உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரியாசம் பண்ற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்துல எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
2: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
1: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்லை, நானு களி கூர்ந்தது இல்ல, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்ல. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் சொல்ற, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 1:5.
2: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
1: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும், இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாதம் செய்கிறோம், 2 மாதம் காணி கொடுப்போம், 3 மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் என்றாதானே பாஸ்டர் ஆரியம்.
2: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம்,
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம்
2: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
1: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சு உங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் சொல்ல அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. ரெண்டு யோவான் வரையாதிகாரந்தா எட்டாசனம்.
2: உங்கள் செய்கைகளின் பலனை,
1: உங்க செய்கைகளின் பலனை
2: இழந்து போகாமல்,
1: இழந்து போகாமல்
2: பூரண பலனை பெறும்படிக்கு,
1: பூரண பலனை
2: பெறும்படிக்கு,
1: பெரும்படிக்கு
2: எச்சரிக்கையா இருங்கள்,
1: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், இடவிடாமல் செவிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செவிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாமல் செவிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தோட குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்து போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்துரு வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்துரு வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திற்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திற்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திரி வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திற்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறார், நீதிமொழியின் மூணாம் அதிகாரம் 27 வசனத்தில் என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாமல் இராதே. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14 வசனம்,
1: நற்கிரியை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா, இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவளை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5 வசனம்,
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார், மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 5:22 வசனம்,
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு, ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றாள்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும், அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்த எல்லாருமே ஆனவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கானு சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன்
0: வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகளும் உபத்திரத்தை பாத்திரமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கொடு, ஆண்டவரே என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது இப்படி காத்துக்கொள்ளும் விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்ன நம்ம நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
1: என்
0: நாமத்தின் நிமித்தம்
1: நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனோ ரசிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவெறிந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என்னை நம்ம வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரசிங்க, நித்திய ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னீரே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நமக்கு தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும், ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திர ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசுக்கு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி செவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி செவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனுக்கு பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், இக்கல சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுது இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாம் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்ய தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றியை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காய் கோடி கோடி நன்றி. நான் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலன் பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரும் சந்தோஷத்தை தரணுமாப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. நேசடிக்காரன் தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. நம்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம். உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கை உலகத்தை செய்தின்னு சொன்னீரே. அதன் மத்தியில நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க. ஆண்டவரையும் துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா. தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. உள்ளத்திலேயே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க. வியாதிகள் சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுநாமத்தில் தாழ்மையாக்கி செஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவர்களிடமிருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா.

நாம உடல் முழுது கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜப குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சியோடு ஜபம் பண்ணுங்க.
1: எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிரம்பி இருக்கணும், ஒருத்தர் கூட வெறுமையா போக கூடாது. அதுக்காக யாரும் பண்ணலாமா?
2: நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த தெய்வமே மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிகணம் மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: ராணுவத்தில் இருக்க மக்களுக்கு ஜெபிப்போம்.
3: இந்த வேலையில கூட தகப்பனே நம்ம ராணுவ படைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பனே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பனே, ஒவ்வொரு பால அப்பா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களில் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதை செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உம்முக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேட்டு குலங்கள் பரிசுத்த பிதாவே,
1: எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரசிக்கப்படணும். அவர் மேல தேவண்ட ஆளு இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்கும் சகப்பனே ஐயாமை துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரசிக்கப்படணும். இயேசு அறிஞ்சிக்கணும், இயேசு வண்டி கொள்ளணும் அப்பப்பா. தேவண்ட ஆளுகை அவங்களுக்கு இறங்கணும். எங்க போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்க சென்றாலும் தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா அப்ப. நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்க ஒவ்வொரு மக்களை ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக் கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்துக்கு போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிழ்படணும். எல்லா துதிகன மாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 1 சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1
4: பேதுரு 1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
5: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில பெற்று உம்முடைய கரங்களில கொடுக்க கர்த்தாவே, எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையா
6: பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. உங்களோட வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு ஒருமைப்படுத்த முடியாது, கொடுக்க எஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக இறக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா. நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். நேரலே பாக்குற மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 5:5 கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
6: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
6: அவங்க என்ன செய்வாங்க? இதுலயும் அது கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சாந்தகுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கலாமா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தங்கப்போ, உங்களை போல சாந்த குணத்தை தாரும். நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குழந்தை தரணாண்டவரின்னு சொல்லி கேட்போம். சாந்த குழம்பு பாக்கியவர்கள் என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
6: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
4: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
6: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதத்தங்க பேதுரு எழுதுறாரு. ஒன்னு பேதுரு வாசிக்க கேட்ட ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 15:16
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
6: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
4: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
6: பரிசுத்தராயிருங்கள்.
4: நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
6: ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12
4: அந்தபடியே
6: இயேசுவும்
4: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: எதற்கு? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டார், சின்ன சின்ன பாடல. நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறது தான். கைகளில் காலில் ஆணி அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, யசாயின் புஸ்தகம் 52:14 நீங்கள் பாடு மரணத்தில் நம்ம தியானிக்கணும். அப்போதான் நமக்குள்ள கர்த்தர்களை நம்ம அதிகமாக நெருங்கி ஜீவிக்க முடியும். வாசி பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும் அவருடைய
6: முகப்பார்வையோ
4: மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும்
6: இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் பாத்தீங்களா. எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம். அவர் முதுவெல்லாம் ஒழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக தான். வாசிங்க,
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
6: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம் நம்மளை பரிசுத்தமாக்குறது தான். தேவனை கேட்ட நமக்காகத்தான் நமக்கு அந்த கேடு அடைந்தார். நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வாசித்து பாருங்க.
4: இடுக்கங்களிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து
6: அவர் எடுக்கப்பட்ட
4: அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
6: நம்ம பாருங்க, இந்த உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாராம், அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
6: யாரு பாத்தீங்களா, எதுக்காக அழைக்கப்பட்டார பாருங்க, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
6: பாத்தீங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயர் புஸ்தகம் 13:12 தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் நமக்கு என்ன செய்யணும், சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். வாசி பைப்ப 13:12
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
6: நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தம் செய்யும்படியாக
4: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவற்றை கேட்ப, ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, உங்க ரத்தம் என்னை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தோம், கத்த பரிசுத்தாவினை பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார். நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு, சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு, பரிசுத்தவன்கள் பார்த்துருந்து போதனை அடைகிறார்கள். நம்ம பரிசுத்தமாக்க வேண்டிய அவர் ரத்தத்தில் நம்ம பரிசுத்தமாக்குறார். நம்ம முதல் வாசம் கத்து, நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கத்துன்னு சொன்ன, எப்படி பரிசுத்தமாக்குறாரா, அவர் ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்குறார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, ஜனத்தின் மீறுதல் நிமித்தமா, என்னுடைய மீறுதல் நிமித்தமாக தரவா நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, பெரிய எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17
4: உம்முடைய சத்தியத்தினாலே,
6: உம்முடைய சத்தியத்தினாலே
4: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
6: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
4: உம்முடைய வசனமே சத்தியம்,
6: வசனமே சத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பொல்லாங்கு நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தர் வசனம், இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தருடைய வசனம் தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அன்றைய வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்றோம். விசுவாசி எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறா. எப்படியாவது நம்ம நரகத்துக்கு போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறான். அவங்க நம்ம இடம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஒரு வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல, வாசித்து தியானிக்க வேண்டும்.
0: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். இப்படி போதிப்பை நாங்க பெறணும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
6: ஏ இயேசுவே, பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே. பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களை மூடட்டும், பிரசனைகளை மூடட்டும், அக்கிரியங்களை மூடட்டும் ஐயா. தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனைகளை மூடட்டும் ஆண்டவரே. நேரலையாய் பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து கத்த தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பூமிக்குரி ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றர கலக்கட்டும் ஐயா. கத்தோடைய இசைந்திருக்கிற ஒரையாவியா இருக்கிற அப்பா, கத்தோடைய இசைந்திருக்க ஒரையாவியா இருக்கிறேன்னு சொன்னீரே. உமோடு இசைந்து உமோடு ஒன்றர கலக்க கிருவைச்சிங்க, வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு ஆண்டவர. என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியறம் ஆண்டவர. எந்த மந்திரம் செய்வனிகள் பெரியிருந்தாலும் இயேசுக்கு திராமம் உடை தெரியறம் ஆண்டவர. எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமது உடை தெரியறம் ஆண்டவர. சாத்தான் கிரியந்தால் அழித்து போடுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து போடுகிற ஆண்டவர. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசன்களை அழிக்க முடியும், தேவக்கவர் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. கத்தாவே மெய் சோத்திரிக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய, அச்சயங்களை செய்யப்பா அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா. குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்ய ஏசப்பா, குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும், தெளிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. பரலோகத்தில் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய பிரிவை தாங்குவோங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
7: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35.
9: in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்வதற்காக தேவன் நம்மள இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாசம் செய்யறோம், 2 மாசம் காணி கொடுப்போம், 3 மாசம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசுக்கு வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்க ஒண்ணுமே ஆண்டவருக்கா சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான் ஒரே அதிகாரம் தான், 8 வசனம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாம ஜெபம் பண்ணணும்.

0: 1 Yohana 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கல அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரையை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்துவாருவே என்ன செய்கிறாரு, விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானிய நம்மளை பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோடு கூட வருது. நீங்கள் எதா செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக எதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், எதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியில் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடரை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எவரேன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சாரு. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோ ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியோட சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றாள்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வந்து எல்லாருமே ஆனவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது.
1: நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
2: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
1: ஆகிலும்
2: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே
2: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
1: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகளுக்கு உபத்திரத்தை பாத்திரமே செஞ்சு கூடாது, சோர்ந்து போகணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், முடித்தல் முன்வைத்துக்கள் பின் வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும், விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரிச்சாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சி போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு, இங்கே சொல்கிறாரு மத்தியானு சுவிசேஷம் 10:22
2: என் நாமத்தின் நிமித்தம்
1: நீங்கள்
2: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
1: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
2: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார்.
1: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்ல அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனோ ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவென்று நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பத்திரம் வந்தாலும், என் நம்ம வீட்டு வலதுறவும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி வைத்தாங்க, பூர்ண ரட்சி வைத்தாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னீரே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நிலச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டுருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நமக்கு தூக்கம் வந்துடும், துக்கம் வராத இப்படி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்க விடிய தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியல் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசுக்கு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏனோக்கு இப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியானு சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
2: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனோட பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கத்திர தம்மை எங்களை ஆசீர்விப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுது இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தரின் வருகையை பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவிலே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்து நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவதுபடி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. ஒரு வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்கள் நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருப கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகள் எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. நான் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதிய ஆண்டவரே. எங்க கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து நம்ம இணைந்த ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டு உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமம் இல்லாத மக்கள் சமம் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய கரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டிக்கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியில மே நாங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டு ஒரையுமே துதிக்கிறோம், தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவ எல்லாரையும் சூழ்ந்துக்கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கும், பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசியம் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 20ஆம் தேதி இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்ல என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங்கே நாங்க இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்னும் சரியாகல. அப்ப பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலை கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணாட்டி கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன், அவங்களும் அக்காவும் அண்ணவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்ப கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழேயே கூட்டிட்டு போய் பாத்துடலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய்

சரி அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூட்டு போய் ரெண்டு நாள்ல கூட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட கால்ல அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு ரெண்டு கால்லையும். அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன். அது சரியாயிருச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு, அது சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டி அண்ணன்டி நைட்டு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் பாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணிதான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமினிட்டி பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய் அவர் இங்கே சொல்லிட்டாரு. இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி நாலஞ்சு பேர் பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு. பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்ல, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட கேப்பேன், டாக்டர்கிட்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளோ டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப 5ஆம் தேதி டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன். அங்க கூட்டு போனோடனே ஜென்ரல் வார்டில் அவங்க இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை. நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அங்க வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம். நான் அப்பா அக்காக்கு அண்ணாவுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்க குழுவா இணைஞ்ச அக்காவா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, என்ன ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும், கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு 3 hours 4 hours எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கும் போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசுப்பா உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ICU இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு டாக்டர் சொன்னாரு ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேமா நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநினைவே இல்ல, என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட என் குழந்தைங்களை நீ கூட்டு வந்து என்கிட்ட காமி நான் பாக்கணும், குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோவாயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு. சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிடறதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துருச்சு. அப்ப டாக்டர்ஸ்ங்க உடனே அங்கிருந்து இல்ல உடனே ICU கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கதர்னு நான் அண்ணாட்டி அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ICU இப்பவே கூட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டி அண்ணாட்டி சொல்லி அழுது அவங்க போராடி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. ICU போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்ல. 1 மணிக்கு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது அவரு, நான் கேட்டேன் டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு. கிரிட்டிக்கல் எல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சிருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 மணிக்கு வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹவுஸ்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு பிரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் பிரீத் பண்றதே இல்ல, அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் YS அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்ல, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்துதான் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் டாக்டர் அவர் எனக்கு கிடைச்சா போதும், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அண்ணாங்களும் வந்துட்டாங்க, நாங்க எல்லாரும் ICU முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவாய் எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏஸ்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ICU 11:30 வந்து

0: எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம் சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணின்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரேயர் பண்ணலாம், எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணாவை பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும். அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏசுபா சொல்றாரு அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும் போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுய நினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்ன பார்த்து அழுகும் போதே, ஏசுபா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏசுபா அவருக்கு உணர்த்தினாரு. அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுய நினைவே இல்லை. என்னை கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே சுய நினைவு வந்தது. அப்போது ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திரம் கேட்டது. என்னால் கண்ணு திறக்க முடியல, எனக்கு யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீர்னு எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன், என்னோட ரத்தம் மணமணமணமணமணன்னு என் தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிற்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்கே பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழகிற சத்தம் கேட்குது, அவங்க அழுகிற சத்தம் கேட்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில் என்னை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது. டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட என்னை காத்தார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்புறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோன்னே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரிகிற நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளோ நினைவில் இல்லை, தூக்கத்தில் இருந்தா நம்ம கனவு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமா இருக்கும். அப்போ நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேன்னா நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போறேன், இல்லை என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போறேன்னா அதனால தான் இருளை பார்க்கறேனா நான் அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரையே யோசிப்பேன். அந்த நேரத்திலேயே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவேனா, என் குழந்தைங்களை பார்ப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரையே. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும். அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஜெப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல. என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனியும் சுய நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்த அண்ணன் வெளியில பாத்துருக்கிறாங்க, அது பின்னாடி தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் ஏசுப்பா என்னை மீட்கறக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடியகாத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர்ஸ் எழுப்புறாங்க, மணிகண்டன் ஏந்திரிங்க, பேரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேரு சொன்னேன், நாக்கை காட்டுங்க, நாங்கள் நாக்கை காட்டினேன். அப்போதான் கொஞ்சமா சுய நினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர் செஞ்சு என்ன கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. என்ன தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையேதான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றது சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தின இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில ஒரு 9:30 10:30 மணி இருக்கும். எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில ஒரு 9:30 to 10:00 இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி 4 times டயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்ற கூட்டு போறக்காக 2 வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 sisters எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோடு இங்கிருந்து வெளியில போவனா இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவேனா, இதை மட்டும் தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில்தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் ஒரு 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சிமரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது ஒரு 1,000,000 watts லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, அப்படி ஒரு ஃபாண்ட். இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. அக்கா கேட்டாங்க ஏசப்பா மணியை எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார். நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அன்னைக்கு நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 100,000 to 1,000,000 பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான்மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான்மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயரு அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான்மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிற உங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார். கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது, இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தவான் திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலன் நடவடிக்கையின் புத்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னார் கடைசி நாள் மாம்சம் யாவர் மேலும். இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப என்ன சொல்றாரு, உங்க குமாரரும் உங்க குமார்த்தி மேலேயும் என் அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பது மலை அபிஷேகம் ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பன தொழிலை பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரன் ஆவி ஊற்று. அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க மேலாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு இருக்கு, வாலிபர்களுக்கு இருக்கு, மூப்பர்களுக்கு இருக்கு, ஊழியருக்கு இருக்கு. ஆனா நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தின் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காவின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தவனை கொடுப்ப அதிக நிச்சயம், அப்ப தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தவன் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி தருவாரு. எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தருவாரு. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் மூப்பர்
1: சொப்பனங்களையும்
0: உங்கள் வாலிபர்
1: தரிசனங்களையும் காண்பார்கள்.
0: ஆமாறுமார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். போனோட்ட புதிதாக்குவார்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பிட்டுவாருன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போறோங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலா பார்க்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5.
1: அன்றியும்
0: உங்களுக்கு
1: ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே
0: அற்புதங்களை நடப்பிக்கிறவர். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா என்ன செய்வாரு? ஆவி அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள்? வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்திரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்துல வாழ்ந்தோம், சாவத்துல வாழ்ந்தோம், கண்ணீர்ல வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினா வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன ஆவி அழித்த நமக்குள்ள என்ன செய்வாரா? அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர். அற்புதங்களை நடப்பிப்பார். நம்ம வாழ்க்கை மாறும். பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம். புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர். வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல. வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ளே ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்மளால மாற முடியாது. நம்ம எப்படி மாறுவோம் நினைப்போம். பரிசுத்தவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும். அற்புதங்கள் செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்.
0: மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பின ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறாரா? அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமா இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமா இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோயா இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கேதுவான் சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவரை முழுமையா நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனா இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களை உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க, பரிசுத்தேவனேரே எனக்குள்ள வாங்க, பரிசுத்தேவனேரே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. நம்ம எங்கே, நம்ம இங்கே போகணுமா, அங்கே போனாதான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தேவனை உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்தேவனேர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டிலிருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசுத்தேவனை அபிஷேகம் கிடைக்கும்போது ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பரிசுத்தேவனை அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தேவனர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா நம்ம சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாரு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலையும் உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதல் உண்டு. சாபமா விடுதல் தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்தில் இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தாவே எனக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றும்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதல் தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் விடுதல் தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம்ம பாவத்தை என்ன செய்யறாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி,
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுருவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆளுங்களை போட்டுவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. உங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீர்லிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்ய விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகன் சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும், ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி,
0: நாம் ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியா,
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நாள் பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளோ வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதைதான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைஞ்சு அன்னிப்பாசல் நிறைய செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தவன் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா. நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தேவனர் ஏதோ கைத்தட்டி இருப்பதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் அவர் நமக்கு உதவிச்சவர். எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தேவனர் செய்வார். அதுதான் பரிசுத்தேவையானவர். பரிசுத்தேவனர் நமக்குள்ள வந்துட்டானா பரிசுத்தேவை நமக்கு அழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்தரல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்தரல, நமக்காக பெருமூச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தேவையானவர். இரண்டாவதாக பரிசுத்தேவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம், ரோமர்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்.
1: அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் என்ன செய்வார், நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார். நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கைடு, இது அறிக்கைட்டு, இது அறிக்கைட்டு அப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாரு. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பை குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு தான் பரிசுத்தாவினர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக் கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்கு தான் பரிசுத்தாவினர். ரெண்டு தோசன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்க கூடாது, நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலாம் நம்ம கிடைக்காது. அப்பதான் நீதிமொழி புஸ்தகத்துல அப்படிதான் வாசிக்கிறேன். நீதிமொழி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 23வது வசனம்.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: வார்த்தைகள் பரிசுத்தம் நமக்கு வந்தாலும் நமக்கு என்ன சொல்றாரு, என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே. 30ல் இருந்து வாசி,
1: அவர்கள் விரும்பவில்லை
0: பரிசுத்தாவியார் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து கடிந்து கொண்டாலும் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீங்க பரிசுத்தால் நிறைய சொன்னா கேட்க மாட்டேன்.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
0: அவர்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
1: தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கணமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
0: பரிசுத்தாவினை கூப்பிடுங்க, என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. என் கடிந்து கொள்ளுங்க திரும்புங்க. என் ஆவி அருளி என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றார். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவனை கேட்டீங்கன்னா தான் தருவாரு. கேட்கட்டா தரமாட்டாரு. கேட்கற ஒன்னும் பெற்றுக்கொள்ள தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அதுக்கு தான் பரிசுத்தவையானவர். ஒண்ணுக்கு வந்த புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தவன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமானாக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கு பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்கு தான் பரிசுத்தவையானவர். அது மாத்திர ஒன்னு பேதின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம்.
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரும் பரிசுத்தமாக்குதலினாலே
0: பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ளணும். ஒன்னு பேதின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம்.
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி.
0: நம்ம எப்படி செய்யணும், மாயமற்ற உண்மையான சகோதர ஸ்நேகம். அதான் சென்னை மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறி இருக்கூடாது. அதுதான் சொல்றாரு, மாயமற்ற சினதுல இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் நினைச்சோம் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தார் நம்ம என்ன செய்ய முடியும், சத்தியத்துக்கும் கீழ்ப்படி முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: சுத்தமாக்கி
1: கொண்டவர்களா இருக்கிறபடியால்
0: உங்க ஆத்து பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தா சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தாவி வந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தாவினை கேளுங்க, பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தாவினை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவின் முதல் வரும்போது என்ன செய்யறார், நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தாவின் வந்தோம் அது வரும்போது என்ன செய்யறார், நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது பரிசுத்தாவின் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார், என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செபிக்கவே முடியல எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நான் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுவரே பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தாவீதுராஜா சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்ல, இன்னைக்கு நான் பரிசுத்தாவி நாள் அபிஷேகம் பண்ண. வாசிங்க 92:10
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன்.
0: என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துகிறேன்.
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம், நான் பற்றேன் பாருங்க 2010 அது இல்ல, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்தில் பேசணும், பரிசுத்தாவோட பேசணும், பரிசுத்தால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொன்னா. நான் அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய் லூக்காவின் சுவிசேஷம் 4:1
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்தாவினா என்ன செஞ்சார், அவரு நிறைந்தவரா, நம்ம நிறைஞ்சிருக்கணும். ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கிற எல்லாம் நீங்க இப்படி செய்யணும் ஆலோசனை சொல்றாரு, அது கேட்டு நடக்கிறது நடக்காது நம்முடைய விருப்பம், நம்ம கையில இருக்குது. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிறைந்தவராக இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தார்னா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பரிசுத்தால் நிறைய வேண்டும். ஆண்டவரே முடிய அபிஷேகத்தில் நிரப்பு நிரப்புன்னு கிருபி நாமியும் விண்ணப்பங்களாமையும் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாண்டவர் வந்துட்டா நம்ம என்ன கொடுக்கறாரு, கிருபி நாமியும் விண்ணப்பத்தினாமையும் தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 வாசிப்போம்.
1: பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது
0: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள்
0: அவர்களுக்கு காணப்பட்டு
1: அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினாங்க.
0: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அன்னி பேச நம்ம அறியாமே வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தம் நமக்குள்ள வந்துட்டாருனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யாரும் அமைதியா இருக்காதிங்க. பரிசுத்தாவினர் கிடைக்க கூடாது, காலம் வரப்போகுது. பரிசுத்தின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாச்சல பேச முடியும். ஆவியார் நம்மளை மறைச்சு பேசுவார். இன்னொரு ஆள் கிடைக்க கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பேர் கிடைக்காது. கேட்போம், ஆண்டவரே பரிசுத்தின் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தின் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தன் தருவாரு. உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தவர் மேல. கேட்டா ஆண்டு பரிசுத்தவன் அபிஷேகம் தருவார். அன்னி பாசல பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40.
1: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து,
0: அவர் சீசர்களிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி,
0: பேதுருவை நோக்கி,
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: விழித்திருக்க கூடாதா,
0: விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பரிசுத்தவினர் இல்ல. ஆண்டர் கேட்கறாரு சீசர் பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா, நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 6:4.
1: நாங்களோ
0: ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இன்னொரு அரசி,
1: நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்,
0: என்ன சொல்றாரு, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இடைவிடாமல் தரித்திருப்போம், நான் ஜெபம் பண்றதுலயும் தேவ வசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா, ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செபிக்க முடியல, உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செபிக்க முடியல, பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் சொல்றேன் நாங்க இப்போ செபம் பண்ணிருந்தோம் வேற தேவ வசனத்தை போதிக்கலாம் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க அந்த அப்போஸ்தலன் நடவடிக்கை 2 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா அவங்க என்ன செஞ்சாங்க பல பாசையில பேசினாங்க சுவிச்சாங்க செபிச்சாங்க அக்கினி போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல இறங்கிச்சு, ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க செபிக்க, அதுக்கு பிறகு தான் பேசுறீங்களா அப்போஸ்தல சொல்றாங்க, நாங்க செபம் பண்ணுறதுலயும் எப்பதான் இடைவிடாம தேவ வசனத்தை போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவினர் வந்தா தான் நம்ம செபிக்க முடியும். பரிசுத்தவினர் வரலைன்னா உங்களுக்கு செபிக்க முடியாது. நீங்க செபிக்கணும், செபிக்க நினைச்சாலும் செபிக்க முடியாது. பரிசுத்தவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செபிக்க முடியும். முதல்ல பரிசுத்தவினர் வந்து என்ன சொல்ற, என்ன கொடுக்கிறாரு நமக்கு, அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தவினர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருனையும் நம்ம செபிக்க வைக்கிறார், இடவிடாம செபிக்க வைக்கிறார், தேவ வசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்
0: வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று
1: தேவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
0: நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் பசு தாவேர் வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறா, வைராக்க வாஞ்சாய் இருக்கிறார். கத்திராக்க எதுக்காவது செய்யணும், கத்துக்கான எதையா செய்யணும். இப்ப நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தவினர் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தவினர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப ஊழியத்து செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காக ஆண்டரை பத்தி சொல்லலாமா, யாருக்காக போய் ஜெபிக்கலாமா, நம்ம எப்ப நேரம் கிடைக்கும், எப்படா எங்கடா ஊழியத்து போலாமா, மனசு எப்படி துடிக்கும். பரிசுத்தவினர் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களுக்கு அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா வீட்டுல எப்படா வீட்டுல படிப்பா, எப்படா அஞ்சு நிமிஷம் கடைக்கு வீட்டுக்கு போகலாம் அங்க போலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா பசுத்தாவினர் வந்துட்டாருன்னா என்ன செய்வார், என்ன யோசிப்பாரு, யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
0: வைராக்கிய வாஞ்சியாயிருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிற, வேற யாரு இடத்துல இல்ல, வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா,
0: நினைக்கிறீர்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கத்தர் பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கர்த்தர் சொன்ன, கர்த்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லர் ருசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்படா வீட்டுக்கு போலாம், எப்படா வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாவியர் உங்களுக்கு வாஞ்சியா இருந்தாருன்னா கத்திருக்கா, இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படின்னு நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தேவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தேவனையா எனக்குள்ள வாருன்னு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரன் வரப்பும் அப்படியெல்லாம் வரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தேவன சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்த விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வாய் என்பானாக,
0: கேட்கிறவன் வாய் என்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா, உங்களுக்கு தாகம் இருக்கா, பரிசுத்தேவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்போரமா தான் அப்படிலாம் தரமாட்டார், விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர், பரிசுத்தேவன் இலவசம் தான், காசு இல்ல பரிசுத்தேவன் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல, இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும், தாகம் இருந்துச்சுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசுத்தேவன் அபிஷேகம் இப்படியே உங்களுக்கு இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தில் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா, வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்க எதை செய்யணும், யோ இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்து என்னை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திரி எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திரி என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசியை சொல்றாரு, நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு, நம்மளை அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினமா, மாசை சொல்றாரு. வாசித்து பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:16
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,
0: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
1: மோசே செய்தார்,
0: மோசே செய்தார். கர்த்தர் என்னென்னலாம் மோசே கற்பித்தார் அத்தனையும் அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு, அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா, அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக அனுப்பல, கர்த்தர் இந்த உலகத்துல உங்களையும் என்ன எதற்காக அனுப்பினார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா, மோசே நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க ஆதியாம் புஸ்தகம் 7:5
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம், கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து செய்தார். வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:14
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீ, நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: பிதாடி சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்,
0: செய்து முடித்தேன். ஆமா அருமையான உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா, எதற்கு உலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காரு சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா, இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போக முடியாது, கத்திர்க்கா எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்தர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார், மோசே சொன்னார் கத்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி, நாவா சொன்னார் என்னை கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன் சொல்லி. நீங்கள் நானும் கத்துருக்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை ஏசுகிறது சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4.
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படிலாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லை நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில கொடுத்துருக்காருல, இதை வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளை கணக்கு கேட்பார். சரி, வைராக்கியத்தை வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோபு 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்க எதையே செய்யணும். அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சுன்னு, ஐயோ இந்த ஆத்தம் அழிஞ்சு போதே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செவிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செவிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது, ஐயோ அந்த ஆத்மாரே போயக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க நமக்கு பகையா இருந்தாலும் கூட நம்மள அறியாம அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்சு உங்களுக்கு இருக்குதா? அப்ப கத்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சு வரும். கத்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கத்திரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையே செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12.
1: கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான
0: எலியாசரின் மகன்
1: பினகாஸ்
0: என் நிமித்தம்
1: அவர்கள் நடுவே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: அப்படிங்களா? பினகாஸ் என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார் உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு இந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் நரகத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்கான என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துக்காது நம்ம ஆண்டரை பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சு வேணும். பெனாகஸுக்கு வைராக்கியம் வாஞ்சு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா? இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்ட கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு 1 Kings 19:10.
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: பக்தி வைராக்கியமா இருந்தார்.
0: எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும். எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களை தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரல்ல, 69:9.
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது,
0: என்னை பச்சித்தது. வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆய்த்து படுத்திருக்காரு, இன்னும் சனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பச்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆய்த்து பண்ணி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரு, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பச்சித்ததுதான் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொன்ன கேப்ப ஆண்டவரே, உங்க மேல பக்தி வைராக்கி வரட்டும் ஐயா, நாங்க ஏதோ கிறிஸ்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறோம் அவ்வளவுதான் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வரோம் அன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரோம் அவ்வளவுதான் ஆண்டவரே, கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இப்படி இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2 17 வசனம்.
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது,
0: என்னை பச்சித்தது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஏதா வாரம் போறோம் அவ்வளவுதான், இந்த வசனத்தை இங்கே மறந்துட்டு போயிருவான். என்ன பசு தேனீர் பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்ல பிரியமானவர்களே, உங்களுக்கும் பயனும் இல்ல, கத்திற்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை சிந்திக்கணும், ஒவ்வொரு நாள் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பசு தேனீர் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு, உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா, பசு தேனீர் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கத்தர். ரெண்டாவது என்ன செய்யறாரு, பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது என்ன செய்யறாரு, பிண்டப்புகள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடவிடாம தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா தன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கத்திற்காக, எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு, ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவீத் பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல, இன்னும் உலகம் உலகம் உலகம் உலகத்தையே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவினர் இருந்தது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செய்ய பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வசனம் வாசித்து பாருங்க.
1: அப்படி
0: இருந்தும்
1: நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து,
0: என்னை பிரித்தெடுத்து
1: தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு, உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தை நம்மள வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேணும், அதுதான் கத்திருப்பீங்க. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுகிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திற்காக வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்து சாமி ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம கேட்கலாம், ஆவியனவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர் மீது ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. எனக்கும் பரிசுத்தாவியானவரை தாரும், எல்லாம் கரண்ட உயர்த்தி செவிங்க, வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா, வாய் திறந்து சொல்லுங்க. அந்த விலை மதிக்க முடியாத திரியேகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே எழுந்தருளி வருவீராக. கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே. ஆவியான வரும்பொழுது அடுத்தபடியா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லால் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், கிருபை நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி பணிந்தார்கள். ஆனால் ஆவியானவர்கள் பரிசுத்தாவியில் வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா, அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே, கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது, இப்பொழுது. நன்றி ஆவியானவரே. ஆவியானவர், இது ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர், பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்காய் எலும்பி இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற, கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினரே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகாபோ ஷாலா நாளை அல்ல, இது இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயும் உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட், உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க, கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்காவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாதவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா, வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவர். பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவர். கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவர், பக்தி வைராக்கியமான ஆவியங்கள் தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்கமல, சிக்கமல, ரீக்கமல, ரீக்கமல, ரப்பர கரு பீக்கரவ ஆண்டவரே. மக்கு சௌத்திரம், சௌத்திரம் ஐயா. நீர் பேசுகிறீர் ஆண்டவர். மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை ஐயா, மக்கு மகிமை. பலத்த பரலோகத்தின் தேவனேமே துதிக்கிற, வந்து கொண்டு வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசிரிங்க. பவுல போல, எலியா போல, பன்னாக்காசை போல எங்களுக்கு பக்தி வைராக்கிய எங்களுக்கு தாரும் ஆண்டவர. கரணை கடலே, கரணை சமுத்திரமே மே துதிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலையும் தாரும். கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வைராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளும், அண்டிக் கொள்ளும், சார்ந்து கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க, எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவர். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடன் பிரச்சனை எல்லாம் மாறும் ஆண்டவர். அப்பா உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்ய, கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவங்கள, எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாம் ஆண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கிடைக்கக்கூடாது கால வருது. நீ சொன்ன வாக்கு திட்டம் நிறைவேறு ஐயா ஆண்டவரே. ஒத்துருவாய் வெறுமையாய் பயிரக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதுச்சேவனை பெற்று, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று, வாயிராக்க வாஞ்சோடு ஜீவிக்க பலன் கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் மகிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்

0: எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192,
2: வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசும் எந்த செல்வமோ எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தாய் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் கொம்பின் ஒளி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும். எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது. ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது. எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும். எல்லைகள் மறையும். வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையோ வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும். தொலைவா இருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும். அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ள அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும். அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும் எந்த காரணமும் எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது.
இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும், மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும், ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது, ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இத குறித்து சிந்தியில, ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தடங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்தில்தான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும், ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாளில் திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்கின்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாத இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடு ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமான் ஆகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32. அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது. அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள் தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும்.
ஒருபுறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்ல, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி, அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்கள்ல மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16, அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலும் பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ள அரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொதக்கொரிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும், அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்கார். உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை.
நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். V14 மிறப்பு விசுவாசிகளை அழிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். கிறிஸ்துவர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:10 இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். Matthew 10:42 இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ, நீதியின் கிரீடமோ, நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில எறிவார்கள். Velippaduthal 4:10 அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்காரர். ஆனா நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில எரியப்பட்டார். Velippaduthal 20:15 இது வரலாற்றுல மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ, ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். Matthew 25:41 ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும், அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Velippaduthal 21:1 வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார், ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்துல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்து விட்டன. Velippaduthal 21:1
காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைவிரல் இல்லாம. ஆரம்பத்துல ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் சூரியனாக இருக்கும். தேவ அவர்களுடன் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும். வலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவ. வெளிப்படுத்தல் 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வான இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான். மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான் ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். யோவான் 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கல. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரா இருக்கும்போது தீர்மானிக்க வேண்டும். ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்கு அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக்கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதனா இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டு இருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று ஒன்னு அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமா.

ஆபேல் குழப்பத்துக்கு பிறகு மனிதர்கள் தங்களது ஒன்றுபட்ட தன்மையை இழந்து அகந்தையின் கோபுரம் சினார் சமவெளியில் ஒரு சடலமாக கைவிடப்பட்டது. குளங்கள் குழப்பத்தில் அலைந்தன. ஒவ்வொருவரும் மற்றவர்கள் இனி புரிந்து கொள்ள முடியாத மொழியில பேசினர். அது கடவுளின் தீர்ப்பாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கமும் ஆகும். கானானியர்கள், ஹாமின் மகன்கள், கீழ்படியாமை என்ற அடையாளம் கொண்ட வம்சத்தின் வாரிசுகள் பாபேலின் இடிபாடுகளிலிருந்து புதிய நிலங்களை நோக்கி மகத்துவம், பேராசை மற்றும் ஆதிக்கம் என்ற ஆசையால் தூண்டப்பட்டு அலைந்தனர். அவர்கள் நாட்கள், வாரங்கள், ஒருவேளை ஆண்டுகளாகவும் நடந்தனர். கொடூரமான பாலைவனங்கள், வெப்பமடைந்த மலைகள், பெயரற்ற பள்ளத்தாக்குகள் ஆகியவற்றை கடந்தனர். ஒரு நாள் அவர்கள் யோர்தன் பள்ளத்தாக்கை அடைந்தனர். அங்கு அவர்களின் கண்முன்ன ஒரு சொர்க்கம் விரிந்தது. பசுமை, ஈரமான வளமான சமவெளி, பழமரங்கள் நிறைந்தது. தங்கம் போன்ற கோதுமை முளைகள் அலைக்கும் வயல்கள், பூமி சுவாசிப்பது போல ஒரு நதி அதில் வழிந்தோடி கொண்டிருந்தது. அங்கே அவர்கள், இங்கேதான் நாங்கள் எங்கள் மகிமையை கட்டுவோம், இங்கேதான் நாங்கள் சோதோமை கட்டுவோம் என்று கூறினார்கள். அடித்தளம் கொடூரமானது. அதன் மக்களின் மன வலிமை போலவே சோதோம் ரத்தமும் தீயும் கொண்டு கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் கடுமையாக வென்றது. ஒவ்வொரு அங்குல நிலமும் வியர்வையும் வெற்றியும் கொண்டு பாசனமாயிற்று. கானானியர்கள் பிடிவாதமானவர்களாக உழைத்தனர். அவர்கள் வெண்கல கருவிகளால் கற்களை வெட்டினர். நகரத்தை ஒழுங்கும் அதிகாரமும் கொண்ட நரம்புகள் போல நேரான தெருக்களை வரையினர். அவர்கள் உயரமான, தடித்த, வெல்ல முடியாத சுவர்களை கட்டினர். உலகமே அனுமதி இல்லாம உள்ளே வர முயற்சிக்கட்டும் என்று சவால் விடுத்தது போல அவர்கள் பொறியியலை கைப்பற்றினர். அவர்கள் ஜோர்தான் நதியின் நீரை தங்கள் வயல்கள், சதுக்கங்கள், தோட்டங்களுக்கு கொண்டு செல்லும் சிறந்த கால்வாய்களை கட்டினர். அவர்கள் விவசாயத்தையும் நிலத்தையும் ஆட்சி செய்தனர். மந்திரம் போல் அந்த நிலம் அவர்களுக்கு செழிப்புடன் பதிலளித்தது. அத்தி, பேரிச்சை, யாவரிசி, திராட்சை மற்றும் ஆற்றுப்பை. விரைவில் அந்த நகரம் தொலைதூர மக்களை ஈர்க்க தொடங்கியது. எகிப்திலிருந்து வர்த்தகர்கள், அரேபியாவிலிருந்து ஊர்திகள், அனடோலியாவிலிருந்து பயணிகள் வந்தனர். அந்த சமவெளியின் ரத்தினத்தை எல்லோரும் காண விரும்பினர். சோதோம் நகரின் வீடுகள் உயரமாகவும் வெண்கற்களால் கட்டப்பட்டும் அகலமான கதவுகளும் விசாலமான மேடைகளும் கொண்டவையாகவும் இருந்தன. ஊதானிற துணிகள் காற்றில் கொடி போல பறந்தன. தூபம் மற்றும் புதிதாக சுடப்பட்ட ரொட்டியின் வாசனை காற்றில் கலந்தது. புராண காட்சிகள் பொறிக்கப்பட்ட நீரூற்றுகள், மறைந்த கால்வாய்களால் பாசனம் அளிக்கப்பட்ட தொங்கும் தோட்டங்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள், வீணை, மிருதங்கம், குழல் வாசித்த சதுக்கங்கள் இருந்தன. இரவில் நகரம் விளக்குகளால பிரகாசித்தது. அங்கு நடனம், இசை, சிரிப்பு மற்றும் அளவுக்கு மீறிய விருந்துகள் நடந்தன. அந்த நகரம் செல்வம் நிறைந்தது, மிகவும் செல்வம் நிறைந்தது. வர்த்தகமே அதன் உயிரணு. உன் யானை எலும்பு, விலை மதிப்புள்ள ரத்தினங்கள், வாசனை எண்ணெய்கள், மசாலா கலந்த திராட்சை மதுபானம், இவற்றுடன் கூட அடிமைகள் வர ஏற்றியுள்ள காரவான்கள் வந்து கொண்டிருந்தன. சோதோம் நகரத்தின் இரும்பு தொழிலாளர்கள் நன்கு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கினார்கள். சிற்பிகள் கடவுள்களின் உருவங்களை உயிரோடு இருப்பது போல நுணுக்கமா செதுக்கியார்கள். தையல்காரர்கள் பருத்தி, பட்டு மற்றும் மிருகத் தோள்களை மிகச் சிறப்பா வேலை செய்தார்கள். மரியாதை மண்டபம் அமைக்கும் நேரம் வந்தபோது மக்கள் அனைவரிலும் மிகச் சுருங்கும், மிக கவர்ச்சிகரமான, மிகுந்த ஆசை கொண்டவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்தான் சோதோம் நகரத்தின் முதல் அரசி பேரா. பேரா இளம் வயதிலும் குறைபாடற்ற முகமும் கவர்ச்சிகரமான நாவும் கொண்டவள். அவளுக்கு ஒரு ஆபத்தான தரம் இருந்தது. தவறானவற்றை சரியாகவும், நேர்மையற்றவற்றை நற்குணமாகவும் காட்டும் தரம. அவள் அழகான புன்னகையோடு ஆட்சி செய்தாள். ஆனால் அதன் பின்னால் ஆழமான, அமைதியான ஒரு ஊழல் மறைஞ்சிருந்தது. அவளது ஆட்சியில் சோதோம் அதன் மகிமையின் உச்சிக்கே சென்றது. அதே நேரத்தில் அதன் இருண்ட வீழ்ச்சியின் நிழலிலும் மூழ்கியது. மற்றொரு பக்கத்தில் யோர்தானின் வளமான நிலங்களில் சோதோம் அதிகாரமும் பொன்னும் நிறைந்த நகரமாக எழுந்த அதே நேரத்தில்
கமோரா அதன் மூத்த சகோதரி நிழலில் தெற்கே கட்டப்பட்டது. ஆனால் வேறொரு இதயத்துடன் மிக நுணுக்கமானது, அலங்கரிக்கப்பட்டது, கலைக்கும் இன்பத்துக்கும் அதிகமாக மூழ்கியிருந்தது. சோதோம் வலிமையும் ஆசையும் கொண்டு செதுக்கிய ஒரு ரத்தினம் என்றால் கமோரா எதிர்க்க முடியாத அழகுடைய ஒரு விஷப்பூவா இருந்தது. அதன் அடித்தளம் குறைவான கொடூரத்துடன் அதிகமான அழகியத்துடன் அமைந்திருந்தது. அதன் நிறுவிய கணானியர்கள், சிற்பிகள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், கட்டிடக்கலைஞர்கள் விவரங்களுக்கும் வடிவத்துக்கும் ஆசை கொண்டவர்கள். அவர்கள் பள்ளத்தாக்கின் தெற்கு பகுதியில மாலை நேரத்துல தங்க ஒளியில் சூரியன் மறையும் மெல்லிய மலைகளை தேர்ந்தெடுத்தனர். அங்கே அவர்கள் நுணுக்கமாக அலங்கரிக்கப்பட்ட கோயில்கள், பளிச்சிடும் கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்கள், தொங்கும் தோட்டங்களும், ஊதா நீல நிறத்துல வண்ணமிட்ட பட்டுப்பறதைகளும், இசை போல நீர்விழும் நீரூற்றுகளும் கொண்ட அரண்மனை போன்ற வீடுகளும் கட்டினார்கள். கொமோரா சோதோமுக்கு வலிமையில் போட்டியிடவில்லை, ஆனால் நயமிக்க தன்மையில் போட்டியிட்டது. அது கலை வளர்ந்த நகரம், பாடல்கள் புராணங்களை விவரித்த இடம், அரங்கங்கள் கடவுள்களும் மனித உணர்வுகளும் பற்றிய நாடகங்களை நடத்திய இடம். அந்த மக்கள் உணர்ச்சிகளின் இன்பத்திற்கு தங்களை ஒப்படைத்தனர். ஒவ்வொரு திருவிழாவும் உடலின் இன்பங்களின் எல்லையில்லா சுதந்திரத்தின் கொண்டாட்டமா இருந்தது. அங்கே புனிதமும் உணர்ச்சியும் ஒன்றா கலந்தன. வளர்ச்சி சடங்குகள் பெரும் காட்சிகளாக மாறின.

பயங்கரமான குரல் வளமும் அனைவரையும் எளிதில் மயக்கும் பார்வையும் கொண்டவன் அவன். மக்களை மகிழ்விப்பதுல அவ ஒரு கலைஞன். அவன் தலைமையில காமம் ஒரு நிறுவப்பட்ட அமைப்பாகவும் இன்பம் ஒரு சட்டமாகவும் மாறியது. அவன் வலிமையால் அல்ல, கவர்ச்சியால் ஆட்சி செய்தான். பீர்ஷா எல்லா விதமான ஆசைகளும் செல்லுபடியாகும் முழுமையான சுதந்திர கலாச்சாரத்தை ஊக்குவித்தான். அவ்வாறு சோதோம் மற்றும் கொமோரா இரண்டும் நரகமான இரட்டையர்களாக யோர்தான் சமவெளியில் அதிகாரமும் விரோதமும் கலந்த இரு ரத்தினங்களா மாறின. ஒவ்வொன்றும் மற்றொன்றின் ஊழலை ஊக்குவித்தது. அவர்கள் செய்த பல அசிங்கங்கள்ல ஒன்று சமலிங்க ஆசை. முதன்மையான அறிகுறிகள் செழிப்புடன் வந்தன. மனிதன் இனி அப்பம் பெற போராட வேண்டிய நிலை இல்லாத போது எல்லைகளை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான். சோதோம் நகரின் ஆண்கள் செல்வமோ சோம்பலும் அகந்தையும் கொண்டவர்கள். தங்கள் இயற்கை ஆசைகளை விலக்க தொடங்கினார்கள். அவர்கள் பெண்கள் மீது கொண்டிருந்த ஈர்ப்பை முழுமையாக கைவிட்டு பிற ஆண்களை தீவிரமாக இச்சை கொள்ள தொடங்கினார்கள். முதல்ல ரகசியமாக செய்தவர்கள் பின்னர் தங்களின் செல்வாக்கு மிக்க அதிகார வட்டங்களுக்குள்ளும் விரைவில் எந்தவிதமான வெட்கமும் இல்லாமல் பொது தெருக்களிலும் மக்கள் கூடும் சதுக்கங்களிலும் அப்பாவி பொதுமக்களுடைய வீடுகளின் தலைவாசல்களுக்கு முன்னாலும் கூட அலைந்தார்கள். இந்த பாவம் ஒரு சாதாரண மறைந்த பழக்கமோ தற்காலிக வழிமாறலோ அல்ல. இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு வழக்கமாகிவிட்டன. இது ஒரு நிறுவப்பட்ட பெருமையாக இருந்தது. மற்ற நாடுகள்ல இன்னும் ஒரு ரகசியமான அவமானமாக கருதப்பட்டது சோதோம் மற்றும் கொமோராவில் அது சுதந்திரத்தின் சின்னமாகவும் தங்களை தாங்களே போற்றும் சமுதாயத்தில் அடையாளத்தின் கிரீடமாகவும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்களின் கட்டுப்பாடற்ற ஆசைகளை பெருமையா சொன்னாங்க, அதை ஒரு நற்குணமா காட்டினார்கள். அரசரின் விருந்துகள்ல விருப்பத்திற்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர்களுடன் உறவு கொள்ளும் பழக்கம் விருந்தினர்களிடையே சாதாரணமா இருந்தது. அதை மறைக்க எந்த தேவையும் இல்ல, அதை மௌனமாக்கவும் எந்த தேவையும் இல்ல. ஏனெனில் சோதோமில் தீயவர்கள் உயர்த்தி போற்றப்பட்டார்கள். மனிதர்களின் கைத்தட்டலால் கடவுளின் குரல் மௌனமாக்கப்பட்டது. பொய்யான கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் கணவன் மனைவி அன்பு வழியாக அல்ல, ஆனால் புனிதமான அனைத்தையும் மீறிய செயல்கள் மூலம் வளமானதை வழிபட்ட இடங்களாக இருந்தன. ஆண்கள் ஆண்களுடன், பூசாரிகள் உதவியாளர்களுடன், முதியவர்கள் இளைஞர்களுடன், இவை அனைத்தும் ஆன்மீக இணைப்பு என்ற பெயரில் பொய்யான தெய்வத்தின் பாதுகாப்பில் நடந்தன. இன்பமே அவர்களின் கடவுள், விரோதமே அவர்களின் வழிபாட்டு முறை. குழந்தைகள் தூய்மையற்றத ஒரு முன்மாதிரியாக காண்பதற்குள் வளர்ந்தார்கள். எந்த எல்லையும் இல்ல, ஆசையே ஒரே சட்டம் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு படங்கள் காட்டப்பட்டன, கதைகள் சொல்லப்பட்டன. தடையிட்ட கடவுளிடமிருந்து வரும் எந்த பாடத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டன. நீதிபதிகள் ஒழுக்கக்கேடுகளை தண்டிக்கவில்லை, மாறாக அதை கண்டித்த நியாயமானவர்களையும் நகரின் வாயிலாக வந்த வெளிநாட்டவர்களையும் தண்டித்தார்கள். சோதோம் நகரின் மக்கள் அவர்களை விருந்தினர்களாக அல்ல, தங்கள் ஆசையின் பலியாகவே பார்த்தார்கள். யாரும் சோதோமில் நுழைய முடியாது, ஆசைக்கு பரிசோதிக்கப்படாம, தொடப்படாம, சோதிக்கப்படாம. இடனிலிருந்து கடவுள் உருவாக்கிய மனிதன் மற்றும் பெண்ணின் ஒன்றிணைவு என்ற பரிசுத்தமான செயல் காலடியில் மிதிக்கப்பட்டது, கேலி செய்யப்பட்டு, ஆதிக்கம், இன்பம் மற்றும் அகந்தை ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்பட்ட இயற்கையற்ற உறவுகளின் கலாச்சாரமா மாற்றப்பட்டது. அங்கே காதல் இல்ல, அங்கே நம்பிக்கையும் இல்ல, வெறும் உந்துதல், வெறும் ஆசை, வெறும் உடலும் செழிப்பு மட்டுமே இருந்தன. அந்த செழிப்பே தான் லோத்தை ஈர்த்தது. அவ தன் மாமா ஆபிரஹாமுடன் வாழ்ந்த போது லோத்தும் பெரிதும் செழித்தான். அவனுடைய மாடுகள் பெருகின, அவனுடைய கூடாரங்கள் அதிகரித்தன, அவனுடைய சொத்துக்கள் இவ்வளவு விரிவடைந்ததால் விரைவில் சண்டை எழுந்தது. ஆபிரஹாமின் மேய்ப்பர்கள் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்கள் வாதம் செய்தன. அவர்கள் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அந்த நிலம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தாங்க முடியல. ஒரு காலத்தில் இருந்த ஒற்றுமை இப்போது பதற்றமா மாறியது. ஒரு காலத்தில் அவர்களை இணைத்த இசை செழிப்பின் சுமையில உடைந்து போக

0: தொடங்கியது. அப்போதுதான் பலிபீடத்தின் மனிதர் கடவுளின் நண்பர் ஆபிரகாம் ஒரு தந்தையின் மரியாதையுடன் எழுந்தார். அவர் தம் மைத்துனனான லோத்திடம் சென்றான். தன் தந்தை இறந்தபோதுதானே பராமரித்த அந்த இளைஞன. அவ லோத்த கருணையோடும் ஆனா உறவியோடும் பார்த்து, நம்மிடையே எந்த சண்டையும் இருக்க வேண்டாம், நீ இடது புறம் போனா நான் வலப்புறம் போவேன், முதல்ல நீ தேர்வு செய் என்று சொன்னான். லோத் தன் கண்களை உயர்த்தி பார்த்தான். அவன் பார்த்தது அவனுடைய விதியை மாற்றியது. அவனுக்கு முன்பாக யோர்தான் சமவெளி விரிந்திருந்தது. அது பூமியில ஒரு சொர்க்க பூமி போல இருந்தது. அது பாவம் விழுவதற்கு முன் ஏதேன் தோட்டம் போல இருந்தது. பசுமை வயல்கள், தெளிவான நீர், இனிமையான காற்று. அங்கே தங்கத்தில் மூடிய ஒரு ஆசை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தன சமவெளியின் நகரங்கள். அவற்றில் சோதம் முக்கியமானது. தொலைவிலிருந்து பார்த்தா சோதம் ஒரு கண்கவர் காட்சியா இருந்தது. அதன் கோபுரங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தன. அதன் சந்தைகள்ல வெள்ளி மற்றும் தங்க நாணயங்கள் இசை போல் ஒலித்தன. அதன் சதுக்கங்கள் மக்கள், வாசனை, இசை, சிரிப்புகள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன. அது ஒரு உயிரோட்டமானது, கவர்ச்சிகரமானது, சக்தி வாய்ந்த நகரம். அதன் அழகில் லோத்து காதலாகிவிட்டான். அவன் கடவுளிடம் கேட்கவல்ல, அவன் யாரிடமும் ஆலோசனை பெறறீங்க, அவன் வெறும் பார்த்து ஆசைப்படினா அது முடிவின் தொடக்கம். தன்னம்பிக்கையுடன் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சமவெளிக்கு தாழ்ந்து சென்றான். முதல்ல அவன் தனது கூடாரத்தை சோதோம் அருகே வெறும் அருகில் எல்லையில அமைத்தான். ஆனா மாலை நேரத்தில் நீடும் நிழல் போல சோதோமின் தாக்கம் அவனை முற்றிலும் சூழ்ந்தது. சிறிது காலத்துல அவன் வியாபாரம் நகருக்குள் வந்தது, பிறகு அவன் வீடு, பிறகு அவன் மனதும். லோத்து சோதோமில் விரோதம், வீழ்ச்சி, பாவம் ஆகியவற்றின் நடுவில் வாழ்ந்தான். ஆனா வெளியே செல்லவில்லை. அவன் நீதிமானான ஆன்மா அவன் பார்த்தவற்றால் வருந்தினாலும் சுகவிலாசம் அவனுக்கு அதிகமாக பேசியது. ஆறுதல் அவனை தூக்கத்துல ஆழ்த்தியது. அமைதி அவனை சங்கிலியால் கட்டியது. அவன் செழிப்பு நாடினா, ஆனா அந்த முடிவால் அவன் குடும்பத்திற்கு ஏற்படும் விளைவுகளை கவனிக்கவில்லை. அதிக செல்வத்தால் கண்கள் மறைந்த அவன் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணாம தனக்கென ஒரு பாதையை எடுத்தான். அங்கே அந்த ஊழல் நிறைந்த நகரத்துல லோத்து தனது மகள்களை வளர்த்தான். தந்தையின் நம்பிக்கையில் பிறந்த தூய இளம் பெண்கள், ஆனால் சோதோமின் இருளுக்கு தினமும் வெளிப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் அந்த விரோதத்தை தங்கள் கண்களால் பார்த்தார்கள். அவர்கள் இரவுகளை கிழிக்கும் கத்துகளை கேட்டார்கள். பகல் வெளியில் நடத்தப்படும் அசுத்த சடங்குகளை நேரில் பார்த்தார்கள். அவர்கள் சமலிங்கிகத்தில் மூழ்கிய ஆண்கள் நிறைந்த தெருக்களில் நடந்தார்கள். அங்கு பாவம் மறைக்கப்படவில்லை, பெருமையுடன் கொண்டாடப்பட்டது. அவர்கள் வேதிக்கை இல்லாத இடத்துல வளர்ந்தார்கள். அங்கு கடவுளின் பெயர் கேலி செய்யப்பட்டது. அசுத்தம் வழக்கமாகி புனிதம் மறக்கப்பட்ட நினைவாக மாறியது. இவ்வாறிருந்தும் லோத்தின் மகள்கள் சோதோமில் இருந்த இரு ஆண்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை பயப்படவில்லை. அவர்கள் சோதோமின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அதன் தெருக்களில் பிறந்தவர்கள், அதன் சூழலில் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என்றாலும் அவர்கள் நீதிமான்களாகவோ புனிதர்களாகவோ ஆபிரகாமின் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ இருக்கவில்லை. அவ்வாறு சோதோமும் கொமோராவும் வாழ்க்கை தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நகரங்கள் கடவுளுக்கு எதிராக வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் கிளர்ச்சியில் மேலும் மேலும் மூழ்கின. ஆனால் கடவுள் இதை புறக்கணிக்கவில்லை. பெருமை மிக்கவரும், பொறுமையாக இருந்தவரும், காத்திருந்தவரும், அமைதியாக பார்த்தவரும் அந்த அழுகையை கேட்டார். பூமியிலிருந்து ஒரு அழுகை கசப்பான புகையாய் எழுந்தது. அது அடக்குமுறைக்கு உள்ளானவர்களின், அவமதிக்கப்பட்ட நீதிமான்களின், தூய்மையை இழந்தவர்களின் அழுகை. அது வானத்தின் சிங்காசனத்தை எட்டியது. பின்னர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனா தீ இறங்குவதற்கு முன் கடவுள் தன் நண்பரான ஆபிரகாமை சந்திக்க முடிவு செய்தார். பகலின் வெப்பத்தில் அந்த மூதாட்டி தன் கூடாரத்தின் வாசலில் அமர்ந்திருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடன் இரு வானவர்களும் இருந்தனர். ஆபிரகாம் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம் ஓடி சென்று மரியாதை செய்தார். அந்த கணத்தில் தான் இதயத்தை உலுக்கும் ஒரு தீர்ப்பை கேட்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. சோதோம் மற்றும் கொமோராவை எதிர்த்து எழும் கூச்சல் மிகப்பெரியது என்று ஆண்டவர் கூறினார். அவர்களின் பாவம் மிகவும் கடுமையானது. இப்போது நான் இறங்கி சென்று அவர்கள் தீமையை செய்தார்களா என்று பார்ப்பேன். ஆபிரகாம் அழுகிவா. அவர் தன் மைத்துனர் லோத்தையும் அவரது குடும்பத்தையும் அந்த அளவுக்கு இருள கூட இன்னும் சில நீதிமான்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணத்தையும் நினைச்சார். அவரது ஆன்மாவில கண்ணீருடன் நடுங்கும் குரலில் அவர் தேவனிடம் மன்றாடினார். நீதி உள்ளவர்களையும் தீயவர்களோடு அழிக்கப் போகிறாயா? ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களையும் அழிப்பாயா? அப்போது தேவன் பதிலளித்தார், சோதோமில் 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்காக அந்த நகரத்தை முழுவதும் காப்பாற்றுவேன். ஆபிரகாம் தொடர்ந்து கேட்டார், அங்கே 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், 10 இருந்தால்? ஆனா அவர் கேட்ட ஒவ்வொரு முறையும் பதில் ஒன்றே இருந்தது, அங்கே 10 நீதிமான்கள் இருந்தா நான் மன்னிப்பேன். ஆனா சோதோமும் கொமோராவும் முழுவதும் அந்த சிறிய ஒளி கூட காணப்படவில்லை. தீமை அனைத்தையும் மசுபடுத்தி விட்டது. லோத்தின் மகிழ்தலுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் கூட ரட்சிப்பு செய்தியை கேலி செய்தார்கள். அப்போது அந்த இரண்டு தூதர்கள் சோதோமுக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் மேலிருந்து மனிதர்களாக இறங்கி வந்தார்கள், தேவனின் தீர்ப்பை எடுத்துச் செல்லும் தூதர்களாக. அந்த நகரம் இன்னும் பாடியது, இன்னும் சிரித்தது, இன்னும் தன் பாவத்தில் மகிழ்ந்தது. ஆனால் அதன் கடைசி இரவு ஆரம்பமாகிவிட்டதை அறியாமல் இருந்தது. அவர்கள் வந்தபோது லோத் நகரின் வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அவர் அங்கு யாத்திரையா இருந்ததில்லை. அவர் நீதிபதியாக தனது பொறுப்பில் இருந்தார். ஒரு தீய தலைமுறையினிடையே தனது கடமையை நிறைவேற்றினார். அவர்களை பார்த்தவுடன் அவருக்குள் ஏதோ ஒன்று நடுங்கியது. அவர் உடனே எழுந்து தாழ்மையா வணங்கி அவர்களை தனது வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். அவர்கள் அவரது அழைப்பை ஏற்று லோத்தின் வீட்டிற்குள் சென்றார்கள். அவர்கள் கதவை மூடினார்கள். இரவு சோதோமில் தடிமனான அமைதியான போர்வையாய் இறங்கியது. ஆனால் நரகம் வெடிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. அதற்கு அதிக நேரம் ஆதலில்லை. செய்தி காட்டு தீ போல பரவியது. அந்நியர்கள் வந்திருக்கிறார்கள், புதிய வேறுபட்ட ஆண்கள். அந்த வதந்திகள் நகரத்தின் உறங்கிக் கொண்டிருந்த ஆசையை மீண்டும் எழுப்பின. ஒவ்வொரு மூலையிலிருந்தும், ஒவ்வொரு வீட்டில இருந்தும், ஒவ்வொரு ஒழுக்கமற்ற தெருவில் இருந்தும் அவர்கள் கூட ஆரம்பித்தார்கள். இளம் மற்றும் வயதான ஆண்கள், சோதோமின் அனைத்து ஆண்களும் தாகம் கொண்ட ஓநாய்களின் கூட்டம் போல லோத்தின் வீட்டை சுற்றி வந்தார்கள். அவர்கள் கதவை தட்டினார்கள். அவர்கள் கூச்சலித்தார்கள். அவர்கள் கோரிக்கையுடன், ஒரு வீட்டில இரவு தங்க வந்த அந்த ஆண்கள் இங்க, அவர்களை வெளியனுப்பு, நாங்க அவர்களுடன் பாலியல் உறவு கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். வெறிச்செயல் இனி மறைக்கப்படப்படதா? இப்போது அது கோரிக்கையுடன் வந்தது. அது ஒவ்வொரு மூலையிலையும் நீதிமான்களின் வீடுகளிலும் ஊடுருவ நிரம்பியது. லோத்து தன் வீட்டை விட்டு நம்பிக்கை இழந்து வெளியே வந்தான். அவர் கதவை பின்னால் மூடி கூட்டத்தை எதிர்கொண்டார். அவரது இதயம் வலுவா துடித்தது. தயவு செய்து என் சகோதரர்களே, இந்த தீய காரியத்தை செய்யாதீர்கள் என்று வேண்டினார். பெரும் அவசரத்துல தன்னை சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் தாக்கத்தில் இருக்கலாம், லோத்தன் சொந்த மகள்களை வழங்கினார். எனக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆணை அறியவில்லை. அவர்களை உங்களிடம் கொண்டு வருகிறேன். நீங்கள் விரும்பினபடி அவர்களிடம் செய்யுங்கள். ஆனால் இந்த ஆண்களுக்கு எதுவும் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் என் வீட்டின் பாதுகாப்பில் வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் சோதோம் நகரின் ஆண்கள் அந்த மகள்களை விரும்பவில்லை. அவர்கள் பெண்களை நாடவில்லை, அவர்கள் அந்த ஆண்களையே விரும்பினர். அவர்களின் ஆசை குறிப்பிட்டதும் தவறானதும் வன்முறையுடனும் இருந்தது. எங்கள் வழியிலிருந்து விலகு என்று அவர்கள் கூச்சலிட்டனர். இந்த வெளிநாட்டவர் எங்களை நியாயம் செய்ய வந்திருக்கிறார், அவர்களை விட உன்னை அதிகம் பாதிப்போம் என்று கூறினர். அவர்கள் லோத்தின் மீது திரும்பினர். ஆனா அப்போது வானத்தின் கை தலையிட்டது. தூதர்கள் கதவை திறந்து லோத்தை கொண்டு உள்ளே இழுத்தனர். ஒரே வார்த்தையிலும் ஒரே பார்வையிலும் சோதோம் நகரின் ஆண்களின் கண்கள் குருடாகின. இருள் அவர்களை முழுவதும் மூடியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு தடுமாறினர். அவர்கள் கதவை தேடி தடுமாறினர். அவர்கள் சபித்து அவர்கள் கத்தின. ஆனா அவர்கள் இனி பார்க்க முடியவில்லை, ஏனெனில் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. மன்னிப்புக்கான நேரம் குறைந்து கொண்டிருந்தது. தூதர்கள் அவசரமா லோத்திடம் திரும்பினார். உனக்கு இங்கே வேற யாராவது இருக்கிறார்களா? மருமக்கள், மகன்கள், மகள்கள், அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போ, ஏனெனில் நாங்கள் இந்த நகரத்தை அழிக்க வந்துள்ளோம். இதன் மீது எழும் கூச்சல் மிகவும் பெரிதாக இருந்தது. அது வானத்தை எட்டியுள்ளது. அதனால் ஆண்டவர் எங்களை இதை அழிக்க அனுப்பியுள்ளார். லோத்து நடுங்கினான். அவர் தன் மருமக்கள், தன் மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஆண்கள் ஆகியோரிடம் ஓடி சென்று, எழுந்திருங்க, இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்க, ஏனெனில் கடவுள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று வேண்டினார். ஆனா அவர்கள் சிரிச்சனர். அவர் நகைச்சுவை பேசுகிறார் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் அவரை நம்பவில்லை, இறக்க தங்கிவிட்டனர். விடியற்காலை ஆரம்பிக்கும் போது தூதர்கள் லோத்திடம், எழுந்திரு, உன் மனைவியும் இங்கு இருக்கும் உன் இரு மகள்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே போ, இல்லையெனில் இந்த நகரத்தின் தண்டனையில் நீயும் அழிந்து போவாய் என்று தூண்டினார். ஆனா அவர் தயங்கினார். அவர் இன்னும் அந்த இடத்தை நேசித்தார். அவர் இன்னும் பின்னோக்கி பார்த்தார். அப்போது தூதர்கள் அவரையும் அவரது மனைவியையும் இரு மகள்களையும் கையில் பிடித்து வெளியே அழைத்து சென்றனர். அவர்களை வெளியே இழுத்து சென்றனர், ஏனெனில் கடவுளின் இரக்கம் இன்னும் லோத்துக்காக எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏற்கனவே வெளியே வந்திருந்த போது தூதர்களில் ஒருவர் சக்தி வாய்ந்த குரல்ல பேசினார். உன் உயிரை காப்பாற்ற ஓடு, பின்னோக்கி பார்க்காத, சமவெளியில் நிற்காத, மலைக்கு பறந்து ஓடு, இல்லையெனில் அழிந்து போவாய். லோத்து தனது குடும்பத்தோட ஓடினார். சூரியன் எழுந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் சோதோம் மற்றும் கோமோராவின் மக்கள் தங்கள் தீய செயல்களை தொடர்ந்தனர். விடியற்காலையில தெருக்கள் உயிர்ப்புடன் இருந்தன. ஆனா அது வழிபாட்டால் அல்ல, பாவத்தால். அந்த பரபரப்பில் ஜபத்தின் ஒலி இல்ல, அது கேலி சிரிப்பின், களங்கமான சந்தைகளின், அவமதிக்கப்பட்ட பலிபீடங்களின், உடலை வழிபாட்டாக அர்ப்பணித்தவர்களின் பரபரப்பாக இருந்தது. புறநாகரிக கோயில்கள்ல மத்தளங்கள் படர்ந்து முழங்கின. பூசை செய்யும் தூய்மையற்ற புகையுடன் ஆசாமியர்களும் ஆசாரியர்களும் நடனமாடினர். வானம் இனி அமைதியாக இல்லை என்று யாரும் நினைக்கவில்லை. நீதி தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அவர்களின் அகந்தையில அந்த தருணத்துல வானம் திறந்தது. அது சாதாரண புயல் அல்ல, அது மழை அல்ல, அது தீர்ப்பின் கர்ஜன, அது நித்தியனின் கோபத்தின் இடியோசை. உயரங்கள்ல ஒரு பெரும் பிளவு உருவானது. வானமே ஒரு காணாத வாளால் கிழிக்கப்பட்டது போல. அந்த திறப்பிலிருந்து உயிருள்ள, உணர்வுள்ள, தாகமுள்ள ஜுவாலைகள் வெளிப்பட்டன. அணைக்க முடியாத கோபத்துடன் தீ மற்றும் கந்தகத்தின் மழை பொழிய தொடங்கியது. சோதம் நடுங்கியது. குமாரா கத்தியது. வீடுகள் தொடும்போதே எரிந்தவர். முழு கோபுரங்களும் இடிந்து விழுந்தன. சில வினாடிகளில் பூமி திறந்து அதன் வாசிகளை விழுங்கியது. நரகம் பூமியிலே விடுவிக்கப்பட்டது போல இருந்தது. கற்கள் எரிந்தன. காற்றே தீப்பிடித்தது. ஆறுகள் கொதித்தன. மரங்கள் வெடிச்சன. வாசிகள் புகையால் சூழப்பட்டு, வியர்வையில் நனைந்து, சாம்பலில் மூடப்பட்டு பைத்தியக்காரமாக ஓடினார்கள். தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கால செருப்பில்லாம எரியும் தெருக்கள்ல இழுத்து சென்றார்கள். ஒரு காலத்துல தங்கள் அதிகாரத்தை பற்றி பெருமைப்பட்ட அகந்தையுள்ள ஆண்கள் பயத்தால் கண்கள் நிரம்பி திசை தெரியாம ஓடும் விலங்குகளாக ஓடினார்கள். நகரத்தின் மனோ எரியும் மனித உடலும் ஆவியாகும் ரத்தத்தின் துர்நாற்றத்தால மாற்றப்பட்டது. சிலர் தங்கள் கடவுள்களை வேண்டினார்கள். மற்றவர்கள் வானத்தை நோக்கி முழங்கால் விழுந்தனர். ஆனா பதில் இன்னும் தீவிரமானதாக இருந்தது.
1: உபாகமம் 10:8 இப்படியாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆம், உடன்படிக்கை பெட்டி அந்த நாளிலே தேவ சமூகத்தின் அடையாளமாயிருந்தது. அந்த பெட்டி போன இடமெல்லாம் நடந்த அதிசயங்களைத்தான் இப்பொழுது பாடலாய் பாட போகிறோம். பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் நாம் சுமக்க வேண்டிய பெட்டி இயேசுவின் திருநாமம். கர்த்தராகி இயேசு நமக்குள் இருப்பதால் நாம் அவரை சுமந்து செல்கிறோம். அவரை குறித்து சொல்வதுதான் நமது பாக்கியம்.

கர்த்தரின் பெட்டி இருந்த வண்டியை சுமந்த ரெண்டு பசுமாடுகள் எதிரியின் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நேர்பாதையில் கொண்டு வந்தன. மிகப்பெரிய அதிசயம். 1 சாமுவேல் 6:12.

ஒருவனின் பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த போது கர்த்தர் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர், நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நான் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது இரண்டாவது ஆராதனையில் உங்கள் மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கு குரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடிக்க முடிக்க தேவகுமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டாளிக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத அந்தகர ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாருங்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்கு போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உங்கள் பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்கள் ரத்தத்தினால வேலையடைப்பீராகும், அக்கினியினால் ஆவியானவரால் இந்த ரத்தை சுற்றி வேலையடைங்கப்பா. நாமத்தினால வேலையடைப்பீராக, உங்கள் பிரசனம் வெளிப்படுவதாக, எங்கள் மறைத்து வெளிப்படும். துதிகணமாகி மேலே அவமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி, தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க. தேங்க்யூ.

0: நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் உண்பாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். அங்க இந்த பயோகிராபிஸ் நிறைய இருக்கு, மத்தப்புலாம் செய்யறாங்க அந்த ஆபீஸ். அதனால யாருக்கு அங்க ஆபத்து வீத்து வரக்கூடாது, அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காக ஜெபிக்கணும்.
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முத ஆளுகை இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முத பாதுகாப்பின் காரங்க தங்கி இருக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா. நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்தவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவையில் அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
3: ஒருத்தருமேக்கூடாது ஒருத்தருமே இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும், அக்கினே பெற்றுக்கொள்ளும் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க பாதுகாத்து எங்க சபையில ஒரு எடுப்பில தகப்பனே
1: கண்ணோக்கி
2: பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தொழுது கொள்வர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்கள் ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உமை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய் கொண்டு அப்பா அவங்கள அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரை மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உமை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடியினால ஆண்டரை எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கேக்கு ஜீவன் நல்ல பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 4
4: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரிகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மேறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
0: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
1: எழுப்பத்தின் விசேஷம் 16:15.
5: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
5: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
5: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
5: விழித்து கொண்டு,
1: விழித்து கொண்டு,
5: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடனை எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட என்ன செய்யறான், பகலில் கூட வந்துடுறான். பேங்க்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே, நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, எப்போ வருவான் நமக்கு தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதை விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்தர் வரி குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் ஆண்டு வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூவின் சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கணும்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்க நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு அதையும் அதான் கற்றுடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது பாஸ்டர், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிசாசு அவங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரங்கள், எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7
5: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
5: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
5: அப்பொழுது
1: அப்பொழுது
5: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? இப்ப எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டானா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்துனா ஓடி, நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ திருடனை போல வர்றேன், தன்மான காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும். எப்ப வந்தாலும், எப்ப ஆண்டு வருவாரோ, நம்ம விழிப்பா, நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலோனிக்கையில் 1 Thessalonians வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
5: சகோதரரே,
1: சகோதரரே,
5: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
1: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
5: சமயங்களையும் குறித்து,
1: சமயங்களையும் குறித்து
5: உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
1: உங்களுக்கு இவை நடக்கிற காலங்களும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
5: இரவிலே திருடன் வருகிற விதமாய்,
1: இரவில் திருடன் வருகிற விதமாய்
5: கர்த்தருடைய நாள் வரும் என்று,
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று
5: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
1: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும்? விழிப்பல்லவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றி அறிந்திருக்கோம். கர்த்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் வரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
5: இனி காலம் செல்லாது,
1: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது. அதான் ஆண்டு சொன்ன இனி சம்பவிப்பார். இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு. நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது, உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும்? சிவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே ஓடெல்லாம் சரி பண்ணணும், அந்த இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்க இடத்தெல்லாம் சரி பண்ணணும், எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. கர்த்தர் சொல்லிட்டார், இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:1.
5: ஆகையால்
1: மேகம் போன்ற
5: இத்தனை திரளான சாட்சிகள்,
1: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையிலே எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா? அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
5: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க,
1: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க
5: பாரமான யாவற்றையும்
1: நம்ம என்ன செய்யணும்? பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா? பாரமான யாவற்றையும்
5: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
5: விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
5: பொறுமையோட ஓடக்கடவும்.
1: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூதிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவமும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் இப்போல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறையா இருக்குது. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி பார்க்கறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணுமா? விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம போடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம போட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை போடுற ஓட்டத்தில் போடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள போல வளரணும், இவங்கள போல வளரணும் இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது. ஓடினா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத நான்கு சுவிசேஷம், மத்தேயும் சுவிசேஷம், மார்க்கும் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், நான்கு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாசம் தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தரமுக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினா தான் நம்ம என்ன செய்யணும், முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவு வரை இந்த நிலை நிலைப்பவன் தான் ரட்சிக்கப்படன் வேதம் சொல்லுது. அந்த அவரை நோக்கி நம்ம போட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதாம் புஸ்தகம் 19:17
5: அவர்களை வெளியே கொண்டு போய்
1: பாருங்க, லோகத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
5: விட்ட பின்பு
1: அவர்
5: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
1: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
5: பின்னிட்டு பாராதே.
1: பின்னிட்டு பாக்காது. ஆண்டு எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறனே நினைக்காத, அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
5: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே.
1: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கேயும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்சிடும், சமபூமியில எங்கும் நில்லாத.
5: நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
1: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா.
0: அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், மகத்தமிழ ராஜாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷத்தாங்க ஆசிரியங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்ப முடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ண நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவல்லம் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா. துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள், சோர்வுகள், துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா. மகிழ்ச்சியோடு மே துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனியங்கள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது செவிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர அப்பா மே ஸ்தோத்திருக்கிறமே, பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா. எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பணத்தை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது செவிக்கிறேன் சப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தையில்லா சகுல் குழந்தை பாய்த்த தரணும், கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சங்க உதவிச்சங்க சப்பா, அற்புதங்களை அதிர்ச்சிங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மோட பாதத்தை பிடிச்சி நாங்கள் கெஞ்சுகிறோங்க, தாவை கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைலாம் துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரே, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரே, மியாரதிக்க முடியாத தடை ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே பஸ்த பால் சொன்ன போல் நல்லா ஓட்டத்தை ஓடினே சத்தித்து கீழ்ப்படியாம தடைச்சேன்னு யார் என்று சொல்லி பஸ்த பால் கேட்டது போல சத்தித்து கீழ்ப்படியால் நீ தடைச்சிற பல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால பொல்லாதே கிரியில நிர்மாணமாக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு வரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக சொல்கிறோம் எங்கள் அன்பு ரச்சகரேஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
6: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. God bless you.
8: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
9: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு நிறுத்துங்கள். அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்றுவோம். வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
10: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது, முன்னேறி அழிக்கவும். அதை நகலெடுத்தேன்.
11: அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
9: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
12: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
11: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
12: நான்
11: வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். செல்லம் சாண்டா, அமைதியாக இரு. என்ன விடு, நகர்த்து.
12: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க.
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன், ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. கவுனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.

0: பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
1: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
2: மறைவிடம் இடு.
3: இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: ஓ கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது. நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
3: என் உத்தரவை காத்திருக்கவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும். நீங்க கேட்டீங்களா?
4: அதை கேட்டேன் சார்.
5: தொடங்கி நிறைவேற்றவும்.
2: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும். அதை கேட்டேன் சார்.

0: ஓ கடவுளே, அவங்களை அவங்களை சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம் மறைவாக இருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் அரை நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
2: அடுத்தது
3: உறுதிப்படுத்தப்படவில்லை.
4: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
3: நாங்கள் செய்ய மாட்டோம்.
1: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.
5: நம்பிக்கை கடவுள் பதிக்க வைக்கும்.
1: எங்களுக்கு வலிமை அளி.

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: செபுரி நாங்கள் அவங்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டு விடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: மீண்டும் முயற்சி செய்.
1: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
4: அப்பா, அப்பா.
0: போகவும் என் மகளே.
5: விரைவாக
4: இதையும் எடுத்துக்கொள்.
6: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
4: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். செல்ல, அமைதியாக இரு.
3: போர்ஸ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: கண்மணி, தயவு செய்து என்னை பார்.
1: நான் முடியாது.
0: அது என்ன உண்டு? முடியாது.

0: புரி சரிபார்ப்பு.
1: உறுதியாக விடு,
0: அசையாதே.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 knots. எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றவர் டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்தில் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: நாம விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருக்கலாம் அம்மா.
2: ஆம்,
3: திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வமாவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் ஒரு மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
3: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
4: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: டிரெயின் டிரெயின் டிரெயின், மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
0: டிரெயின் டிரெயின் டிரெயின்.

0: இப்போது பூமியில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. முழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரகவாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர், குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலை திருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கைச் சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை OWO எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. OWO என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
1: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
0: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
1: என் தலைமையின் முதல் 3 மற்றும் அரை ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
0: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
1: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவோம்.
0: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ்கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: ஓவோவின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
0: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம்தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

0: நாம் எதிர்காலத்துக்கு சிறந்த ஒன்றை வழங்க கடமைப்பட்டுள்ளோம்.
1: பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மத்திய கிழக்கில் போர் ஒலி அமைதியாகியுள்ளது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது? நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
2: இன்றைக்கிரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
3: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப் போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
2: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலக தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
2: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்
2: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே,

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்தமரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும். ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும். அற்புதம். ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

0: தயார்மா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க, அது உள்ள போயிடுச்சு. நல்லது.
1: பதுமுறும் கனமா இருக்கு. விளிம்புகளை சரிபார்ப்போம்.

0: ஒன் பேரல் டாடர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல. நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை. எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். நான் காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியர் மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல, இந்த மனிதர் எதிர் கிறிஸ்துவா என்று நினைக்கிறியா?
0: உண்மையில் அவர் எதிர் கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது. ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளி,

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். என்னோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ். தயவு செஞ்சு என்னிடம் கொடுங்கள்.
1: ஆமாம், அந்த மேடையின் விவரங்களை போய் பாருங்கள்.
2: அற்புதம், கட்டிடம் இன்னும் நிலைத்திருக்கிறது.
3: அந்த துல்லியத்துடன் நாமும் பொருந்த வேண்டும்.
1: நாம் அதை முடித்து விடுவோம். அது செய்தி ஹெலிகாப்டரா? அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
2: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
3: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலக தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோ இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: முன்பே நீங்கள் குறிப்பிட்டது போல திரு இத்ரிஸ் கான் ஏற்கனவே இந்த விழாவிற்கு வந்துள்ளார்.
1: இந்த ஆலயம் மனித குலத்திற்கு சொந்தமானது. இது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. மதத்தின் பேரில் நாம் மீண்டும் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது. எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது. எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
0: இந்த நாள்ல தெளிவா இருப்பது இதுதான். எருசலேம் வந்து மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
0: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இரு மர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளை கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனம் திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன், கருணை கதவின் முன் நிற்கும் போது மனந்திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள்தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனம் திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

நண்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்ய போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்போதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல் போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்தும்.
1: எல்லாம் தெளிவாக உள்ளது, உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்லப் போகிறார்கள். மறைவிடம் எடு.

இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான். இலக்கு கண்டறியப்பட்டது.
2: ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
3: என் உத்தரவை காத்திரு. மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
4: அதை பெற்றேன் ஐயா.
2: தொடர்ந்து செயல்படுத்து. மீண்டும் சொல்கிறேன்,
3: தொடர்ந்து அழித்துவிடு.
4: அதை பெற்றேன் ஐயா.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்கக்கூடாது.

0: அடுத்தது அடுத்தது
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
1: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

0: கடவுளை நம்பு.
1: நாம் பசிக்கிறோம், எங்களுக்கு வலிமை கொடு. மரணத்திற்கும் மேலாக

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா என்னை விடு.
3: அப்பா
0: போகவும் என் மகளே. விரைவாக
2: இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
0: தரையில் வை. முயற்சி பண்ணலாம். இப்போ உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம்.
4: நான்
0: பிடிச்சிருக்கேன்.
5: ஆம் எனக்கு தெரியும். செல்லம்
2: அமைதியாக இரு. ஓர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: தயவு செய்து என்னை பார், நான் முடியாது. என்னது?
1: முடியாது.

அது அவரை நகர்த்தியது. கர்த்தர் ஆள்கிறார். அசாத்தியம். அது

0: Curisa di Barb.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு.
1: அவர்களை மாட்டினுங்க.
0: அவர்களை மன்னியுங்கள். அம்மா, அவங்க முழங்கும். எந்த கண்டம் கூறிய எடுக்க மறுத்துள்ளது.
2: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
3: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
3: JFK டவர் டெல்டா 452க்கு அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரைட்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 பறக்கும் போது அழைக்கவும்.
4: அதை பெற்றேன் டவர். டெல்டா 4 152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய், விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
2: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
3: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: ஐந்து நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா.
1: ஆமா.
0: மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும். அந்த நாள் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
1: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்போது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள்.
1: மறைஞ்சிட்டாங்க.
0: முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள், அவங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதி கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன. அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் G7 தலைவர்கள் ஒரு மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. ஒரு நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்ப நிறுத்தல. இன்னும் இல்ல.
2: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டுவிட்டேனா ஆண்டவரே?
3: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: யூத மதத்தில் யூதரப்பாய்கள் மோசேயின் சட்டத்திலிருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டியெழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

0: வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 9:4-6.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: நீ
1: எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: அதற்குள்ளே
1: செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற.
0: எப்படி அழுகணுமா? பெருமூச்சு விட்டு அழுகிற. நம்ம அதை பார்த்தோம், முதல்ல பார்த்தோம். எப்படி பெருமூச்சு விடணுமா? இடுப்பு நொறுங்கவும் அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கசந்து பெருமூச்சோடு அழுகணுமா? பெருமூச்சோடு அழுகிற
1: மனுஷரின் நெற்றிகளில்
0: அடையாளம்
1: போடு என்றார்.
0: பார்த்தீங்களா, யாரு பெருமூச்சோடு அழுகுறாங்களோ அவங்க நெற்றியில கத்தர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. பாருங்க, யாரெல்லாம் நம்ம தேசத்துக்காக உன்னை போல பிறரை நேசின்ற முழுத்தோடு கத்தர் அன்பு, அதே போல உன்னை போல பிறரையும் நேசின்னு அன்று சொல்லியிருக்காரு. அப்படி நேசித்து செவிக்கும் போது கத்திர நம்ம நத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடு.
1: பின்பு
0: தீங்கு
1: அவர் என் காதுகள் கேட்க,
0: அவர் என் கால்கள் கேட்க
1: மற்றவர்களை நோக்கி
0: நீங்கள்
1: இவன் பின்னாலே
0: நகரம் எங்கும் உருவப்போய்
1: வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்க வேண்டாம்.
0: உங்களை பாருங்க, சின்ன பிள்ளைல பார்த்தையோ குழந்தைங்களே அவங்களை விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் கண் தப்ப விடக்கூடாது. நீங்க அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. இறங்காமலும்
1: முதியோரையும்
0: வாலிபரையும்
1: கன்னிகைகளையும்
0: குழந்தைகளையும்
1: ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள்.
0: அடையாளம் போடப்பட்டிருக்கிற
1: ஒருவனையும் கிட்டாதிருங்கள்.
0: அடையாளம் யாரெல்லாம் பெருமூச்சோடு அழுதாங்களோ அவங்க நெத்தியில் என்ன போட்டிருக்காரு? அடையாளம் போட்டிருக்க. அவங்க பக்கத்துல நீ போயிடாத. முதியோரு, சிறு பிள்ளைங்க, அப்புறம் யாரு? வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள், எல்லாத்திலையும் நீ வெட்டு. அவங்களுக்கு நீ இறங்க வேண்டாம். அவங்க கண்கள் தப்ப விட்டுறாத. யார் நெத்தியில் அடையாளம் போடுறாரு? பெருமூச்சோடு செபிக்கிற நெத்தியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடையாளம் போடுறாரு. கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு உன்னை போல பிறரை நேசி, சும்மா நம்ம செய்யப்பதில்லை, உன்னை போல பிறரை நேசி. அப்படி யாரை நேசித்து செபிக்கிறோமோ அவங்க நெத்தியில அடையாளம் போடுவார். அவங்கள அடையாளம் போட்டவங்க மட்டும் என்ன செய்யாத? கிட்டாத, அவன் பக்கத்தோட போயிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே கேட்போமா, ஆண்டவரே நான் பெருமூச்சோடு செபிக்கணுமையா? இது வரைக்கும் நான் கொல குலாடும் செபிச்சிட்டப்பா, மன்னிமப்பா. பெருமூச்சோடு செபிக்கணுமே, கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பலமுன்னு ஆண்டவரே. எனக்கு இந்த ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க உள்ளத்துல பாரம் என் உள்ளத்துல வைங்க ஆண்டவரே. நான் கண்ணீரோடு செபிக்கணும், அழுவனும் பொலமுனும். நான் ஏனாதானான்னு ஜெபிச்சுட்டு இருக்கப்பா, என்னை மன்னியும்னு சொல்லி கேட்போம். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட செவ்வாவியை தாங்கப்பா. நெகிமை போல மன்றாடி செபிக்கக்கூடிய ஆவிய எனக்கு தாங்க ஏசப்பா. இறைமை போல புலம்பி செவிக்க ஆவியை தாங்க ஆண்டவரே. எஸ்தரை போல கண்ணீரோடு 3 நாளுக்கு போக சேர்ந்து தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்களப்பா. அப்படிப்பட்ட செவ்வாவை எனக்கு தாங்கப்பா. என் தேசத்துக்காக நான் ஜெபிப்பாண்டவரேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை தப்புவித்து
1: அவனை கனப்படுத்துவேன்.
0: இப்ப யாரெல்லாம் பெருமூச்சோடு செபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு செபிக்கிறாங்களோ, அவை நோக்கி கூப்பிடா, மறு உத்தரவு அருள் செய்து, ஆபத்துல நான் என்ன ஆபத்து இருந்தாலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யாரெல்லாம் தேசத்துக்கு அழுது புலம்பி செபிக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு நெத்தியில் அடையாளம் போடுற அது மாத்திர அவைய நோக்கி கூப்பிடுவான், மருவத்தர் அருள் செய்வேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கடப்படுத்துவேன். நீடித்த நாட்களும் திருப்தியாக்கி என் ரட்சிப்பன் காண்பேன்பார். அவர் நோக்கி கூப்பிடுமா? கூப்பிடுறது என்ன? அவர் நோக்கி செபிக்கிறதான் கூப்பிடுறதுன்றாரு. அவர் நோக்கி நம்ம சேம் பண்ணுமா? ஆண்டவரே எனக்கு செவ்வாவியை தாங்க ஏசப்பா, செபிக்க உதவிச்சுன்னு கேட்போம். முத பார்த்தோம், பெருமூச்சோடு பெருமூச்சோடு செபிக்கிற மத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். நம்ம தேசத்துக்காக, நம்ம குமார்த்திகளுக்காக, அன்று சொன்னார்கள், நம்மள எல்லாத்தையும் எப்படி எப்படி தோண்ட எப்படி இப்ப தோண்டப்பு ஒரே ரத்தத்தினால தான் நம்மள எல்லாரையும் தோண்டப்பு. நம்ம எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான், எல்லாருமே அந்த பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும், அழுக வேண்டும், புலம்ப வேண்டும். எரேமியன் புஸ்தகம் 33:3
1: என்னை நோக்கி கூப்பிடு.
0: கூப்பிடுற என்ன செய்யணும்? செவம் பண்ணணும். அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு.
1: அப்பொழுது நான் உனக்கு
0: உத்தரவு கொடுத்து
1: நீ அறியாததும்
0: உனக்கு எட்டாததுமான
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
0: என்னை நோக்கி கூப்பிடு, மருவத்தை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். கூப்பிடுற என்னது? செவிக்கணும், பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. இங்க அதான் ஆண்டர் சொன்னார். 32:8
1: நான் உனக்கு போதித்து
0: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
1: உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: பாத்தீங்களா, நான் போதிப்பேன், எப்படி நடக்கணும், எப்படி செவிக்கணும் போதிப்பேன். நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுமா, அவருக்கு அறியாது எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பார். நம்ம தேசத்தில் என்ன செய்ய போகிறார், என்ன செய்கிறார், எல்லாம் நமக்கு சொல்லித்தருவார். இவங்களுக்கு மட்டும் சொல்லித்தரும், அவங்களுக்கு தான் சொல்லித்தருன்னு சொல்லலை. நோக்கிப்படு, நான் உனக்கு மறு உத்தரவார் அருளி அறியாதது எட்டாவதுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். இங்கே சொல்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியவளே உனக்கு காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லித்தருவேன். தேசத்தை என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து வரப்போகுது, என்ன ஆபத்து எப்படி செய்யணும், நீ இந்த ஆபத்து தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே சொல்லுவார். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டியவளை உன் காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னார். நம்ம நடக்க வேண்டியவளையை காமிப்பார். அவரை நோக்கி விடுமா. இன்னும் தாமதமாக பண்ணாதீங்க அருமையானவர்களே, இன்னும் தாமதம் பண்ணி நம்ம ஆண்டு வரும்போது கைவிடப்பட்டுருவோம். தாமதம் பண்ண வேண்டாம், செபம் பண்ணுவோம். ஏசாயின் புஸ்தகம் 30:21
1: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்
0: இடதுபுறமாய் சாயும் போதும்
1: வழி இதுவே
0: இதிலே நடங்கள் என்று
1: உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
0: உங்கள் தேவனுடைய வார்த்தையை எதுக்கு நம்ம காதுகள் கேட்கும்? ஆண்டு விட்டு வலதுபுறம் சாயும் போதும், ஆண்டு விட்டு இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதில் நடங்கன்னு சொல்லி கத்திர சத்தத்தை நம்ம காது கேட்கும். அதான் சொல்லி கத்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கான். கத்திர விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது இதிலே நடங்கன்னு சொல்லி கத்திர சத்தம் நம்மோட பேசுவார். அவர் விட்டு வலதுபுறம் சாயும் போதும், அவர் விட்டு வழி விலகும் போதும், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதும் இதிலே நடங்க நம்மளோட பேசுவார். பாக்கம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: என்ன செய்யக்கூடாது? வலதுபுறமும் செய்யக்கூடாது, இடதுபுறமும் செய்யக்கூடாது. நேர அவரை நோக்கி போகணும். அதான் சொல்றாரு, வலதுபுறமும் இடதுபுறம் செய்யும் போது இதுவே வழி, இதுல நடங்கள் சத்தத்தை பின்னால உங்க காது கேட்கும். இங்க திட்டமா சொல்லிட்டாரு, வலதுபுறமும் செய்யாதீங்க, இடதுபுறமும் செய்யாதீங்க. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆபோ புக்கில் வாசிக்கிறோம் 2:1 அவருக்கு எத்தனை வாஞ்ச பாருங்க. ஆபோ புக் 2:1
1: நான் என் காவலிலே தரித்து
0: அவர் காவல் காத்துட்டு போல வாட்ச்மேன் போல நான் என் காவலிலே தரித்து
1: அறையிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார்
0: எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன சொல்வார் என்றும்
1: அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன்.
0: அவர் நம்ம என்ன சொல்லும் போது என்ன சொல்வேன் சொல்லி கவனித்து கொண்டிருந்தாராம், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நம்ம ஆத்மா இப்படி இருக்கு, எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை கொடுங்கப்பா, கண்ணீரின் செவத்தை கொடு. இது வரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காக வாழ்ந்த ஆண்டவரே, இனிமேல் என் ஆத்மா வெளியேறப்பட்டதப்பா, ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது, நமக்காக காத்திருக்க எனக்கு உதவிச்சேன்னு கேட்போம். 4:56
1: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன்
0: நமக்கு பச்சத்திற்குள் நமக்கு சத்திருக்காரு யாரு சொல்லுங்க பிசாசு தான் பிசாசு நமக்கு விரோதமா வரான் பாத்தீங்களா நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு அவன் என்ன செஞ்சான் பின்னிட்டு திரும்புவான் கர்த்தர் பச்சத்தில் இருக்காரான்னு பிசாசு அறிவான் ஐயையோ இவங்களுக்கு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாரே ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படின்னு நம்மளை விட்டு பின்னிட்டு போயிடுவான் நம்மளை விட்டு தூரமா போயிடுவான் அல்லேலூயா அதங்க சொல்றாரு உன்னிப்பேதும் புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்
0: விழித்திருங்கள்
1: ஏனெனில் உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்
0: யார விழுங்க யார ஆண்டோடு பிரிக்கலாம் யார் ஆண்டோடு பிரிக்க அவனுக்கெல்லாம் வேலை என்ன வேலை தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டு விட்டு பிரிக்கதான் வேலை அவனுக்கு வேற வேலையே கிடையாது கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்குறவன என்ன விழுங்குறேன் என்ன கர்த்தர் விட்டு நான் பிரிக்கணும் வேற இல்லை அவனுடைய வேலை ஒன்று வேற வேலையே கிடையாது கர்த்தர் விட்டு நான் பிரிச்சிடணும் கர்த்தருக்கும் நமக்கு சொந்தம் இல்லாமல் நம்மளை அவர் விட்டு பிரிக்கணும் அவனுக்கு அதுதான் வேலை ஏன்னா நம்ம ஆத்தம் பரலோகத்து போறது அவனுக்கு பிடிக்காது இல்லையா ஆண்டு அவளை தள்ளிட்டார்ல நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க எஸ்ஐக்கள் புஸ்தகம் 28 14:14 இதில் வாசித்து பாருங்க ஆண்டு அவனை தள்ளிட்டார்ல நம்மளைத்தானே துதிக்கிறதுக்காக தேவை நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அதனால பிசாசர் நினைச்சார் எவ்வளவு விழுங்கலமோ என்று என்ன செய்கிறா வகை தேடி சுட்டி தீரா எப்படி விழுங்கல எப்படி கர்த்தருடைய பிரிக்கலாம் எப்படி சொன்னா இவங்க பிரிஞ்சிருவாங்க எப்படி செஞ்சா இப்போ செய்யலன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான் நம்ம என்ன செய்யக்கூடாது அவனுக்கு யாருமே நம்ம அடிமையாக கூடாது அல்லேலூயா அல்லேலூயா நம்ம இதயத்தை கெடுப்பான நம்ம மனசை கெடுக்குது அவனுடைய வேலை வாசித்து பாருங்க 2 Corinthians 11:3
1: ஆகிலும்
0: சர்ப்பமானது
1: தன்னுடைய
0: தந்திரத்தினால் வல்லமே ஒண்ணும் கிடையாது தன்னுடைய தந்திரத்தினால
1: ஏவாளை வஞ்சித்தது போல
0: ஏவாளை அன்னைக்கு என்ன செஞ்சான் இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடு நல்லா தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க தேவனோட ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருந்தாங்க காலை வந்து ஆதாமே அதாம எங்க இருக்குன்னு கேட்டார் அவங்க முகம் மறைக்கப்பட்டு போச்சு ஆண்டவரோடு உலாவி கொண்டிருந்தாங்க இவன் என்ன பார்த்தான் இவங்களை எப்படியா பிரிச்சுன்னு சொல்லி ஆண்டு இது பழத்தோடு சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு ஆமாண்டாங்க இது சாப்பிட்டீங்கன்னா தேவரை போல ஆயுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு தேவனை விட்டு அந்த ஆவாளை ஏவாளையும் ஆதாமையும் பிரிச்சிட்டான் அதே போல அதான் சொல்றாரு பாருங்க
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய
1: உண்மையின் நின்று விலகும்படி
0: கிறிஸ்துக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகும்படி
1: கெடுக்கப்படுமோ என்று
0: பயந்திருக்கிறேன் சொல்றாரு ஆதாமையும் ஏவாளை வஞ்சித்த பிசாசு தந்திரத்தினால வஞ்சிச்சிட்டான் என்ன வஞ்சிட்டான் இந்த பழம் உனக்கு ஒன்ன ஆண்டு சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காரா ஆமா சாப்பிடு நீங்க தேவனை போல அவர் சொல்லிட்டு பழம் சாப்பிட்டதுனால மறைஞ்சிட்டாங்க சரி ஆனாலும் ஆண்டு என்ன செஞ்சிருக்கு தோல் போடைய கொடுத்த நம்ம மனதும் கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமா என்று சொல்லி என்ன செய்யற பரிசு பாவில் வேதனைப்படுறாரு கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்யற
1: பயந்திருக்கிறேன்றாரு
0: அருமையான சகோதரி சகோதரி கர்த்தரட்டின் ஒரு நாளும் பிரியக்கூடாது யோவான் சொன்னார் என் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்குத்தோடு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னார் அந்த ஐக்கியம் நான் நடிச்சிருக்கணும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுத்தா தான் உள்ள வர முடியும் அதான் பரிசு பாவில் எழுதுறாரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் வரல உள்ள வருவா பிசாசுக்கு இடம் கொடுக்கட்ட உள்ள வர முடியாது அல்லேலூயா அல்லேலூயா நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா உண்மையாய் அவரை கூப்பிடணும் உள்ள எங்கேயோ இருக்கும் மனசு எங்கேயோ வச்சு அப்படி கூப்பிடக்கூடாது உண்மையான மனசு அதுதான் சொல்றாரு 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
0: உள்ள எங்கேயா இருக்கும் நம்ம இயேசுவே இயேசுன்னு சவம் பண்ணுவோம் உள்ள எங்கேயா இருக்கும் அதுங்க சொல்றாரு, உண்மையாய் தமிழ் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு எப்படி இருக்காரு? சமீபமா இருக்கிறாரு. கூப்பிடுமா? ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, புலம்பி செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, பெருமைச்சோடு செவிக்கு எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, உண்மை உண்மையாய் நான் கூப்பிடணும் ஆண்டவரே. பிசாசை நீ தொடக்கூடாதப்பா, பிசாசுக்கு என்ன இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவிச்சிங்க, நம்ம வீட்டு வலதுவரம் இடதுவரம் சாயக்கூடாதப்பா, என்னை காத்துக்கொள்ளும். உங்களுடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிற ஐயா. தேவனே, நீ மாற்றும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன மாற்ற முடியும், என்னால முடியலப்பா. எனக்கு உதவிச்சுன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவிச்சுவார், கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீரிப்பா. அந்த வசனத்தை திரும்ப வீட்டுல போய் வாசிங்க, உங்க ஆத்மா பிரயோஜனமா இருக்கும்.
2: அங்கிருந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய பாதத்திலே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்பதாய் ஆவியானவர் இன்றைக்கே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியவில்லையே என்று கலங்கர் நம்முடைய வாழ்க்கையில இதோ விண்ணப்பங்கள் ஆவியை ஊற்றுவேன், குருபை ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது நாம் அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட அவர் நமக்காக ஜெபிக்கிறார், ஜெபிக்க ஏவுகிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார் என்று நாம் கேட்டோம். அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் இரவு பகலாக நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக, தேசத்தின் மேல் வரப்போகிற ஆபத்துகள் தீங்குகளுக்கு எங்கள் தேசத்தின் காப்பாற்ற நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஹாலேலூயா. தோமாப்பா, ஜபாவியை எனக்கு தாரும், எங்கள் மீது உங்களை ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜபாவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முதலாவது நாம் மன்றாடி ஜெபிக்கிறோம். எழுத்து ராஜாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, தெருக்களிலே மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக உன் கரங்களை என்னிடத்திலே ஏறிடு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, கிருபை கொடுங்கப்பா. இரவெல்லாம் ஜெபிக்க நிறைமே சொன்னார், என் தலை தண்ணீர், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும் என்று சொன்னாரு. எல்லாரும் கேட்போம் அப்பா, இந்த பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருமாட்டார். பாரத்தோடு மன்றாடக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியானவரே எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாய சொன்னாரே, அழிந்து கொண்டிருக்க மக்களுக்காக, என் தேசத்தின் மக்களுக்காக நான் மன்றாடி ஜெபிப்பேன். கர்த்தர் சொன்னார், இடுப்பு நொறுங்கும்படி ஜெபி என்று சொன்னார். பெருமூச்சோடு ஜெபி என்று இசைகளை பார்த்து சொன்னாரே, அந்த பாரம் நிறைந்த இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்காக போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இரண்டாவது, ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டுமா? இனி சம்பவிக்க போற வேலைக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமார் குன்பாய் நிற்க பாத்திரமானா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என்று சொன்னார். அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? எப்பொழுது ஜெபம் பண்ணி நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அப்படி கிருபையை நிறைவாய் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபாவி எங்கள் மீது ஊற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று சொன்னேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் விடுவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவன் தப்பிவித்தானே காணப்படுத்து என்று சொன்னார். எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆபத்துகள் தப்பித்துக் கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுவுத்தரவு கொடுத்து நீ அறியாதும் நீ எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நீ வலதுபுறம் வலதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே நடவுங்கள் என்று கூப்பிடுகிற சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார். மூன்றாவது, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார், நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் சிதறி ஓடும். உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம் அருகில் வருகிறார். தேவன் நம் அருகில் வந்துவிட்டார். அவர் எழுந்தருளி வரும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசுகள் நம்மை விட்டு விலகி ஓடும். உண்மையாயும் நோக்கி கூப்பிடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கலாமா? உலகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக, ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடுவீராக. அப்பா, ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதுமே நாங்கள் பாரத்தோடு திறப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெப ஆவியே தார் விண்ணப்பம் பண்ணுகிறில்லை என்று சொல்லி நீர் ஆச்சரியப்பட்டீரப்பா. விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நீர் அங்கலாய்ப்பாய் பார்க்கிறீர். எங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரத்தை, அந்த ஜெப ஜீவியத்தை, அந்த ஜெப ஆவியை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் எழுந்திருந்து கண்ணீரோடு முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்று சொன்னீரே. நாங்கள் கண்ணீரோடு புலம்பி அழுகின்ற நேரத்திலே அப்பா, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஜீவனை தருவீர் ஐயா. அப்பா அப்பா அப்பா, மூர்ச்சித்து போயிருக்கிற மக்களுக்கு நீ உயிர் கொடுப்பீர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் பொறுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் இல்லை, ஆபத்து காலங்கள் நெருங்கி வருகிறது. நாங்கள் அதிகமாக இப்படி பார்த்தல, நாங்கள் காத்திருக்க ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிக்க எங்கள் இருதயம் விழிப்பாக இருக்க அப்பா, அவங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. அப்பா, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஜெப சிந்தையை, ஓ அந்த ஜெப ஆவியை ஆண்டவரே எங்கள் மீது ராஜா நீர் ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எப்பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க அந்த ஜெப ஆவி இன்றைக்கு எங்களுக்கு தாரும் அப்பா. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும், எனக்கும் எங்களுக்கும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை, நீ சொன்ன விண்ணப்பத்தின் ஆவியை, பெருமூச்சோடு ஜெபிக்கக்கூடிய ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றும்படிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். அப்படி செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கதை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க கரம் எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஜபாவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அந்த ஜபாவியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அக்கா கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.
0: சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரும் விட்டு வளதுரமும் இடவரும் சாயாத விடுக்கி முடிவெறிந்து நினைச்சிருக்கணும். எங்களை எல்லாரும் ரசித்து உங்களோடு இணைச்சிக்கோங்க. பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வர தாங்க. செவிக்க துதிக்க உதவிச்சிங்க. உம்மோடு இருக்க போது உம்மோடு இருக்க உதவிச்சிங்க ஏசப்பா. என்ன வியாதியோடு மக்கள் வந்திருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே, பலவீனத்தை மாற்றுங்க. தலைவலி, தலைப்பாறல மாற்றுங்க. தலை சுத்தல், பலவீனங்கள் அனைத்து நீக்கி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கண்ணீரோடு கெஞ்சி செவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. செவிக்கிறோம் ஐயா. அப்பா, மந்திரத்தின் ஆவி, செய்வன் ஆவி, பெல்லிசன் ஆவி எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. நிர்மலமாக்கிறோம் இயேசுகிறிஸ்து நாமத்தினால. பொல்லாத கட்டுகள் உடை தெரியுற இயேசுகிறிஸ்து நாமத்தினால. அப்பா, நம்மளை பாதத்தை பிடிச்சி கெஞ்சுறாச்சா, கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும்ப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கஷ்டங்களை நீக்குங்க. கண்ணீரை துடைச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிற மக்களாக எங்களை ஒவ்வொருத்தரை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர. நாங்களுக்கு தேசத்துக்காக அழுது பொல்லம்ப எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா, உதவிச்சிங்க ஏசப்பா. பெருமூச்சோடு செபிக்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. அப்பாமை தூக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பா, வீடு தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் அணைக்கின்மையா, சமான் இல்லாத குடும்பத்துக்கு சமான் தரணும் ஐயா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தை தரணும். சிறு பிள்ளைலாம் ஜெபிக்கிறவங்களாய் மாற்றணும், துதிக்கிறவங்களாய் மாற்றணும். அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. எல்லா ஒலியிலேயே வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. ஒலியர் மேல் தேவண்ட வல்லமை சம்பூர்ணமாக இறங்கட்டும். தேவாக்கினி மூடட்டும். தேவக்கருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசப்பா, ஏசப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம மக்கிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம மக்கி முக்கியத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய
3: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: யாக்கோபின் புஸ்தகம் 5:17.
1: எலியா என்பவன்,
0: எலியா என்பவன்
1: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
0: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளாக இருந்தும்.
1: மழை பெய்யாதபடி,
0: மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தா செபிக்கணும், ஏதோ செபிக்கணும் இல்ல, கருத்தாய் செபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செபித்தாரா? கருத்தாய் செபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு. எப்படி செபிச்சாரா? கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு எனக்கும் செபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கினேன் சப்பா, செபிக்கக்கூடிய கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அலையிலுயா சொல்லுங்க, அலையிலுயா கரெக்டா செபிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும்? ஒன்னு புஸ்தகம் 2:1-2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமா முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் செபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: விண்ணப்பங்களையும்
1: ஜெபங்களையும்,
0: ஜெபங்களையும்
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: நம் எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம அமைதியுள்ள ஜீவன் முடி. பாருங்க, நம்ம தேசத்துல பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப யாருடைய காரணம்? நம்ம குறை தான். நம்ம தான் என்ன செய்யல, சரியான முறையில செபிக்கல, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அத எல்லா மனிதர்களுக்காகவும். அப்புறம் யாருக்கு செபிக்கணும்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காக நம்ம செபிக்கணும். நம்ம செபிக்கிறதுனாலதான் நம்ம செபிச்சிட்டோம்னா நம்ம தேச பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செபிக்கணும். செபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, தினந்தோர் வீட்டுல செபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியல, நம்ம செபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் செபிக்கணும் பாருங்க, 2 Thessalonians 3:2.
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையில இருந்து? பொல்லாத மனிதர் கையில இருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்காக கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக ஜெபிக்கணும், கண்டிப்பா ஜெபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க ஜெபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் ஜெபிக்கட்டா, கர்த்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நல்ல காணிக்கை மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கர்த்தர் ஒரு நாள் எங்க கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்காக ஜெபிக்க. எதுக்காக? அந்த ஒரு ராசி பார்த்தா,
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக்க. பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களா எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும். நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். செபிக்கேட்ட ஆண்டவர் கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக நாங்க செபிக்கணும், நீங்களும் எங்களுக்காக செபிக்கணும். நாங்க உங்களுக்காக செபிக்கேட்ட கர்த்தர் ஒரு நாளைக்கு எங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் எடுத்து நாங்க செபிக்கணும். சும்மா கடமைக்காக செபிக்கிறது இல்ல, உத்தரவாதம் எடுத்து செபிக்கணும். எபிரேயர் புத்தகம் 13:17.
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியர்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு செவிக்கணும்? ராஜாக்களுக்காக அதிகாரங்களுக்கு. மூன்றாவது யாருக்கு அவிச்சபிக்கணும்? ஊழியருக்கு அவிச்சபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்கு அவிச்சபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசி புஸ்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும் சரி, இன்னைக்கு எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியலாகாலும் செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ

0: துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான வேண்டுதல்
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல
1: பரிசுத்தவான்களுக்காகவும்
0: பண்ணும்
1: வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: சகல பரிசுத்தவான்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும். மொத்த எல்லா மனிதர்களும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு, அதனால தான் எலியா என்ன செஞ்சாரு, கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. வசிக்க கேட்கலாமா? ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 2:11 வசனம்.
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும்
0: அக்கினி
1: குதிரைகளும்
0: அவர்கள்
1: நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: சுழல் காத்துல எங்க ஏறி போயிட்டாரு? பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரு. நம்மளும் பரலோகத்து போகணும். எலியா என்ன செஞ்சாரு? எப்போதும் கத்திற்கு முன்பாக நிக்கிற நான் அப்படித்தானே வாசித்தோம். வாசிப்பா 1 ராஜாக்கள் 17:1.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு, நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரன் பாருங்க, 1 ராஜாக்கள் 17:5.
1: அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத்
0: ஆற்றண்டையிலே
1: தங்கியிருந்தார்.
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாராம், கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யாசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அன்னைக்கு திராட்சை ரசம் குறைபட்டு போயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க 2:5.
1: அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்.
0: நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பரலோகத்துல சுழல் காத்துல ஏறி பரலோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முத எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்காக அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல பரிசுத்தவனுக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். எலியா செஞ்சாரு, அதனாலதான் இப்ப வாசிப்பா 1 ராஜாவின் புத்தகம் 17:5.
1: அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி
0: பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே
0: தங்கியிருந்தார். பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்மளுக்கு கர்த்தர் வார்த்தையின்படி தங்கி செய்யறோமா, கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும், ஆண்டவரே அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அன்னை மாதிரியே ஆண்டவர் தாய் சொல்றாங்க, வேலைக்காரர் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்ற அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நம்ம சொந்தல, ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் மடியில் இருப்போம். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபின் புத்தகம் 4:7.
1: ஆகையால்

0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: என்ன செய்யும், யாரு கீழ்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடி போறோம். தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போற. அவன் ஒண்ணு இல்ல, பெருசு மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படிய வேண்டும், தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 2:8.
0: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
1: அவர் கடவுள், வானத்தின் பூமியின் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர். என்ன செஞ்சாராம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
0: மரண பரியந்தம்,
1: மரண பரியந்தம்,
0: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்,
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
0: கீழ்ப்படிந்தவராகி,
1: கீழ்ப்படிந்தவராகி
0: தம்மை தாமே தாழ்த்தினார்,
1: தம்மை தம்மை. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, அந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தம்மே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா, உங்களை விட்டு ஓடி போவான். அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பயந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொல்ற, கேரை தாத்தினடியில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவது எலியாட்ட என்ன குறாரு பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:14.
0: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக,
1: சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக
0: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன்.
1: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார். வெகு பக்தி மட்டும் இல்ல, பக்தி வைராக்கியமா இருந்தார் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்க. பக்தி மாத்திரல, பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம், அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது அவர்கிட்ட, வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். நம்ம ஆண்டுக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு பக்தி வைராக்கியம், உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரு ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு வேணும், எலியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன், இல்லைன்னா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், 4 வாரம் கூட நான் வராம இருக்கேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழ்வுன்னு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, வாழ உதவி செய்யணும் சொல்லி கேட்கணும். 69:9.
0: உம்முடைய வீட்டை குறித்து,
1: உம்முடைய வீட்டை குறித்து
0: உண்டான பக்தி வைராக்கியம்,
1: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
0: என்னை பச்சித்தது,
1: என்னை பச்சித்தது. கர்த்தர் வீட்டை கொடுத்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கணும், நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்க அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தர் குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா. நான் வெறுமையான இருக்கிறேன், ஏதோ செவத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு வராம இருக்கேன், இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும். வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
0: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசு தாவி நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்களாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. இன்னொரு வாசிட,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்
0: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
1: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
1: இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்மளுக்கு அந்த வைராக்கிய வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போல எனக்கும் இந்த வைராக்கிய வாஞ்சியை தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 கொரிந்தியர் 11:2.
0: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க
1: நியமித்தபடியால்
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
1: தேவ எப்படி இருக்கா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னா என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா என்னன்னா, நம்மள வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்மளை கொண்டு கொடுக்கறதுக்காக பகலுக்கு எப்படி இருந்ததா? வைராக்கிய வாஞ்சியா இருந்தாரு. கற்புல கன்னியா என்னன்னு தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் நமக்குள்ள அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கற்புள்ள கன்னி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு ஜீவிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், 1000 குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டார். என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசு நீ பிரச்சனை கொண்டிருந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைராக்கி அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்ப ஆசிப்பா,
0: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
1: அவர் அதுதான் கர்த்தர் பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்கார். நியமித்தபடியால்
0: உங்களுக்காக
1: பாத்தீங்களா, நம்மளுக்காக
0: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
1: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எப்படியாவது பரிசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்பு எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க 1 யோவான் 5:4. அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத கருப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசித்து பாருங்க,
0: நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்
1: என்ன? விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசுவாசம் கொண்டு வருவான். உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன, அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா? நீ உலக காரியம் ஒன்ன வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மள ஏன் பார்த்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்தா அதன் கருப்புள்ள கன்னியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பார்த்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க இயேசப்பா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் வார்த்தை கேட்டிருக்கோம், நம்ம இப்ப செவிப்போம். எங்கள் அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க இயேசப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஊழியருக்கு வேண்டிய வரங்களி வல்லமைகளை தாருமப்பா, அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள கிருவை செய்யப்பா. எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு எழுப்பறி உயிர்மைச்சை தாங்க ஏசப்பா, ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தை நாபி தாங்க முடிச்சிங்கப்பா. ராச்சாமை துதிக்கிறோம், எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மிச்சு தர முடியாது செபிக்கிறமையா. ஒவ்வொரு வழியிலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, பக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிற தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நானே நல்ல மைப்பன் சொன்னீங்க ஏசப்பா, ராஜா எங்களுக்காக ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மே துதிக்கிறோம், இஷ்டவுத்திரிக்கிறோம், நேசடிக்காரன் தாங்கட்டும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் அப்பா வேலை இல்லாம தவிக்கிறாங்களப்பா ஏசப்பா. எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க, வேலை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சமானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு சமானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்கப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா, கஞ்சாலிருந்து விடுதலை தாங்கப்பா, ஊசியிலிருந்து விடுதலை தாங்க, போதைப் பொருளிலிருந்து விடுதலை தாங்க, பீடி சிகரெட்டிலிருந்து விடுதலை தாங்கப்பா, எத்தனை பா கோயில போடுற மக்களை விடுதலை செய்யுங்க. என் தேவனை அண்டிக் கொள்ளும், தேவனை அறிந்து கொள்ளணும் ஐயா. கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியேறி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கிய வேண்டு சொன்னீரே. மே அண்டிக் கொள்ளமே, அறிந்து கொள்ளமே, சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் இடவிடாமல் செபித்து துதித்து உமை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வேதத்தினோ எத்தனையோ பேர் வாசித்தாலும் புரிய மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லப்பா. வேதத்தை வாசிக்க அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஏசப்பா. காத்துக்கோங்க, தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரிங்க. அப்பா அம்மை துதிக்கிறோம். தகப்பனே வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் தொடங்க, துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா, ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. நேசுடைய கரம் தாங்கட்டும், நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதி உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கும் செலுத்துறோம். கேஸ்பால் நம்மத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம சேப்தா கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101.
5: Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வெளிப்படுத்தின் விசேஷம் 14 அதிகாரம் 7 வசனம்.
1: மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து
0: அவரை மகிமைப்படுத்துங்கள்.
1: அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும்
0: சமுத்திரத்தையும்
1: நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்.
0: கர்த்தருக்கு நியாயத்தீர்ப்புக்கு கொடுக்கிறால என்னசே வந்துருச்சு பார்த்தீங்களா? வெளிப்படுத்தின் விசேஷம் 15 அதிகாரம் 4 வசனம்.
1: கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர்.
0: உலகத்துல யாரும் பரிசுத்தம் கிடையாது, தேவர் ஒருவரே பரிசுத்தர்.
1: எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள்.
0: எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்களா? கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ சனங்கள் இயேசுவை பற்றி வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டான்றாங்க. ஒரு நாள் எல்லா ஜாதிகளும் இந்த கர்த்தருக்கு முன்பாக வந்து முழங்கல் போட்டு தொழுது கொள்வாங்க. அவர் ஒருத்தரே பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் பயப்படாமல் யாரும் இருக்கவே முடியாது. ஒருவரே பரிசுத்தர். ஜெபம் குறைஞ்சிட்டீங்க, ஜெபம் குறைஞ்சினால் என்னாச்சு? நமக்கு உலக கறி நமக்குள்ள வர ஆரம்பிச்சு விட்டுது. ஜெபம் குறைஞ்சினால என்ன வந்துருச்சு நமக்குள்ள? உலக காரியங்கள் அதிகமாக வந்துருச்சு. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. கத்துட்டு வரகிற சமீபம் எங்கே பார்த்தாலும் பூமி அரிசி, எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் சனத்துக்குறதுமா சனமும் பூமி அதிர்ச்சும் கொள்ளை நோயும் இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம்? கத்துற விட்டு தூரமாக இருக்கும். நல்ல நீங்களே யோசித்து பாருங்கள். நிறைய பேர் கத்திருக்க நமக்கு தூரம், உலகத்து காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். தயவுசெய்து மாறிக்கோங்க. கடைசி வினாடியில் இருக்கிறோம், தயவுசு மாறிக்கோ. இவ்வளோ நாள் நீங்கள் கத்தர் தேடி, இவ்வளோ நாள் கத்திருக்கா எல்லாம் செய்துட்டு, இவ்வளோ நாள் கத்திரோடு ஒப்புறம் இருந்துட்டு இன்னைக்கு உலக காரியத்தில் இருப்போமானால் தேவனாய் கத்திர வரும்போது என்ன பண்ணுவோம்? அதான் சொன்னார், முடிவெறிந்த நிலைப்பேனா சொல்லிருக்கு. இல்லை கத்தர் ரசி ரசி கத்தர் தேடுறவங்களாம் ஆண்டர் வந்துடுவாங்கன்னு சொல்லார். என்ன சொன்னார்? முடிவெறிந்தோ நிலை நிலைப்பவன்தான் ரசிக்கப்படுவான். நீங்கள் முந்தி நாம் முந்தி செய்த நனவில் நினைக்க மாட்டார். முடிவெறிந்த நிலையில இருப்பான். மத்திய சுவிசேஷம் 24:13. நிறைய பேர் பின்வாங்கியிருக்கேன். தயவு செய்து ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து பின்னால் வாங்க, பின்வாங்கலாம் விட்டுருங்க.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: நாம் இந்தி அப்படி செய்விச்சேன், நான் இந்தி இப்படி செய்விச்சேன், எவ்வளோ நேரம் பைபிள் வச்சு. இப்போ எங்கே செபம்? இப்போ எங்கே பயிற்சி செபமெல்லாம்? இப்போ துதியில் எங்கே பயிற்சி? சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்போமே, தூச்சிட்டே இருப்போமே. இப்போ துதி இல்லையே. எப்போ பார்த்தாலும் யோசனையும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கமே. கத்துருவார்கள் என்ன செய்ய போகிறோம்? கத்துரு வர போகிறாரு. கத்துரு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. பிரசங்கின் புஸ்தகம் 12:13.
1: கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
0: எது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை? எனக்கு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனை, அவர் கட்டளையை கைக்கொள். இதுதான் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. முத கத்தர் பயப்படணும். எங்கிருந்தாலும் என்னை கத்தர் பார்க்கிறார், எங்கிருந்தாலும் என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லி பயப்படுங்க. ஒரு காலம் பணம் வரும், ஒரு காலம் பணம் போகும். யாருக்கும் சொந்த பணம் வந்து யாருக்கும் நிலையானது இல்லை. ஒரு காலம் பணமாக பணக்காராக இருப்போம், இன்னொரு காலம் பணம் நம்மளை விட்டு பிறந்து போயிடும். அதை பற்றி நம்ம பணத்தை நம்பி நம்ம கத்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. தயவு செய்து பின்வாங்கிறாதீங்க. கத்தரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. ஒரு காலம் பணம் நம்மகிட்ட இருக்கோம், இன்னொரு காலம் இன்னொருத்தர் போயிடும். அதனால் கர்த்தர் விட்டு பின்வாங்காதீங்க. கர்த்தருக்குள்ள அதிகமா நெருங்கி சீவிங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நானே சொல்ல, யாஸ்பா சொல்ல சொன்னார், நிறைய பேர் உள்ளத்துல உள்ள உலகம், உலகத்தை விட்டு வெளியே வாங்க வேண்டாம். கர்த்தருக்குள்ள இருந்தா தான் நம்ம கர்த்தர் ஆட்சிக்கு போக முடியும். கர்த்தர் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு நாள் கூட கத்திராட்சிக்கு போக முடியாது. பிறகு அழுது அழுது அழுது அழுது அழுது அழுது செவிச்சா கூட போக முடியாது. இந்த நாளுக்கு நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இந்த நாட்களை விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த நாள் நமக்கு கிடையாது. எப்படி சார் 5:14 இருந்து வாசி.
1: ஆனப்படியினாலே நீங்கள்
0: நீங்கள்
1: ஞானமற்றவர்களைப் போல நடவாமல்,
0: ஞானம் இல்லாதவர்களைப் போல நடவாமல்,
1: ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
0: எப்படி நடக்கணுமா? கவனமா நைட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, பாதையில் என்ன சொல்லி லைட்டிங் கையில் வச்சுக்கோம், கவனமாக நடப்போம். எங்கு உளுந்துருவோம் எங்கு உளுந்துருவான்னு பயந்து கவனமாக நடக்க பார்த்து.
1: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால்,
0: நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால்
1: காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
0: காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்தி இந்த காலம் விட்டுறாதீங்க சார், சகோதரர் சகோதரில் இந்த காலத்தை விட்டுற வேண்டாம். காலம் கடைசி காலம், ஒவ்வொரு வினாடியும் கத்தர் வருகை பற்றி எங்கே வந்தாலும் கத்தர் வருகை கூறிக்கொண்டே இருக்கிறது. காலங்கள் செய்திகள் கத்தர் அருகை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாள் நம்ம தயசு யாரும் விட்டுறாதீங்க, கெஞ்சி கேட்குறோம். கத்தர் பயந்தா இன்னெல்லாம் நம்ம கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் 25:14 வசனம்.
1: கர்த்தருடைய ரகசியம்,
0: கர்த்தருடைய ரகசியம்
1: அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
0: அவர்கள் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
1: அவர்களுக்கு
0: தம்முடைய உடன்படிக்கையை
1: தெரியப்படுத்துவார்.
0: தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் பயந்தா அவரிடத்தில் ரகசியம் இருக்குது. அவர் ரகசியத்தை, கர்த்தருடைய ரகசியத்தை தமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நமக்கு போதிப்பார். அது மாத்திரல்ல, உடன்படிக்கையும் போதிப்பாராம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை போதிப்பார். அது மாத்திரல்ல, சங்கீதம் 25:12
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
0: அவருக்கு என்ன செய்வான்? தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். தாம் என்ன வழி வச்சிருக்கிறார் அந்த வழியை நம்ம போதிப்பார். கர்த்தர் பயந்திருந்தா அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். என்னது கர்த்தர் பயப்படுற பயம்? நீதிமொழி புஸ்தகம் 8:13
1: தீமையை வெறுப்பதே,
0: தீமை வெறுப்பதே
1: கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
0: கர்த்தர் பயப்படுற பயம் எது? எது கர்த்தர் பயப்படுற பயம்? தீமை வெறுப்புதான் கர்த்தர் பயப்படுற பயம். தீமையான கர்த்தர் வெறுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8
1: நான் உனக்கு போதித்து,
0: நான் உனக்கு போதித்து
1: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்,
0: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
1: உன்மேல் என் கண்ணை வைத்து,
0: உன்மேல் என் கண்ணை வைத்து
1: உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
0: உன்மேல் உனக்கு ஆலோசனை சொல்லு. கர்த்தர் நமக்கு மேல கண்ணை வச்சு என்ன செய்வார்? நமக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன செய்யற? ஞாயிற்றுக்கு நாட்கள் வந்துருச்சு, கர்த்தர் வரப்போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்போது நம்ம பயந்துருக்க வேண்டும். கர்த்தர் பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. ரெண்டாவதாக முதல் கர்த்தர் பயப்படும்போது தான் ரகசியத்தை நமக்கு சொல்லித்தராரு. ரெண்டாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 115:13
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்,
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரையும்
1: சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தர் பயப்படுற பெரியோரை ஆசீர்வதிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். பெரியவரானு ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் கர்த்தாவே. உங்க பயப்படுற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் பயந்து எவ்வளவோ பயந்து வாழ்ந்தேன், இப்ப பார்த்தா நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கன்னு கேட்போம். கர்த்தர் பயப்படுற பயத்தை பயப்படுறவங்களை சிறியோரே பெரியோரே ஆசிரிப்பார், சிறியோரே ஆசிரிப்பார். 14
1: கர்த்தர் உங்களையும்,
0: கர்த்தர் உங்களையும்
1: உங்கள் பிள்ளைகளையும்,
0: உங்கள் பிள்ளைகளையும்
1: வர்த்திக்க பண்ணுவார்.
0: பார்த்தீங்களா, பயந்துருங்க நினைச்சிடும். உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க கர்த்தர் பயந்துருங்க, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அது மாத்திரல, 128 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம்,
1: கர்த்தருக்கு பயந்து
0: கர்த்தர் பயந்து
1: அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தர் வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்,
0: அவன் பாக்கியவான்.
1: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
0: கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்,
1: உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: உனக்கு என்ன இருக்கும், நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்தீங்கன்னா பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு என்ன சொல்லி, உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து பாருங்க, நம்ம விருப்பம் போல வாழ்ந்த நாள் போதும், கர்த்தர் பயந்து வாழ்வோம், கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்படும் போது அவர் ரகசியத்தை சொல்லித்தரார். அது மாதிரி நான் உனக்கு போதித்து நீ அடைப்பேன் சொல்லி உன் காட்டி உன் மேலே என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை. பயப்படுற பயன் என்ன, தீமை விட்டு தீமையான காரியம் எல்லாருக்கும் தெரியும், எது தீமை எது நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். தீமை விட்டு விலகுறது என்னது, கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆதியாம் புஸ்தகம் 22:12 வசனம்,
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே,
0: பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
0: ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் சொன்னார் மகனை வந்து பலியிடுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளையாண்டு மேல உன் கைய போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்,
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்,
0: உன் ஏகசுதன் என்று பாராமல்,
1: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நான் தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன், பார்த்தீங்களா, கர்த்தர் எதை கேட்கிறான் செய்யணும். மகன் கேட்டார், ஆபிரகாம் உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொன்னாரு, பள்ளியோடு கொண்டு போனப்ப அவர் என்ன சொல்லி மனசார சொன்னாரு, எப்படியா என் பையனை திருப்பி தருவான்னு அவருக்குள்ள விசுவாசம், அவர் செஞ்சுக்கலாம் சொல்றாரு.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே
0: சொல்றாரு பாரு, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே,
1: அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
0: ஒன்றும் செய்யாதே.
1: நீ அவனை உன் புத்திரன் என்று,
0: புத்திரன் என்றும்,
1: ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
0: எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்,
1: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று,
0: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லி இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார். 17 வசனம் ஆதியாகமம் 22:17,
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: கர்த்தர் பயந்ததுனால என்ன சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
1: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும்,
0: உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும்,
1: கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகப்பணுவேன் என்றும்,
0: உன் சந்ததியார்
1: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
0: சத்துருக்களின் வாசல் கூட என்ன செய்யும், சந்ததியா சுதந்திரித்து கொள்வார்கள். யாரெல்லாம் கர்த்தர் பயந்துருக்கீங்களோ நிச்சயமா கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மத என்ன செஞ்ச, கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, தன்னுடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திர என்ன செய்யறாராம், ஆபிரகாம் கர்த்தர் பயந்ததுனால உன் சந்ததிய கடலத்தனை மணலை போலவும் வானத்தை நட்சத்திர போலவும் பெருக போடுவேன் சொன்னார். அல்லேலூயா. மூணாவது பார்க்கிறோம், மூணாவது கர்த்தர் பயந்த என்ன கிடைக்கும் சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 11:18 வசனம்,
1: ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மரித்தோர்
0: நியாயத்தீர்ப்பு அடைகிறதற்கும்
1: தீர்க்கதரிசிகளாகிய
0: உம்முடைய ஊழியக்காரருக்கும்
1: பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும்
0: பலன் அளிக்கும்
1: யாருக்கு, அது நாமத்தின் மேல்
0: நாமத்தின் மேல்
1: பயபக்தியா இருந்த
0: கத்தோடைய நாமத்து மேல் பயபக்தியா இருந்த
1: சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும்
0: காலம்
1: வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்
0: முத பாருங்க ஊழிக்காரு அப்புறம் தீர்க்க தரிசிகள் அப்புறம் பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு பலன் அளிக்க அவங்களுக்கும் சிறியோ பெரியோர் இருந்து கத்தர் பயபக்தியோடு யாரெல்லாம் இருக்காங்களோ சும்மா பிள்ளைகள் அங்கங்கே எந்திரிச்சு போடாதீங்க வசனம் சொல்றது பார்த்தீங்களா கத்துடைய பிள்ளைகள் எழுந்து வேணுமா வாசிப்பாது சிறியோர் பெரியோர்
1: உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும்
0: பலன்
1: அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை
0: கர்த்தருடைய நாமத்து மேல பயபக்தியா இருந்தவர்கள் பலன் அளிக்கிறாரு பூமியை கெடுத்தவங்களுக்கு
1: பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும்
0: பூமியை கெடுத்தவங்களை என்ன செய்வாரா கெடுக்கிறதுக்கும்
1: காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள்
0: அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு ஊழிக்காருக்கு தீர்க்கதரிசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் நாமத்தினால பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியவர்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது என்று சொல்லி தொழுது கொண்டார்களாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி
0: அவனவன் என்னென்ன கிரிய இந்த உலகத்தில் செஞ்சிருக்கீங்களோ ஒவ்வொருத்தரும் கத்திற்காக எவ்வளவோ காணிக்க கொடுக்குறீங்க எவ்வளவோ செபிக்கிறீங்க எவ்வளவோ செய்றீங்க அவனவன் கிரிகள் தகுந்த பலன் அளிக்கிறது
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது
0: ஊழிக்காருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தின் மேல பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் என்ன செய்தான் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்துன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க தொழுது கொண்டாங்க தேவனை இங்க சொல்றாரு நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்னாரு ஹல்லேலூயா நீங்க மறந்தாலும் நான் மறந்தாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் செய்த எல்லாத்தையும் அவர் எழுதி வைப்பாரு அதான் சொல்றாரு 11 அநியாயம் செய்யறவன் வாசிங்க 11
1: அநியாயம் செய்யட்டும்
0: அப்புறம் அசுத்தமா இருக்கிறவ இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்றவன் நீதி செய்யட்டும் இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இரு எப்படி நம்ம செய்யறது அவருக்கு தெரியுமானா நம்ம செய்யறது நம்ம என்ன செய்யறோங்கிறத ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் எப்படி பார்க்கிறாரு மத்தியான விசேஷம் 18:14 நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தூதர் ஒவ்வொரு நாளும் தேவனோட சந்தான சமூகத்தை வந்து தரிசிப்பாங்களாம் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றது அவங்க வந்து கொண்டு கொடுத்து நம்ம செய்த நல்லது தீமை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க வாசிங்க
1: இவ்விதமாக
0: இந்த சிறியரில்
1: ஒருவனாயிலும் கெட்டு போவது
0: பரலோகத்தில் இருக்கிற
1: உங்கள் பிதாவின் சித்தமல்ல இவ்விதமாக
0: இந்த சிறியரில்
1: ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி
0: இந்த சிறியரில் ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம அற்பமா யாரையுமே எண்ணக்கூடிய இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாமலும்
1: எச்சரிக்கையா
0: இருக்க எப்படி இருக்கணுமா எச்சரிக்கை ஒரு சிறுவத்தருக்கு யாரையும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்
1: அவர்களுக்குரிய தேவதூதர்கள்
0: பரலோகத்திலே
1: என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: என்னென்ன செய்யறோமோ நன்மை செஞ்சாதும் அங்க போய் தூதர் வந்து சொல்லிடுவாரு நம்ம தீன்வு செஞ்சாலும் அங்கங்க. அதுதான் ராமர்ல சொல்றாரு 14:12 தன்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்பிக்கிறவர்களா இருக்கிறோம்.
1: ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
0: தேவனுக்கு என்ன செய்வான்? நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்பி. ஏன்னா பிதாவை வந்து பிதா சமூகத்தை வந்து தூதன் தரிசிக்கிறாராம். சிறியனா சிறு பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, எல்லாரையும் தான். நமக்குன்னு ஒவ்வொரு தூதன் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த தூது வந்து நல்ல செய்யறமா தீமை செய்யறமா அங்க வந்து பிதான் சமூகத்துல வந்து ஒவ்வொரு நாள் நம்மளை பத்தி கணக்கு கொடுப்பாரு. அதுதான் நம்ம பயந்துருந்தா நமக்கு என்ன செய்யற பலன் அளிப்பாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவடி நாமத்தை பயந்த சிறியோரையும் பெரியவரையும் பலன் அளிக்கிறதுக்கு காலம் வந்தது. அநியாயம் தருவேன், நானே செட்டும் அசுத்தமா இருக்கு, நானே அஸ்தமா இருக்கட்டும், நீதி செய்வேன் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அவன் நம்மளுக்கு கழிக்கும் போல என்னோடு கூடன்னு சொன்னாரு. அவர் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 34:9
1: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு,
0: அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு
1: குறைவில்லை.
0: கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்திருக்குமோ நமக்கு எந்த குறையுமே இருக்காது. சிறியோரையும் ஆசீர்விக்கிறாரு. அது மாத்திரல்ல, அவங்க பிள்ளைகளை என்ன செஞ்சாரா வர்த்திக்க பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல, அவங்க பயந்ததுனால அவன் சந்ததி என்ன செய்யுமா? கடல் மணத்தில போலவோ வானத்து நட்சத்திரம் போல இருப்பாங்க. மூணாவது கர்த்தர் பயப்படும் போது பலன் அளிக்க வர்றாரு. யாரெல்லாம்? ஊழிக்காரு, தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்புறம் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பலன் அளிக்கிற காலம். இங்க சொல்றாரு கர்த்தர் பயந்தவங்களுக்கு என்ன இல்லையா? குறைவே இல்லை. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ நமக்கு என்ன இல்லை? குறைவே இல்லை. எப்படி தெரியும்? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சமூகத்தை தரிசிப்பார். இன்னைக்கு நன்மை செஞ்சா அங்க போய் சொல்லுவாரு, நம்ம தீச செஞ்சாலும் அங்க போய் சொல்லுவாரு. அது அநியாயம் செய்வோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும், சுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்வோம் நீதி செய்யட்டும், அப்புறம் என்னது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு என்ன, நம்ம என்ன இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்குமோ அந்த பலனை ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே உங்க நீங்க கர்த்தர் பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி தருவார், ரகசியங்களை சொல்லி தருவார், தாம் நடக்க வேண்டிய வழியை சொல்லி தருவார். அது மாத்திரல, கர்த்தர் பயந்திருந்தா உங்க சிறியோரையும் பெரியோரையும் ஆசிரியப்ப உங்களுக்கு பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல என்ன செய்யறாரா சொல்லுங்க. அப்புறமா கர்த்தர் பயந்திருந்தார், அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஆசிரிக்க ஆசிரியத்து. அது மாத்திரல கர்த்தர் பயப்படும் போது என்ன செய்யறாரு? ஊழியக்காரையும் தீர்க்க தரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயப்படுற சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? பலனளிக்க காலம் வந்தது. கத்தர் வரப்போறாரு, நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் தேடக்கூடிய இதயத்தை தாரும், பயப்படக்கூடிய இதயத்தை தாரும். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. தேவப்பிரசனம் மூடட்டும், வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளாத குடும்பத்தில் சமான் தரும், சந்தோஷத்தை மகிழ்ச்சி தாரு, ஆறுதலை தாரு, தேர்தலை தாரு. அப்பா படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவன் அரியர் அருள் நிரப்பப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்தரும். எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் புதிய ரீதியும் புது பலத்தை தாரு, புது கிருவை தாரு, உன்னதாவில் நிரப்புங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்தரும். அவற்றைங்களை அன்பு ரச்சகரேஸ்பநாமத்தில் தாழ்மையாக ஜீரோ பரப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஒரு அபூர்வ சிறுவனை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவனுக்கு ஒரு படகின் மீது நேசிப்பு இருக்கிறது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிவிடும், அதை மாற்றியும் விடும். அதனால் எங்கும் சென்று விடாதீர்கள். இந்த கதை உங்களுக்காக.

0: இந்த ஆண்டு படகு போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நமது நித்தின் கோலி. அதற்காக நமது மீனவர் சொசைட்டி சார்பில் அவருக்கு ஒரு புத்தம் புது போட் வழங்கப்படுகிறது.
1: அம்மா, இதோ பாருங்க அப்பாவோட புது போட். இனிமே நாம போட் கடன் வாங்க வேண்டாம்.

0: ராஜு, இங்க வாப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா, நான் ஆஷாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எல்லாரும் ஜெபம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. வா, சீக்கிரம் வா.
1: அம்மா பாருங்க, நான் இதுக்கு பேரு ஆஷான்னு வச்சிருக்கேன்.
0: வா வா வா.
2: கர்த்தாவே, உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவங்களுக்கு நீங்க புது போட் கொடுத்தீங்க. அதை நீங்கள் ஆசீர்வதியும் எல்லாரையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள். உமக்கு நன்றி. மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நாங்கள் எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் விட அதிகம். பிரபு இயேசுவின் நாமத்தால் ஆமீன்.
3: ஆமீன்.
2: May God be with you. May Lord be with you.
1: Ha ha. Sikra, sikra va. Sikra va.

0: 아빠.
1: 아, 네? 이 무지디야.
0: 나 தூங்கவே இல்லையே. 나는 வரே.
1: உனக்கு ஸ்கூல் இருக்கு. 나 மீன் பிடிக்க கடல்ல ரொம்ப தூரம் போகணும். அங்க கடல் பயங்கரமா இருக்கும்.
0: அட இல்லப்பா, இங்கதான். ஏ ஆஷா வரைக்கும் தான்.
1: ஓ, உன்னோட ஆஷாவா?
2: மறந்துட்டீங்களா, நம்ம படகுக்கு அவன் ஆஷான்னு பேரு வச்சிருக்கான்.
1: அப்படியா? அம்மா ஏன் ஆஷான்னு பேர் வச்ச?
0: ஆஷாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட் பேரும் ஆஷா
1: தான். சரி சரி சரி, போலாம். ராஜு, நீ ஸ்கூல் கிளம்பு சரியா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டு பாடம் எல்லாம் செய்யணும், ஒழுங்கா பண்ணு. இதோ உன்னோட ஆஷா. நான் உன்னோட ஆஷாவை கூட்டிட்டு போட்டுமா?
0: போங்கப்பா, ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
1: ஆகட்டும் பா.
2: வா தள்ளு.
1: வாங்கப்பா.
3: கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும்.
2: உங்க கூடவும் தான்.

0: அப்பா நீங்க ஏன் இவ்வளவு லேட்? இன்னைக்கு
1: லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன். பல தடவை ரெண்டு மூணு நாள் கூட நிறைய மீன் கிடைக்காது, ஆனா இன்னைக்கு நல்ல நாள், பக்கத்திலேயே நிறைய மீன் கிடைச்சிடுச்சு.
0: நாள் ஏங்க நல்லா இருக்காது? ராஜுவோட ஆஷாவில எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க.
1: அது சரிதான். ராஜு, உனக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்புறம் அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு. மத்த சீடர்களும் அவர் கூட வரேன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் படகுல ஏறினாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து கரையில நின்னாரு. சீடர்களுக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுக்கு மீன் கிடைக்கலையா? அவங்க இல்லைன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, வலைய படகுக்கு வலது பக்கமா வீசுங்கன்னு. அவங்களும் வீசினாங்க. ஏராளமான மீன் சிக்கிக்குச்சு. அவங்களால வலைய இழுக்க கூட முடியல. இயேசு நேசிச்ச அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேதுரு கிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க.

0: பேதுருகிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க.
1: ராஜு பாத்தியா தேவனோட மகிமைய? ஹீலா, இயேசுவோட கருணை எப்பவும் இப்படியே நம்ம மேல இருந்தா நம்ம ராஜு நிச்சயமா காலேஜில் படிப்பான்.
2: ஜாகிரதையா போயிட்டு வாங்க.
0: வர.

的。啊，那怎么办？那怎么办？

0: ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று புயல் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப் போகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: அம்மா, அம்மா, அம்மா, அப்பா ஏமா இன்னும் வரல?
2: வந்துடுவாரு கண்ணா, பயப்படாத. நாம இயேசு கிட்ட வேண்டிக்குவோம், அப்பா கண்டிப்பா வந்துடுவாரு. நீ தூங்குடா செல்லம், அப்பா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன். தூங்கு.

0: என்னங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?
1: கேளும்மா சீலா சகோதரி, இவர் நீ பேச மாட்டாருமா, கர்த்தர் இவரை தன்னிடம் அழைச்சுக்கிட்டாரு. ஆமா ஆமாப்பா ராஜு, உங்க அப்பா கர்த்தர் கிட்ட போயிட்டாரு, இனிமே இவர் பேச மாட்டாரு, பேசவே மாட்டார் மகனே, எப்பவும் பேச மாட்டார். கர்த்தர் நம் சகோதரரை அழைத்துக் கொண்டு விட்டார். அவர் மிகவும் நல்ல மனிதர், உழைப்பாளி, இயேசுவிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார். தேவரே, இனி சகோதரி ஷீலாவிற்கும் ராஜுவிற்கும் நீரே துணை. தேவன் இயேசு சொன்னார், நான் ஜீவனோடு இருக்கிறேன், எனவே நீங்களும் ஜீவித்திருக்கிறீர்கள், இவரும் ஜீவித்திருக்கிறார். ஆமீன்.
2: ஆமீன்.

0: ഷീല മകളെ, മകളെ ഷീല, മകളെ
1: വണക്കങ്ക.
0: എപ്പടിമാ ഇരിക്ക?
1: നല്ലാ ഇരിക്കേങ്ക.
0: നമ്മ രാജു എങ്ക?
1: അവൻ സ്കൂൾ പോയിരിക്ക.
0: ശരി മകളെ, നീ മേൽ എന്നെ ചെയ്യുന്നു യോചിച്ചിരിക്കാമ്മ. അതാവത് വയത്ത് സാപ്പാട്ടുക്ക് വഴി
1: ഇസ്ത്രീ പണി വയത്ത് കഴുവലാന്ന് നെനക്കറ
0: അമ്മ. இங்க உள்ள ஜனங்க இஸ்திரி துணி எங்க உடுத்துறாங்க? எப்பவாச்சும் வேண்டி வந்தா அவங்களே இஸ்திரி பண்ணிக்குவாங்க.
1: இங்க பக்கத்து காலனில இருக்கிறவங்க துணிகளை வாங்கிட்டு வந்து இஸ்திரி பண்ணி கொடுப்பேன். அதுல நான் அதிக நேரம் வீட்டுல இருக்கலாம், ராஜுவையும் கவனிக்கலாம்ல.
0: இது நல்ல யோசனை, பிரமாதமான யோசனை. அது சரி, இந்த உடஞ்ச போட்டை என்ன பண்ணலாம்னு இருக்க?
1: என்னத்தான் பண்றது, கிடக்கட்டும்.
0: இத சரி பண்ணி வாடகைக்கு கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா இத பழுது பார்க்க நிறைய செலவாகும் போல் இருக்கு. நாம இத வித்துட்டா?
1: விக்கிறதா? யாரு வாங்குவாங்க?
0: இயேசு கிறிஸ்து விரும்புறவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வேலையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லா இருமா வரேன். நண்பர்களே, நம் மீனவர் சொசைட்டிக்காரங்க தங்கள் சமூகத்தையும் குடியிருப்பையும் கருத்தோடு பராமரிக்கிறார்கள். நம்மில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் நாம் அனைவரும் கூடி அவருக்கு உதவி செய்வோம். இன்றும் அதுபோன்ற ஒரு நிலை நம்முன் வந்துள்ளது. இன்று இந்த படகுக்கு எந்த மதிப்பும் இல்லை என நான் அறிவேன். ஆயின் இதை ஏலம் விட்டு நாம் நம் அன்பை ராஜுவுக்கு வெளிப்படுத்துவோம். இந்த ஏலம் லாபம் சம்பாதிக்க அல்ல, இது உதவி செய்ய மட்டுமே. எனவே ஏலத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் நண்பர்களே. இதற்கு நான் 3000 தருகிறேன்.
2: 3500
3: முழுசா? 4000?
0: 4000? என்னப்பா விசாலமான மனசோட கேளுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு.
2: 4500?
0: சபாஷ், 4500. ஆனா இதை விட ஜாஸ்தி கேட்க கூடியவங்க உங்கள எங்க இருக்கீங்க? ஆமா,
2: வள்ளிச 5000.
0: 5000?
2: 5100?
0: 5100? 5100? வேற யாராவது? 5100 ரொம்ப நல்ல தொகை. 5100 ஒரு தரம், 5100 ரெண்டு தரம், 5100 மூணு தரம். நன்றி, நன்றி தேவகுடு சார். இந்த படகு உங்களுடையது. நில்லுப்பா ராஜு, ராஜு மகனே. அட அட, இதெல்லாம் ஒன்னும் நன்மைக்கு தான்ப்பா மகனே. வா வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா வா வா வா. நான் சொல்றது கேளு. என்னமா ஷீலா, அவனுக்கு எடுத்து சொல்லுமா? அட ராஜு, இரு இரு ராஜு, வேண்டாம்.
1: ராஜு கண்ணா, சொன்ன கேளு. இவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க. அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? நல்ல பிள்ளைல கேளுப்பா.
4: அம்மா வளாதீங்கம்மா.

ராஜு, இந்தா தண்ணி குடி, தண்ணி குடிப்பா, குடிடா குடிடா கண்ணு.

0: இவன் என்ன
1: அது இவ அப்பாவோட போட்டு பேரு டாக்டர் ஐயா. அவர் போனதும் எங்களுக்கு இதை விற்க வேண்டி வந்துருச்சு.
0: அப்படியா, சரி பயப்பட முடிய ஒண்ணும் இல்ல. ஜில்லுன்னு தண்ணியில துணியை நினைச்சு நெத்தியில வச்சா ஜுரம் இறங்கிடும். அப்புறம் ராத்திரி ஜுரம் ஜாஸ்தியானா இந்த மருந்து கொடுங்க, தண்ணி கூட. அப்புறம் காலையில என் கிளினிக் வந்து மருந்து வாங்கிட்டு போங்க. சரி வரேன்.

12/6/72. பசங்களா, அவங்க அவங்க நோட்டை எடுங்க, இந்த வாய்ப்பாட்டை எழுதுங்க, நாளைக்கு வீட்டுல 5 தடவை எழுதி எடுத்துட்டு வாங்க.

இந்த ராஜு பால் குடி, கையில வாங்கி குடி. டீச்சர் இது ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களா? இது என்ன?

0: வணக்கம்.
1: இயேசுக்கு தோத்திரம், எப்பவும் தோத்திரம்.
2: வணக்கம் அங்கிள்.
1: மே லார்ட் பி வித் யூ. மே லார்ட் பி வித் யூ. என்னம்மா ஷீலா, எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கோம் ஐயா.
1: நம்ம ராஜு உடம்பு இப்போ நல்லா ஆயிடுச்சுல?
3: நல்லா இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
1: நல்லது. ஆண்டவனுக்கு தோத்திரம்.
3: ஆனா ஆஷாவை மட்டும் அவனால மறக்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஆஷா ஆஷா. புஸ்தகத்திலாம் ஆஷாவோட படம், செவத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆஷாதான். இப்படி ஒரு பைத்தியம் போட்டு மேல நான் பார்த்ததே இல்ல.
1: ஆமா, எல்லாம் ஆண்டவன் சித்தம்.
3: பாருங்களேன், கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவனுக்கு ஏகப்பட்ட சாமான் வாங்கி கொடுத்திருப்பாரு.
1: என்னம்மா, நீ அவனுக்கு ஏகமா அன்பு அள்ளித்தர இல்ல? அவனுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுற நீ. சகோதரி, தாயாகிறது பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற வரம். மனச தளர விடாதேம்மா. கர்த்தர் நம் எல்லோருக்கும் துணை இருப்பாருமா.

0: ராஜு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை, ஆனா என்கிட்ட உனக்கு தர அன்பை தவிர வேற எதுவுமே இல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: ஆமாமா, எங்க டீச்சரும் இதே தான் சொன்னாங்க. தேவன் இயேசு கர்த்தரின் மகத்தான பரிசு, நம்மோட நம்பிக்கை, நம்மோட ஆசை.
2: பல பல பல பிரமாதம், நம்ம ராஜு ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். சரி, இதோ இது நீ ராஜுக்கு தர பரிசு.
0: நன்றி. இந்த ராஜு உன்னோட பரிசு.
1: தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அம்மா.
2: தேங்க்யூ மகனே. நல்லாரு மகனே, நல்லாரு, நல்லாரு. சரி, இன்னைக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கு, நான் வரேன்.
0: கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டு போங்க.
2: வேண்டாம்மா, வேண்டாம். ஆண்டவனுக்கு நன்றி.

0: அம்மா பாருங்கம்மா எப்படி இருக்கு என் போட், இதோட கலரை பாருங்க.
1: அடே அப்பா, நிஜமாவே ரொம்ப அழகான போட். இதோட கலரும் ரொம்ப அழகா இருக்கு. நீதான் கலர் பண்ணியா? இந்த நூல் எல்லாம் நீதான் கட்டினியா? ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, இதுக்கு பேரும் ஆஷான்னு வச்சிருக்கியா? ரொம்ப நல்லா இருக்குடா, பாடுபட்டு தயார் பண்ணிருக்க.
0: அம்மா நான் விளையாட போகட்டுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை காட்டணும்.
1: போயிட்டு வா. நில்லு, இரு, முதல்ல கொஞ்சம் கேக் சாப்பிடு. அதுக்கப்புறம் இத நீ கஷ்டப்பட்டு பண்ணிருக்க, ஜாகிரதையா வச்சுக்க. நீயும் ஜாகிரதையா இரு, சீக்கிரம் வந்துரு. போயிட்டு வா.
0: பாருங்க பாருங்க எப்படி இருக்கு என் போட், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல?
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியா ராஜு, ஓட்டி பாக்குற?
0: இல்லப்பா, முடியவே முடியாது.
2: உன் போட் ரொம்ப சின்னது, ஒரு ஆள் கூட உட்கார முடியாது.
3: ஏய் ராஜு, எனக்கு தாடா நான் உன் ஃப்ரெண்டு தானே?
0: இல்ல இல்ல, இப்ப இல்ல, அப்புறம் பாக்கலாம்.
2: எனக்கு தாடா உன் போட்ட, நான் என் பால் தர.
0: முடியாது, நான் தரமாட்டேன் என் போட்ட. நான் போறேன் ஜான் அங்கிள் கிட்ட ரிஹர்சலுக்கு. ஆட்டம் முடிஞ்சது, காசும் வந்தது. பாய்.
4: பிரபு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். யார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். யார் பாவங்களில் கட்டுண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முக்தி வழி காட்டினார். அவரே உலகை உய்வித்தார். அவரால் மட்டுமே நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க முடியும். இன்று அவரே உங்கள் இதயங்களில் அவதரிக்க விரும்புகிறார். அவரது விருப்பத்தை கேட்டு அவரை உங்கள் இதயங்களில் ஏற்று இடமளிப்பீர்களா? சிந்தியுங்கள், நன்கு சிந்தியுங்கள்.

0: என்ன மறைக்கிற? கையில என்ன காட்டு? போட் லீவு நாள் முழுக்க இதோட விளையாடியாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம்.
1: நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவே இல்லையே. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணும். அவங்க இத பார்க்கல.
0: வேண்டாம் கண்ணா, டீச்சர் கோச்சுக்குவாங்க. போட்டு பிடுங்கி வச்சுக்கிட்டு திரும்பி தரமா போயிட்டா

0: வந்துட்டே கண்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம்?
1: ஆமாமா, இன்னைக்கு அரை நாள் தான். அம்மா, எங்க ஆஷா? எங்க போட்?
0: முதல்ல இந்த ஸ்கூல் வெள்ளை ஷர்ட்டை கட்டிட்டு இத போட்டுக்க. ஏதாவது கரைப்பட்டுட்டா போறது கஷ்டம். சீக்கிரம்.
2: இந்தா முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் ஆஷாவை தரேன்.

0: இவருக்கு இப்படி ஒரு பைத்தியமா ஆஷா மேல?
1: ஏய், உன் போட் நெஜம் போட்டே இல்ல, தண்ணில நகரவே மாட்டேங்குது, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வருது.
2: இல்ல இல்ல, இப்ப போகும் பாரு.
3: ராஜு, ஏ ராஜு, நீ என்ன பண்ற? நீ இங்க வா, இங்க வா, எழுந்துரு, இங்க வா, இங்க வாப்பா, நான் சொல்றத கேளு, இங்க வா. இந்த பார்ப்பா, என்னப்பா பண்ற நீ? பாரு, கர்த்தர் கொடுத்தாரு, பாருப்பா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு, நீ இதுக்காக சாகணுமா? எழுந்திருப்பா, எழுந்திருப்போ, நல்ல பையனா வீட்டுக்கு போ. ஆமா, நீங்களா என்ன பாக்குறீங்க, என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க, போங்க.
4: அப்பா, இயேசுவுக்கு தோத்திரம், இயேசுவுக்கு தோத்திரம்.

0: Raju! Raju! Raju! Raju! Raju! Raju! Raju, ஏ ராஜு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: அம்மா அம்மா அம்மா, ஏ போட் முழுகி போயிடுச்சு. ஏ ஆஷா என்ன விட்டுட்டு போயிடுச்சு. நான் தண்ணி பக்கத்துல விளையாடிட்டு இருந்தேன், அப்ப அது தண்ணில முழுகிடுச்சு. அம்மா, கடல் ஆஷாவ முழுகடிச்சிடுச்சு.
0: ராஜு, இத பாரு, இத பாரு, அழாதே பாரு. உனக்கு தேவன் இயேசு மேல விசுவாசம் இருக்குல்ல, அவர் கட்டாயம் உன் போட்டு உனக்கு திருப்பி தருவாரு. அழக்கூடாது, அழாத. இத பாரு ராஜு, தேவன் இயேசு நம்மளோட ரட்சகர். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரு, நமக்கு எந்த குறையும் வராது. அவரே உன்னோட ஆஷாவையும் திருப்பி தருவாரு. இங்க பாரு என்ன எழுதிருக்கு, நான் உலகின் முடிவு வரை எப்போதும் உன்னுடன் இருப்பேன். தேவன் இயேசு எப்போ நம்ம கூட இருக்காரு, உன் ஆஷா நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சரியா, வா சாப்பிடலாம், வா.

0: இது ஏ போட். ஏ போட் கடிச்சிருச்சு.
1: என்னது என்ன?
0: இது இது என்னோட போட்டு. இத நான் தான் செஞ்சேன். அங்க கடல் கிட்ட தொலைஞ்சு போச்சு. இது என்னோடது.
1: ஏய், ஒரு பையன் என்கிட்ட வித்துட்டு போனா. வல்லிசா காசு கொடுத்திருக்கேன். தொலைய 150 ரூபாய் எடு, அப்புறம் இத தொடு.
0: 150
1: ரூபாய் எங்க இருந்தா வரத சாவகிராக்கி?
0: அவ்வளவு பணமா? அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் 150 ரூபாய் தாங்கம்மா.
2: 150? இரு இரு, உனக்கு இப்ப 150 ரூபாய் எதுக்கு வேணும்?
0: அம்மா, என்னோட ஆஷா கடிச்சிருச்சு, என்னோட போட், என்னோட படகு கடிச்சிருச்சு.
2: உன்னோட படகா? அதுக்கு எதுக்கு 150 ரூபாய்?
0: அந்த பழைய பேப்பர்காரர் காளியப்பன் இருக்காருல, அவர்கிட்ட தான் என்னோட ஆஷா இருக்கு. அது என்னோடது, தந்துடுங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சினே. அதுக்கு அவர் யாரோ பையன் அவர்கிட்ட வித்துட்டதா சொன்னாரு. நான் 150 ரூபாய் கொடுத்தாதான் அதை எனக்கு தருவாராம்.
2: ஓ, அப்படியா சங்கதி? ஆனா ராஜு, நம்ம கிட்ட அவ்வளவு காசு ஏதுப்பா? கையில இருந்ததெல்லாம் கூட செலவாகி போச்சு. விலைவாசி விக்கிற வேலையில குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு.
0: அப்படின்னா என் போட் எனக்கு கிடைக்காதா?
2: இல்ல இல்ல, கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நாம நிறைய பாடுபடணும். கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு 150 ரூபாய் சேர்ந்ததும் நீ உன் படக மீட்டுட்டு வரலாம்.
0: அதுக்குள்ள வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா?
2: வாங்க மாட்டாங்கடா. நீ ஒரு வேலை செய், நீ அந்த காளி அண்ணன் கிட்ட போய் அவர்கிட்ட அன்பா சொல்லு, போட்டை யாருக்கும் விக்க வேணா, நீ சீக்கிரம் காசு சேர்த்து வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லு. சரியா?

0: டோட்டல் 130 ரூபாய்.
1: கண்ணா ராஜு, ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ராத்திரி ஆயிடுச்சுப்பா, தூங்கு.
0: அம்மா, 130 ரூபாய் சேர்ந்துருச்சு, இப்ப அவர் எனக்கு தருவாரு? இல்ல,
1: கண்டிப்பா தருவாருப்பா, நம்ம காலையில போய் வாங்கிட்டு வரலாம். இப்ப தூங்கு.

0: தண்டபாட் அதுவா? அது வித்து போச்சே, இங்க ரொம்ப நாள் எதுவும் இருக்காதுப்பா. ராஜு தம்பி, இது யாரோட போட்டு? இத நான் உனக்காக பத்திரமா வச்சிருந்தேன், இல்லனா எப்பவும் வித்து போயிருக்கோம். இந்த
1: Thank you, Uncle. Yeah!

0: கையை போட்டு குடுடா.
1: முடியாது, நான் தரமாட்டேன். இது என்னது? நான் பண்ணினது. இதுக்கு நான் காசு கொடுத்து இந்த மீட்டு இருக்கேன். இப்ப இது ரெண்டு மடங்கு என்னோடது, டபுள் என்னோடது.
2: தேவன் நமது ரட்சகர், நம்மை படைத்தவர். நாம் பாவத்தில் கட்டுண்டிருந்த போது, ஆதரவின்றி இருந்த போது அவர் நம்மை கண்டெடுத்தார், அன்பு தந்தார், அதோடு நம்மை வாங்கினார். உயிரற்ற பொருளால் அல்ல, தங்கம் வெள்ளியால் அல்ல, தன் விலை உயர்ந்த இரத்தத்தால் அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் நமக்காக. பின் அவர் மீண்டும் நம்மை வாங்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.

இந்த கிறிஸ்துமஸின் சிறப்பு படம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மன்னிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம், இதன் சிறப்பை உணர்ந்திருப்பீர்கள். இது பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நம்பியதால் கிடைத்தது. இந்த படம் உங்களை மாற்றிய விதத்தை எழுதி அனுப்புங்கள். மேலும் இந்த புத்தகத்தை இலவசமாக பெறுங்கள். இதன் தலைப்பு த புக் ஆஃப் ஹோப். எங்கள் விலாசம் மை ஹோப் இண்டியா, போஸ்ட்பேக் 52, செகந்தராபாத் 500003, ஆந்திர பிரதேஷ், இந்தியா. பரமபிதா உங்களை நேசிப்பார். எங்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.

0: சகரியான் புஸ்தகம் 14:5.
1: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாய் கர்த்தர் வருவார்.
1: தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. பயரங்கமா வருகிற வருக. இன்னொரு வருக வந்து ரகசிய வருக. இந்த குறித்திருக்கிறது 2வது வருகை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அது மாத்திர 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:16-17.
1: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
0: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும்
0: வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: பின்பு
1: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
0: இவ்விதமாய்
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருக்குமா? கர்த்தரோட எப்போதும் கூட இருப்போம். இது வந்து ரகசிய வருக. அதுக்கு முன்னால கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு நம்மளுக்கு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தரை தேவை ஆரபாரத்தோடு எக்கால சத்தத்தோடும் பிரதான தூது சத்தோடு கர்த்தர் வருவார். நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் அவரோடு இருப்போம். இது ரகசிய வருகை. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1:7-8.
1: தேவனை அறியாதவர்களுக்கும்
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
1: சுவிசேஷத்துக்கு
0: தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவங்களுக்கும்
1: நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜாலித்து எரிகிற
1: அக்கினியோடும்
0: வானத்திலிருந்து
1: வெளிப்படும் போது அப்படியாகும்.
0: தேவனை அறிஞ்சு வசனத்தை கீழ்படியாதவங்க அவங்க வரும்போது என்ன செய்யும்? தேவன் எப்படி வருவாரா? 8வது வசனம்.
1: கர்த்தராகிய இயேசு தம்முடைய வல்லமையின் தூதரோடும்
0: ஜுவாலித்து எரிகிற
1: அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது
0: அப்படியாகும். கர்த்தர் வரப்போறார். எத்தனை பேர் வசனத்தை கேட்குறோம், வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம கீழ்படுகிறதில்ல. தேவனை அறியாதவங்களுக்கு எல்லாமே ஒரே ஆக்கினே தான். அதனால் இந்த நாள்லையாவது நம்ம கர்த்தத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது 2வது வருகை. கர்த்தர் கடைசி வரல 2வது வருகை. 1 தெசலோனிக்கேயர் 4:10 வாசம் பார்த்தீங்களா? அதுதான் ரகசிய வருகை. அதை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ரகசியரை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:2.
1: இரவிலே
0: திருடன் வருகிற விதமாய்
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று
0: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீங்களே. கர்த்தருடைய நாள் எப்படி வருவோம்? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவா? சொல்ல மாட்டான் தானே. அவன் எப்பாரா என்னன்னு தெரியாது. எப்பாரா என்ன சொறா என்னைக்கு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் கர்த்தர் வருகிறதும் பிதா தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ நம்ம எப்போனா என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும். அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுகிறது வரப்போகிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது. அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தில் கூட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால் அன்பு தன் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாயி பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்
1: திருடனை போல வருவார். நம்ம வர எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருட வர்றது யாருக்கும் என்ன தெரியாது தெரியுமா? திருட வருவான் எப்போ வருவான்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அத்தா சொல்கிற ரெண்டு ஒன்று தேசின் புஸ்தகம் 5:6
2: ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல,
1: மற்றவங்க தூங்குறது போல
2: நாம் தூங்காமல்,
1: நாம் தூங்க மற்றவங்க தூங்குவாங்க எப்படி வேணாலும் தூங்குவாங்க, குடிச்சிட்டு தூங்குவாங்க, சின்ன பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்மள் தூங்காமல்
2: விழித்து கொண்டு,
1: விழித்து கொண்டு
2: தெளிந்தவர்களாக இருக்க கடவும்.
1: எப்படிமே விழித்திருக்கணும், ஆனால் என்ன செய்யணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்கக்கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்து மாத்திரை விழிப்பாக இருக்கணும். ஆத்து மாத்திரை அதுக்குன்னு தூங்காமலாம் இருக்க சொல்லலையா சப்பா? ஆத்து மாத்திரை எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பு இருந்தால் அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து கடவுள், அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ணி சொல்ல தெரியாது, கடவுள் உங்க கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உங்க கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது மாதிரி நம்ம எப்பவும் தெளிஞ்சவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்காலின் சுவிசேஷம் 22:46-46.
2: அவர் ஜபம் பண்ணி முடித்து,
1: எழுந்திருந்து
2: தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: துக்கம் வந்தா என்ன வந்துடும், நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணிருந்த பார்த்து,
2: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன,
1: நித்திரை பண்ணுகிறது என்ன,
2: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: எழுந்திருந்து
2: ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
1: சோதனைக்குட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். தூக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். உட்காந்துட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தூக்கம் வந்து அவ்வளோதான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோட உறவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதனைக்குள்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட சிவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள்பட பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்துக்கொள்ளுன்னு சிவமணின்னு சொல்லி கர்த்தர் நம்ம சிவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரசித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலிருந்து ரசித்துக்கொள்ளும் ஆண்டு கேட்குறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த சவம் பண்ணுங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணி,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவீங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் எந்த வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்துருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோத்திரத்தோட சிவத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பில்லைன்னா நம்ம சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தராட்சியத்துக்கு போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தரன் மேலந்துருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசிய வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரபாரத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடு தேவக்கால் சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்துக்கு போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்திலே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில் ஆத்துப்பட முடியாது. பத்தாவது படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், பத்தாவது ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ பத்தாவது தரிசு எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சியோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்தில் அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சாலும் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்தப்பாவில் நம்ம கருவேறை சொல்லியிருக்கிறார், இடம் விடாமல் செவலுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருங்க. நான் பரலோகத்து போக முடியாது, பரலோகத்தில் வளர்ந்துருவோம். பரலோகத்து போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக ரகசிய அறிவு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்று தெசலியின் புஸ்தகம் 5:23 பின்பகுதி.
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
2: குற்றமற்றதா இருக்கும்படி,
1: குற்றமற்றவளா இருக்கும்படி
2: காக்கப்படுவதாக.
1: ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தரலாம், எப்படியானாலும் வாழ்ந்தரலாம், பரலோகத்துக்கு வரலன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடப்படாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற என்ன சொன்ன, குற்றமற்றவராக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவளாக வாழ கத்துட்டு கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவளாக வாழணும். ஆண்டவரே எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவரே. இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவளாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னாலும் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
2: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
2: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: முடிவு பரிந்து அவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு ஆண்டவரே, உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டு அப்பா, என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:46
2: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று,
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
2: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்?
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை வந்து குற்றப்படுத்தக்கூடும்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
2: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
1: அவர் எப்படி இருந்தாராம்? பரிசுத்தரும் மற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவரை கேட்டா நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமற்ற குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இதுவரைக்கும் நீ எப்படி வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளா வாழ எனக்கு உதவி செய்ங்க, இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைச்சவர், பூமி படைச்சவர், அவர் குற்றமற்றவர் வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியேல், அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4

0: அப்பொழுது
1: பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே
0: தானியேலை குற்றப்படுத்தும்படி
1: முகாந்திரம் தேடினார்கள்.
0: ஆனாலும்
1: ஒரு முகாந்திரத்தையும்
0: குற்றத்தையும்
1: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
0: அவர்
1: உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
0: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் என்னை வழி நடத்துவார். கர்த்தர் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குற்றமற்றலாம் வாழ எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, தானியேல் புஸ்தகம் 6:22.
1: சிங்கங்கள்
0: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
1: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
0: சிங்கங்கள் எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது, சிங்கன்னு போடல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு. எத்தனை சிங்கம் இருந்தா தெரியாது.
1: அது ஏனென்றால் அவருக்கு முன்னாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
0: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும் அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம என்ன செஞ்சலாம்? பரலோகத்துக்கு கட்டாயம் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்ற பாருங்க, 1 Corinthians 15:19.
1: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
0: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பேரன் பற்றி நல்லா படிக்கணும், இது மாதிரி இருந்தா
1: எல்லா மனிதரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்.
0: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரல, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர், என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவிச்சிங்க. முதல் என்ன பார்த்தோம்? திருடனை போல வரும்போது அவர் என்னச்சணும் விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும்? கர்த்தர்கிட்ட நம்ம இடவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றல வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம். மூன்றாவது என்ன செய்யணும்? இங்கே சொல்கிற பாருங்க, 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: அவனவனுடைய கிரிகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. என்ன இந்த உலகத்துல கர்த்தருக்காக கிரியை செய்றீங்களோ, ஊழியத்துக்காக என்ன செய்றீங்க? நீங்க கர்த்தருக்கு எவ்வளோ ஜெபம் பண்றீங்க? நீங்க கர்த்தருக்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கர்த்தருக்காக செய்கிறோம் அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணுனாலும் வாழலாம், ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? யோசித்து பாருங்க. இறைமை சொல்றாரு, பரியாசம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, இல்லை உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரியாசம் பண்ற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்தில் எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
1: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
0: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்லை? நானு களி கூர்ந்தது இல்லை, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்லை. பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் சொல்கிறேன், அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட

0: கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிலிப்பியர் புத்தகம் 1:5
1: உங்களில்
0: நற்கிரியை தொடங்கினவர்
1: அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
0: முடிய
1: நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மள இந்த உலகத்துல நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 செய்யறோம், 2 காணி கொடுப்போம், 3 கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம். இயேசுக்கு வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்கள் கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 ஒரே அதிகாரம் தான், 8
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து
1: போகாமல்
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முத என்ன செய்யணும்? நம்ம இடவிடாம ஜெபம் பண்ணணும்.

0: 1 Corinthians 2:1 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கல அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பகாண்டவற்ற நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரையை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும், இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து வருவே நேசராரு வெளித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மள தானிய நம்மளை பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடரை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: ஏனோக்கு,
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு,
0: மரணத்தை காணாதபடிக்கு
1: எடுத்துக்கொள்ளப்பட்டான்,
0: எடுத்துக்கொள்ளப்பட்டான். பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சாரு, மரணத்து காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்,
0: முன்னூறு வருஷம்
1: தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியோட சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்,
0: முன்னூறு வருஷம்
1: தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமே இருக்கக்கூடாதா? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவர் இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன்வைத்துக்கள் பின் வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும், விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்ன நம்ம நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியானு சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்தின் நிமித்தம்
0: நீங்கள்
1: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தை நிமித்தம் பாய்க்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பா இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தை நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனோ ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவு நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என் நம்ம வீட்டு வளதுறவும் இளவரும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி வைத்தாங்க, பூர்ண ரட்சி வைத்தாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னீரே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவெறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராத விடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்க விடிவிடி தூக்கப்பட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியல் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பரலோகத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏன்னா இப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியானு சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
0: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ
0: அந்த
1: நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனிட்ட பலன் கேட்கணும், ஏனோ கூட செஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தரின் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவிலே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவதுபடி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டது, எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. ஒரு வருகளை நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டிக்கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரு, அதன் மத்தியில நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டு ஒரையுமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்துகளோட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலேயே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கும், பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய, எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரட்சகர் இயேசுவே நாமத்தில் தாழ்மையாக்கி கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவர்களிடமிருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது கல்வி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அடுவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழு தெளிக்கும்படிக்கு செபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பு எடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: எல்லா சபையில ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சி இருக்கணும், ஒருத்தர் கூட வெறுமையா போகக்கூடாது. அதுக்காக யாரோ திருச்சாம பண்ணலாமா?
2: நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த தெய்வமே மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதல தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் அது ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கணம் மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே,
1: ஆமென். ராணுவத்தில் இருக்க மக்களுக்கு ஜெபிப்போம்.
3: இந்த வேலையில கூட தகப்பனே நம்ம ராணுவ படைக்காக நகலை ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பனே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பனே, ஒவ்வொரு பாலி அப்பா அம்மா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களில் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் அன்பாரியை சித்து வழியில் எடுத்து எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை மே துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர் மேலே தேவனுடைய ஆளுகை இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்கும் சகப்பனே ஐயா மே துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். இயேசு அறிஞ்சிக்கணும், இயேசு வண்டிக்கணும் நம்பப்பா. தேவனுடைய ஆளுகை அவங்களுக்கு இறங்கணும். எங்க போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்க சென்றாலும் தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா. அப்ப நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்க ஒவ்வொரு மக்களையும் ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்துக்கு போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிழ்படணும். எல்லா துதிகான மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம், ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். ஒன்று பேதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம்.
4: பேதுரு ஒன்றாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாச்சு.
5: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காணக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில பெற்று உம்முடைய கரங்களில கொடுக்க கத்தாவே, எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சுலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கத்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. உங்களோட வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு ஒருமைப்படுத்த முடியாது, உங்களுக்கு எஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக இறக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறையிலே பாக்குற மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசி கேட்டோம் மத்தேயு சுவிசேஷம் 5:5 கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
6: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
6: அவங்க என்ன செய்வாங்க? இதுவே அது கர்த்தருடைய வேதம் சொல்றது. சாந்தகுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தங்கப்போ, உங்களை போல சாந்த குணத்தை தாரும், நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குணத்தை தரணும் ஆண்டவரின் சொல்லி கேட்போம். சாந்த குளம்பு ஒரு பாக்கியவர்கள் என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
6: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதத்தங்க பேதர் எழுதுறாரு. ஒன்னு பேதர் வாசிக்க கேட்ட ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் 15 16 வசனம்.
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
6: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
4: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
6: பரிசுத்தராயிருங்கள்.
4: நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
6: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருக்கலாம். தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12 வசனம்.
4: அந்தபடியே
6: இயேசுவும்
4: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: எதற்கு? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டார்னு சின்ன சின்ன பாடல. நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறது தான் கைகளில் காலில் ஆணி அடிக்கப்பட்டார். விழாவில் குத்தப்பட்டார். முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 52:14 வசனம். நீங்கள் பாடு மரணத்தில் நம்ம தியானிக்கணும். அப்போதான் நமக்குள்ள கத்துக்களை நம்ம அதிகமாக நெருங்கி ஜீவிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும் அவருடைய
6: முகப்பார்வையோ
4: மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும்
6: இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் பாத்தீங்களா. எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம். அவர் முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டாரா நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக தான் வாசிங்க.
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
6: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாக்குறதான் தேவலைக்கத்தை. நமக்காகத்தான் நமக்கு அந்த கேடு அடைந்தார். நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வசனம் வாசித்து பாருங்க.
4: இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
6: இந்த உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாராம்? அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
6: யாரு பாத்தீங்களா எதுக்காக அடிக்கப்பட்டாரன் பாருங்க. என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
6: பாத்தீங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 13:12 வசனம். தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் நமக்கு என்ன சொந்த ரத்தத்தை நமக்கா சிந்தினார். வாசி பைப்ப 13:12.
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
6: நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தம் செய்யும்படியாக
4: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: அருமையான சகோதரன் சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவற்றை கேட்ப, ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, உங்க ரத்தம் என்னை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தவங்க கத்து பரிசுத்தாவில பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார். நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவன்கள் பார்த்துருந்து போதனை அடைகிறார்கள். நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டிய அவர் ரத்தத்தில் நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம அதுவும் கத்து நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கத்துன்னு சொன்னி எப்படி பரிசுத்தமாக்குறாரா? அவர் ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்குனார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவேன் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, சனத்தின் மீறுதல் நிமித்தமா, என்னுடைய மீறுதல் நிமித்தமாக தரவா நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, பெரிய எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17
4: உம்முடைய சத்தியத்தினாலே,
6: உம்முடைய சத்தியத்தினாலே
4: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
6: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
4: உம்முடைய வசனமே சத்தியம்,
6: வசனமே சத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பல்லாங்கு நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தருடைய வசனம், இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தருடைய வசனம் தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல வாழ்றோம். விசுவாசி எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறா. எப்படியாவது நம்ம நரகத்து போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஒரு வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல, வாசித்து தியானிக்க வேண்டும்.
0: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். இப்படி போதிப்பை நாங்க பெறணும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
6: இயேசுவே, பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே. பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களை மூடட்டும், பிரசனைகளை மூடட்டும், அக்கிரி எங்களை மூடட்டும் ஐயா. தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனைகளை மூடட்டும் ஆண்டவரே. நேரையா பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து கத்த தமிழ் சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீர். ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நம்மினால முடிச்சு ஊட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உமக்குள்ள கிட்டி சேரட்டுமே, அறிந்து கொள்ளட்டுமே, அண்டிக் கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும். என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றர கலக்கட்டும் ஐயா. கத்தோடு இசைந்திருக்கிற ஒரே ஆவியா இருக்கிற அப்பா, கத்தோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிறேன்னு சொன்னீரே. உமோடு இசைந்து உமோடு ஒன்றர கலக்க கிருவைச்சிங்க, வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு ஆண்டவர். என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியறம் ஆண்டவர். எந்த மந்திரம் செய்வனிகள் பெலிசிருந்தாலும் இயேசுக்கு திராமம் உடை தெரியறம் ஆண்டவர். எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமது உடை தெரியறம் ஆண்டவர். சாத்தான் கிரியந்தால் அழித்து படுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து படுகிற ஆண்டவர. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசின்களை அழிக்க முடியும், தேவக்கவர் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. கத்தாவே மெய் சோத்திரிக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய, அச்சயங்களை செய்யப்பா அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா. குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும், தெளிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணம் கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. பரலோகக்கிரி மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன். உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நினைத்து நிலைத்திருப்பதாக.
7: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.
9: in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர்
0: அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
1: முடிய
0: நடத்தி வருவார் என்று நம்பி நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மள இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாதம் செய்கிறோம், 2 மாதம் காணி கொடுப்போம், 3 மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம். இயேசுக்கு வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம்
0: என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதான் சொல்லி அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான்
1: உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: 1 Corinthians 2:1-8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்க செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்க செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாம பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடைவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடைவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல்ல, திருடனை போல இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாரு, வெளித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மளை பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும்.

0: செய்தால் தான் பரலோகத்து போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சிருந்தால் தானே அந்த பலன் கத்துட்டு வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல கத்துட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்க. கத்திருக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திருக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்துட்டு வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு நீதிமொழியில் 3:27 என்ன சொல்றாரு,
1: நன்மை செய்யும்படி
0: உனக்கு
1: திராணி இருக்கும் போது
0: அதை
1: செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத, செய்யாம இராது. எல்லாருக்கும் இல்ல, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க, பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா, இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம் திருநறியை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவளை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்
0: பார்த்தீங்களா. விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார், விசுவாசிச்சார், மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா, கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, நம்பிக்கையாக இருக்கீங்களா, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார், ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்துசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து
0: பார்த்தீங்களா. எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா, 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா, சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே இப்படி நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா, 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதா, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தல்லாம் அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாசித்து பாருங்க லூக்கானு சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பார்த்துருமே செஞ்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும், ஆண்டவரே என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது இப்படி காத்துக்கொள்ளும், விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும்.
1: சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிருப்பார், ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நம்ம செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22.
2: என் நாமத்தின் நிமித்தம்,
1: என் நாமத்தின் நிமித்தம்
2: நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
1: எல்லாரும் நம்ம அன்பா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
2: முடிவு பரியந்தம்,
1: முடிவு பரியந்தம்
2: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
1: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்ல அன்பா இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா அடிச்சுக்கூடாதான்னு சொன்னேன். முடிவெறிந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பத்திரம் வந்தாலும், என் நம்ம வீட்டு வளதுறமும் இடவரும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னிடே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராத விடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்க விடிவிடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திர ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார், நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும், ஏன்னா போல தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பர்வத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22. அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
2: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
2: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை,
1: ஒருவனாலும் தப்பி போவதில்லை.
2: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ,
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ
2: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி செவம் பண்ணுவாங்க. அதுக்குத்தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி செவம் பண்ணும், விசுவாசம் காத்துக்குள்ள தேவனோட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோட சஞ்சரிச்சுட்டே இருந்தா பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து செவம் பண்ணுவோம். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையை பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவதுபடி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களா என்னை மாற்றும் என்று நாம் ஜபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்கள் நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகள் எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணுமாப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசடிக்காரன் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தரை தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டிக்கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரு, அதன் மத்தியில நாங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், உண்மை சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டு ஒரேமே துதிக்கிறோம், தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவ எல்லாரையும் சூழ்ந்துகளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கு, பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசுரங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். June 20 இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்ல என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங்கே நாங்க இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்னும் சரியாகல. அப்ப பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலை கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணட்டையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களும் அக்காவும் அண்ணவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்ப கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழேயே கூட்டிட்டு போய் பாத்துடலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம் சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் 2 நாள்ல கூப்பிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட காலில், அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு ரெண்டு கால்லையும். அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன், அது சரியாயிருச்சு, ஒன்னு உடஞ்சிருச்சு அது சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டையும் அண்ணன்ட்டி நைட்டு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் வாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணி தான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமினிட்டி பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர, நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய், அவர் இங்கே சொல்லிட்டாரு இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி 4-5 பேர் பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு, பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடைச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்ல, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட கேப்பேன், டாக்டர்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளவு டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு, இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப 5ஆம் தேதி டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன், அங்க கூட்டு போனோடனே ஜென்ரல் வார்டில் அவங்க இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை, நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அங்க வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம் நான், அப்பா அக்காக்கு அணுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்க குழுவா இணைஞ்ச அக்கா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, என்ன ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா, நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும், கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு 3 hours 4 hours எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கும் போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்ன தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசப்பா அவங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ICUல இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு டாக்டர் சொன்னாரு, ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேமா நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநினைவே இல்ல, என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட, என் குழந்தைங்களை நீ கூப்பிட்டு வந்து என்கிட்ட காமி, நான் பாக்கணும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோவ் ஆயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிடறதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துருச்சு. அப்ப டாக்டர்ஸ்ங்க உடனே அங்கிருந்து இல்ல உடனே ஐசியு கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கதர் நான் அண்ணட்டி அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஐசியுக்கு இப்பவே கூட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டி அண்ணட்டி சொல்லி அழுத அவங்க போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஐசியுல போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்ல, 1 மணிக்கு போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது, அவரு நான் கேட்டேன் டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு. கிரிட்டிக்கல் இல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 மணிக்கு வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹவுஸ்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு ப்ரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் ப்ரீத் பண்றது கிடையவே இல்லை. அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் வயஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்ல, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்ததா அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் அவர் எனக்கு கிடைச்சா போதும், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அந்தாங்களும் வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் ஐசியூ முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம். அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவா எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏஸ்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ஐசியூல 11:30 வந்து எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம் சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணின்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரேயர் பண்ணலாம், எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணா பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும். அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏஸ்பா சொல்றாரு அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும்போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுய நினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்ன பார்த்து அழுகும் போது, ஏஸ்பா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏஸ்பா அவருக்கு உணர்த்தினாரு, அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுய நினைவே இல்லை. என்னை கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே சுயநினைவு வந்தது. அப்போ ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திரம் கேட்டது. என்னால் கண்ணு திறக்க முடியல, எனக்கு யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீரென்று எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன், என்னோட ரத்தம் மணமண மணமணமண நீ தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிற்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்கே பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழகிற சத்தம் கேட்குது, அவங்க அழுகிற சத்தம் கேட்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில் என்னை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது. டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட என்னை காத்தார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்பறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோன்னே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரியல நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளோ நினைவில் இல்லை, தூக்கத்தில் இருந்தால் நம்ம கனவு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமாக இருக்கும். அப்போ நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேன்னா நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போகிறேன், இல்லை என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போகிறேன், அதனால தான் இருளை பார்க்குறேனா நான் அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரையே யோசிப்பேன். அந்த நேரத்திலே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவங்களையெல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவேன், என் குழந்தைங்களை பாப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரேயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரியே. அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும், அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஜெப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல. என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனி சுய நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்த அண்ணன் வெளியில பாத்துருக்காங்க, அது பின்னாடி தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இயேசுப்பா என்னை மீட்கறக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடிய காத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர்ஸ் எழுப்புறாங்க. மணிகண்டன் ஏந்திரிங்க, பேர் சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேர் சொன்னேன், நாக்கை காட்டுங்க, நாங்க நாக்கை காட்டினேன். அப்பதான் கொஞ்சமா சுயநினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர்ஸ் செஞ்சு என்னை கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. எனக்கு தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையே தான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியிலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றது சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தின இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில 9:30 10:30 இருக்கும், எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால் முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில 9:30 இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி 4 டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்ற கூட்டு போறக்காக 2 வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 சிஸ்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோட இங்கிருந்து வெளியில போவனா இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவேனா, இதை மட்டும்தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில் தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சிம்மரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது ஒரு 100,000 வாட்ஸ் லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை, அப்படி ஒரு ஃபாண்ட்டு. இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக, அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க, அக்கா கேட்டாங்க ஏசப்பா மணியை எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார். நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அன்னைக்கு நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 100,000 to 1,000 பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான் மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான் மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்ல இல்ல அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயர் அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான் மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிற உங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார். கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார், கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது. இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தவான் திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2:17
1: கடைசி நாட்களில்
0: நான்
1: மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
0: பார்த்தீங்களா, கர்த்தர் சொன்னார் கடைசி நாள் மாம்சம் யார் மேலேயும், இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி சொல்றாரு, உங்க குமாரரும் உங்க குமார்த்தி மேலேயும் என் அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று, அவங்க என்ன செய்வாங்க? தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பது மலை அபிஷேகம் ஊற்று, அவங்க என்ன செய்வாங்க? சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பனை தொழிலே பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரங்களை ஆவி ஊற்றி அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மேலெல்லாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இது எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கு இருக்குது, வாலிபர்களுக்கு இருக்குது, மூப்பர்களுக்கு இருக்குது, ஊழியருக்கு இருக்குது. ஆனால் நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தின் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காலின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தாவின் கொடுப்பது அதிக நிச்சயம், அப்போ தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லித்தருவாரு. எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லித்தருவாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலே இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என்
1: ஆவியை ஊற்றுவேன்
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள்
1: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர்
0: சொப்பனங்களையும்
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்
0: ஆமா, அருமையார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். போனோட புதிதாக்குவார்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கர்த்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பு விட்டுவாருன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5
1: அன்றியும் உங்களுக்கு
0: ஆவியை அளித்து
1: உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர்
0: பரிசுத்தவர் உங்களுக்கு வந்துட்டார்னா என்ன செய்வாரு? ஆவி அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள்? வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்திரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாவத்தில் வாழ்ந்தோம், கண்ணீரில் வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன செய்ய? ஆவி அழித்த நமக்குள்ள என்ன செய்வாராம்? அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர், அற்புதங்கள் நடப்பிப்பார். நம்ம வாழ்க்கை மாறும், பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம், புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர், வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல. வாழ்க்கை மாறும், உங்களுக்குள்ளே ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்போம், நம்ம எப்போ நம்மளால மாற முடியாது, நம்ம எப்படி மாறுவோம் நினைப்போம். பரிசுத்தாவினர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும். அற்புதங்கள் செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்,
0: அதான் மரித்தோரிலிருந்து இயேசுக்கு எழுப்பின ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறாரா? அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமா இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமா இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்
0: உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கு எதுவான சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் முழுமையா நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனா இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ள வாங்க, பரிசு தேவனேரே எனக்குள்ள வாங்கின்னு கூப்பிடுங்க. நம்ம இங்க போகணுமா, அங்க போனாதான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நீங்க வீட்டுல உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசு தேவனை உங்களுக்கு கொடுப்பார். பரிசு தேவனேர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டுல இருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசு தேவனை விஷயம் கிடைக்கும் போது, ஒருத்தருக்கு பலவீனமா இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் எனக்கு பரிசு தேவனை விஷயத்தை கொடுத்தார். பரிசுத்தவனர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா, நம்ம சாவுக்கு ஏதோ சரீரம் வந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாருன்னு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலையும் உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதல் உண்டு. சாபமா விடுதல் தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்தில் இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தவனுக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதல் தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் விடுதல் தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம் பாவத்தை என்ன செய்யறாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி,
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆளுங்களை போட்டுவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியான வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. உங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இருந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்யும், விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அது மாத்திர ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகன் சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும், ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி,
0: நாம் ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்,
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நாள் பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளோ வந்துருச்சுன்னா, எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது, என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதைதான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னா, வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைய அன்னிப்பாசல் நிறைய செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தவன் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது, நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா, நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்குதான் பரிசுத்தவியானவர். பரிசுத்தவன் ஏதோ கையத்தட்டி இருப்பதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்துல அவர் நமக்கு உதவிச்சவர், எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தவனை செய்வாரு. அதுதான் பரிசுத்தவியானவர். பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டானா, பரிசுத்தவை நம்ம கழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்திரல, நமக்காக பெருமூச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தவியானவர். இரண்டாவதாக பரிசுத்தவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம், ரோமர்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்.
1: அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் நினைச்சு நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா நம்மள பரிசுத்தமாக்கொண்டே இருப்பாரு. நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கை, இது அறிக்கிட்டு, இது அறிக்கிட்டு அப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாரு. அப்பதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்ப குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக் கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். ரெண்டு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தார்னா நம்மளை பரிசுத்தமாக்கிடுவார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்க கூடாது. நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலையா நம்ம கிடைக்காது. அப்படிதான் நீதிமொழி புஸ்தகத்தில் அப்படிதான் வாசிக்கிற நீதிமொழி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 23 வசனம்.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: வார்த்தைகள் பரிசுத்தவன் நமக்கு வந்தாரா, நமக்கு என்ன சொல்றாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வே, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன் சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே, 30 வாசி,
1: அவர்கள் விரும்பவில்லை
0: பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து கொண்டெல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீங்க பரிசுத்தால் நிறையன்னு கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கனமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
0: பரிசுத்தாவினை கூப்பிடுங்க, என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க. என் ஆவி அருளியோ, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்ற. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவன் கேட்டீங்கன்னா தான் தருவாரு. கேட்காட்டா தரமாட்டாரு. கேட்கற ஒன்னும் பெற்றுக்கொள்ளணும் தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். ஒண்ணுக்கு வந்த புஸ்தகம் 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாத்தீங்களா, பரிசுத்தவன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமான் ஆக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கு பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவியானவர். அது மாத்திர 1 பேதுரு புஸ்தகம் 1:2 வசனம்.
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரும்
0: பரிசுத்தமாக்குதலினாலே
1: பரிசுத்தமாக்கு
0: பரிசுத்தவன் வந்து

0: பரிசுத்தவன் நினைச்சாரு, பரிசுத்தமாக்கிறார், பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும். ஒன்னு பேதும் புஸ்தகம் 1:22.
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்.
0: எப்படி செய்யணும்? மாயமற்ற உண்மையான சகோதர ஸ்னேகம் அதான் சென்னை மாறி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறி இருக்கூடாது. அதுதான் சொல்றாரு, மாயமற்ற சிநேகத்துல இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் நினைச்சோம் நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்து கீழ்படிய முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தார் நம்ம என்ன செய்ய முடியும்? சத்தியத்துக்கும் கீழ்படிய முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: சுத்தமாக்கி
1: கொண்டவர்களா இருக்கிறபடியால்
0: உங்க ஆத்து பரிசுத்தாவை நமக்குள்ள வந்தா சத்தியத்து கீழ்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம்? சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தாவை வந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம். பரிசுத்தவன் முதல்ல வரும்போது என்ன செய்யறாரு? நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தவன் வந்தவன் வரும்போது என்ன செய்யறார்? நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது பரிசுத்தவன் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க. நம்ம வாழ்க்கை கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார். என்ன செய்யறாரு? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செபிக்கவே முடியல, செபிக்கவே முடியல, எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நான் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுவரே பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தாவீதுராஜா சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்ல, இன்னைக்கு நான் பரிசுத்தாவின் நாள் அபிஷேகம் பண்ண. வாசிங்க 92:10.
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன்.
0: என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துகிறேன்.
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம்? நான் பற்றேன் பாருங்க, 2010 அது இல்ல, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்துல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்துல பேசணும், பரிசுத்தவன பேசணும், பரிசுத்தல் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னா. நான் அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவின் சுவிசேஷம் 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்தாவினா என்ன செஞ்சார்? அவரு நிறைந்தவராய். நம்ம நிறைஞ்சிருக்கணும். ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கிற எல்லாம் நீங்க இப்படி செய்யணும் காலாசனம் சொல்றாரு. அது கேட்டு நடக்கிறது நடக்காது நம்முடைய விருப்பம், நம்ம கையில இருக்குது. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிறைந்தவராக இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தார்னா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பரிசுத்தால் நிறைய வேண்டும். ஆண்டவரே முடிய அபிஷேகத்தால் நிரப்பு நிரப்புன்னு கிருபி நாமியம் விண்ணப்பங்களாமே நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாண்டவர் வந்துட்டா நம்ம என்ன கொடுக்கிறாரு? கிருபி நாமியம் விண்ணப்பத்தினாமே தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 வாசிப்போம்.
1: பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது
0: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
0: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து
0: சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி
1: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
0: அல்லாமலும்
1: அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு

0: பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின
1: வரத்தின்படியே
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
0: வெவ்வேறு பாஷையில என்ன செஞ்சாங்க? பேச தொடங்கினாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அன்றையும் பேச நமக்கு அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா பரிசுத்தாவி அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க. யார் அமைதியா இருக்காதிங்க. பரிசுத்தாவினர் கிடைக்க கூடாது, காலம் வரப்போகுது. பரிசுத்தின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாசல பேச முடியும். ஆகியோர் நம்மளை மறைச்சி பேசுவார். இன்னொரு ஆள் கிடைக்க கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பாரு கிடைக்காது. கேட்போம், ஆண்டவரே பரிசுத்தின் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தின் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தன் தருவாரு. உங்களுக்கு மொதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தவினர் மேல. கேட்டா ஆண்டு பரிசுத்தவின் அபிஷேகம் தருவார். அன்னி பாசல பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயுவின் சுவிசேஷம் 26:40.
1: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
0: என்னோட கூட
1: விழித்திருக்க கூடாதான்னு
0: கேக்குறது. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பரிசுத்தவினர் இல்ல. ஆண்டர் கேக்குறாரு சீசரை பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா? நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தாவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 6:4.
1: நாங்களும்
0: ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இன்னொரு அரசி,
1: நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்
0: என்ன சொல்றாரு? நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம்.
0: நான் ஜெபம் பண்றதுலயும் தேவ வசனத்தை போதிக்கலாம் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செபிக்க முடியல. உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செபிக்க முடியல. பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நாங்க இப்போ ஜெபம் பண்ணிருந்தாலும் தேவ வசனத்தை போதிக்கலாம் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, பல பாசையில பேசினாங்க, சுவிச்சாங்க, செவிச்சாங்க. அவங்க மேல அக்கினி போல அக்கினி போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க செவிக்கு அதுக்கு பிறகு தான் பேசுறீங்களா? அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணுறதுலயும் எப்பதான் இடைவிடாம தேவ வசனத்தை போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவினர் வந்தா தான் நம்ம செபிக்க முடியும். பரிசுத்தவினர் வரலினா உங்களுக்கு செபிக்க முடியாது. நீங்க செபிக்கணும், செபிக்க நினைச்சாலும் செபிக்க முடியாது. பரிசுத்தவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செபிக்க முடியும். முதல்ல பரிசுத்தவினர் வந்து என்ன சொல்ற என்ன கொடுக்கிறாரு நமக்கு? அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தவினர் வந்துட்டு என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருனையும் நம்ம செபிக்க வைக்கிறார், இடவிடாம செபிக்க வைக்கிறார், தேவ வசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தின விஷயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்
0: வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று
1: தேவ வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
0: நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் பசு தாவேர் வாஞ்சருக்கு எப்படி இருக்கிறா? வைராக்க வாஞ்சாய் இருக்கிறார். கத்திராக்க எதுக்காவது செய்யணும், கத்துக்கான எதையா செய்யணும். இப்ப நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தவினர் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தவினர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப ஊழியத்தை செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா? யாருக்காவது ஆண்டு போய் சொல்லலாமா? யாருக்காக போய் ஜெபிக்கலாமா? நம்ம எப்ப நேரங்களை எப்படா எங்கடா உழித்து போலாமா? மனசு எப்படி துடிக்கும்? பரிசுத்தவர் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும். அந்த வாஞ்ச உங்களை அறியாம அந்த தாகம் உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச எப்படா வெட்டில எப்படா வீட்டுல படுப்போம், எப்படா 5 நிமிஷம் கடைக்கு வீட்டுக்கு போகலாம், அங்க போலாம், அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பரிசுத்தவர் வந்துட்டாருன்னா என்ன செய்வார்? இன்னொரு பார்த்தா யாக்கோபு 4:5
1: நம்மில்
0: வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்
0: நமக்குள்ள வாசமாய் இருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா
0: இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சியா இருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிற வேற யாரு இடத்துல இல்ல. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
1: வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தவான் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப போய் கத்தர் பத்தி சொல்லுவோம்? எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா? யாருக்காவது எப்ப சொல்லலாமா? தேவனை பத்தி சொல்லலாமா? எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம்? அங்க போலாமா? அங்க போலாமா? உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும். அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கத்தர் செய்யணும். கத்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல ருசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்படா வீட்டு போலாம், எப்படா வீட்டு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாவிய உங்களுக்கு வாஞ்சியா இருந்தாருன்னா கத்திருக்கா இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவனே எனக்குள்ள வாருன்னு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. என்னை சம்போரன் வரப்பும் அப்படியில வரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தவன் சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்த விசேஷம். 22:17
1: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வாய் என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வாய் என்பானாக,
0: கேட்கிறவன் வாய் என்பானாக.
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா? பரிசுத்தவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்போரமா தான் அப்படிலாம் தரமாட்டாரு. விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர்? பரிசுத்தவன் இலவசம் தான், காசு இல்ல. பரிசுத்தவன் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல. இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல. இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசுத்தவன் அபிஷேகம் இப்படியே உங்களுக்கு இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தின் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோபு 4:5
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா? வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்க எதை செய்யணும்? யோ இத்தனை நாள் என் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்து என்னை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு? இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திரி எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திரி என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசியை சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. நம்மள அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினமா மாசை சொல்றாரு. வாசித்து பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:16
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,
0: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
1: மோசே செய்தார்.
0: மோசே செய்தார். கர்த்தர் என்னென்னலாம் மோசே கற்பித்தாரோ அத்தனையும் அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு? அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா? அதை செய்யணும், இதை செய்யணும், அதுக்காக அனுப்பல. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களையும் என்ன எதற்காக அனுப்பினார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா? மோசே நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க ஆதியாம் புஸ்தகம் 7:5
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து செய்தார். வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:14
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்,
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்,
1: நான் செய்யும்படி
0: நீ, நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: இதாடி சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து
0: முடித்தேன். ஆமா அருமையான உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? எதிர்கொலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காரு சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒண்ணும் கொண்டு போக முடியாது. கத்திர்க்கா எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்தர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்கு அனுப்பினார்? மோசை சொன்னார், கத்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நோவா சொன்னார், எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நீங்கள் நானும் கத்திர்க்கா என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை ஏசுகிறது சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்ன அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
0: நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லையா, நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல்ல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில குடுத்திருக்காருல்ல, இது வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளோட கணக்கு கேட்பார். சரி, வயராக்கித்தி வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்க எதையே செய்யணும். அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சு, ஐயோ இந்த ஆத்தம் அழிஞ்சு போதே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செபிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செபிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது, ஐயோ அந்த ஆத்மாரே இது பேசக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க நம்ம பகையா இருந்தாலும் கூட நம்ம அறியாமே அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்சு உங்களுக்கு இருக்குதா? அப்ப கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சு வரும். கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையே செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12
1: கர்த்தர் மோசேயை நோக்கி,
0: நான்
1: என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன்
0: பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: அப்படிங்களா, பினகாஸ் என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார், உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை பார கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு இந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் நரகத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்காக என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துக்காது நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டர் பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சு வேணும். பெண்ணாக்கேசுக்கு வைராக்கியம் வாஞ்சு இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு சொன்னா நம்ம காசு கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு 1 Kings 19:10
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: வெகு
0: பக்தி வைராக்கியமா இருந்தார். எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கத்திர மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கத்திர மேல இருக்குதா? எதையாவது கத்திர செய்யணும். எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களுக்கு தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கத்திர்க்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கத்திரிக்காய் என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரல்ல, சங்கீதம் 69 சங்கீதம் 9 வசனம்,
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது.
0: என்னை பட்சித்தது வீட்டை குறித்து, இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆயத்து படுத்திருக்காரு, இன்னும் சனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து படி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரே, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் அவர் பட்சித்ததுதான். நமக்கு இருக்குதா டென்ஷன் கேப்ப ஆண்டவரே, உங்க மேல என் பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா. நான் ஏதோ கிறிஸ்தவங்கன்னு வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறேன் அவ்வளவுதான் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை வரும், அன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரும், அவ்வளவுதான் ஆண்டவரே. கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இப்படி இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2 17 வசனம்,
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது.
0: என்னை பட்சித்தது ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார். பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அவிகிதம் பெற்றுக்கொள்ள, ஏதா வாரம் போறோம் அவ்வளவுதான். இந்த வசனத்துக்கு இங்கே மறந்துட்டு போயிருவான். என்ன பசு தேனி பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்ல பிரியமானவர்களே, உங்களுக்கும் பயனும் இல்ல, கர்த்தருக்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை நம்ம சிந்திக்கணும், ஒவ்வொரு நாள் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பசு தேனி வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு, உங்களுக்குள்ள அற்புதங்களை நடிப்பித்து என்ன செய்வாரா? பசு தேனி ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கர்த்தர். ரெண்டாவது என்ன செய்ய, பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது என்ன செய்யறாரு, பின்னப்பங்கள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடைவிடாம தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா, தன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கர்த்தருக்காக, எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு, ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவீது பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல, இன்னும் உலகம் உலகம் உலகம் உலகத்தையே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவின இருந்தது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்தில் நான் என்ன செய்ய பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வசனம் வாசித்து பாருங்க.
1: அப்படி
0: இருந்தும்
1: நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து,
0: என்னை பிரித்தெடுத்து
1: தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தை நம்மள வாழக்கூடாது. என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒண்ணும், அதுதான் கத்திருப்பீங்க. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திரிக்கா வாழ்வின் சொல்லி ஒப்பு கொடுங்க, பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம கேட்கலாம், ஆவியனவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தாரும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்கார் மீது ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரேன். எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை தாரும். எல்லாம் கரங்கள் உயர்த்தி செவிங்க, வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அந்த விலை மதிக்க முடியாத திரியேகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே எழுந்தருளி வருவீராக. கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே. ஆவியான வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே, உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவன் தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். கிருபை நாவி, விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர் அவர்கள் பரிசுத்தாவி வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா? அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நாகமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது. இப்பொழுது நன்றி ஆவியானவரே. ஆவியானவர் இதோ ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர். பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்கா எலும்பி இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்கா எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற, கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகபோ ஷாந்தா. நாளை அல்ல இது, இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயும் உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவிலே நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர். பிரைஸ் காட். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர் இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க, கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்காவியானவரே, ரிகாப எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாதவன் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவரே. கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவரே. பக்தி வைராக்கியமான ஆவியங்கள் தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்கமால, சிக்கமால, ரீக்கமால, ரீக்கமால, ரப்பர கரை வீக்கிறவ ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை ஐயா, மக்கு மகிமை. பலத்த பரலோகத்தின் தேவனே, துதிக்கிற வந்து கொண்டு வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசிரியங்க. பவுல போல, எலியா போல, பன்னாக்காசை போல எங்களுக்கு பக்தி வைராக்கிய எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கரணை கடலே, கரணை சமுத்திரமே துதிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலின் தாரும். கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்தும். தேவ பிரச்சனை நாளும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வைராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளும், அண்டிக் கொள்ளும், சார்ந்து கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும். வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடன் பிரச்சனைலாம் மாறுன்னு ஆண்டவரே. அப்பா உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்ய. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவங்கள, எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாம் ஆண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கிடைக்கக்கூடாது காலவருது. நீ சொன்ன வாக்கு திட்டம் நிறைவேறு ஐயா. ஆண்டவரே, ஒருத்தருவாய் வெறுமையாக போயிடக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இரத்தையும், புது பலத்தையும், புது சீவனை பெற்று, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று, வாயிராக்க வாஞ்சோடு ஜீவிக்க பலன் கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை. எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் மகிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வருவோம், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசும் எந்த செல்வமோ எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மகிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தான் இறந்தவர்களை மீட்டடிக்கும், கல்லறைகள் திறக்கப்படும், வானங்களில் ஒரு

நேபாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாமல் பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாமல் விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும், எல்லா உண்மைகளும் வெளிப்படும், எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது, ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது, அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது, எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும், எல்லைகள் மறையும், வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையும் வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும், தொலைவாயிருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும், அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியாய் இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ளை அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும், அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரோ, எந்த காரணமோ, எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும். மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட.
தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது. ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும்

பலனளிப்பார். இத குறித்து சிந்தியில, ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தரங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்தில்தான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும். ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாள்ல திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்குன்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எறியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடே ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமானாகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32. அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தனது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது. அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள் தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள். பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள். யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும். ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும் ஒவ்வொரு நெறிப்படும்